0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இதுவரை இசை அமுதத்தில் திரைப்படங்களிலிருந்து பக்தி பாடல்கள் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் 6 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. ஆசிரியர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. அறிவுரைகள் மாணவர்களின் திறமைகளை வளர்ப்பதிலும் அவர்களின் குணநலன்களை வலுப்படுத்துவதிலும் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். 3 நாள் பயணமாக கோவா சென்றுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். நகர்ப்புறங்களில் கூட்டுறவு அங்காடிகளில் மானிய விலையில் வெங்காய விற்பனை நாளை மறுநாள் முதல் கிராமப்புறங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். தாவேகா தலைமையிலான கூட்டணியில் தங்களது கட்சி இடம்பெறவில்லை என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். சென்னை மேற்கு மாம்பலத்தில் உள்ள மிகவும் பழமையான ஆதிசன்ன கேசவ பெருமாள் கோவிலை சுற்றியுள்ள ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று இந்து சமய அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பழம்பெரும் இசைக்கலைஞர் எஸ் ஆர் ஜானகிராமன் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் நேற்று காலமானார். அவருக்கு வயது 98. தூத்துக்குடி மாநகராட்சியில் உள்ள சாலையோர வியாபாரிகளுக்கான பிரதமரின் சுழல் நிதி திட்டத்தின் கீழ் கடனுதவி பெறுவதற்கான சிறப்பு முகாம் வரும் 9ஆம் தேதி முதல் 3 நாட்கள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் கோதை ஆற்றில் தென்பட்ட முதலையை பிடிக்கும் முயற்சியில் வனத்துறையினர் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளனர். ஈரானுக்கு நிதியுதவி செய்ததாக கூறி துருக்கியை சேர்ந்த வங்கி ஒன்றின் மீது அமெரிக்கா பொருளாதார தடை விதித்துள்ளது. இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு அமெரிக்கா உதவ வேண்டும் என்று அந்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். வளிமண்டல சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. ஆகாஷ்வாணி.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள். நேரம் 6:45. இது ஆகாஷ்வாணியின் மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை புதிய காலை. புலர்ந்த இனிய காலை பொழுதில் புதிய காலையில் பல்வேறு தகவல்கள் உங்களுக்காக வளம் வரவிருக்கின்றன. முதலாவதாக நாம் தெரிந்து கொள்ளவிருப்பது சேவை செய்திகள். விருதுநகர் மாவட்டம் மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் இல்லங்களுக்கே சென்று இன்று மற்றும்

நாளை மறுநாள் குடிமைப் பொருட்கள் வழங்கப்பட உள்ளன என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அரிசி, கோதுமை இலவசமாகவும், சர்க்கரை, சமையல் எண்ணெய், பருப்பு உள்ளிட்ட பொருட்கள் குறைந்த விலையிலும் நியாய விலைக்கடைகள் மூலம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு மாதந்தோறும் வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி நியாய விலைக்கடைகளுக்கு குடும்ப அட்டையில் பெயர் உள்ள குடும்ப உறுப்பினர்கள் சென்று விற்பனை முனைய இயந்திரத்தில் தங்களின் கைரேகையை பதிவு செய்து பொருட்கள் வாங்கி வருகின்றனர். நியாய விலைக்கடைகளுக்கு சென்று அத்தியாவசிய பொருட்களை வாங்க முடியாத நிலையில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்களுக்கு அவர்களின் வீடுகளுக்கே சென்று அத்தியாவசிய பொருட்களை நேரடியாக வழங்கும் வகையில் இல்லம் சென்று பொது விநியோக திட்ட பொருட்களை விநியோகிக்கும் திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது. விருதுநகர் மாவட்டத்தில் இல்லம் சென்று பொது விநியோக திட்டம் பொருட்களை விநியோகிக்கும் திட்டத்தின் கீழ் இன்று 5/9/2026 சனிக்கிழமை மற்றும் நாளை மறுநாள் 7/9/2026 திங்கட்கிழமை இந்த நாட்களில் பயனாளிகளின் வீடுகளுக்கே சென்று குடிமைப் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட உள்ளன என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். இதுவரை விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் வந்துள்ள அறிவிப்பு கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 புதிய காலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இனி அம்மன் கோவில் கிழக்காலை படத்திலிருந்து ஒரு பாடல் ஒலிக்கிறது.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் 6:10.
2: இணைத்தானும் நல்லவே கேட்க வழங்குகிறார் சி எஸ் கிஷோர்குமார் அவர்கள்.
3: உலகில் கோடானு கோடி மக்கள் உயிர் வாழ்கின்றனர். பல்வேறு மொழிகளை பேசுவோர்களும் பல்வேறு கலாச்சாரங்களை பேணுவர்களும் இவர்களில் அமைவார்கள். நம் பாரத நாட்டில் தோன்றிய அத்தனை ரிஷி முனிவர்களும் மனிதனை தெய்வீக மனிதனாக ஆக்குவதற்கு பாடுபட்டு வந்துள்ளனர். மனிதரிலும் விலங்குண்டு, கல்லுண்டு, மரமுண்டு, நீர் வாழும் ஜாதி உண்டு, அநேக குல மனிதருண்டு, வானவரும் மனிதராகி வருகின்றார் என்பார் காந்தியடிகள். பார்ப்பதற்கு மனிதர்கள் போன்று இருந்தாலும் மனித பண்பு இல்லாதவர், மரம் போல்வர் என்கிறார் வள்ளுவர். மனிதர்களை உருவாக்குங்கள், நமக்கு வேண்டியது மனிதர்களே என்கிறார் சுவாமி விவேகானந்தர். கல்வியால் தொழிலால் மேம்பட்டு பொருளாதார உச்சத்தை எட்டியும் மன அமைதியின்றி மக்கள் தவித்து வருவதை காண்கிறோம். ஏன் இந்த அவல நிலை? பெரிய பதவிகளாலோ, பெரிய பட்டங்களாலோ, பணத்தை கோடி கோடியாக வைத்திருப்பதாலோ ஒருவன் பெரியோர் ஆவதில்லை. மேலிருந்தும் மேலல்லார் மேலல்லர் என்கிறார் சென்னா போதார். என்ன என்ன பண்புகள் ஒருவனிடத்து இருக்க வேண்டும் என்பதை திருக்குறளில் அறத்துப்பால் தெளிவுற விளக்குகிறது. சொல்லும் செயலும் ஒன்று இருப்பதுதான் மேன்மக்களுக்கு அழகு. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும் என்கிறார் வள்ளலார். திடீர் திடீர் என மக்கள் சமுதாயத்தினர் கூட்டம் கூட்டமாக தாக்கப்படுவதும் கொல்லப்படுவதும் நிறுத்த வேண்டுமெனில் நாம் மனிதர்களை உருவாக்கும் என்ற அரிய செயலில் ஈடுபட்டே ஆக வேண்டும். மனிதர்களில் பெரும்பான்மையோர் விலங்கு மனிதர்களாகவே இருக்கிறார்கள். அத்தகையவர்களை மனிதர்களாக மாற்றி தெய்வீக மனிதர்களாக உருவாக்குவதே நம் கடமை என்கிறார் சுவாமி சிவானந்தர். மனிதன் முதலில் தன்னிடம் மிருகப் பண்புகளை அகற்றி மனித பண்புகளை வளர்க்க வேண்டும். மனித பண்புகள் வளர வளரத்தான் தெய்வீக பண்புகள் தோன்றத் தொடங்கும். எனவேதான் மனிதர்களை உருவாக்கும் என்கிறார் சுவாமி விவேகானந்தர். இன்றைக்கு பாரத நாடு வேண்டுவதும் தேடுவதும் மனிதர்களே. குழந்தைகளிடமும் இளைஞர்களிடமும் ஒழுக்கமான நற்பண்புகளை விதைகளாக மனதில் விதைக்க வேண்டும். இதை ஒவ்வொரு வீட்டின் தாய்மார்கள் கற்றுக் கொடுக்கும் முதல் பாடமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பின் வலியது உயிர்நிலை என்ற வள்ளுவர் வாக்கிற்கேற்ப பாரத மானுடம் சிறக்க அன்பு மேலோங்கினால் மட்டும்தான் வளர்ச்சி அடையும். சமுதாயத்தில் ஒருவரை ஒருவர் நேசித்து நிற்கும் மனப்பான்மை வளர வேண்டும். எனவே மனிதன் மனிதனாக வாழ வேண்டும். மனிதன் தன் தெய்வீக இயல்பை அடைய வேண்டும். அத்தகைய நற்பணியில் நாம் ஒன்றுபட்டு இணைந்து பாடுபடுவோமாக.
2: இணைத்தானும் நலவை கேட்க வழங்கினார் சி எஸ் கிஷோர்குமார் அவர்கள்.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்பநல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்புச் சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும்

0: சிவில் வழக்குகள். இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
1: ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 புதிய காலையில் இணைந்திருக்கிறோம். நேரம் இப்பொழுது 6:15.
2: இப்ப கணேசா ஒரு காபி போடு, உன் கடையில காபி குடிச்சாதான் குடிச்ச மாதிரி இருக்குது.
3: ஆமாண்ணே, காபி டே காபி பவுடர்ல போடுறேன்ல, அதான் காபி சூப்பரா இருக்கு.
4: காபி டே காபி பவுடர் வாங்க முரளி காபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி HDFC பேங்க் சிக்னல் அருகில் மதுரை. இப்போது வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
5: 8-300-37-27
1: புதிய காலையில் இனி ஒரு பாடல் ஒலிக்கிறது. ஜல்லிக்கட்டு படத்தில் இருந்து

0: நேரம் 6:20.
1: செப்டம்பர் 5 இந்நாளின் சிறப்பு. இந்தியாவின் முதல் குடியரசு துணைத் தலைவரும் 2வது குடியரசு தலைவருமான டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த தினமான செப்டம்பர் 5 இந்தியாவில் தேசிய ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுகிறது. அவர் பிறந்த ஆண்டு 1888.
2: இந்திய விடுதலை போராட்ட செயற்பாட்டாளர் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களின் பிறந்த தினம் 1872 செப்டம்பர் 5.
1: கொல்கத்தாவில் அன்னை தெரசா அவர்களின் நினைவு தினத்தை அனுசரிப்பதற்காக தேசிய அறக்கட்டளை தினம் கடந்த 2013 முதல் ஐநா பொது சபையினால் செப்டம்பர் 5 தேர்ந்தெடுக்கப்பட்டது. அவர் இயற்கை ஏதிய ஆண்டு 1997.
2: 1798 செப்டம்பர் 5 பிரான்சில் ராணுவ சேவை கட்டாயமாக்கப்பட்டது.
1: 1880 செப்டம்பர் 5 ரஷ்யாவில் செயின்ட் பீட்டர்ஸ்பர்கில் உள்ள முதலாவது மின்சார டிராம் வண்டி வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது.
2: 1882 செப்டம்பர் 5 முதலாவது அமெரிக்க தொழிலாளர் நாள் ஊர்வலம் நியூயார்க்கில் இடம்பெற்றது.
1: 1902 செப்டம்பர் 5 இலங்கையில் சர்வகச்சேரிக்கும் பளைக்கும் இடையில் 14 மைல் நீளமான தொடருந்து பாதை திறக்கப்பட்டது.
2: 1932 செப்டம்பர் 5 ஆப்பிரிக்காவின் மேற்கு பகுதியில் பிரான்சின் கட்டுப்பாட்டில் இருந்த ஓல்டா பகுதி, ஐவரி கோஸ்ட், பிரான்சிய சூடான், நைஜர் என்று 3 தனி நாடுகளானது.
1: 1980 செப்டம்பர் 5 உலகின் மிக நீளமான நெடுஞ்சாலை சுரங்கமான கோதாட் சாலை சுரங்கம் சுவிட்சர்லாந்தில் திறக்கப்பட்டது.
2: 1991 செப்டம்பர் 5 பூர்வ குடியினரை பாதுகாக்கும் பன்னாட்டு உடன்பாடு நடைமுறைக்கு வந்தது.
1: ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.

நேரம் 6:22. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 புதிய காலையில் இன்னும் தெரிந்து கொள்ளவிருப்பது. இன்று ஒளி உலா வரக்கூடிய நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு நிகழ்ச்சியும் நேரமும். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து காலை 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் எழுதி வழங்குபவர் ஆர். உமாதேவி அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளிர், இன்று ஒரு செய்தி. இதில் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் கொய் மலர்கள் சாகுபடி தகவல்கள் வழங்குபவர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பழ அறிவியல் துறை இணை பேராசிரியர் ஜி. சதீஷ் அவர்கள். 6:45 தன்னம்பிக்கை பாடல்கள். அதனைத் தொடர்ந்து 6:55 பூந்தளிர். இன்று காலை 7:00 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். இதில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு உள்ளூர் தகவல்கள். அதனைத் தொடர்ந்து 7:10 தேசிய ஊட்டச்சத்து வாரத்தினை முன்னிட்டு ஆரோக்கிய வாழ்விற்கான ஊட்டச்சத்துக்கள் பற்றி விளக்கமளிக்கிறார் மருத்துவ ஊட்டச்சத்து நிபுணர் வி. சுகன்யா அவர்கள். 7:25 ஸ்ரீ பாலகோபால்.

ஜுவல்லரி மாற்று வழங்கும் ஆலய அற்புதங்கள். இதில் கொத்தங்குடி ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவில் பற்றிய தொகுப்பு வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். தொடர்ந்து இன்று காலை மணி 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்களில் திரை இசையுடன், 7:45 தேசிய கண்தான இருவார சிறப்பு நிகழ்ச்சி. கண்தானம் பற்றிய விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் கண் நோய் சிறப்பு சிகிச்சை நிபுணர் பிரீத்திகா குணால் அவர்கள். இன்று காலை 8:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், மணி 8:02 பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்களின் விருப்பப்பாடல் தொலைபேசி வழி நேரலையாக இடம்பெறுகிறது. நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 25 30 170 மற்றொரு எண் 25 30 171. 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் எமது ஒலிக்களஞ்சியத்திலிருந்து இடம்பெறும். வழங்குவோர் தென்கட்சி கோர் சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை. இன்று காலை 9:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 9:02 மதுரை குமார் மிஸ் வழங்கும் வ.வு. சிதம்பரனார் அவர்களின் 155வது பிறந்த தின சிறப்பு நிகழ்ச்சி. தென்னாட்டு திலகர் வ.உ.சி. சிறப்புரை எழுதியவர் ஆர். மகேஸ்வரி அவர்கள், குரல் வண்ணம் ஏ. விக்னேஷ், ஜி. கீதா ஆகியோர். இன்று காலை 10:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல், மணி 10:02 விருப்ப கானங்கள் செல்லூர் குமரன் அவர்களின் நேர் விருப்ப பாடல் இடம்பெறும். 10:30 இருபட பாடல்கள் பரமசிவன் ஃபாட்டிமா யூத் படத்திலிருந்து பாடல்கள் ஒலிக்கும். முற்பகல் 11:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல், 11:02 கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகையில் இடம்பெறக்கூடிய தலைப்பு மறக்க முடியாத ஆசிரியர். இன்று ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு கண்ணாடி மாளிகையில் இடம்பெறக்கூடிய தலைப்பு மறக்க முடியாத ஆசிரியர். உங்கள் மனதில் நிழலாடக்கூடிய அந்த பழைய நினைவுகளை இன்றைய கண்ணாடி மாளிகையில் பகிர்ந்து கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய நேரலை எண்கள் 25 30 170 மற்றொரு எண் 25 30 171. முற்பகல் மணி 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 7 டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 11:47 திரை இசை. இன்று நண்பகல் 12:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல், 12:02 ஸ்நேகிதியே. பகல் 1:00 வசந்த கானங்கள், 2:00 கவிதை அரங்கம், 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். இன்று பிற்பகல் 3:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல், அதனைத் தொடர்ந்து மணி 3:02 மெல்ல வரும் பாட்டு, மாலை 4:00 செய்திச் சுருக்கம், 4:02 வசந்த் அன்கோ வழங்கும் ஆட்டக்களம், 4:30 பண்பலையின் ஆட்டக்களம், மாலை 5:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல், 5:02 சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனம் குரு முதல்வர் 701வது மகா குரு பூஜை விழாவின் வானொலி தொகுப்பு. மாலை 6:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல், 6:02 சேவை செய்திகள், 6:05 விளக்கேற்று மேலை பக்தி பாடல்கள் ஒலிக்கும். மாலை மணி 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 அந்திப்பூக்கள். இரவு 7:00 பாட்டு இது ஹிட்டு, புதுப்படங்களிலிருந்து புதுப்பாடல்கள் கேட்டு மகிழலாம். இன்று இரவு மணி 7:30 துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையே நடைபெறும் மகளிர் ஆசிய கோப்பை 2026 T20 கிரிக்கெட் போட்டியின் நேர்முக வர்ணனை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். எமது வழக்கமான நிகழ்ச்சிகள் யாவும் நியூஸ் அண்ட் ஏர் செயலியில் கேட்கலாம். இதில் 7:30 பாட்டு இது ஹிட்டு, 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல், 8:05 சக்கரவியூகம் பகுதி 17 எழுத்தும் இயக்கமும் எஸ். கார்த்திகை தீபன் அவர்கள்.
இன்று இரவு மணி 8:30.

0: இங்கு பாண்டுக்குடி ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண வித்யாலய பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி. 9 மணிக்கு காற்றில் விரியும் கடித மலர்கள். இன்றிரவு 10 மணிக்கு பட்டுச்சிறகு. இன்றைய பட்டுச்சிறகில் ஸ்ரீமா ஸ்ரீ அரா அரா பாடல்கள் ஒலிக்கும். தொகுத்து வழங்குவோர் எஸ் எம் முத்துகிருஷ்ணன். 10:59 ராமேஸ்வரம் பண்பலையில் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும். அதனைத் தொடர்ந்து 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். மதுரை பண்பலையில் 11:05 தேனும் பாலும். நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 4:45 வரை எமது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 MHz நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். கேட்டது இன்று ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஒளி உலா வரக்கூடிய நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு நிகழ்ச்சியும் நேரம். நேரம் இப்பொழுது 6:30.
1: மீனாட்சி பிரமாதம்.
2: என்ன சொல்றேன்,
1: காஃபி பிரமாதம்.
2: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
1: காஃபி டே காஃபி பவுடர். காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. ராணி விசேஷத்தை கிளம்பலையா?
3: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
1: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
4: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
5: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் ஆர். உமாதேவி அவர்கள்.
6: ஒரு நாட்டின் வளர்ச்சியிலும் பொருளாதார மேம்பாட்டிலும் ஒரு நாட்டின் செல்வ வளத்தை நிர்ணயிப்பதில் காடுகள் முக்கிய பங்காற்றுகின்றன. மழையின் அளவை அதிகரித்து நாட்டின் நீர்வளம் பெருக காடுகளே காரணமாக உள்ளன. மரம், செடி, கொடி மற்றும் பல விலங்கினங்களையும் தன்னகத்தே கொண்டு அவற்றிற்கு வாழ்வளிக்கும் களஞ்சியமாக உள்ளன. சிறந்த பல்லுயிரி வேறுபாட்டிற்கும் வழிவகை செய்கின்றன. இயற்கையாக குறிப்பிட்ட நிலப்பரப்பில் மிக நெருக்கமாக வளர்வுற்ற தாவரங்களின் அடைப்பே காடு எனப்படும். காடுகளில் சிறுகொடி, குறுஞ்சொடி, பற்றுக்கொடி, மரம் என பல்வேறு வகைப்பட்ட தாவரங்கள் பல அடுக்குகளாக அமைந்திருக்கும். காடுகள் நாட்டின் முக்கியமான இயற்கை வளமாக கருதப்படுகின்றது. காடுகள் என்றாலே நம் கண்ணுக்கு தெரிவது மரங்களே. மரங்கள் பல நன்மைகளை தருவதால் தெய்வமாக வணங்கப்பட்டது. ஆதிகால மனிதன் தனக்கு உணவு, நிழல், நோய் தீர்க்கும் மருந்துகளை தந்த மரங்களை பயம், பக்தி, மரியாதையுடன் வழிபட்டான். சங்க இலக்கியத்தில் கூட சில மரங்கள் கடவுள் மரம் என கூறப்பட்டுள்ளது. அகநானூறு ஆலமரத்தை போற்றுகிறது. வேப்ப மரம், வில்வ மரம் போன்றவை தெய்வங்களாகவே போற்றப்படுகின்றன. அரசர்கள் மரங்களை நட்டு வளர்த்து போற்றி பாதுகாத்தனர். கோவில்களுக்கு மரங்கள் நிறைந்த தோப்புகளை தானமாக அளித்தனர். மரங்களை வெட்டக்கூடாது என ஆணை பிறப்பித்தனர். காடுகள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பணியில் காவலனாக செயல்படுகின்றன. செழுமையான காடுகளை சுற்றி அதன் சூழல் மண்டலத்தில் ஈரப்பசை அதிகமாக காணப்படும். ஏனெனில் ஒரு மரம் தனது வாழ்நாளில் சுமார் 7500 லிட்டர் நீரை காற்று மண்டலத்தில் நீராவி போக்கு மூலம் வெளியேற்றுகிறது. அவை வெப்பம், காற்று மற்றும் ஈரப்பதம் போன்றவற்றை கட்டுப்படுத்துகின்றன. காற்றின் கடுமையான வேகத்தின் தாக்கத்திற்கு காடுகள் ஒரு பெரும் தடையாக அமைவதால் அந்த இடங்களில் வேகம் குறைவதுடன் வறண்ட காற்றிலிருந்தும் பாதுகாப்பு கிடைக்கின்றது. மண் சரிவு ஏற்படாமல் நிலத்தை பாதுகாக்கின்றது. காடுகள் மழை வளத்தை பெருக்க உதவுகின்றன. பனிமலைகளும் ஆறுகளும் சுனை ஊற்றுக்களும் உருவாக காரணமாக காடு உள்ளது. மரங்களில் இருந்து விழும் இலைகள் மண்ணில் படிந்து மண்ணுக்கு வளம் சேர்க்கின்றன. மரங்கள் நிலத்தடி நீரை சேமித்து வைத்து பின் பயிர்களுக்கு அளிக்கின்றன. பூமியின் ஆழத்தில் உள்ள சத்துக்களை உறிஞ்சி எடுத்து நிலமட்டத்தில் பரப்புகின்றன. நிலத்தின் மீது படர்ந்துள்ள தாவர வளம் மழைத்துளிகளின் வேகத்தை தாங்கி மண் அரிப்பை தடுப்பதுடன் மழைநீர் மண்ணில் இறங்கவும் துணை புரிகிறது. மண்ணில் இறங்கிய நீர் ஆவியாவதை தடுத்து நிறுத்தி

0: சுகமான சூழ்நிலையும் ஏற்படுத்துகிறது. வனவிநாதம் கனோப்பி என்பது பொதுவாக தரையிலிருந்து 25 முதல் 45 மீட்டர் உயரத்தில் முதிர்ந்த மரங்களின் உச்சிகளால் உருவாகும் கூரை போன்றதாகும். இது காட்டின் முக்கிய சூரிய மின் தகடாக செயல்பட்டு அதிகபட்ச சூரிய ஒளியை உள்வாங்குவதுடன் மழைக்காட்டு உயிரினங்களில் 90% வரை தன்னுள்ளே கொண்டிருப்பதனால் பூமியிலேயே மிகவும் பல்லுயிர் வளம் மிக்க சுழல் அமைப்புகளில் ஒன்றாக திகழ்கிறது. உள்ளூர் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்துகிறது, அதிக ஈரப்பதத்தை பராமரிக்கின்றது மற்றும் கடுமையான சூரிய ஒளியை வடிகட்டி நிழலான அடிமரச்சூழலை ஏற்படுத்துகின்றது. கனமழை மற்றும் பலத்த காற்றை தடுக்கிறது. காடுகளில் உள்ள மரங்கள் மக்களுக்கு எரிபொருளாக பயன்படுகின்றன. பல்வேறு வாசனை திரவங்கள், எண்ணெய் வித்துக்கள், ரப்பர், அரக்கு போன்ற வனப்பொருட்கள் கிடைக்கின்றன. காடுகளின் அருகில் வசிப்போருக்கு ஆண்டு முழுவதும் வேலை வாய்ப்பும் கிடைக்க உதவுகிறது. காடுகளின் பாதுகாப்பை அதிகரித்து அவற்றின் பரப்பளவை கூட்ட நாம் முயல வேண்டும்.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் ஆர். உமாதேவி.

0: நேரம் 6:35. இன்று பராபவ ஆண்டு ஆவணி மாதம் 19 சனிக்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒலிப்பது ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, வாழை சாகுபடியில் எல்நினோ பாதிப்பை எதிர்கொள்வது குறித்து தோட்டக்கலைத்துறையினர் கூறியிருப்பதாவது, சூப்பர் எல்நினோ காலகட்டத்தில் வெப்பநிலை அதிகரிப்பு, மழைப்பொழிவு குறைவு, ஆவியாதல் அதிகரிப்பு, நீர்ப்பற்றாக்குறை, மண்ணில் ஊட்டச்சத்து கிடைக்கும் திறன் குறைதல் காரணங்களால் வாழை மகசூல் பாதிக்கலாம். நீர் சிக்கனத்திற்கு சொட்டுநீர் பாசனம் செய்ய வேண்டும். வாழை இலைகள் சருகு, தென்னை நார், கரும்பு தொகையால் மூடாக்கு போல பரப்பி மண்ணை மூடினால் நீராவியாவதை தடுக்கலாம். வாழை கழிவை மறுசுழற்சி செய்யும் வகையில் அறுவடைக்கு பிறகு தண்டு, இலை, கொன்னை போன்றவற்றை நறுக்கி மண்ணில் சேர்க்க வேண்டும். இதன் மூலம் மண்ணின் கரிமப்பொருள் அதிகரித்து நீர்பிடிக்கும் திறன் மேம்படும். பொட்டாசியம் உள்ளிட்ட சத்துக்கள் மீண்டும் மண்ணுக்கு திரும்பும். சமச்சீர் உர மேலாண்மை செய்ய மண் பரிசோதனை அடிப்படையில் நைட்ரஜன், பொட்டாசியத்தை சிறு தவணைகளாக பிரித்து இட வேண்டும். ஒரே நேரத்தில் அதிக உரம் இடுவதை தவிர்க்க வேண்டும். பனானா சக்தி கரைசலை 4வது அதாவது 5-6வது மாதங்களில் இலைவெளியாக தெளிக்க வேண்டும். இதன் மூலம் துத்தநாகம், போரான், இரும்பு, மெக்னீசியம் நுண்ணூட்ட குறைபாடுகளை சரி செய்யலாம். அதிக வெப்ப அழுத்தத்தால் குறையும் ஒளிச்சேர்க்கை திறனை மேம்படுத்தி இலைகள் பசுமையாக இருக்க இக்கரைசல் உதவுவதோடு குலை வளர்ச்சி, பழத்தின் தரம், இனிப்பு சத்து மற்றும் மகசூலை உயர்த்த உதவுகிறது. இவ்வாறு வேளாண் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். தேனீக்கள் குறித்த தகவல் பற்றி அறிந்து கொள்ளலாம். உலகில் மலை தேனி, இந்திய தேனி, கொம்பு தேனி, இத்தாலியன் தேனி மற்றும் கொடுக்கில்லாத தேனி என்ற 5 வகைகள் உள்ளன. ஒவ்வொரு தேன்குட்டிலும் சுமார் 80,000 முதல் 1,00,000 வரை தேனீக்கள் குடியிருக்கும். இதில் ஒரே ஒரு ராணி தேனியும் சில 100 ஆண் தேனீக்களும் பல 1000 பெண் தேனீக்களும் இருக்கும். ராணி தேனீ கூட்டில் மட்டுமே இருந்து ஆண் தேனீக்களுடன் இணைந்து புணர்ச்சியில் ஈடுபட்டு முட்டையிடுவது மட்டுமே அதன் வேலை. ஆண் தேனீக்கள் கூடு கட்டுவது, பராமரிப்பது போன்ற பணிகளை மேற்கொள்ளும். பணியால் தேனீக்கள் தான் மலர்கள் விட்டு மலர் தாவி தேனை சேகரித்து வரும். மிகவும் கைதேர்ந்த பொறியாளர்கள் வடிவமைப்பது போல் தேனியின் கூடு அமைக்கப்பட்டிருக்கும். அருங்கோண வடிவில் உள்ள இந்த கூடு மிகவும் நேர்த்தியாக கட்டப்பட்டிருக்கும். மலர்களில் இருந்து தேனை சேகரிக்கும் தேனீக்கள் அதை தனது வயிற்றில் உள்ள பை போன்ற அமைப்பில் சேமிக்கும். அதிலிருந்து சுரக்கும் ஒரு வகை நொதியுடன் சேர்ந்து திரவமாக மாறும். பிறகு கூட்டுக்கு வரும் தேனீக்கள் அந்த தேனை வாய் மூலம் கூட்டில் உள்ள தேனீக்களுக்கு வாயில் புகட்டும். இதுபோல் 50 முறை புகட்டினால்தான் 1 துளி தேன் கிடைக்கும். தேன்கூட்டில் வைக்கும்போது அதனுடன் இன்வர்டோஸ் என்ற நொதியை சேர்க்கும். பிறகு திரவத்தின் நீர்த்தன்மை வற்றி போக தனது சிறகால் விசிறியும். இத்தனை மாற்றங்களுக்கு

0: பிறகு மாறும்போது தேனை பாதுகாக்க ஒரு வகை மெழுகு பூசி வைக்கும். சுமார் அரை கிலோ தேன் சேகரிக்க தேனீக்கள் 20 லட்சம் பூக்களிலிருந்து தேன் சேகரிக்க வேண்டும். இதற்காக அவை 14 லட்சம் கிலோமீட்டர் பறந்து செல்ல வேண்டும். இது இந்த உலகையே 3 முறை சுற்றி வருவதற்கு சமமாகும். தேனீக்கள் தனது வாழ்நாளில் 1 லட்சம் கிலோமீட்டர் உணவுக்காக பறந்து பயணிக்கிறது. ஒரு தேனி தனது வாழ்நாளில் 1.5 தேக்கரண்டி தேன் மட்டுமே சேகரிக்க முடியும். தேனீக்களுக்கு காதுகள் கிடையாது. அவை தனது நடனம் மூலமே தகவல் பரிமாற்றத்தை செய்து கொள்ளும். தேனீக்களால் தொடர்ந்து 7 கிலோமீட்டர் பறக்க முடியும். மணிக்கு 25 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கக்கூடியது. ராணி தேனீ ஆண் தேனீயுடன் 1 முறை மட்டுமே புணர்ச்சியில் ஈடுபடும். ஆனால் ஆண்டுக்கு 5 முதல் 7 லட்சம் முட்டைகள் இடும். புணர்ச்சிக்கு பிறகு ஆண் தேனீக்கள் இறந்துவிடும். தேன் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் கெடாத தன்மை கொண்டது. தேனீக்களுக்கு 6 கால்கள் உண்டு. தன்னுடைய இறக்கையை நொடிக்கு 200 முறை வேகமாக சிறகடிக்கும். அப்போது எழும் சத்தமே தேனீக்களின் ரீங்காரம் என்று அழைக்கப்படுகிறது. தேனீக்கள் தற்பொழுது உலகில் அழியும் உயிரினங்களின் பட்டியலில் உள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் உலகில் உள்ள தேனீக்கள் 1/3 தேனீக்கள் அழிந்துவிட்டது. அதாவது தேனீக்களின் அழிவு 42% அதிகரித்துள்ளதாக ஆய்வுகள் அதிர்ச்சி தெரிவிக்கின்றன. உலகில் பயன்படுத்தப்படும் செயற்கை உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள், மரபணு மாற்றப்பட்ட பயிர்கள் இவைதான் தேனீக்களின் அழிவுக்கு மிக முக்கியமான காரணிகளாக உள்ளன. செயற்கை உரத்தில் உள்ள நியோநிக்டினாய்ட்ஸ் என்ற வேதிப்பொருள் தேனீக்களின் நினைவாற்றலை மழுங்கடிப்பதால் அவை கூட்டுக்கு வரும் வழியை மறந்து அங்கும் இங்கும் பறந்து தெரிந்து இறந்துவிடுகின்றன என்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் கொய்மலர்கள் சாகுபடி குறித்த தகவல்கள் வழங்குகிறார் பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பழ அறிவியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் ஜி சதீஷ் அவர்கள்.
1: வளர்ச்சி ஊக்கி தளித்தல். அதிக குளிர் நிலவும் பகுதிகளில் ஜிப்ரலிக் அமிலம் என்ற வளர்ச்சி ஊக்கியை, அதாவது 250 ppm என்ற அளவில் தெளிப்பதால் பூக்கள் நல்ல வளர்ச்சியை அடையும், நல்ல மகசூலும் கொடுக்கும். இந்த வளர்ச்சி ஊக்கியை கவாத்து செய்து புதிய தளிர்கள் தோன்றியவுடன் 1 மாதம் இடைவெளியில் 4 முறை கொடுக்க வேண்டும். அடுத்ததாக பின்சை நேர்த்தி, முதலாவதாக களை நிர்வாகம். பயிர்களோடு வளரும் களைகளை அவ்வப்போது கை கலப்பை கொண்டு மூலமாகவோ களைக்கொல்லி மூலமாகவோ அகற்றி நடவு வயலை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். இரண்டாவதாக கவாத்து செய்தல். நிலவும் தட்பவெப்ப நிலையை பொறுத்து கவாத்து செய்ய வேண்டும். இதற்கிடையே டெல்லி சூழ்நிலையில் அக்டோபர் மாதம் முதல் பாதியில் கவாத்து செய்வது மிகவும் உகந்ததாக இருக்கும். ஆனால் பெங்களூர் போன்ற சீரான தட்பவெப்பநிலை நிலவும் பகுதிகளில் ஆண்டுதோறும் ஜனவரி மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் கவாத்து செய்ய தோதுவான மாதங்களாக இருக்கும். பொதுவாக குளிர் மாதங்களில் பூக்கும் செடிகளில் நல்ல தரமான கொய்மலர்கள் உற்பத்திக்காக பருவமழை முடிந்ததும் செடிகளை கவாத்து செய்வது நல்லது. அடுத்ததாக பயிர் பாதுகாப்பு. முதலாவதாக பூச்சிகள், அதில் வந்து செதில் பூச்சி, அசுவினி, வண்டுகள் மற்றும் சிலந்தி. நோய்கள் பார்த்தீங்கன்னா சாம்பல் நோய், கரும்புள்ளி நோய், பின்வாடல் நோய். பூச்சி செதில் பூச்சி முற்றிய இலைகளில் அடிபாகத்தில் இளம் தளிர்களிலும் சிவப்பு நிறத்தில் திறந்த கூட்டமாக ஒட்டி கொண்டிருக்கும். செதில் பூச்சி சாற்றை உறிஞ்சும் இலைகளில் வாடி சில சமயங்களில் முற்றிலும் காய்ந்துவிடும். அடுத்ததாக அஸ்வினி. இப்பூச்சிகளை வந்து பார்த்தீங்கன்னா பூ முட்டு மற்றும் இளம் தளிர்களை சாற்றை வந்து உறிஞ்சி இந்த பூச்சி வந்து சேதமடைய செய்கிறது. மூன்றாவதாக வண்டு. இவைகள் வந்து இளம் தளிர்கள், இலைகள் மற்றும் பூக்களை இரவு நேரங்களில் வட்ட வடிவமாக கடித்து சேதமடைய செய்கிறது. நான்காவதாக சிலந்தி. இலையின் அடிப்பாதங்களில் அதிகமாக செதில் சிலந்திகள் காணப்படும். இவற்றை தாக்குதலால் இலைகள் வெளிராகவும் ஓரங்களில் சுருண்டும் காணப்படும். அடுத்ததாக நோய் கட்டுப்பாடு. முதலாவதாக சாம்பல் நோய். இலைகளின் மேற்பகுதியில் இந்த சாம்பல் நிற பூஞ்சாணங்கள் படிந்து காணப்படும். இதனால் ஒளிச்சேர்க்கை பாதிக்கப்பட்டு பூக்களும் உருமாறி கடுமையாக பாதிக்கப்பட்டு பூமொட்டுக்கள் விரியாமல் வாடியும் தோன்றுகின்றன. இரண்டாவதாக கரும்புள்ளி நோய். இந்நோய் இலைகளில் மேல் முதலில் தோன்றும் புள்ளி பின்னர் ஒன்றாகி இலைகள் மஞ்சள் நிறமாக மாறி முழுவதுமாக உதிர்ந்து விடுகின்றன. மூன்றாவதாக பின்வாடல் நோய். இந்நோய் பாதிக்கப்பட்ட கிளைகள் நுனியிலிருந்து கீழ் நோக்கி வாடிவிடும். இந்நோய் தாக்கப்பட்ட கிளைகளின் நுனியை 4 முதல் 5 சென்டிமீட்டர் வரை வெட்டி அகற்றிவிட வேண்டும். பின்னர் வெட்டு பகுதியில் இந்த ப்ளூ காப்பர் போன்ற பசையினை தடவிவிட வேண்டும். அடுத்ததாக மகசூல் மற்றும் அறுவடை. வளர்ந்த செடியில் ஆண்டுகளுக்கு 100க்கும் அதிகமாக மலர்களை நிலவும் காலநிலை மற்றும் ரகத்தின் தன்மையை பொறுத்து உற்பத்தி செய்கின்றனர். வணிக மலராக ஏற்றுமதி செய்வதற்கு நன்கு முதிர்ந்த மொட்டுகளின் வெளிப்பரப்பில் உள்ள ஓரிரு இதழ்கள் விரியும் அளவிற்கு அறுவடை செய்து தண்ணீரில் உள்ள வாளியில் மலர் காம்புகள் மூழ்கி இருக்கும்படி வைக்க வேண்டும். பின்னர் தொலைதூரத்திற்கு சந்தைக்கு ஏற்படும் வகையில் வெளிநாட்டிற்கோ இல்லை அடுத்த நாடுகளுக்கு போகும்போது அந்த 1 டஜன் மலர்கள் அடங்கிய கட்டுகளாக கட்டி விற்பனைக்கு அனுப்பலாம். நிகர வருமானம் பார்த்தீங்கன்னா

0: வந்து ஒரு ஹெக்டருக்கு 3.5 லட்சம் வரை செலவாகும். ஹெக்டருக்கு சரியா சரியாக 5.5 லட்சம் வரை மலர்களிடமிருந்து வருமானம் பெறலாம். ஆகவே சாகுபடி செலவுகள் தவிர்த்து ஹெக்டருக்கு 2 லட்சம் வரை நிகர வருமானம் பெறலாம்.
1: இன்று ஒரு செய்தியில் இதுவரை கொய்மலர்கள் சாகுபடி குறித்த தகவல்கள் வழங்கினார் பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பழ அறிவியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் ஜி சதீஷ் அவர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய ஒரு செய்தி.

நேரம் 6:45 ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனி தன்னம்பிக்கை பாடல்கள் 2 இடம்பெறுகிறது. முதலாவதாக உதயம் NH4 படத்திலிருந்து பாடலை கேட்டு மகிழ்வோம்.

9 எஃப்எம் ரெயின்போ இசையோடு என்றும் நீங்கள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருப்பது புதிய காலை. இனி வேலைக்காரன் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
0: நேரம் 6:55. மீனாட்சி, பிரமாதம்.
3: என்ன நான் சொல்றேன்,
0: இன்னைக்கு காஃபி பிரமாதம்.
3: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
4: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்க இருக்கிறோம் பூந்தளிர்.
5: குழந்தைகள் என்று சொன்னாலே ஒரு உற்சாகம் பிறக்குங்க. ஏன், நாமளே ஒரு சின்ன குழந்தையாக கூட மாறிடுவோம். அப்படி இப்போ ஒரு குழந்தையாகவே மாறும் நேரம் வந்தாச்சு. ஆமாங்க, இன்னைக்கு பூந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம கூட பேச வந்த குட்டி சுட்டிக்கிட்ட பேசுறத கேட்டுடலாமா?
4: வணக்கம், உங்க பேர் என்ன? உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுது?
5: நம்ம நேருக்குள்ள என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க கேட்போம்.
6: 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர்.
5: ரொம்ப அருமையா சொன்னீங்க. அடுத்து என்ன சொல்ல போறீங்க? அடுத்து என்ன சொல்ல போறீங்க?
6: திருக்குறள்
5: ரொம்ப அருமையா சொன்னீங்க தங்கம். சரி தங்கம், அடுத்து என்ன சொல்ல போறீங்க? சிறப்பா பாண்டிங்க. அடுத்து என்ன சொல்ல
6: போறீங்க?
5: அடுத்து ரொம்ப அருமையா கதை சொன்னீங்க கவின் குட்டி. இது போன்ற தகவல் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை சார்பாக கேட்டுக்கிறோம். நன்றி கூறி விடைபெறுகிறேன். காளிதாஸ், மற்றொரு பூந்துளிர் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.

பிரேக்ஃபாஸ்ட் பொய்கேப்புகளில் இதுவரை சேவை செய்திகள் இணைத்தானும் நல்லவை கேட்க இந்நாளின் சிறப்பு நிகழ்ச்சியும் நேரம். அதனுடன் இயற்கையினுடன் சூழல் சிந்தனைகள், ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி, பூந்தளிர் ஆகியன இடம்பெற கேட்டீர்கள். இத்துடன் இனிதே நிறைவு பெறுகிறது புதிய காலை நிகழ்ச்சி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீ.
1: நேரம் 7:01. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் உள்ளூர் தகவல்கள், அது மட்டும் இல்லாமல் வேலைவாய்ப்பு செய்திகள், ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மாற்று வழங்கக்கூடிய ஆலய அற்புதங்கள், தேசிய கண்தான சிறப்பு நிகழ்ச்சி மற்றும் தேசிய ஊட்டச்சத்து வாரத்தினை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சியாக இடம்பெறவிருக்கிறது. இனிய திரை இசை பாடல்களும் உங்களுக்காக வளமரவிருக்கிறது. முதலாவதாக ஒரு பாடல் ஒலிக்கிறது. 1989 பிரதாப் போத்தன் இயக்கத்திலும் இளையராஜாவின் இசையமைப்பிலும் வெளிவந்த படம் வெற்றி விழா. வாலியின் பாடல் வரிகளுக்கு SP பாலசுப்ரமணியம் சித்ரா பாடுகிறார்கள்.

நேரம் 7:06:30 நொடிகள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரேக் வற்ற பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இனி பாடல் ஒலிக்கிறது. 1992 ராஜவர்மன் இயக்கத்திலும் இளையராஜாவின் இசையமைப்பிலும் வெளிவந்த படம் தங்க மனசுக்காரன். கங்கமரன் பாடல் வரிகளுக்கு மனோ எஸ் ஜானகி பாடுகிறார்கள்.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 7:11.
3: தினமும் காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் தேசிய ஊட்டச்சத்து வாரத்தினை முன்னிட்டு ஊட்டச்சத்துக்களும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறைகளும் பற்றி விளக்கம் அளிக்கிறார் மருத்துவ ஊட்டச்சத்து நிபுணர் வி. சுகன்யா அவர்கள்.
5: ஆரோக்கியமான வாழ்க்கை முறை சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல முதல்ல நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டெய்லி ஆக்டிவிட்டி, பிசிக்கல் ஆக்டிவிட்டி, நம்மளோட உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எந்த வயதுக்கு முக்கியம்னு கேட்டீங்க அப்படின்னா பிறந்த குழந்தையிலிருந்து வயதானவர்கள் நம்மளோட கடைசி மூச்சு வரைக்கும் ஒவ்வொரு நாளும் உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். அதை நம்ம கொஞ்சம் மனசுல வச்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்றது ரொம்ப நல்லது. டெய்லி எக்ஸசைஸ் அப்படிங்கிறது நிறைய பேர் நம்ம மிஸ் பண்றோம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துல நீங்க ஒரு 30 45 நிமிடங்கள் உடற்பயிற்சிக்காக ஒதுக்குறது நல்லது. அது காலையா இருக்கலாம் இல்ல மாலையா இருக்கலாம், ஆனா ஒவ்வொரு நாளும் இது முக்கியம். டெய்லி ரிக்வயர்மெண்ட் அப்படின்னு கூட நீங்க எடுத்துக்கலாம். எப்படி ஃபுட் ஹேபிட்ஸ் முக்கியமோ அதே மாதிரி டெய்லி ஆக்டிவிட்டி ரொம்ப முக்கியம். என்னோட ஆக்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் உணவு முறையை நம்ம நிர்ணயிக்க முடியும். ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப கடின உழைப்பா இருக்குன்னா என்னோட உணவு முறையும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்திக்கணும். சோ நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா டெய்லி ஆக்டிவிட்டியை ஃபாலோ பண்ணணும். 30 நிமிஷத்திலிருந்து 45 நிமிஷமாவது நடைப்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து நம்ம உடல் எடையை கட்டுப்படுத்த உதவுது, மனநிலையை மேம்படுத்துது, அப்புறம் நம்மளோட ஹார்ட் ஹெல்த், கார்டியாக் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுது, மன அழுத்தத்தை குறைக்குது, ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. எக்ஸசைஸுங்கிறது நிறைய நன்மைகளை நமக்கு கொடுக்குது. அதை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி செய்ய ஆரம்பிக்கணும். ஒரு வாரத்திற்கு குறைந்தது 150 நிமிடங்கள் 150 மினிட்ஸ் நடைப்பயிற்சியோ இல்லை ஏதாவது ஒரு வகையான பயிற்சி, உங்களுக்கு எந்த பயிற்சி பிடிச்சிருக்கோ அதை நீங்க ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். தினமும் 7 முதல் 9 மணி நேரம் நமக்கு தூக்கம் அவசியம். சோ இந்த ஹெல்தி லைஃப் ஸ்டைல்ல இந்த தூக்கமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் வந்து ஹெல்த்தியா சாப்பிடுறேன் ஆனா நான் எனக்கு தூக்கம் சரியில்லை அப்படின்னா அது உங்க ஹெல்த்தை ரொம்ப ரொம்பவே பாதிக்கும். ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்திக்கும் நம்மளோட தினசரி தூக்கத்திற்கும் நிறைய இம்பாக்ட் இருக்கு அப்படிங்கிறது ரீசன்ட் ரிசர்ச்ல நிறைய ஃபைண்டிங்ஸ் வந்திருக்கு. அன்டிஸ்டர்ப்டு ஸ்லீப்னு சொல்லுவாங்க. ஒரே பேட்டர்ன் நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். நான் தூங்குறேன்னா 10 மணிலிருந்து காலையில 5 மணி வரைக்கும் தூங்குறேன் அப்படின்னா அந்த பேட்டர்ன் இருக்கணும். என்னைக்காவது ஒரு நாள் 2 நாள் மாற்றம் வந்தா பிரச்சனை இல்லை, ஆனா டெய்லி ஒவ்வொரு பேட்டர்ன் இல்லாம ஒரே பேட்டர்னை ஃபிக்ஸ் பண்ணுங்க. அப்புறம் வந்து கம்ஃபர்டபுளான ஏரியாவா இருக்கணும். உங்களோட ரூம்ல வந்து தேவையில்லாத பிரைட் லைட்ஸ் இருக்கக்கூடாது, டிம் லைட்ஸ் இருக்கணும். அப்புறம் நம்ம தூங்குறதுக்கு 2 மணி நேரத்திற்கு முன்னால நம்மளோட உணவை சாப்பிட்டுருக்கணும். 8 மணிக்கு நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா 10 மணிக்கு தூங்குறது கரெக்டான பழக்கமா இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி 8 மணிக்கு அப்புறம் நீங்க வந்து மொபைல் போனோ லேப்டாப்போ இந்த கணினிகள் இதெல்லாம்

0: யூஸ் பண்ணும்போது நம்மளோட தூக்கம் வந்து பாதிப்பு அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி தூக்கம் வராததுனால நீங்க வந்து டிவி பாக்குறதோ மொபைல் போனோ யூஸ் பண்றீங்கன்னா அது இன்னும் உங்க தூக்கத்தை வந்து பிரச்சனைக்குள்ளாக்கும். நிறைய பேருக்கு மதிய நேரங்கள்ல நீங்க ரெஸ்ட் எடுக்கிறீங்க, தூங்குறீங்க, ஒரு மணி நேரம் நான் மதியம் தூங்குவேன் அப்படின்னு சொன்னா அதோட இம்பாக்ட் உங்களுக்கு நைட்டு நீங்க தூங்க போகும்போது லேட் ஸ்லீப் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதையும் நீங்க கரெக்ட் பண்ணுங்க. அன்டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பா இருக்கணும். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாஷ்ரூம்ஸ் அடிக்கடி யூஸ் பண்றது, ரெண்டுல இருந்து மூணு தடவை நான் எந்திரிக்கிறேன் வாஷ்ரூம் போகணும் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்றோம் அப்படின்னா நமக்கு தூக்கம் வந்து கெடுதலுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை நீங்க என்ன பண்ணணும்னா, நைட்டு 8 மணிக்கு மேல அதிகமா தண்ணீர் குடிக்கிறத குறைச்சிக்கணும். நான் காலையில இருந்து தண்ணீர் குடிக்காம இருந்துட்டு அதுக்கப்புறமா இரவு உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி குடிக்கிறோம், 3/4 லிட்டர் தண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வாஷ்ரூம் யூஸ் பண்ற ஒரு தேவை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை நீங்க சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுங்க. 8:00 முன்னால நிறைய வாட்டர் எடுங்க. அப்போ நீங்க தூங்க போறதுக்கு முன்னால வாஷ்ரூம் யூஸ் பண்ணிட்டு உங்களோட பிளாடரை எம்டி பண்ணிட்டு தூங்குறதுக்கு கரெக்டா இருக்கும். ஸோ இந்த மெத்தட ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. அப்புறம் இன்னொன்று முக்கியமானது, உங்களோட மன அழுத்தம் அதிகமாகாம ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டாதான் நமக்கு ஹெல்த்தும் மெயின்டைன் ஆகும். அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிள் எக்ஸசைசஸ், மெடிடேஷன் அப்படின்ற பயிற்சி பண்ணலாம். அது வந்து உங்க மனசை கட்டுப்படுத்த உதவி பண்ணும். அப்புறம் வந்து பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணலாம். பிரீத்திங் எக்ஸசைஸ்னால நம்மளோட ஸ்ட்ரெஸ் மட்டும் இல்ல, நம்மளோட லங்கோட கெப்பாசிட்டி, மூச்சை நல்லா உள்ள இழுத்து வெளியே விடும்போது அது வந்து சிம்பிள் எக்ஸசைஸ், ஆனா உங்களுக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும்.
1: இதுவரை தேசிய ஊட்டச்சத்து வாரத்தினை முன்னிட்டு ஊட்டச்சத்துக்களும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறைகளும் குறித்து நமக்காக விளக்கம் அளித்தார் மருத்துவ ஊட்டச்சத்து நிபுணர் வி. சுகன்யா அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியானது நாளை காலை மணி 9:45 ஊட்டச்சத்துகளுக்கான கொள்முதல் மாதிரிகள் பற்றிய தகவல்கள் இடம்பெறும்.
2: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்.
3: நேரம் 7:17, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கைப்புக்கள் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். இனி நாம் தெரிந்து கொள்ளவிருப்பது வேலைவாய்ப்பு செய்தி ஒன்று. தமிழகத்தில் உள்ள தபால் நிலையங்களில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதில் கிராம தபால் பணியாளர் GDS பிரிவில் கிளை போஸ்ட் மாஸ்டர், உதவி போஸ்ட் மாஸ்டர் பணியில் சென்னை, செங்கல்பட்டு, கடலூர், கோவை, மதுரை, திருநெல்வேலி உள்ளிட்ட ஊர்களுக்கு 2095 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பு 21/9/2026 18 முதல் 40 வயதுக்குள் இருத்தல் வேண்டும். தேர்ச்சி முறை, சான்றிதழ் சரிபார்ப்பு, விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். இதற்கான விண்ணப்ப கட்டணம் ₹100. பெண்கள், எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் ஏதும் கிடையாது. விண்ணப்பிப்பதற்கு கடைசி நாள் இம்மாதம் 21ஆம் தேதி, அதாவது 21/9/2026. மேலும் விவரங்களுக்கு indiapost.gov.in/GDS Online Engagement என்ற இணையதளத்தை பார்வையிட்டு விண்ணப்பித்து தேர்வில் வெற்றி பெற ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வாழ்த்துகிறது. பிரேக்ஃபாஸ்ட் பொய்கை பூக்களின் பாடல் உழைக்கிறது சின்ன மாப்பிள்ளைய படத்திலிருந்து.

நேரம் 7:23:40. நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று காலை 8:02 பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேர்களோட விருப்ப பாடல் தொலைபேசி வழி நேரலையாக இடம்பெறவிருக்குது. குறித்துக் கொள்ளுங்க, தொலைபேசி எண்களை 25:30:170 மற்றொரு எண் 25:30:171. இன்று காலை 9:02 மதுரை குமார் மிஸ் வழங்கும் வ.உ. சிதம்பரனார் அவர்களின் 155வது பிறந்த தின சிறப்பு நிகழ்ச்சி தென்னாட்டு திலகர் வ.உ.சி. சிறப்புரை எழுதியவர் ஆர். மகேஸ்வரி அவர்கள், குரல் வண்ணம் ஏ. விக்னேஷ், ஜி. கீதா ஆகியோர். இன்று மாலை 4:02 வசந்த் அன்கோ வழங்கும் ஆட்டக்களம். இரவு 8:05 சக்கரவியூகம் பகுதி 17 எழுத்தும் இயக்கமும் எஸ். கார்த்திகே தீபன் அவர்கள்.

0: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி வீதி போத்திச்சேரியில் மதுரை.
1: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்திச்சேரியில் மதுரை.
0: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
2: அன்பர்களே, இன்று நாம் கொத்தங்குடி சீனிவாச பெருமாள் திருக்கோயிலுக்கு செல்கிறோம். மயிலாடுதுறை குத்தாலம் கோமல் வழியாக 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கொத்தங்குடியில் இந்த கோயில் அமைந்துள்ளது. ஒரு சமயம் ஹரியும் ஹரனும் சொக்கட்டான் விளையாடினர். இதற்கு நடுவர் அம்பிகை. தன் சகோதர பாசத்தினாலே திருமால் வென்றதாக தீர்ப்பளித்தார் அம்பிகை. தவறாக தீர்ப்பளித்த அம்பிகையை பசுவாக சபித்தார் பரமன். அதனால் பசு வடிவம் தாங்கி கைலையை விட்டு கோரூபாம்பிகையாக பூவுலகம் வந்தாள். திருமகளும் கலைமகளும் பசு வடிவம் தாங்கி மலைமகளோடு வந்தனர். இவர்களை பாதுகாப்ப கோஷகன் என்னும் மெய்ப்பவர் வடிவம் தாங்கி திருமால் வந்தார். அவர்கள் வந்த தலம்தான் இந்த கொத்தங்குடி. குத்தன் என்றால் பாதுகாப்பவன் என்பது பொருள். திருமால் இங்கு பாதுகாவலாக வந்தமையினால் குத்தங்குடி என பெயர் கொண்ட ஊர் நாளடைவிலே மருவி கொத்தங்குடி என ஆயிற்று. இங்கு பாதுகாவலனாக வந்த பெருமாளோடு சகல தேவர்களும் வந்து தங்கிய புண்ணிய பூமி. அவர்கள் வேண்டுகோளின்படி 8 திசைகளிலும் 8 வடிவம் கொண்டு காட்சியளித்தார் பெருமாள். இன்றும் இந்த ஊரை சுற்றிலும் ஏராளமான பெருமாளின் திருமேனி காண கிடைப்பது வியப்பு. இங்குதான் சீனிவாச பெருமாள் என்னும் பெயரிலே பெருமாள் கோவில் கொண்டுள்ளார். மிக பழமையான ஆலயம், கிழக்கு நோக்கி ஆலயம், ராஜகோபுரம் இல்லை. 2000 வருடங்களுக்கு முற்பட்ட திருமேனி. மேலிரு கரங்களில் சங்கு சக்கரம், முன்னிரு கைகளில் அபயவரத முத்திரைகள். பேரழகோடு காட்சி தருகிற மூர்த்தம் இது. தேவியர் இருவரும் கரங்களில் தாமரை ஏந்தியவராய் உள்ளனர். குழந்தை வடிவில் சந்தான கோபாலரும் இந்த ஆலயத்திலே இருக்கிறார். இவரை மடியில் வைத்து கொண்டு வழிபட்டால் மகப்பேறு கிட்டிடும் என்பர். அர்த்த மண்டபமும் மகாமண்டபமும் அக்கால கருங்கல் வேலைகளுக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகின்றன. நின்ற நிலையில் விநாயகரும் ஹனுமாரும் ஆழ்வார்களும் சன்னதி கொண்டிருக்கிறார்கள். ஒரு வைசிய குடும்பத்தைச் சேர்ந்த மாமியார் மருமகள் இருவருமே பெருமாள் பக்தியில் மிகச்சிறந்தவர்கள். பெருமாள் மாமியாருக்கு முதலில் காட்சி தந்தார். இதனால் தனக்கு காட்சி தரவில்லை என அழுத மருமகளுக்கு மீண்டும் தேவியரோடு காட்சி தந்தார். எனவே இங்கு இது பெருமாள் கருவறை. மருமகள் பெருமாள், மாமியார் பெருமாள் என இருவரும் அழைக்கப்படுகின்றனர். இந்த பெருமாள் கோவிலுக்கு அருகிலேயே தேவார வைப்புத்தலமாகிய ஸ்ரீ பிரகன்நாயகி சமேத ஸ்ரீ மாசிலாமணீஸ்வரர் ஆலயமும் புனரமைப்பு செய்யப்பட்டு வருகிறது. பல்லவர் கால கல்வெட்டுகள் இந்த கோவிலில் உள்ளன. இன்று சீனிவாச பெருமாள் கோவில் புனரமைக்கப்பட்டு திருப்பணிகள் நிறைவு பெற்று வருகின்றன. அவை முடிந்து விரைவில் மகாகும்பாபிஷேகம் நடைபெற நாம் நிதி வழங்கி அருள் பெறுவோம். நல்லன எல்லாம் தரும் கொத்தங்குடி சீனிவாச பெருமாளை வழிபட்டு பேரருள் பெறுவோமாக. ஸ்ரீ அக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய சீனிவாசாய மங்களம். ஓம் நமோ நாராயணாய.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி வீதி போத்திச்சேரியில் மதுரை.
1: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை.
0: நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர்.

0: நேரம் 7:30. மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக, ஆகாஷ்வாணியோடு இணைக.
0: மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9, பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். இனி பாடல் ஒலிக்கிறது. 2001 ரவியின் இயக்கத்திலும் மணி சர்மாவின் இசையமைப்பிலும் வெளிவந்த படம் ஷாஜகான். வைரமுத்தின் பாடல் வரிகளுக்கு உதித் நாராயணன், கவிதா கிருஷ்ணமூர்த்தி பாடுகிறார்கள்.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 7:35:32 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கைப்பூக்கள் நிகழ்ச்சி இணைந்திருக்கிறோம். இனி நாம் தெரிந்து கொள்ளவிருப்பது இன்றைய பத்திரிகைகளில் வெளிவந்த சில முக்கிய செய்திகள். மதுரை மாவட்டத்தில் நேற்று கிருஷ்ண ஜெயந்தி விழா பல்வேறு ஆலயங்களில் விமரிசையாக கொண்டாடப்பட்டது. மதுரை மாநகர் ஊர்காவல் படையில் 42 ஆண்கள், 5 பெண்கள் என மொத்தம் 47 காலியிடங்களுக்கான ஆள் சேர்ப்பு முகாம் மதுரை ஆயுதப்படை மைதானத்தில் வருகின்ற 23 நடைபெறவுள்ளது. மதுரை மாவட்டத்தில் குற்றச் செயல்களை தடுக்கும் வகையில் 30 இடங்களில் அதிநவீன கேமராக்கள் பொருத்தப்பட உள்ளன. பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று விழாபுரம், அவனியாபுரம், ஆணையூர் பகுதிகளில் மின் விநியோகம் தடைப்படும். சென்னையில் நடைபெற்ற மாநில அளவிலான ஜிம்னாஸ்டிக்ஸ் போட்டியில் மொத்தம் 13 பதக்கங்களை வென்று மதுரை மாவட்ட ஜிம்னாஸ்டிக்ஸ் அணி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை வென்றது. மதுரை வேளாண்மை மற்றும் சமுதாய அறிவியல் கல்லூரி சார்பில் நாட்டு நலப்பணி திட்ட சிறப்பு முகாமின் ஒரு பகுதியாக சாலை பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து விதிகளின் அவசியம் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. முதல்வர் கோப்பை பள்ளி மாணவர்களுக்கான விளையாட்டுப் போட்டி செப்டம்பர் 9 மதுரை ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் துவங்குகிறது. இன்று பத்திரிகைகளில் வந்த சில முக்கிய உள்ளூர் செய்திகள் கேட்டீர்கள். தொடர்ந்து ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இணைந்திருங்கள். இன்று இரவு 10 நமது மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பட்டு சிறகில் காதல் மன்னன் கமல்ஹாசன், ஸ்டைல் மன்னன் ரஜினிகாந்த், இந்த இரு பெரும் கதாநாயகர்களுடன் ஸ்ரீமா ஸ்ரீ அராரா பாடல்கள்.
3: டப்பிங் பண்ண டைட்டில் மாதிரி இருக்கு சார்.
2: அப்படித்தான் தெரியும். பட்டு சிறகு முழுசா கேளுங்க. மதுரை மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம்ல எல்லாமே புதுசுதான். இன்று இரவு 10 பட்டு சிறகு கேட்க தவறாதீர்கள். ஸ்ரீமா ஸ்ரீ அராரா பாடல்கள். பிரேக்ஃபாஸ்ட் ஒழிப்புகளின் பாடல் ஒழிக்கிறது. 2002 என் லிங்குசாமி இயக்கத்திலும் வித்யாசாகரின் இசையமைப்பிலும் வெளிவந்த படம் ரன். பா விஜயின் பாடல் வரிகளுக்கு தேவன், சௌமியா, நவீன் பாப், ஷாலினி பாடுகிறார்கள்.

நேரம் 7:42. இனி பாடல் ஒழிக்கிறது. 2004 ஏ வெங்கடேஷ் இயக்கத்திலும் ஸ்ரீகாந்த் தேவா இசையமைப்பிலும் வெளிவந்த படம் குத்து. பழனி பாரதியின் பாடல்களுக்கு குணால் ஸ்ரீலேகா பார்த்தசாரதி பாடுகிறார்கள்.

0: இன்று இரவு 10 மணிக்கு நமது மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பட்டு சிறகில் காதல் மன்னன் கமல்ஹாசன்,
1: காதல் மகாராணி,
0: ஸ்டைல் மன்னன் ரஜினிகாந்த். இந்த இரு பெரும் கதாநாயகர்களுடன் ஸ்ரீ மாஸ்ரி அராரா பாடல்கள்
2: டப்பிங் பண்ண டைட்டில் மாதிரி இருக்கு சார்.
0: அப்படிதான் தெரியும். பட்டு சிறக முழுசா கேளுங்க. மதுரை மற்றும் ராமேஸ்வரம் FM எல்லாமே புதுசுதான். இன்று இரவு 10 மணிக்கு பட்டு சிறகு கேட்க தவறாதீர்கள். ஸ்ரீ மாஸ்ரி அராரா பாடல்கள். நேரம் 7:47.
3: தேசிய கண்தானம் இருவார விழா. கண்தானம் குறித்து தகவல் தருகின்றார் கண்ணோய் சிறப்பு சிகிச்சை நிபுணர் டாக்டர் பிரீத்திகா குணால்.
4: சில பேர் வந்து பாம்பு கடிச்சு இறந்திருப்பாங்க, சில பேர் வந்து சூசைட்ல இருந்து பாய்சன் எடுத்து இறந்திருப்பாங்க, சில பேர் நேச்சுரல் டெத்தா இருக்கலாம். என்ன காரணத்தால இறந்தாங்க அப்படிங்கறத நோட் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் கண் ரிமூவ் பண்ற ப்ரொசீஜர் வந்து ஒரு காமன் நேர ப்ரொசீஜர் தான்.
5: இப்போ நீங்க சொன்னதுல இருந்து ஒரு கேள்வி, இப்ப பாய்சன் இந்த மாதிரி எல்லாம் இருந்து ஒரு இறந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அந்த கண்கள்ல பாதிப்பு வராதா?
4: யூஸ்வலா வராது. என்ன காரணத்துக்கு நம்ம கேக்குறோம் அப்படின்னா, ஒரு சில நோய்கள் இருந்துச்சுன்னா நம்ம இன்னொருத்தங்களுக்கு அது கொடுக்காம இருக்கிறது நல்லது. எதனால இறந்தாங்க, இப்போ ஒரு ரொம்ப நாள் ICU இருக்கிறாங்க, ICU எதுக்காக இருந்தாங்க, வேற ஏதாவது வந்து தொற்று நோய் ஃபீவர் ஏதாவது இருந்ததா, அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் பொழுதுதான் நம்ம இன்னொரு பர்சனுக்கு அதை கொடுக்காம இருப்போம். அப்படி இல்லைன்னா யூஸ்வலா நம்ம கருவளி தானம் செய்யறதுல எந்த ஒரு கான்ட்ரா இண்டிகேஷனும் இருக்காது.
5: ரொம்ப வயதானவர்கள்லாம் கண்கள் சில நேரம் அவங்களுக்கு உள்ள போய் ரொம்ப சின்னதாவே பாக்குறதுக்கே ஒன்றும் பெருசா தெரியல. நிச்சயமா அந்த மாதிரி கண்கள்ல கூட பார்வை வர முடியுமா?
4: கண்டிப்பா வர முடியும். அவங்களுக்கும் கண்ணு உள்ள கூடி இருந்தாலும் ரொம்ப சிரித்து இருந்தாலும், அதாவது சிதைவடைவாம கண் ரொம்ப சின்னதா இருந்தாலும் ரொம்ப உள்குடி இருந்தாலும் அதோட இது ஆர்கிடெக்சர் மெயின்டைன் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம கண்டிப்பா அதை எடுத்து இன்னொருத்தவங்களுக்கு பயன்படுத்துற மாதிரி வச்சிடலாம். சோ கண் எடுத்த பின்னாடி என்ன ஆகும், அந்த டீம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதை வந்து ஒரு சேஃபா ஒரு ஐஸ் பேக்ல டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க. இதை உடனே கொண்டு போய் ப்ராசஸ் பண்ணுவாங்க. அதை வந்து ஸ்டெரைல் மெத்தட்ல தான் பண்ணணும். அதாவது எந்த ஒரு நுண்கிருமிகளும் அதுல வந்து அண்டாத மாதிரி ரொம்ப ஸ்டெரைல் ப்ரொசீஜர்ல அதை சுத்தம் பண்ணி, அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி அந்த கருவளியை தனியா எடுத்து அந்த கருவளியோட குவாலிட்டியை செக் பண்ணுவாங்க. எத்தனை அணுக்கள் இருக்கு, எந்த மாதிரியான கருவளி இது, இது வந்து எப்படிப்பட்டவங்களுக்கு பயன்படும் அப்படின்னு அனலைஸ் பண்ணி அதுக்கேத்த மாதிரி செக்ரிகேட் பண்ணி பிரிச்சு வச்சு தேவையான இடத்துல அதை குடுக்கறதுக்கு ரெடி பண்ணுவாங்க. சோ இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா செய்யற ஒரு விஷயங்கள். இதுல எந்த ஒரு அலட்சியமும் இருக்க முடியாது. சோ இத வந்து அந்த ஃபுல் இதுவுமே பண்றது வந்து ஐ பேங்கிங்ல தான் பண்ணுவாங்க ப்ராசஸுமே.
5: இப்போ ஐ பேங்க் அப்படிங்கறது வந்து ஒவ்வொரு மாவட்டங்கள் வாரியாவும் வச்சிருக்காங்க?
4: ஆமா, மாவட்டம் வாரியா ஸ்டேட் வாரியா இருக்கு.
5: இந்தியாவை பொறுத்தமட்டில நம்ம இப்ப பொதுவா தமிழ்நாட்டவே எடுத்துப்போமே, எந்த அளவுக்கு இந்த ரேஷியோ போயிட்டு இருக்கு?

0: கண் தானம் விழிப்புணர்வு எப்படி இருக்கு?
1: அதான் இந்திய அளவுல பார்த்தோம் அப்படின்னா நம்ம வருஷத்துக்கு 30,000 கருவளி மாற்று அறுவை சிகிச்சைகள் செய்யறோம். ஆக்சுவலா நம்ம செய்ய வேண்டியது 100,000 கருவளி மாற்று அறுவை சிகிச்சைகள். சோ நம்ம கிட்டத்தட்ட 70,000 கம்மியா இருக்கும். சோ இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா வரப்போறும் வருடங்கள்ல இந்த கண் தானம் நம்பர் இன்க்ரீஸ் ஆக ஆக நம்மளால செய்யக்கூடிய அறுவை சிகிச்சைகளோட நம்பர்ஸும் ஜாஸ்தி ஆகணும்.
0: தேசிய கண்தானம் இருவார விழா. கண் தானம் குறித்து தகவல் வழங்கினார் கண்ணோய் சிறப்பு சிகிச்சை நிபுணர் டாக்டர் பிரீத்திகா குணால்.
2: நேரம் 7:50 பிரேக்ஃபாஸ்ட் பொய்கைப்புகள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இனி பாடல் ஒலிக்கிறது. 2006 தருண் கோபி இயக்கத்திலும் யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பிலும் வெளிவந்த படம் திமிரு. நான் முத்துக்குமார். பாடல் வரிகளுக்கு சங்கர் மகாதேவன் பாடுகிறார்.

0: நேரம் 7:55.
1: இன்று இரவு 10 மணிக்கு நமது மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பட்டு சிறகில் காதல் மன்னன் கமல்ஹாசன்,
2: காதல் மகாராணி,
1: ஸ்டைல் மன்னன் ரஜினிகாந்த். இந்த இரு பெரும் கதாநாயகர்களுடன் ஸ்ரீமா ஸ்ரீ அராரா பாடல்கள்
3: டப்பிங் பண்ண டைட்டில் மாதிரி இருக்கு சார்.
1: அப்படிதான் தெரியும். பட்டு சிறகு முழுசா கேளுங்க. மதுரை மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம்ல எல்லாமே புதுசுதான். இன்று இரவு 10 மணிக்கு பட்டு சிறகு கேட்க தவறாதீர்கள். ஸ்ரீமா ஸ்ரீ அராரா பாடல்கள்.
0: சந்தோஷமான இனிமையான காலைப்படுதில் பிரேக்ஃபாஸ்ட் பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய உன்னாலே உன்னாலே படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது.

ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.1 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை புகழ் நிகழ்ச்சி. இதுவரை உள்ளூர் செய்திகள், வேலைவாய்ப்பு தகவல்கள், ஸ்ரீ பாலகோபாலன் ஜூலன் மற்றும் வழங்கிய ஆலய அற்புதங்கள், தேசிய ஊட்டச்சத்து வாரத்தினை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சி மற்றும் இனிய திரை இசை பாடல்கள் மற்றும் தேசிய கண்தானம் ஊட்டச்சத்து வாரம் அனைத்தையும் கேட்டு மகிழ்ந்தீர்கள் நிறைவு பெறுகிறது. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை

0: உங்கள் நிகழ்ச்சி அடுத்த நிகழ்ச்சியாக வர இருப்பது மணி 8:02 பாட்டு வேணுமா? திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்ட நிகழ்வு விருப்பாடல் வருகிறது. அதற்கு முன்பாக நான் கேட்க இருப்பது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. தேசிய நல்லாசிரியர் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் சென்னையில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் உள்ள ஸ்ரீராம் வணிகவியல் கல்லூரியின் நூற்றாண்டு விழாவில் இன்று கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளார். வரும் ஆண்டுகளில் விளையாட்டுகளுக்கான முக்கிய மையமாக இந்தியா உருவெடுக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் பல்வேறு தரப்பினருக்கு வாய்ப்புகளை வழங்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஆசிரியர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. மானிய விலை வெங்காய விற்பனை கிராமப்புறங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். சென்னை மேற்கு மாம்பலத்தில் உள்ள மிகவும் பழமையான ஆதிசன்ன கேசவ பெருமாள் கோவிலை சுற்றியுள்ள ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று இந்து சமய அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முதுபெரும் இசைக்கலைஞர் எஸ் ஆர் ஜானகிராமன் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் நேற்று காலமானார். அவருக்கு வயது 98. தூத்துக்குடி மாநகராட்சியில் உள்ள சாலையோர வியாபாரிகளுக்கான பிரதமரின் சுழல் நிதி திட்டத்தின் கீழ் கடனுதவி பெறுவதற்கான சிறப்பு முகாம் வரும் 9 முதல் 3 நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பாரா வில்வித்தை போட்டி குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நேற்று தொடங்கியது. ஆசிய கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள். நேரம் 8:02:30. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது பாட்டு வேணும் உங்க மனசு பிடிச்ச புத்தம் புதிய பாடல்களை கேட்டு மகிழக்கூடிய அற்புதமான நேரம் இது. இன்னைக்கு பாட்டு வேணும் நிகழ்ச்சியில் யார் பங்கு பெறலாம், எந்த மாவட்டத்தினர் பங்கு பெறலாம் பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்ட நேர்களும் விருப்பாடல் தான் இடம்பெற இருக்குது. ஏற்கனவே நேரலை எண்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இருந்தாலும் ஒரு முறை சொல்கிறேன், குறிச்சிக்கோங்க. 25, 30, 170 என்கிற ஒரு எண், அதே மாதிரி 25, 30, 171 இந்த இரண்டு எண்களையும் நீங்கள் வரலாம். உங்கள் மனசு பிடிச்ச புத்தம் புதிய பாடல்களை கேட்டு மகிழலாம். பாட்டு வணக்கம் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் அழைப்பாளர் எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவங்க காத்திருக்கிறோம். வருக, வணக்கம். வணக்கம், வணக்கம்.
1: இது காலை வணக்கங்கள் கூறி நெல்சோடு இணையது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் சட்டமன்றிலிருந்து கு கண்ணன் சார்.
0: ஓகே கண்ணன் சார், இன்னைக்கு நிகழ்ச்சியில் என்ன பாட்டு
1: கேட்கலாம்? பாட்டுக்கு மாதிரி சார், நீங்க எப்படி சார் இருக்கீங்க?
0: எல்லாருமே நல்லா இருக்கிறோம், சொல்லுங்க கண்ணன் சார். நல்லா இருக்கீங்க? ஓகே.
1: படம் வந்து தர்மத்துறை சார், அது வந்து பாத்தீங்கன்னா எந்த பக்கம் பார்த்தாலும் போயிடுதுன்னு சொல்ல போகுது.
0: இதோ பாடல் ஒழிக்கிறது, பாடல் ஒழிக்கிறது கேட்டு போயிடலாம் கண்ணன்.

0: நேரம் 8:09.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: சரியான நேரத்துல பரிசோதனை, அப்புறம் மருந்து கொடுத்தா HIV தொற்றுள்ள தாயோட குழந்தையோ HIV தொற்றில் இருந்து விடுபடலாம்.
3: என்ன, உண்மையாவா? உண்மையில், அதாவது தாய் HIV தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே HIV பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது HIV பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும். மேலும் விவரங்களுக்கு
4: 1-800-419-1800 and 1097.
5: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம். இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
0: மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு ஒன்று நிகழ்ச்சியில் இன்னைக்கு தேனி திண்டுக்கல் மாவட்ட நேரலை விருப்பப்பாடலை இடம்பெற்றிருக்கு. இப்போ இணைப்பில் வரக்கூடிய நேயர் யாருன்னு பார்த்துருவோம். வருக, வணக்கம்.

0: வணக்கம் சகோதரி, யார் பேசுறீங்க? எல்லாரும் நல்லா இருக்கிறோம். சொல்லுங்க, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாட்டு கேட்கலாம் சொல்லாதா மேடம்?
1: பாடிய நாட்டிலிருந்து
0: பாட்டை பாடிடுறீங்க, பரவாயில்ல. ஏதோ பாடல் ஒழிக்கிறது கேட்டு மகிழ்வோம்.

0: தங்கச்சி இப்பாடுங்கண்ணா, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஹலோ,
1: நான் மலர் பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க.
1: இல்ல, மேரேஜ பத்தி பேசுனீங்கல்ல.
0: ஆமா,
1: ஜூலைக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா?

0: நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார் 217 மேலமாசி வீதி மதுரை.
2: நேரம் 8:16. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு வேணும் நிகழ்ச்சி இணைந்திருக்கிறோம். இன்னைக்கு திண்டுக்கல் தேனி மாவட்ட நேரோட விருப்ப பாடல்கள் இடம்பெற்று இருக்குது. இப்ப இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேயர் யாருன்னு சந்திப்போம். வருக, வணக்கம்.
3: வணக்கம் ஐயா, நான் காமாட்சிபுரம் பேசுறேன்.
2: சொல்லுங்க, காமாட்சிபுரம் தேனியா? திண்டுக்கல் தேனி.
3: ரெட்ரோ படத்துல இருந்து நல்லா பாடலா கொடுங்க.
2: சரி, ரெட்ரோ படத்துல இருந்து பாடல் கொடுத்துருவோம். தேனி மாவட்டமா திண்டுக்கல் மாவட்டமா? காமாட்சிபுரம் தேனி மாவட்டமா திண்டுக்கல் மாவட்டமான்னு கேட்டேன். நன்றி. ஏதோ பாடல் ஒழிக்கிறது கேட்டு மகிழ்வோம். ரெட்ரோ படத்தில் இருந்து

0: நேரம் 8:15.
1: அக்கா எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட்டா இருந்துச்சு.
2: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப ரெண்டு விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
1: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
3: பஞ்சபூதங்கள் சாட்சியா?

0: நேரம் 8:21. மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு வனமா நிகழ்ச்சி இணைந்திருக்கிறேன். நீங்கள் பாட்டு வனமா நிகழ்ச்சியில் திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்ட நேயர்களுடைய விருப்ப பாடலாம் தொலைபேசி வழி நேரலையாக கிடைப்பட்டு உங்கள் மனசு பிடிச்ச புத்தம்புதிய பாடல்களை திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்ட நேயர்கள் கேட்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா நீங்கள் நேரலையில் வந்து கேட்கலாம். 25:30, 170 மற்றொரு எண் 25:30, 171 என்ற எண்கள். இப்போது இணைப்பில் யார் காத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களை சந்திப்போம். வருக, வணக்கம்.
1: இனிமையான காலை வணக்கம் ஐயா.
0: இனிமையான காலை வணக்கம். சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: தேனி மாவட்டம் பொம்மையகுண்டன்பட்டி தையல் கலைஞன் தங்கராஜ்.
0: மகிழ்ச்சிங்க. சொல்லுங்க, என்ன படத்துல பாட்டு கேட்கலாம்?
1: ஆரம்பம் படத்துல இருந்து ஒரு பாட்டு பண்ணலாங்க.
0: ஓகே, தேனி மாவட்டத்தில் வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு தேனி திண்டுக்கல் மாவட்டம் சரிங்களா, வந்த 4 நேரமே தேனி மாவட்டத்தில் வந்துருக்கீங்க. ஓகே தங்கராஜ் சார், இது உங்களுக்கான பாடல் ஆரம்ப படத்துல இருந்து ஒழிக்கிறது, கேட்டு மகிழ்வோம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 8:26 மணி பாட்டு வணக்கம் நிகழ்ச்சியில் திண்டுக்கல் தேனி மாவட்ட நேரோட விருப்பாடு இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேரை சந்திக்கிறோம். வருக, வணக்கம்.
4: வணக்கம்.
3: காலை வணக்கம். யார் பேசுறீங்க?
4: பாட்டு
3: கேட்டு மகிழ்வோம்.

0: நேரம் 8:30. மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
0: இனிமனிதமான காலை புள்ளியில் பாட்டு வணம நிகழ்ச்சியில் அமைந்திருக்கிறோம். இன்னைக்கு திண்டுக்கல் தேனி மாவட்ட நிகழ்ச்சி விருப்பாளர் இடம்பெற்றிருக்கு. இப்ப இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேரை சந்திக்க இருக்கிறோம். வருக, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க இந்திரா மேடம். தேனி மாவட்டத்திலிருந்து பேசுறீங்க, எந்த பகுதிங்கம்மா? இசை பிறந்த ஒரு ஊர்ல இருந்து பேசுறீங்க இந்திரா மேடம். என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு
3: நிகழ்ச்சியில? மதுரை மாவட்ட அனைவருக்கும் நன்றி. எனக்கு கூடி படத்துல இருந்து ஒரு ரஜினி சார் பாட்டு மூணு.
0: அருமை அருமை, ஏதோ பாடல் ஒழிக்கிறது கேட்டு மகிழ்வோம்.

0: வா வா ஊது ஊது.
1: ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேரம் 8:35 இன்று இரவு 10 மணிக்கு நமது மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பட்டு சிறகில் காதல் மன்னன் கமல்ஹாசன், ஸ்டைல் மன்னன் ரஜினிகாந்த், இந்த இரு பெரும் கதாநாயகர்களுடன் ஸ்ரீ மாஸ்ரி அராரா பாடல்கள்.
2: டப்பிங் பண்ண டைட்டில் மாதிரி இருக்கு சார்.
1: அப்படிதான் தெரியும். பட்டு சிறக முழுசா கேளுங்க. மதுரை மற்றும் ராமேஸ்வரம் FM-ல எல்லாமே புதுசுதான். இன்று இரவு 10 மணிக்கு பட்டு சிறகு கேட்க தவறாதீர்கள். ஸ்ரீ மாஸ்ரி அராரா பாடல்கள். நேரம் 8:36 திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்ட நேரடி விருப்பப்பட்ட பாட்டு நிகழ்ச்சியில் பயணத்தில் வரக்கூடிய அழைப்பாளரை சந்திக்கிறோம். வருக வணக்கம். இனிய காலை வணக்கம் சொல்வோர் யார் சார்? நல்லா இருக்கும் சுந்தர் சார், அருமையா இருக்கு. சொல்லுங்க சார், இன்னைக்கு என்ன பாட்டு கேட்கலாம் நிகழ்ச்சியில?
3: இன்னைக்கு வந்து சண்டைக்கொல்லி 2 படத்துல சார்.
1: ஓகே, பாடல் ஒழிக்கிறது கேட்டு மகிழ்வோம் சுந்தர் சார். நன்றி.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள்

0: உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா ரெண்டு விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 8:40 40 நொடியில் ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது பாட்டு வேணுமா திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்ட நேரோட விருப்ப பாடல் இடம்பெற்றிருக்கு. இப்போ இணைப்பில் அவர்களை நேரே சந்திப்போம். வருக, வணக்கம்.
4: வணக்கம் சார்.
3: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: நான் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் சித்தார்த்தி சுருளிவேல் என்ற தம்பி டெய்லர்.
3: சொல்லுங்க சுருளிவேல் என்ற தம்பி.
4: எல்லாரும் நலமையா?
3: எல்லாருமே நல்லா இருக்கிறோம் சுருளிவேல் என்ற தம்பி.
4: படம் வந்து விசுவாசம் ஐயா.
3: சரி,
4: பாடல் வந்து கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என்ற பாடல் ஒளிபரப்பு பண்ணுங்க.
3: இதை ஒழிக்கிறது கேட்டு மகிழ்வோம்.

0: நேரம் 8:45.
1: கல்யாணத்துல கவனிச்சியா?
2: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
1: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
3: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
0: 8:46 பாட்டு வணக்கம் நிகழ்ச்சியில் திண்டுக்கல் மாவட்டம் மற்றும் தேனி மாவட்ட நேயர்களோட விருப்ப பாடலாம் இடம்பெற்றிருக்குது. நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டு மகிழ கிட்டத்தட்ட நேரம் முடிய போகுது. இருந்தாலும் கூட தொலைபேசி எண்ணை மீண்டும் ஒரு முறை நேரலை எண்களை சொல்கிறேன். 25:30 மற்றும் 25:30 முன் இணைப்பு எண் எஸ்டிடி கோடு 0452. இப்போ இணைப்பில் வரக்கூடிய அழைப்பாளரை சந்திக்க இருக்கும். வருக, வணக்கம்.
4: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க பவுனு தாய், இன்னைக்கு நிகழ்ச்சியில் என்ன பாட்டு கேட்கலாம்?
4: அமரன் படத்துல ஏதாச்சும் ஒரு பாட்டு.
0: சரி, பாடலை கேட்போமா? இதோ பாடல் ஒலிக்கிறது. ஆஸ்திரிய தின நல்வாழ்த்துக்கள். கண்டிப்பா கண்டிப்பாங்கம்மா. இன்னைக்கு நிகழ்ச்சி 11:02 கண்ணாடி மாளிகையில் இருக்குது. அந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கெடுத்துக்கலாம். கண்டிப்பாக வந்து ஆசிரியர் தின நல்வாழ்த்து, உங்களுக்கு மறக்க முடியாத ஆசிரியரோட அந்த அனுபவங்களை வந்து நிகழ்ச்சியில் பங்கெடுத்து நீங்கள் சொல்ல வரலாம், சரிங்களா? ஓகே, நீங்கள் கேட்ட அமரன் படத்துலேருந்து பாடல் ஒலிக்கிறது, கேட்டு மகிழ்வோம்.

0: நேரம் 8:50.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: ஒரு மாணவனை பார்த்தேன், என்ன தம்பி படிப்புலாம் எப்படி இருக்குது அப்படின்னு விசாரித்தேன். அவன் ரொம்ப அழுத்துக்கிட்டான். நான் நல்லா தான் சார் படிக்கிறேன், இருந்தாலும் புத்தியில் சரியாக ஏற மாட்டேங்குது சார் அப்படின்னா, சரி இவனும் நம்ம ரகம்தான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். கல்வி கற்கக்கூடிய ஒரு மாணவன் சம்பந்தப்படுற புத்திகள் பல வகை. அதை பற்றி ஒரு பெரியவர் விளக்கி இருக்கிறார். மிருத்து புத்தின்னு ஒன்று இருக்குதான். மிருத்துன்னா மண், மண்ணால் வந்து செவறு கட்டுறோம்ல, மண் சுவரில் வந்து ஆணி அடிக்கிறதும் சுலபம், அதை பிடுங்கி எடுக்கிறதும் சுலபம். அது மாதிரி சில பேர் குரு சொல்லி கொடுக்குறத சுலபமாக கேட்டு தெரிஞ்சு வச்சுக்குவாங்க, கொஞ்ச நேரத்தில் சுலபமாக மறந்தும் போயிடுவாங்க. இது மிருத்து புத்தின்னு பேர், மண் புத்தி. தாறு புத்தின்னு ஒன்று உண்டான். தாறுன்னா மரம், அதில் பச்சை மரத்தில் வந்து ஆணி அடிக்கிறது சுலபம், ஆனால் அதை எடுக்கிறது கஷ்டம். அது மாதிரி ஆசிரியர்கிட்டேருந்து கேட்டதை கவனமாக மனசில் பதிய வச்சுக்கிட்டு அதை மறக்காமல் இருக்கிறது தாறு புத்தி. பட்டை மரமாக இருந்தால் அதில் ஆணி அடிக்கிறதும் கஷ்டம், அடிக்கிற ஆணியும் சீக்கிரம் நழுவிடும். அது மாதிரி கேட்குற விஷயம் மனசில் பதியறதும் கஷ்டம், அப்படியே பதிஞ்சாலும் அது நீடிச்சிருக்கிறதும் கஷ்டம், கொஞ்ச காலத்தில் மறந்துடும். இன்னொரு வகை புத்தி ஒன்று உண்டு, அதுக்கு பேர் சிலா புத்தின்னு பேர். சிலான்னா கல். ஒரு கருங்கல்லில் 4 தொலையை போட்டு ஒரு தொலையில் வந்து உளிய வச்சு அடித்தா மற்ற தொலை வழியாகவும் பிளந்து கல் ரெண்டாயிடும். அது மாதிரி சந்தியான இடங்களில் குறிப்பாக ஒரு பொருளை சொன்னால் அதை வச்சுக்கிட்டு மற்றதையும் தெரிஞ்சுக்கிறது, அது சிலா புத்தின்னு பேர். வேணு புத்தின்னா என்ன தெரியுமா? வேணுன்னா மூங்கில். மூங்கில் கணுவில் ஒரு பக்கம் உளிய வச்சு அடித்தா ரெண்டு பக்கமும் பிளந்துடும். அது மாதிரி ஒரு செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிறப்பவே அதோட முன்பின் தொடர்களையும் தெரிஞ்சுக்கணும், அது வேணு புத்தி. தைல புத்தின்னு ஒன்று உண்டு. தைலங்கிறது எண்ணெய். தண்ணியில் ஒரு துளி எண்ணெயை விட்டால் அது தண்ணி பூரா பரவி போடுதில்ல, அது இப்படி பரவுறது மாதிரி ஆசிரியர் சுருக்கமாக ஒரு கருத்தை சொன்னால் அதை வச்சுக்கிட்டு பூரா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும், அது தைல புத்தி. கற்பூர புத்தின்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கோம். அது எப்படின்னா, கற்பூரம் வந்து தீ பட்ட உடனே பிடிச்சிக்கும், ஆசிரியர் சொன்ன உடனே நுண்ணறிவோடு பாடங்களை புரிஞ்சுக்கிறது இந்த வகை புத்தி. கறி புத்தின்னு ஒன்று. அது எப்படின்னா, கறியில் நெருப்பை வச்சு விசிறிய பிறகு அதுக்கப்புறம் அது கறி நெருப்பாகும். அது மாதிரி காலம்புற சாயந்தர வேலைகளில் ஆசிரியர் வந்து பாடம் சொல்லி கொடுப்பார், அதை கொண்டு புரிஞ்சுக்கிறது இந்த வகை. கதளித்தண்டு புத்தின்னு ஒன்று சொல்லுவாங்க. கதளிங்கிறது வாழை மரம். வாழைத்தண்டில் தீ வைக்கிறது எவ்வளவு சிரமமோ அவ்வளவு சிரமத்தோடு கல்வி கற்கிறது கதளித்தண்டு புத்தி. இதை தவிர இன்னும் சில வகையான மாணவர்களை கூட அடையாளம் காட்டுறாங்க. ஆசிரியர் சொன்னதில் நல்லது மட்டும் எடுத்துக்கிறவன் அண்ணம், ஆசிரியர் கிடைச்ச இடத்துல பாடத்தை கேட்டுக்கிட்டு பிறகு தனியாக உட்காந்து சிந்திக்கிறவன் பசு. பசுமாடு அப்படி தானே, புல் கண்ட இடத்துல மேயும், அதுக்கப்புறம் நிதானமாக அசை போட்டுவோம். ஆசிரியர் சொன்னதை தவிர வேறு எதையும் சொல்ல முடியாதவன் கிளி. பல இடங்களில் பாடங்கள் கேட்டு கடைசியில் ஒன்றும் புரியாமல் போகிறவன் ஆடு. ஆடு வந்து ஒரு செடியில் வயிறார மேயாது, ஒரே செடியில் இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு எருமைன்னு பேர். எருமை வந்து எப்படின்னா, குளத்து நீரை கலக்கி தான் குடிக்கும். அது மாதிரி ஆசிரியர் வந்து மனசை நோக செய்து பயில்கிற மாணவர்கள்லாம் இந்த ரகம். இவ்வளவுலாம் இருந்தாலும் இந்த காலத்து மாணவர்கள்லாம் ஒரு தனி ரகம். ஒரு ஆசிரியர் வகுப்பில் பாடம் நடத்திக்கிட்டு இருந்தார். இலக்கண வகுப்பு. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், பாஸ்ட் டென்ஸு, ப்ரெசன்ட் டென்ஸு, ஃப்யூச்சர் டென்ஸ், இதை பற்றிலாம் பாடம் நடத்துகிறார். எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இப்போ நான் ஒரு வாக்கியம் சொல்லுவேன், அது என்ன காலம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும்னார் ஆசிரியர். சரின்னாங்க மாணவர்கள்லாம். நான் நாளைக்கும் பாடம் நடத்த போகிறேன், இது என்ன காலம் அப்படின்னு கேட்டார் ஆசிரியர். அதாவது நான் நாளைக்கும் பாடம் நடத்த போகிறேன், இந்த வாக்கியம் வந்து என்ன காலம்னு கேட்டார். ஒரு பையன் மெதுவாக எழுந்திரிச்சு சொன்னான், இது எங்கே போதாத காலம் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு உட்காந்துட்டானான்.

0: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: முகத்தில்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: நேரம் 8:55 45 நொடிகள். பாட்டு விடுமா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கி திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்ட நிலையில் விருப்பப்படலாம் இடம்பெற்றிருக்குது. இப்போ நிறைவாக வந்து ஒரு பாடல் டியூட் படத்துலேருந்து இடம்பெற்றது, கேட்டு மகிழ்வோம்.

0: ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இதுவரை பாட்டு வளமான நிகழ்ச்சியில் திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்ட நேரோட விருப்ப பாடல்கள் தான் நேரலையில் இடம்பெற்றுச்சு. நிகழ்ச்சியில் ஜக்கமட்டிலிருந்து கண்ணன், தேனிலிருந்து சுவர்ணலதா, டி காமாட்சிபுரத்திலிருந்து முனியசாமி, வடமதுரிலிருந்து கோபாலகிருஷ்ணன், பண்ணைப்புறத்திலிருந்து இந்திரா, திண்டுக்கல்லிருந்து சுந்தர், தேனிலிருந்து தங்கராஜ், அதே மாதிரி தேனிலிருந்து சுருளிவேல் என்ற தம்பி சேகர், பவுனு தாயி, சின்னமிலிருந்து எல்லாரும் நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்களுக்கு விருப்பமான பாடலாம் கேட்டு மகிழ்ந்தீர்கள். நன்றி. மீண்டும் நாளைக்கு மதுரை மாவட்ட நேரோட விருப்ப பாடல் தான் பாட்டு வேணும் நிகழ்ச்சி இடம்பெற இருக்குது. இன்னும் சில நொடிகள் அடுத்த நிகழ்ச்சியாக இப்பொழுது வர இருப்பது டிரைட்டம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. நிகழ்ச்சிக்கு தயாராக வந்துட்டாங்க கோகுல அரசி. ஆனால் அதுக்கு முன்பாக அது வந்து ஒரு விளம்பர நிகழ்ச்சி வர இருக்குது, குமார் மிஸ் வழங்கும் நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகளில் 9 மணிக்கான செய்தி இருக்கும், சென்னையில் நஞ்சலாக கேட்கலாம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. தேசிய நல்லாசிரியர் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில்

என்று வழங்குகிறார். ஆசிரியர் தினத்தையொட்டி ஆசிரியர்களுக்கு தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். நாட்டின் வளர்ச்சியோடு ஒட்டுமொத்த சமூக முன்னேற்றத்தையும் கட்டமைக்கும் உன்னத பணியை ஆசிரியர்கள் மேற்கொண்டுள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு குழந்தைக்குள்ளும் இருக்கும் எதிர்காலத்தை அடையாளம் கண்டு மாணவர்களை நல்ல மனிதர்களாக ஆசிரியர்கள் வளர்த்திருப்பதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் உள்ள ஸ்ரீராம் வணிகவியல் கல்லூரியின் நூற்றாண்டு விழாவில் இன்று கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். வரும் ஆண்டுகளில் விளையாட்டுகளுக்கான முக்கிய மையமாக இந்தியா உருவெடுக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் பல்வேறு தரப்பினருக்கு வாய்ப்புகளை வழங்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மானிய விலை வெங்காய விற்பனை கிராமப்புறங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் கூறியுள்ளார். சென்னை மேற்கு மாம்பலத்தில் உள்ள மிகவும் பழமையான ஆதிசன்ன கேசவ பெருமாள் கோவிலை சுற்றியுள்ள ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று இந்து சமய அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முதுபெரும் இசைக்கலைஞர் எஸ் ஆர் ஜானகிராமன் உடல்நலக் குறைவு காரணமாக சென்னையில் நேற்று காலமானார். அவருக்கு வயது 98. நாமக்கல் மாவட்டத்தில் நடப்பு சம்பா பருவத்தில் குறைவாக நீரினை பயன்படுத்தி குறுகிய கால மத்திய கால நெல் ரகங்கள் பயறு வகைகள் மற்றும் எண்ணெய் வித்து பயிர்கள் சாகுபடி மேற்கொள்ள வேண்டும் என்று விவசாயிகளை மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை 92.23 அடியாக உயர்ந்துள்ளது. நீர்வரத்து வினாடிக்கு 8195 கனஅடியாக குறைந்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:02 25
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. மதுரை குமார் மெஸ் வழங்கும் வ.உ. சிதம்பரனார் 155வது பிறந்த தின சிறப்பு நிகழ்ச்சி.
1: மதுரை குமார் மெஸ் 36 வருட பாரம்பரிய மிக்க உணவகம். மதுரையில் 3 கிளைகளுடன் தல்லாகுளம் மாட்டுத்தாவணி பூ மார்க்கெட் எதிரி மற்றும் காலவாசல் பைபாஸ் ரோடு. சென்னையில் 2 கிளைகளுடன் வடபழனி தாம்பரம் ரயில் நிலையம். திருச்சியில் பஞ்சபூர் பஸ் நிலையம் எதிரில் மதுரை குமார் மெஸ் சும்மா செம்மையா இருக்கும். தொடர்புக்கு 98-421-44-576 மற்றும் 98-403-64-646.
2: தென்னாட்டு திலகர் வ.உ.சி. சிறப்புரை கேட்கலாம். எழுதியவர் ஆர். மகேஸ்வரி அவர்கள். கேட்கவிருக்கும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
1: மதுரை குமார் மெஸ் 36 வருட பாரம்பரிய மிக்க உணவகம். மதுரையில் 3 கிளைகளுடன் தல்லாகுளம் மாட்டுத்தாவணி பூ மார்க்கெட் எதிரி மற்றும் காலவாசல் பைபாஸ் ரோடு. சென்னையில் 2 கிளைகளுடன் வடபழனி தாம்பரம் ரயில் நிலையம். திருச்சியில் பஞ்சபூர் பஸ் நிலையம் எதிரில் மதுரை குமார் மெஸ் சும்மா செம்மையா இருக்கும். தொடர்புக்கு 98-421-44-576 மற்றும் 98-403-64-646.
3: நம் நாடு விடுதலை பெற்று 80 வருடங்கள் ஆகிவிட்டன. காலங்கள் கடந்தாலும் கொண்ட கோலம் மாறினாலும் கண்ட காட்சிகள் நம் கண்களை விட்டு நீங்குவதில்லை. ஆம் நேயர்களே, நம் நாட்டின் விடுதலைக்காக நடைபெற்ற போராட்டக் களங்களை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். பாரதியின் கூற்றுப்போல், தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா, இப்பயிரை கண்ணீராலே காத்தோம். சும்மாவா வந்தது சுதந்திரம், கண்ணீரையும் செந்நீரையும் சிந்தி பெற்றதல்லவா? நம் தாய் திருநாட்டின் விடுதலைக்காக போராடிய தியாக சீலர்கள் எத்தனை எத்தனை பேர். தன் தலை வெள்ளையரால் பிளவுற்று கீழே விழுந்த போதிலும் தன் கையில் ஏந்திய தேசிய கொடியினை கீழே விழாமல் தாங்கிய திருப்பூர் குமரனும், நெல்லை மாவட்ட ஆட்சியராக இருந்த ஆஷ் துரையை தன் துப்பாக்கி தோட்டாக்களால் துளைத்து அவனை வீழ்த்திய பிறகு தான் ஆங்கிலேயரிடம் அகப்பட்டு உயிர் துறப்பதை விரும்பாது தன் துப்பாக்கியால் தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு வீர மரணம் அடைந்த வாஞ்சிநாதனும், ஜெய்ஹிந்த் என்ற கோஷத்தை முதன் முதலில் எழுப்பிய செண்பகராமன் பிள்ளையும் இந்திய

0: மூச்சாக கொண்டு தன் உடல் முழுவதும் ஆயுதங்களை நிரப்பிக் கொண்டு ஆங்கிலேய ஆயுத கிடங்கில் பாய்ந்து அழித்த குயிலியும் ஆற்காடு நவாப்பால் தூக்கிலிடப்பட்டு அவரது தலையை திருச்சிக்கும், கைகளை பாளையங்கோட்டைக்கும், கால்களை தஞ்சை மற்றும் திருவிதாங்கூருக்கும் அனுப்பி வைத்து உடலை தூக்கிலிடப்பட்ட மதுரை சம்மட்டிபுரத்திலும் அடக்கம் செய்யப்பட்ட மாவீரன் மருதநாயகம் பிள்ளையும் சிவன்மலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே ஆங்கிலேய படைகளை ஓட ஓட விரட்டியடித்த தீரன் சின்னமலை போன்ற தியாக சீலர்கள் இன்றளவும் மக்கள் மனதில் நீங்காத இடத்தை பிடித்துவிட்டனர். இவர்களைப் போன்று தாய் திருநாட்டின் விடுதலைக்காக போராடி தன் உயிரை நீத்த தியாகிகள் பலர் உள்ளனர். என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் இந்த அடிமையின் மோகம் என்று தாகம் தீராமலே சுதந்திர வேள்வி தீயில் கருகிய தியாக தீபத் திரிகள் எத்தனை எத்தனை. அத்தகைய தியாக சீலர்களில் ஒருவரும், காலத்தால் என்றும் மறக்கப்படாத தேசிய தலைவரும், செக்களுக்கு பெரம்படிப்பட்டு இரட்டை ஆயுள் தண்டனை பெற்று தன் வாழ்நாளின் பெரும் பகுதியினை சிறையிலே கழித்த கப்பலோட்டிய வீர தமிழன் வ.உ. சிதம்பரனார் மிகவும் குறிப்பிடத்தக்கவர்.
1: சுதந்திரத்தை காத்த அனைவருக்கும் சொல்லுகின்றோம் எங்கள் முதல் வணக்கம்.
2: தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயின், தாயகம் கத்திட தன்னலம் போக்கிட சொல்லுது ஜெயின். என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது, காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது. ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த, ஜெய் ஹிந்த, ஜெய் ஹிந்த்.
0: ஆம் நேர்களே, செக்கிழுத்த செம்மல் சிறை புகுந்த பெருவீரர், தேசிய தலைவர், திலகரின் சீடர், மகாகவி பாரதியின் தோழர், தியாக சீலர், சுப்பிரமணிய சிவாவின் உயிர் நண்பர், வ.உ.சி. எனும் சுருக்க பெயர் கொண்ட வ.உ. சிதம்பரனாரின் 155வது ஜெயந்தி விழா இன்று. வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம் எனும் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் எழுத்தாலும் பேச்சாலும் செயலாலும் போராட்டத்தாலும் மனதில் விடுதலை வெளிச்சத்தை விதைத்தவர் வ.உ. சிதம்பரனார்.
3: வ.உ. சிதம்பரனார் 1872 செப்டம்பர் மாதம் 5 தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் என்ற ஊரில் உலகநாதன் பிள்ளை பரமாயி அம்மாள் தம்பதியினருக்கு மூத்த மகனாக பிறந்தார். தனது 6 வீரப்பெருமாள் அண்ணாவி என்ற தமிழ் ஆசிரியரிடம் தமிழ் கற்றுக்கொண்டார். 1894 சட்டத்தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று வழக்குரைஞரும் ஆனார். உரிமையியல் மற்றும் குற்றவியல் எனும் இருவகை வழக்குகளை கையாண்டாலும் குற்றவியல் வழக்குகளில் சிறப்பு தேர்ச்சி பெற்று இருந்தார். வசதியற்றவர்களுக்காக இலவசமாக வாதாடினார். தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்று இருந்தார். வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், தொழிற்சங்க தலைவர், சுதந்திர போராட்ட வீரர் எனும் பன்முகத்தன்மை பெற்றவர் வ.உ. சிதம்பரனார். இவரது அரசியல் வாழ்க்கை சிறந்த ஒழுக்கமும் நேர்மையும் ஆற்றலும் நிறைந்தது. அன்பு உள்ளம் கொண்ட அகிம்சைவாதி, தைரியமும் தன்னம்பிக்கையும் ஒருங்கே பெற்ற உன்னத மனிதர், வெளிப்படையாக பேசும் வெள்ளை மனம் கொண்ட உள்ளத்திற்கு சொந்தக்காரர். தமிழ் மொழியில் உள்ள அனைத்து இலக்கியங்களையும் படித்து அவற்றை பற்றிய அற்புதமான கட்டுரைகளையும் செய்யுள்களையும் எழுதியுள்ளார். ஆங்கில நூல்களை அழகாக மொழிபெயர்த்த பெருமைக்குரியவர். விடுதலை போராட்டங்கள் குறித்தும் தமிழ் இலக்கியங்கள் குறித்தும் நண்பர்களோடு விவாதிப்பதை வழக்கமாக கொண்டவர். 1892 பாலகங்காதர திலகரின் ஆற்றல் மிகுந்த, வீரம் செறிந்த, விவேக எழுத்துக்களால் கவரப்பட்டு திலகரின் சீடரும் ஆனார். வ.உ. சிதம்பரனார் இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கு கொண்டதோடு மற்றவர்களையும் பங்கு கொள்ள செய்தார். ஆங்கிலேயரின் அடக்குமுறையை எதிர்த்து போராடினார். ஆங்கிலேயரின் கொடூரமான சட்டங்கள் குறித்து மக்களிடையே வீர உரையாற்றினார். தமிழகத்தில் 3 துணை நீதிபதிகளின் ஊழல் குற்றச்சாட்டுகள் என்ற வழக்கில் சிறப்பாக வாதாடி குற்றவாளிகளை நிரூபித்ததால் மக்களால் ஈர்க்கப்பட்டு

சிறந்த வழக்கறிஞர் என்ற புகழையும் பெற்றார். தென்னிந்தியாவில் ராமகிருஷ்ண இயக்கத்திற்கு வித்திட்ட ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரின் நேரடி சீடரும் சுவாமி விவேகானந்தரின் சகோதர துறவியுமான ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தின் துறவியுமான ஸ்ரீ ராமகிருஷ்ணானந்தர் உடனான சந்திப்பு வாவுசி வாழ்க்கையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. சசி மகராஜ் வாவுசியிடம் சுதேசி எண்ணங்கள் பல நன்மை தரக்கூடியது, இது என் கருத்து என கூறினார். அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் விதையாக வாவுசி இதயத்தில் விளைந்தது. இந்த விதையின் இரு தளிர்களில் தூத்துக்குடி கைத்தொழில் சங்கம், தர்ம சங்கம் என்று தனது சுயசரிதையில் குறிப்பிட்டுள்ளார் வாவுசி. தூத்துக்குடியிலும் திருநெல்வேலி மக்களிடம் செல்வாக்கு மிகுந்தவராக விளங்கினார். ஆளுமை மிக்க மனிதராகவும் விளங்கினார். சுதேசி பிரச்சாப சபை, தர்ம சங்க நெசவு சாலை, தூத்துக்குடி கைத்தொழில் சங்கம், சுதேசி பண்டக சாலை, வேளாண் சங்கம் போன்றவற்றை ஏற்படுத்தினார். ஆங்கிலேயர் இந்தியாவிற்கு வணிகம் செய்ய

0: மிகுந்தவராக விளங்கினார். ஆளுமை மிக்க மனிதராகவும் விளங்கினார். சுதேசி பிரச்சாப சபை, தர்ம சங்க நெசவு சாலை, தூத்துக்குடி கைத்தொழில் சங்கம், சுதேசி பண்டக சாலை, வேளாண் சங்கம் போன்றவற்றை ஏற்படுத்தினார். ஆங்கிலேயர் இந்தியாவிற்கு வணிகம் செய்யவே வந்தனர். ஆனால் இந்திய நாட்டை கைப்பற்றி நாட்டின் செல்வங்களை கொள்ளையடித்துக் கொண்டு இருந்தனர். இந்த செயல் வாபூசி அவர்களை கடுமையாக பாதித்தது. அவர் தனது எதிர்ப்பை தெரிவிக்க ஆங்கிலேயரின் வணிகத்தையே முதலில் எதிர்த்தார். பிரிட்டிஷ் இந்திய ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி இந்தியா இலங்கை இடையே கப்பல்களை இயக்கிக் கொண்டிருந்தது. அது ஆங்கிலேயரின் வணிகத்திற்கே முக்கியத்துவம் கொடுத்தது. ஆதலால் வாவுசி இந்தியர்களுக்காக கப்பல் நிறுவனம் ஒன்றை துவங்க தீர்மானித்தார். வாவுசி 1906 அக்டோபர் மாதம் 16 சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்தார். நிறுவனத்தின் மூலதனம் ரூபாய் 10,00,000, ரூபாய் 25 மதிப்புள்ள 40,000 பங்குகள் கொண்டது. ஆசியர்கள் அனைவரும் இதில் பங்குதாரர் ஆகலாம் என்றார். 4 வக்கீல்களும் 13 வங்கியரும் இருந்தனர். கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்ததுடன் புதிய பங்குதாரர்களை சேர்க்கும் முயற்சியில் வாவுசி இறங்கினார். ஷாலின் ஸ்டீமர்ஸ் கம்பெனியிடம் இருந்து கப்பல்களை வாடகைக்கு எடுக்க வேண்டியதாக இருந்தது. பிரிட்டிஷ் இந்திய ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி இந்த புதிய போட்டியை விரும்பாததால் அது ஷாலின் ஸ்டீமர்ஸ் கம்பெனியினை அச்சுறுத்தியது. அதனால் இது கப்பல்களை வாடகைக்கு விடும் ஒப்பந்தத்தை ரத்து செய்தது.
1: 10,00,000 அட்வான்ஸ் பண்ணிருக்கீங்க, பாக்கி பணம் 20,00,000 செக் கொண்டு வந்திருக்கிறேன். இன்னும் 3 மாத தவணைகள், பாக்கியும் திருப்பி கொடுக்க. இது அக்ரிமெண்ட் இல்ல, கையெழுத்து போடுங்க. மிஸ்டர் பிள்ளை, நாளைக்கு உங்களுக்கு எல்லாம் எங்க கம்பெனியில விருந்து, தயவு செய்து அக்செப்ட் பண்ணுங்க.
2: தேங்க்யூ வெரி மச். மிஸ்டர் ஷா, இந்த பிளேஸ் கம்மி. எக்ஸ்கியூஸ் மீ, இவரு கவர்மெண்ட்டுக்கு எதிரியா, பெரிய புரட்சிக்காரனா, கொடுக்காம எப்படியாவது திருப்பி அனுப்பிடுறோம். இங்கிலீஷ் ஷிப்பிங் லைன்ஸ் கம்பெனிக்காரங்க நம்ம தந்தி கொடுத்துருக்காங்க.
1: ஓஹோ, அப்படியாகாம சார். மிஸ்டர் பிள்ளை, ஐம் வெரி சாரி, உங்களுக்கு கப்பல் டெலிவரி கொடுக்க கொஞ்சம் காலமாகும். எவ்வளவு நாளா?
3: இதில் ஏற்படும் நட்டத்திற்கு உங்கள் கம்பெனி பொறுப்பாக வேண்டும்.
1: ஐ சி, நீங்க தர வேண்டிய பாக்கியை இப்பவே ரொக்கமா கேட்குது எங்க கம்பெனி. நீங்க தர முடியும் இருக்க,
3: நீங்கள் கண்டிப்பாக சொல்லித்தான் தீர வேண்டும். மிஸ்டர் ஷா,
4: வாட் கேன் ஐ டு? பிசினஸ்ல இதெல்லாம் சாதாரணம்.
3: இது ஒப்பந்தம், இதில் கண்டிருக்கிறபடி இன்னும் 1 கப்பலை டெலிவரி கொடுத்தாக வேண்டும். இல்ல, இப்போது ரொக்க வேண்டும். இது எங்கள் நாணயத்தையே சோதிப்பதாகும். நமக்கு பணம் தானே வேண்டும்.
5: இந்திய கப்பல் நிறுவனத்திற்கென்று சொந்தமாக கப்பல் இல்லாததால் இந்திய வணிகர்கள் திகைத்து போயினர். ஆனால் அஞ்சா நெஞ்சுறுதி கொண்ட வாவுசி அஞ்சவில்லை. உடனடியாக கொழும்பு சென்று ஒரு கப்பல் வாடகைக்கு எடுத்து வந்து கப்பல் போக்குவரத்து தொடர்ந்து நடக்கும்படி செய்தார். சொந்த கப்பல்கள் இல்லாததால் கப்பல் நிறுவனத்தை தொடர்ந்து நடத்த இயலாது என அறிந்து கொண்டார். அதனால் வாவுசி சொந்தமாக கப்பல் வாங்க முடிவு செய்தார். தூத்துக்குடி வணிகர்கள் உதவி செய்தனர். ஆனால் அது போதுமானதாக இல்லை. அதனால் புதிய பங்குதாரர்களை சேர்க்க மும்பை, கொல்கத்தா ஆகிய இடங்களுக்கு சென்றார் வாவுசி. அங்குள்ள வணிகர்களை அவரது பேச்சாற்றலால் கவரப்பட்டு கப்பல் நிறுவனத்தின் பங்குதாரர்கள் ஆனார்கள்.
6: நண்பர்களே, இது வெறும் வியாபார கப்பல் அல்ல, நமது நாட்டின் மானத்தை காக்கும் சிங்கார திருக்கோயில். பரந்த கடலிலே ஒரு சிவரையை மட்டும் பார்த்து குழந்தை சந்தோஷப்படுவதைப் போல நாம் இந்த ஒரு கப்பலை மட்டும் பார்த்து ஆனந்தப்பட்டு விடக்கூடாது. பிரான்ஸ் நாட்டிலிருந்து நமக்கு இன்னொரு கப்பலும் வரவழைக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். இனி வெள்ளையர் நம்மிடம் மீண்டுக்க முடியாது. தன்மானத்தோடு நம் வாணிபம் வளரும், நமது நாடு வறுமையில் இருந்து விடுபடும்.
5: வாவுசி வட இந்தியாவிற்கு கிளம்பும் போது திரும்பினால் கப்பலோடுதான் திரும்புவேன், இல்லையெனில் கடலில் வீழ்ந்து மாண்டு போவேன் என்று சூளுரைத்து சென்றார். தனது சபதத்தை நிறைவேற்றினார். மற்ற சுதேசி உறுப்பினர்களான அரவிந்த் கோஸ் மற்றும் பால கங்காதர திலகர் உதவியுடன் 2 கப்பல்களை வாங்கினார் வாவுசி. எஸ்எஸ் காலியோ, எஸ்எஸ் லாவோ எனும் 2 கப்பலுடன் திரும்பினார் வாவுசி.

பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர். அந்த கப்பலானது முதல் வகுப்பில் 42 இருக்கைகள், 24 இரண்டாம் வகுப்பு இருக்கைகள் மற்றும் 1300 சாதாரண இருக்கைகள் என கொண்டிருந்தது. இந்திய செய்தித்தாள்கள் அனைத்தும் இது குறித்து கட்டுரைகள் வெளியிட்டு வாவுசி அவர்களையும் பாராட்டியது.

0: கப்பல் நிறுவனம் மெதுவாக வளர்ந்தது. மக்கள் சுதேசி கப்பலிலேயே பயணம் செய்தனர். பிரிட்டிஷ் கப்பல் நிறுவனம் இந்த போட்டியை சமாளிக்க முடியாமல் கட்டணத்தை குறைக்க முடிவு செய்தது. கடைசியில் இலவசமாக அழைத்துச் செல்வதாக கூறியது. பிரிட்டிஷ் கப்பல் நிறுவனம் தந்திரம் குறைத்து வாவுசி மக்களிடையே விளக்கினார். அதனால் இந்தியர்கள் இலவச பயணத்தை மறுத்துவிட்டனர்.
1: வணிக பெருமக்களை, அந்நியலின் சூழ்ச்சிக்கு பலியாகி விடாதீர்கள். வெள்ளையன் உங்களை இலவசமாக ஏற்றிச் செல்கிறேன் என்று சொல்கிறார். இது தொடர்ந்து நடக்கும் காரியமா அல்லது நடக்கத்தான் முடியுமா? என்றுமில்லாத இரக்கம் இன்று மட்டும் ஏற்படுவதற்கு காரணம் அவனுடைய கனவு எப்படியாவது சுதேசி கப்பலை ஒழித்து விட வேண்டும் என்பது. பிறகு அவனுடைய இஷ்டப்படி முன்போல் கட்டணத்தை உயர்த்தலாம் அல்லவா? அவன் விரும்பியபடியெல்லாம் உங்களை ஆக்கி வைக்கலாம் அல்லவா? அதற்காகத்தான் இந்த சூழ்ச்சி. சுதேசி கப்பலுக்கு நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு காசும் நம் நாட்டின் விடுதலைக்கு நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு உயிராக மதிக்கிறேன். நீங்கள் உங்கள் உடமையை தர வேண்டாம், உயிரை தர வேண்டாம். நாட்டின் மானத்தை காப்பாற்றுங்கள். மனிதனுக்கு மானம் தான் பெரிது. அடிமைகள் என்றால் பரங்கியரின் கப்பலுக்கு போங்கள், வீரர்கள் என்றால் இந்தியரின் கப்பலுக்கு வாருங்கள். இனி உங்கள் இஷ்டம்.
0: வாவுசிக்கு ஆங்கிலேயர்கள் ₹100,000 கையூட்டு கொடுக்க முயற்சித்தார்கள். வாவுசி அதனை மறுத்து விட்டார்.
1: இனாம்னு சொல்லியும் எவரும் நம்ம ஷிப் பக்கம் வரல. எல்லாரும் சிதம்பரம் கப்பலுக்கு தான் வராங்க.
2: அதுல பாருங்க சார், மிஸ்டர் சிதம்பரம் பிள்ளைக்கு இப்ப ஏகப்பட்ட

0: பண நெருக்கடி.
1: அதனால
2: இந்த சந்தர்ப்பம் பார்த்து நாமே அவரை நல்லபடியா கவனிச்சுட்டா அப்புறம் அவருடைய சுதேசி ஆர்வம் அனல்ல காட்டின ஐஸ் மாதிரி அப்படியே கரைஞ்சிடும் சார்.
1: அப்படின்னா
2: பணத்தை கொடுத்து அவர் மனசை மாத்தணும்.
1: வாட், லஞ்சம் கொடுக்கறதா? மனுஷன் வாங்குவாராயா?
2: அவரு வாங்க மாட்டாரு சார். அவரை பிடிச்ச வரும வாங்க வச்சிடும்.
1: ஆல் ரைட், ஆல் ரைட். எவ்வளவு? 10,000 போதுமா?
2: சே 10,000மா? மிஸ்டர் சிதம்பரம் ஒழுங்கா 10 நாள் கோர்ட்டுக்கு போனா 20,000 சம்பாதிச்சிடுவார் சார். குறைஞ்சது 1,00,000 இருந்தா ஒரு மாதிரியா ட்ரை பண்ணலாம்.
1: ஆல் ரைட், ட்ரை பண்ணுங்க.
3: ஆங்கிலேய அரசு பிரிட்டிஷ் கப்பல் நிறுவனத்திற்கு பல விதங்களில் உதவி செய்தது. ஆங்கிலேயரின் கப்பலில் மட்டுமே பயணம் செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு ரகசியமாக கடிதம் ஒன்றை அனுப்பியது. சுங்க அதிகாரிகள், மருத்துவர்கள், அரசு அதிகாரிகள் என பலரும் பலவிதமான தொல்லைகள் ஏற்படுத்தினர். இந்திய கப்பல் ஆங்கிலேயர் கப்பலுடன் மோத வந்தது என நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. வாவுசி அதனை பொய் என்று நிரூபித்து வாதாடி வெற்றியும் பெற்றார். சுதேசி கப்பல் நிறுவனத்தின் வெற்றியுடன் வாவுசி திருப்தி அடையவில்லை. அவர் மக்களிடையே விடுதலை போராட்ட உணர்வை தூண்ட நினைத்தார். இந்திய தொழிலாளர்களின் உழைப்பை சுரண்டும் ஆங்கிலேயருக்கு எதிராக செயல்பட ஆங்கிலேயருக்கு எதிராக செயல்பட வாவுசிக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. லார்டு ராய் இந்தியாவில் இருந்த ஆங்கிலேய அரசு அதிகாரி. அவர் 1905 லண்டனில் நடந்த ஆங்கிலேய வணிக பெருமக்களின் கூட்டத்தில் இந்தியாவில் முதலீடு செய்யலாம், ஏனெனில் அங்கு தொழிற்சங்கம் இல்லை, ஆகையால் தொழிலாளர்களின் கூலி மிக குறைவு என்று பேசினார். இதிலிருந்து நாம் இந்தியாவில் அந்த காலகட்டத்தில் நடந்த தொழிலாளர்களின் நிலையினை அறியலாம்.
4: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை குமார் மிஸ் வழங்கும் வ.உ. சிதம்பரனார் 155வது பிறந்த தின சிறப்பு நிகழ்ச்சி.
3: மதுரை குமார் மெஸ், 36 வருட பாரம்பரிய மிக்க உணவகம். மதுரையில் 3 கிளைகளுடன் தல்லாகுளம் மாட்டுத்தாவணி பூ மார்க்கெட் எதிரில் மற்றும் காலவாசல் பைபாஸ் ரோடு. சென்னையில் 2 கிளைகளுடன் வடபழனி தாம்பரம் ரயில் நிலையம். திருச்சியில் பஞ்சபூர் பஸ் நிலையம் எதிரில். மதுரை குமார் மெஸ் சும்மா செம்மையா இருக்கும். தொடர்புக்கு 98-421-44-576 மற்றும் 98-403-64-646.
4: தென்னாட்டு திலகர் வாவுசி சிறப்புரை. கேட்டுக்கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
3: மதுரை குமார் மெஸ், 36 வருட பாரம்பரிய மிக்க உணவகம். மதுரையில் 3 கிளைகளுடன் தல்லாகுளம் மாட்டுத்தாவணி பூ மார்க்கெட் எதிரில் மற்றும் காலவாசல் பைபாஸ் ரோடு. சென்னையில் 2 கிளைகளுடன் வடபழனி தாம்பரம் ரயில் நிலையம். திருச்சியில் பஞ்சபூர் பஸ் நிலையம் எதிரில். மதுரை குமார் மெஸ் சும்மா செம்மையா இருக்கும். தொடர்புக்கு 98-421-44-576 மற்றும் 98-403-64-646.
4: தூத்துக்குடியில் போரான் நூற்சாலை எனும் ஒரு தொழிற்சாலை இருந்தது. அங்கே தொழிலாளர்களுக்கு கூலி மிக குறைவு. ஆனால் அவர்கள் நாள் முழுவதும் இடைவேளையில்லாமல் 12 மணி நேரத்திற்கு மேலாக கடினமாக உழைக்க வேண்டும். அவர்களுக்கு விடுமுறை கிடையாது. தொழிலாளர்கள் ஏதேனும் தவறு செய்தால் கடுமையாக தண்டிக்கப்பட்டனர். தொழிலாளர்களின் அவல நிலையை பார்த்து வாவுசி மிகவும் வருந்தினார். நூற்பாலை தொழிலாளர்களை வேலை நிறுத்தம் செய்யுமாறு தூண்டினார். வாவுசியும் சுதந்திர போராட்ட தியாகி சுப்பிரமணிய சிவா அவர்களும் வேலை நிறுத்தத்திற்கு ஆதரவு அளித்தனர். 1908 பிப்ரவரி 23 வாவுசி அவர்கள் தூத்துக்குடியில் சொற்பொழிவு ஆற்றினார். 1908 பிப்ரவரி 27 நூற்பாலை தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். வாவுசியும் சுப்பிரமணிய சிவாவும் வேலை நிறுத்தத்திற்கு தலைமை தாங்கினர். அதில் ஊதிய உயர்வு, வாரத்தில் 1 நாள் விடுமுறை, மற்ற விடுமுறை நாட்கள் போன்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. மாவட்ட ஆட்சியர் திருநெல்வேலியிலிருந்து 2 அதிகாரிகளையும் சிவகாசியிலிருந்து 30 காவலர்களையும் தூத்துக்குடிக்கு அனுப்பி வைத்தார். மறுநாள் மாவட்ட ஆட்சியர் விஞ்ச் தூத்துக்குடிக்கு வந்தார்.
5: கலெக்டர் வீஞ்சி இருக்கும் போது ரெவல்யூஷன் நான்சென்ஸ். மிஸ்டர் ஆஷ்,
6: எஸ் சார், போலீஸ் மிலிட்டரியா ரெடி சார். தடை உத்தரவு போட்டுட்டேன். தூத்துக்குடி முதலிய ஊர்கள்ல அமன் நடத்த ஆர்டர் அனுப்பிட்டேன்.
7: இந்த முறை இவங்களை ஒலிக்கல, இந்த ஜில்லா நிர்வாகத்தையே நாசமாக்கிடுவாங்க சார்.
5: டோன்ட் ஃபியர் மிஸ்டர் ஆஷ், டோன்ட் ஃபியர். பணக்காரன்.

0: பட்டதாரி ஜமீன்தார் எல்லாம் நம்ம சைட். ஆஃப்டர் ஆல் சிதம்பரம் பிள்ளை ஃபூல், அவனை தூக்கு போட்ட கூட ஈவன் இஃப் யூ ஹேங் ஹிம் நோபடி இஸ் கோயிங் டு கேர் ஃபார் ஹிம். சில கூலி பசங்க கூச்சல் போடுவாங்க, யூ ஜஸ்ட் டேக் கேர் ஆஃப் தம்.
1: மாவட்ட ஆட்சியர் விஞ்ச் தன்னை சந்திக்கும்படி வாவுசிக்கு சொல்லி அனுப்பினார்.
2: அவங்க வந்திருக்காங்க சார்.
0: யார் மேன், ஏன் அப்படி நாரிங்கிறே?
2: வந்தே மாதிரம், வந்தே மாதிரம்.
0: இன்னொரு தடவை அப்படி சொன்னேன். டிஸ்மிஸ். ஓ கொஞ்சம்

0: மிஸ்டர் விஞ்ச், என்ன சமாச்சாரம்? ஏன் அழைத்தீர்?
1: ஓ மிஸ்டர் பிள்ளை, கலெக்டர் மதிப்பு கொஞ்சம் கூறவில்லை. நோ ரெஸ்பெக்ட், நோ ரெஸ்பெக்ட்.
0: உண்மை மனிதர் என்று மதித்ததால் தான் உமது அழைப்புக்கு மரியாதை கொடுத்து இங்கு வந்திருக்கிறோம்.
1: Who is this man? ஓ, இந்த பரதேசி மேன் பேருதான்.
0: யார் பரதேசி? இங்கு குடியேறிய பிற நாட்டாருக்குத்தான் பரதேசி என்று பெயர். இவர் பாரதத்தின் வீர தலைவர்களில் ஒருவர், சுப்பிரமணிய சிவம்.
1: என்ன மேன், மிஸ்டர் சுவர்மணிய சிவம்?
0: என்ன,
2: மன்னித்து விடுங்கள் பிள்ளைவாள். பாவம், தமிழ் அறியாதவன். போய், சவம் என்றால் செத்த பிணம் என்று பொருள். நான் ஜீவன் உள்ள சிவம் ஐயா, சிவம்.
1: சாரி மிஸ்டர் சிவம். என்ன மேன், நீங்க போற இடமெல்லாம் ஒரே ரகல் இருக்குது. ஏன்னா இது பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்கிற நாடு நினைச்சீங்களா, இல்ல உங்க சொந்த வீடு நினைச்சீங்களா?
2: அப்படித்தான் நினைத்திருக்க வேண்டும். உங்கள் பேராட்சியில் இதை பயங்கர காடாக மாற்றி விட்டீர்கள்.
1: எஸ் எஸ், நாங்க காடு ஆக்கி போட்டோம், அதை நீங்க சுடுகாடாக பாக்குறீங்க. இல்ல
2: மனுஷன் வாயில நல்ல வார்த்தையே வராது போல் இருக்கு.
1: எப்படி மேன் வரும், எப்படி வரும்? ஏதோ போலீஸ் ரிப்போர்ட். நீங்க சட்டத்தை மீறி எவ்வளவு பெரிய குத்தம் எல்லாம் செஞ்சிருக்கீங்க தெரியுமா? தெரியுமா? நீங்க பயங்கரவாதிங்க. உங்களை பார்த்தாலே உடம்பெல்லாம் எரியுது.
0: உன் உள்ளம்தான் ஆதிக்க சூடு பிடித்து எரிகிறது. நம்மை பார்த்ததுமே எரிகிறதாம். நாங்கள் அந்த நெருப்பா?
1: நெருப்ப கேட்கிற எரிமலை நீங்க. நீங்க நடந்த பூமியை நடுங்குது. பேசினா புரட்சி வருது, எழுதினா கழகம் வருது. மந்திரவாதிங்க மாதிரி ஜனங்களை ஆட்டி வைக்கிறீங்க, ஆட்டி வைக்கிறீங்க. என்ன மேம், என்ன நியூஸ் என்று?
2: இல்லை, எங்கள் மக்களை வாட்டி வதைக்கும் அடிமை குடிநெருப்பை ஆத்தி குளிர வைக்கும் பெருமழைதான் எங்கள் பேச்சும் செயலும்.
1: உங்க பேச்சு கேட்டால் செத்த போனம் கூட எழுந்து வந்து சுதந்திரம் எங்கே, சுதந்திரம் எங்கே கேக்குது மேன்.
2: அதற்காகத்தான் நாங்கள் பாடுபடுகிறோம்.
0: உறங்கி கிடக்கும் வீர உணர்ச்சிக்கு உயிர் கொடுத்து விடுதலை போராட்டத்தில் வெற்றி அடைவதே எங்கள் லட்சியம்.
1: விடுதலை போராட்டம், அரசியலை பத்தி உங்களுக்கு என்ன மேன் தெரியும்?
0: யாரை மேன் கேட்கிறாய்?
2: மற்றொரு முறை கேட்காதே. உங்கள் இனத்தவர் காடு மேடுகளில் சுத்திய அந்த நாட்களிலேயே அறிவு திறம்படைத்து அரசியல் நெறிவகுத்து பாராண்ட பரம்பரையின் வீர புதவர்கள் நாங்கள்.
1: ஓல்ட் ஸ்டோரி, பழைய கதை மேன், பழைய கதை.
2: புதிய காவியம் தொடங்கிவிட்டது. அதன் முதல் அத்தியாயம் தான் சுதந்திர இயக்கம்.
1: சட்டத்தில் உள்ள எல்லா குற்றங்களும் செஞ்சிருக்கீங்க. உங்களுக்காக ஜெயில் வெயிட் பண்ணது மேன், ஜெயில். பயங்கர சிறை.
2: சிறை என்ன சிறை? வீரபாண்டிய கட்டபொம்மனின் உயிர் பறித்த உனது பரம்பரை பாதத்தின் சின்னமான அந்த தூக்கு மரத்தை கூட நாங்கள் இன்னும் மறந்துவிடவில்லை. வீரன் பெயர் சொன்னதும் வெள்ளை உடல் நடுங்குகிறதா?
1: உன்னாலே அட்மினிஸ்ட்ரேஷனே கேட்டு போச்சு. நோ பீஸ் மேன், நோ நிம்மதி. நிம்மதியே இல்லை.
0: இனி என்றுமே நீங்கள் நிம்மதியை எதிர்பார்க்க முடியாது. எங்கள் சுதந்திர கோட்டையிலே தாயின் மணிக்கொடி பட்டோலி வீசி பறக்கும் வரை உமக்கு நிம்மதி இல்லை, எமக்கும் ஓய்வில்லை. இதெல்லாம் உமக்கு புரிய போவதுமில்லை.
3: அந்த சந்திப்பிற்கு பிறகு வாவுசி தொழிலாளர்களிடையே பேசினார். வாவுசி தொழிலாளர்களுக்கும் பொதுமக்களின் நலனுக்காகவும் தமது சொத்துக்களை இழந்தார். மக்களுக்காக தம் வாழ்நாட்களில் பெரும் போராட்டங்களை சந்தித்து வெற்றி பெற்ற கப்பலோட்டிய தமிழன், சுதந்திர தியாகி வாவு சிதம்பரனார் அவர்கள்.
4: நூற்பாலை நிர்வாகம் தொழிலாளர்கள் நம்பிக்கை இழந்து விரைவில் வேலைக்கு திரும்பி விடுவார்கள் என நினைத்தது. ஆனால் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் நம்பிக்கை நாளுக்கு நாள் உயர்ந்தது. வேலை நிறுத்தம் இந்திய நாட்டில் உள்ள அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. வேலை நிறுத்தம் மேலும் தீவிரமடைந்தது. மாவட்ட துணை ஆட்சியர் வாவுசியை அச்சுறுத்தினார். ஆனால் வாவுசி அந்த அச்சுறுத்தலை பொருட்படுத்தாமல் வேலை நிறுத்தத்தை தொடர்ந்து நடத்தினார். தொழிலாளர்கள் தினமும் ஊர்வலம் சென்றனர். வணிகர்கள் ஆங்கிலேயருக்கு பொருட்களை விற்பனை செய்ய மறுத்தனர். அதனால் ஆங்கிலேயர்கள் உணவுப் பொருட்களை இலங்கையில் இருந்து வாங்கும் நிலைமைக்கு ஆளானார்கள். ஆங்கிலேயர்கள் தூத்துக்குடியில் தங்குவதற்கே அஞ்சி நடுக்கடலில் கப்பலில் தங்கினார்கள். வாவுசி அவர்களின் அயராத உழைப்பினாலும் போராட்டத்தினாலும் நூற்பாலை நிர்வாகம் தொழிலாளர்களின் கோரிக்கைகளை ஏற்க சம்மதித்தது.

0: வாவுசி அவர்கள் அனைவருக்கும் முன்னோடியாக வழிகாட்டியாக திகழ்ந்தவர். இந்த வேலை நிறுத்தத்தின் பயனாக மற்ற ஆங்கிலேய நிறுவனங்களின் தொழிலாளர்களும் பயன்பெற்றனர்.
1: அரவிந்த் அவர்கள் வேலை நிறுத்தம் சிறப்பாக நடைபெற்று தொழிலாளர்களின் வாழ்க்கை இருளை அகற்றி வெளிச்சம் தந்தது என்று பாராட்டி வந்தே மாதரம் என்ற இதழில் எழுதினார். சுதந்திர போராட்ட உணர்ச்சி மக்களிடையே கொழுந்துவிட்டு எரிந்தது. வாவுசி அவர்கள் சொல்லும் எதையும் செய்வதற்கு மக்கள் தயாராக இருந்தார்கள். படித்தவர்கள் மட்டுமே சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டனர். ஆனால் படித்தவர்கள் மட்டுமல்லாது தொழிலாளர்கள், உழைப்பாளர்கள் என அனைவரையும் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடச் செய்த பெருமை வாவுசிக்கே உரியது. வாவுசியின் செல்வாக்கு அளப்பரியது. சுப்பிரமணிய சிவாவும் வாவுசியும் நெருங்கிய நண்பர்கள். சுப்பிரமணிய சிவா மதுரைக்கு அருகில் உள்ள வத்தலக்குண்டு என்னும் ஊரைச் சேர்ந்தவர். ஆங்கிலத்திலும் தமிழிலும் மிகவும் புலமை வாய்ந்தவர். கிராமம் கிராமமாகச் சென்று மக்களிடையே தாய் திருநாட்டின் சுதந்திரம் பற்றி பேசியதால் வாவுசி அவர்கள் சுப்பிரமணிய சிவாவால் ஈர்க்கப்பட்டார். இருவரும் ஒன்றாக இணைந்து மக்களிடையே சுதந்திர போராட்ட உணர்ச்சியை தூண்டினர். அரசு அவர்களது நடவடிக்கைகளை திருத்த நினைத்தது. இருவரும் மாவட்ட ஆட்சியரை சந்திக்க சென்ற போது இருவரும் திருநெல்வேலியை விட்டு வெளியேற வேண்டும், பொதுக்கூட்டங்களில் பேசக்கூடாது என்றும் அச்சுறுத்தினர்.
2: நீங்க ரெண்டு பேரும் இந்த ஜில்லா உச்சே வெளியே போகணும். அது மட்டுமில்லை பாலிடிக்ஸ் பத்தி அரசியல பத்தி பேச மாட்டேன்னு ரைட்டிங்ல எழுதி கொடுக்கணும்.
3: எழுதி கொடுக்க வேண்டுமா? பேச்சுரிமைக்கு தடையா? இனி நாட்டு ஊமைகள் கூட உனது கொடுங்கோலை பத்தி பேசும் பறைசாற்றும். அப்படி நான் என்னையா பேசினேன்? என் நாட்டு மக்களை சுதேச பக்தி கொள்ள
2: சொன்னேன், விதேசி பொருளை விற்க சொன்னேன்,
3: வியாதிக்கு மருந்து ஒன்று சொன்னேன்,
2: சும்மா இருந்த ஜனங்களை தூண்டிவிட்டேன்.
3: இல்லை, பயமன்றும் பள்ளத்தை தாண்ட சொன்னேன்,
2: அதிகாரத்தை அவமானப்படுத்தினேன்.
3: இல்லை, அகம்பாவத்தை அழிக்க சொன்னேன்.
2: பல தடவை எச்சரிக்கை செஞ்சேன், தரை உத்தரவு போட்டேன், கேட்கல, கேட்க மாட்டேன்.
3: காத்தாற்று வெள்ளத்தை கையால் தடுக்க மாட்டான் புத்திசாலி.
2: அவமானம், அவமானம்,
3: அதுவே உமது ஆட்சிக்கு யார் தரும் வெகுமானம்?
2: செய்ததும் குற்றம், இப்ப செய்ததும் குற்றம்.
3: குற்றம் தர்மத்திற்கு நீ தரும் பெயர் குற்றம் என்றால் அக்குற்றத்தை இந்நாட்டு 30 கோடி மக்களும் 300 கோடி முறை செய்து கொண்டே இருப்போம்.
2: பேசாதே மேன், பேசாதே,
3: பேச வைக்கிறாய்.
2: இதெல்லாம் இன்னொரு மாபெரும் புரட்சி செய்திருக்கு.
3: அதன மாபெரும் புரட்சி பயப்படாமல் சொல்.
2: பெங்கால கழகம் செஞ்ச அந்த வந்தே மாதம் ஓயாம சொல்லிருக்கே, சொல்லி கொடுத்திருக்கே. வந்தே மாதம், டேஞ்சரஸ் ஸ்லோகன்.
3: வந்தே மாதம், வந்தே மாதம், அதுவே எங்கள் தாரக மந்திரம். இந்த நாட்டின் கடைசி தேசபக்தன் உயிர் பிரியும் வரை, அவன் உடல் வெந்து கருகி சாம்பலாகும் வரை இந்த புனித மந்திரம் முழங்கிக் கொண்டேதான் இருக்கும்.
0: சும்மா கிடைக்கவில்லை சுதந்திரம். தியாகிகள் பட்ட வேதனையும் வலியும் உளி என தாங்கும் சிலையாய் உருவம் கொண்டு உலகம் எங்கும் வளம் வந்தது. இவர்களது போராட்டங்களால் 1908 மார்ச் மாதம் 12 வாவுசி கைது செய்யப்பட்டார். வாவுசி கைது செய்யப்பட்டதை அறிந்த திருநெல்வேலி மக்கள் இரவு முழுவதும் தூங்கவில்லை. கடைகள் மூடப்பட்டன. தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். நகராட்சி ஊழியர்கள், முடி திருத்துபவர்கள், துணி வெளுப்பவர்கள், குதிரை வண்டி எழுப்பவர்கள் என கடைக்கோடி மக்கள் வரை வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இதுவே இந்தியாவில் முதல் அரசியல் வேலை நிறுத்தம். இந்த நிகழ்வு திருநெல்வேலி எழுச்சி என்று இன்றளவும் கூறப்படுகிறது.
4: கோயம்புத்தூர் சிறையில் நம்ம ஐயா கல்ல உடைக்கிறாங்களா, மாடு மாதிரி செக்கு எடுக்கிறாங்களா, பராசக்தி நம்ம சிவம் சேலம் சிறையில சித்திராவது அனுபவிக்கிறாரா? இதையெல்லாம் கேட்டதுல இருந்து என் ரத்தம் குதிக்குது ஐயா, என் ரத்தம் குதிக்குது. வெள்ளையனை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு வெறி பிடிச்ச மாதிரி ஆயிடுது.
5: உன் மைந்தர்களுக்கு காட்டும் இரக்கம் இதுதானா? வீரர்களுக்கு தரும் பரிசு இதுதானா தாயே?
0: வாவுசி அவர்கள் சிறையில் இருந்தபோது அவரது நண்பர்கள் ஜாமீனில் வெளியே வரும்படி கேட்டுக்கொண்டதற்கு சுப்பிரமணிய சிவாவை சிறையில் விட்டு தனியாக சிறையில் இருந்து வர விருப்பம் இல்லை என்றார். இதிலிருந்து அவர்களது நட்பை நாம் அறியலாம். வாவுசியின் விடுதலை வேட்கை தீப்பற்றி எரிந்தது. ஆங்கிலேய அரசுக்கு எதிராக சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடும்படி மக்களை தூண்டிவிட்டதற்காக 20 ஜீவாந்திர தண்டனை. சுப்பிரமணிய சிவாவிற்கு ஆதரவு அளித்ததற்காக மற்றும்

70 ஆண்டுகள் ஜீவாந்திர தண்டனை என யாருக்கும் கொடுக்கப்படாத தண்டனையை வாவுசி அனுபவித்ததை நினைக்கின்ற போது நெஞ்சத்தில் கீறல் விழுந்து கண்களில் வழிந்தோடும் கண்ணீரும் கவலை கொள்கிறது. வாவுசியின் பிரசங்கத்தை கேட்டால் செத்த பிணம் கூட உயிர் பெற்று எழும், புரட்சி வெடிக்கும், அடிமை பெற்ற நாடு 5 நிமிடங்களில் விடுதலை பெறும், வாவுசி செல்வந்தர் நல்ல ஆரோக்கியமான சுவையான உணவு உண்ணும் பழக்கமுடையவர், ஆனால் நாட்டு மக்களுக்காக சிறையில் கல்லை உடைத்தார், மண் கலந்த கோழினை குடித்தார், சிறையில் கடுமையான வேலை செய்தார், சணல் நூற்றார். அப்போது அவர் உள்ளங்கையிலிருந்து இரத்தம் வழிந்தோடியது. துரோகிகளே, எங்கள் தேசத்தின் தலைவனை கல் உடைக்க வைத்த நீங்கள் நேயமற்ற மனிதர்கள். கல் உடைத்த கைகளால் மாடுகள் இழுக்கும் செக்கினை தனி ஒருவனாக இழுத்தார், பிரம்படிப்பட்டார். இவரின் நிலை கண்டு மனம் வெதும்பி மேலோர்கள் வெஞ்சிரையில் விழுந்து கிடப்பதும், நூலோர்கள் செக்கடியில் நோவதும் காண்கிலையோ? எண்ணற்ற நல்லோர் இதயம் புழுங்கி இரு கண்ணற்ற செய்வோல் கலங்குவதும் காண்கிலையோ என பாடினார் மகாகவி பாரதியார்.

0: வஉசி சிறையில் பட்ட கொடுமைகளை கண்டு மனம் நொந்த அவரது மனைவி மீனாட்சி அம்மாள், என் கணவரை தமிழக சிறையில் வைத்து கொடுமைப்படுத்துவதை விட அவரை அந்தமானுக்கு அனுப்பிவிடுங்கள் என்று இங்கிலாந்து மன்னருக்கு மனு அனுப்பினார். அவ்வளவு கொடுமைகளுக்கு மத்தியிலும் வஉசி அவர்கள் மெய்யறம், மெய்யறிவு, பாடல் திரட்டு, சுயசரிதை ஆகிய நூல்களை எழுதினார். ஜேம்ஸ் ஆலனின் ஆங்கிய நூலை அகமே புறம் என மொழிபெயர்த்தார். தொல்காப்பியம் எழுத்து அதிகாரத்திற்கும் திருக்குறள் அறத்துப்பாலுக்கும் மக்கள் எளிதில் புரியும்படி எளிய நடையில் உரை எழுதினார்.
1: 1912 டிசம்பர் 24 அன்று சிறையில் இருந்து விடுதலையானார். ஆனால் அவரது வழக்கறிஞர் பாரிஸ்டர் பட்டம் பறிக்கப்பட்டது. பெரும் செல்வந்தராக பிறந்த வஉசி விடுதலை போராட்டத்தால் தனது நிலங்கள், சொத்துக்கள் அனைத்தையும் இழந்து கடனாளியானார். பறிக்கப்பட்ட அவரது வழக்கறிஞர் பட்டத்தை மீட்டு தந்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வாலேஸ் அவர்களின் நன்றிக்காக தனது மகனுக்கு வாலேஸ்வரன் என்றும், தன் மீதான வழக்குகளின் ஆவணங்கள் எரித்து உதவிய சி கே சுப்பிரமணிய முதலியாரின் நினைவாக மற்றொரு மகனுக்கு சுப்பிரமணியன் என்றும் பெயரிட்டு நன்றி மறவாத மா மனிதராக திகழ்ந்தவர் வ.உ. சிதம்பரனார்.
0: சிதம்பரம் பிள்ளை என்று பெயரை சொன்னால் அங்கே சுதந்திர தீரம் நிற்கும் கண் முன்னால். விதம் பல கோடி துன்பம் அடைந்திடனும் நாட்டின் விடுதலைக்கே உழைக்க திடம் நீ தருமே. திலக மகரிஷியின் கதை பாடும் போது சிதம்பரம் பிள்ளை பெயர் வந்து சுதி போடும். வலது புயமெனவே அவர்க்குதவி மிக்க வாழ்த்துக்குரிமை பெற்றான் பெரும்பதவி. சுதேசி கப்பல் விட்ட துணிகரத்தான், அதில் துன்பம் பல சகித்த அணிமனத்தான் என பாடினார் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளை. வஉசி சிறையில் இருந்து விடுதலை பெற்ற பிறகு சென்னைக்கு சென்றார். 1920 கல்கத்தாவில் காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றது. வஉசி பிரதிநிதியாக அதில் கலந்து கொண்டார். வஉசியும் காந்திஜியும் ஒருவரை ஒருவர் மதித்தனர். வஉசி காந்தியின் எளிமை, தூய்மை, அகிம்சை வழி ஆகியவற்றால் கவரப்பட்டு காந்தியுடன் நெருங்கி பழகும் வாய்ப்பினையும் பெற்றார். வஉசி சென்னையில் தொழிற்சங்கங்கள் தொடங்கி தீவிரமாக பணியாற்றினார். உயிருள்ளவரை தேசத்திற்கே என் பணி என்று வாழ்ந்து காட்டி பலருக்கு வழிகளையும் காட்டி வரலாற்றில் இடம் பிடித்த மாமேதை. வாழ்வை வேள்வியாக மாற்றிக்கொண்ட மாபெரும் மனிதன். சுதந்திர வேள்வியில் சுகம் கண்டவர். திண்ணை பள்ளியில் படித்து கடைக்கோடி மக்கள் வரை செல்வாக்கு பெற்றார். என்

0: இயேசுவடி படித்தார், நீதி நூல்கள் கற்றார், வாழ்கின்ற காலத்தில் வழிகள் சுமந்து வழிகள் கட்டியவர், தியாகம் செய்து நீதி வலுவாமல் வாழ்ந்தவர். உளியின் வழியை தாங்கிக் கொண்டால்தான் கல்லே நீ சிற்பமாக முடியும், இல்லையென்றால் காலம் முழுவதும் நீ கல்லாகவே காட்சி தருவாய். கல்லாய் இருந்தால் வழி இல்லை, கல் சிற்பமாக வழியும் இல்லை.
1: ஆம் நேயர்களே, சுதந்திர போராட்ட காலத்திலே வழியை வேதனையை ரணத்தை நெஞ்சம் முழுவதும் சுமந்து வாவூசி எனும் சிற்பம் தன்னை மேலும் மேலும் தன்னை ஒளியால் செதுக்கி உன்னதம் அடைந்தார். தன் குடும்பம் தன் பிள்ளை என்று சுயநலத்தோடு இருந்திருந்தால் வாவு சிதம்பரனார் வரலாறு படைத்திருக்க மாட்டார். மனித சமூகத்திற்காக மக்களின் முன்னேற்றத்திற்காக தன்னை அர்ப்பணித்து தரணியை வளம் வந்த தன்னிகரில்லா தலைவன் வாவு சிதம்பரனார். வாவூசி நினைத்திருந்தால் பெரிய வழக்கறிஞராக வாழ்ந்திருக்கலாம். தாய் மண்ணிற்காக தன்னையே விதையாக்கியவர். நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை என்றார். அவை வங்காளத்தில் விபின் சந்திரபாலும், பஞ்சாபில் லாலா லஜபதி ராயும், மராட்டியத்தில் பாலகங்காதர திலகரும் விடுதலை போராட்ட தளபதிகளாக விளங்கிய போது தமிழ்நாட்டில் சிதம்பரனார் தளபதியாக திகழ்ந்தார். வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், தொழிற்சங்க தலைவர், சுதந்திர போராட்ட வீரர் என்று பல தளங்களில் இந்நாட்டிற்காக உழைத்த சகலகலா வல்லவர் வாவு சிதம்பரனார். சிதம்பரனாரிடம் வேதாந்த சித்தாந்த மனமே வீசும் என்று கூறும் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை தத்துவ ஞான தலைவராக நாட்டிற்கு அடையாளம் காட்டினார். பல்வேறு அறிவு ஆற்றல்கள் வாவூசியிடம் அடங்கியிருந்தாலும் விடுதலை புரட்சி மட்டும் தலை தூக்கியது. அந்த புரட்சிதான் மக்களை விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட வைத்தது. வாவூசியின் மேடை சொற்பொழிவில் மேகமே இடியாய் முழங்கும், வான்மழை மண்ணில் மறுஜென்மம் எடுக்கும். ஆங்கிலேயர்கள் அவரது செயலுக்கு தீவிரமாக கண்டனம் தெரிவித்தாலும் நாட்டின் ஊடக ஆதரவு கிடைத்ததால் அவரின் தேசிய உணர்வை வெகுவாக பாராட்டினார்கள். அவரின் புரட்சிகரமான மனப்பான்மையை பார்த்து ஆங்கிலேயர்கள் அஞ்சினர். வாவு சிதம்பரனாரின் வாழ்வு இளைஞர்களுக்கு சிறந்த பாடம். பாலகங்காதர திலகரின் சீடரான வாவூசி தென்னாட்டு திலகர் என போற்றப்படுபவர். வாவூசி அவர்கள் இறப்பதற்கு முன்பாக அவர் எழுதிய உயிலை படித்தால் நமது கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும். கப்பல் வைத்திருந்த அந்த மாமனிதர் தம் நாட்டிற்காக கடன்காரரானார். யாருக்கு எதிராக சுதேசி கப்பல் தொடங்கப்பட்டதோ அந்த வெள்ளையரிடமே போனதைக் கண்டு பாரதியார் மானம் பெரிது மானம் பெரிது, ஒரு சிலர் ஓட்டை காசுகளுக்காக எதிரிகளிடம் கப்பலை விற்றுவிட்டார்களே பாவிகள், அதற்கு பதிலாக அதை சுக்கு சுக்காக நொறுக்கி வங்காள விரிகுடாவில் மிதக்க விட்டால் என் மனம் ஆறுமே என்றார் அன்னாளின் பாரதி.
2: கப்பல் கம்பெனிய நாலு காசு காசப்பட்டு வெள்ளக்காரனுக்கே வித்து விட்டானுங்களே.
1: கதறி என்ன, புலம்பி பயன் என்ன? காலம் போகும் கோலத்தை யாரால் மாற்ற முடியும்? சுதந்திர வேள்வி தீ எறிய தம் சொத்து சுகம் அனைத்தையும் நெய்யாக்கி தந்த வாவு சிதம்பரனார் எனும் சீர்மிகு தலைவரை நினைக்கும் போது நெஞ்சம் பதறுகிறது. வந்த கவிஞருக்கு எல்லாம் மாறி என பல பொருளும் தந்த சிதம்பரம் தாழ்ந்து நின்று செந்தமிழ் பா வெண்பா சொல்லி பிச்சைக்கு பாரெல்லாம் ஓடுகிறான் நாச்சொல்லும் தோளும் நலிந்து என்பது வாவு சிதம்பரனாரின் தன்னிலை குறித்த வெண்பா. படிக்கும் போது நம் மனம் கலங்குகிறது. நன்றிக்கு மற்றொரு பெயர் வாவூசி என்றே சொல்லலாம்.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை குமார் மிஸ் வழங்கும் வாவு சிதம்பரனார் 155வது பிறந்த தின சிறப்பு நிகழ்ச்சி.
1: மதுரை குமார் மெஸ் 36 வருட பாரம்பரிய மிக்க உணவகம் மதுரையில் 3 கிளைகளுடன் தல்லாகுளம் மாட்டுத்தாவணி பூ மார்க்கெட் எதிரில் மற்றும் காலவாசல் பைபாஸ் ரோடு. சென்னையில் 2 கிளைகளுடன் வடபழனி தாம்பரம் ரயில் நிலையம். திருச்சியில் பஞ்சபூர் பஸ் நிலையம் எதிரில் மதுரை குமார் மெஸ் சும்மா செம்மையா இருக்கும். தொடர்புக்கு 98 421 44 576 மற்றும் 98 403 64 646.
3: தென்னாட்டு திலகர் வாவூசி சிறப்புரை. கேட்டுக்கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்

0: மதுரை குமார் மெஸ் 36 வருட பாரம்பரிய மிக்க உணவகம். மதுரையில் 3 கிளைகளுடன் தல்லாகுளம் மாட்டுத்தாவணி பூ மார்க்கெட் எதிரே மற்றும் காலவாசல் பைபாஸ் ரோடு. சென்னையில் 2 கிளைகளுடன் வடபழனி தாம்பரம் ரயில் நிலையம். திருச்சியில் பஞ்சபூர் பஸ் நிலையம் எதிரில் மதுரை குமார் மெஸ். சும்மா செம்மையா இருக்கும். தொடர்புக்கு 98 421 44 576 மற்றும் 98 403 64 646. கோவை சிறையில் வாவுசி இழுத்த செக்கு இரு கருங்கற்களால் ஆனது. புதையுண்ட அந்த செக்கு 64 ஆண்டுகளுக்கு பிறகு 1972 கண்டுபிடிக்கப்பட்டு இரு கற்களில் ஒன்று கோவை மத்திய சிறையிலும் மற்றொன்று சென்னை கிண்டி காந்தி மண்டபத்திலும் பொதுமக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. தமிழக மக்களிடையே ஆங்கிலேய அடிமைத்தன்மையை விளக்கியவர். தேசப்பற்று மிக்க மக்கள் நாட்டிற்காக போராட வேண்டும் என்றவர். பிறப்பால் மிகச்சிறந்த செல்வந்தரின் மகனான வாவுசி அவர்கள் நாட்டிற்காக உழைத்தே ஓடாய் தேய்ந்தார். வாவுசி அவர்கள் வாடகை வீட்டில் தங்கியிருந்த போது அந்த வீட்டிற்கு உரிமையாளராக இருந்த நாடார் குடும்பத்தைச் சேர்ந்தவர் வாடகை வேண்டாம் என்றாராம். வாவுசி இறந்த பிறகும் தேவர் சமூகத்தைச் சேர்ந்த 2 பேர் அவர் வீட்டிற்கு காவல் இருந்ததாக வரலாறு கூறுகிறது. இது ஒன்றே போதும் வாவுசி அவர்கள் சாதி மதங்களை கடந்தவர் என்பதற்கு.
1: வண்ணம் பல வண்ணம் நம் எண்ணம் ஒன்றல்லோ, தேகம் பலவாகும் நம் ரத்தம் ஒன்றல்லோ, பாஷைகள் தேசம் ஒன்றன்றோ. வந்தால் இது புண்ணிய தேசமடா. வாக்கள் கொண்டு வந்த

0: முதல் வணக்கம்.
1: அரசாங்கம் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் அவருடைய பெயரை வைத்து பெருமை கொண்டது. தளபதி வீரபாகு 1951 தூத்துக்குடியில் புதிதாக தொடங்கப்பட்ட கல்லூரிக்கு வாவுசி என பெயரிட்டு பேரின்பம் கண்டார். இன்றளவும் வாவுசியின் பெயரில் ஆரம்பிக்கப்பட்ட தொண்டு நிறுவனங்கள், அமைப்புகள், நூலகங்கள் என அனைத்தும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. வாவுசி தொண்டு நிறுவனத்தில் இன்றும் உறுப்பினர், புரவலர் என பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது. தமிழ்நாடு அளவில் வாவுசி நலப்பேரவை 25 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வருகிறது. வாவுசி இரத்த தான இயக்கம் இயங்கி வருகிறது. இந்த இயக்கத்தில் 6000-க்கும் மேற்பட்டவர்கள் உள்ளனர். வருடத்திற்கு 3000-க்கும் மேற்பட்டவர்கள் இரத்த தானம் கொடுக்கின்றனர். வாவுசியின் பேரன்கள், பேத்திகள், கொள்ளு பேரன் என அனைவரும் இன்றும் நம்மிடையே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றனர். பிறக்கும் போது செல்வந்தராக பிறந்து தாம் இறக்கும் போது வறியவராக இறந்தார். தமிழகத்தில் அவரது பெயர் இல்லாத இடங்களே இல்லை எனலாம். வாவுசி தெரு, வாவுசி பூங்கா, வாவுசி மைதானம், வாவுசி அரங்கம், வாவுசி பள்ளி, வாவுசி கல்லூரி என நாடெங்கும் விருட்சமாய் வளர்ந்து அவரது புகழ் வானோக்கி வளர்ந்து கொண்டிருக்கின்றது. வாவுசி அவர்கள் சுதந்திர போராட்ட தியாகி மட்டுமல்ல, நல்ல குணத்திற்கு சொந்தக்காரர். மாநிலத்தில் சிறந்த தலைமை பண்பு கொண்டவராக விளங்கினார். ஆளுமை திறன் அறிந்தவராக இருந்தார். தியாகிகள் பலர் பிறந்த ஒட்டப்படாரத்தில் விருட்சமாய் வளர்ந்து விண்ணை தொட்டவர். தந்தையின் திறமையை பார்த்து வளர்ந்தவர். மிகப்பெரிய பணக்காரர்களுக்காக வாதாடும் தன் தந்தையை எதிர்த்து நீதிமன்றத்தில் வசதியற்ற ஏழை எளிய மக்களுக்காக வாதாடியவர். இலவசமாக வாதாடி வெற்றி கண்ட மாபெரும் போராளி. திலகர் போன்ற தலைவர்களால் ஈர்க்கப்பட்டவர்.
2: பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திடமிருந்து நாட்டை மீட்டெடுக்க இறுதி மூச்சு வரை போராடினார். 1906 சென்னைக்கு வந்த வாவுசி மகாகவி பாரதியை சந்தித்தார். ஏற்கனவே சுதந்திர வேட்கையுடன் விளங்கிய வாவுசி, என் உள்ளத்தில் மின்மினி பூச்சி போல் ஒளிந்து கொண்டிருந்த தேசாபிதமான நெருப்பு விளக்கு போல ஒளிவிட்டு பிரகாசித்தது என்று மகாகவி பாரதி சந்திப்பால் ஏற்பட்ட தாக்கத்தை பதிவு செய்துள்ளார். வாவுசி அவர்கள் தீர்க்கதரிசியான தேசபக்தர். அவருடைய சுதேசி கப்பல் வியாபாரத்திற்காக மட்டும் உருவாக்கப்படவில்லை. வெள்ளையனை நாடு கடத்த, வெள்ளையனை வெளியேற்ற

0: அவர் படைத்த சாதனம். வானம் பொழிகின்றது, பூமி விளைகின்றது, மன்னனின் காணிக்கு ஏது பணம் என்று வெள்ளையனுக்கு சவால் விடுத்த கட்டபொம்மன் பிறந்த வீர மண்ணில் பிறந்தவர் வாவூசி. நாட்டின் விடுதலைக்காக போராடிய மாமேதை வாவூசியின் 155வது பிறந்த தினம் இன்று. தம்மை வருத்திக் கொண்டு தமது செல்வங்களை இழந்தும் இந்திய விடுதலைக்காக போராடிய ஈடு இணையற்ற தலைவர்
1: வாவுசியின் சிறை வாழ்க்கையை எத்தனை முறை படித்தாலும் நாம் மீண்டும் மீண்டும் உணர்வது ஒன்றைத்தான். அதிகாரத்திற்கு அடிபணியாமை. சிறை அதிகாரிகளின் எந்த மிரட்டலுக்கும் அடிபணியாதவர். அவரது சிறை வாழ்க்கை வெளிக்காட்டுவது அவரது கொள்கை பற்றால் உருவான வீரம் செறிந்த எதிர்ப்பு உணர்வைத்தான். வெள்ளையனை ஓட விரட்டிய வீர திருமகன், சொன்னதை செய்து காட்டியவர்.
0: இன்றளவும் நம் தமிழ்நாட்டில் மிக முக்கியமான நினைவு சின்னங்கள் இருந்து வருகின்றது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் அலுவலக முகப்பு, இது 1939 நிறுவப்பட்டது. திருநெல்வேலியில் உள்ள பாளையங்கோட்டை நுழைவு வாயில், சென்னை மெரினா கடற்கரை, தூத்துக்குடி துறைமுகம், மேலாள் இந்திய பிரதமர் இந்திரா காந்தி அம்மையாரால் திறந்து வைக்கப்பட்டது. மதுரை சிம்மக்கல்லில் வாவூசி சிலை, மேலாள் தமிழக முதல்வர் MG ராமச்சந்திரன் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. திருநெல்வேலி வாவூசி நினைவு இல்லம், மேலாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. இன்னும் பல இடங்களில் வாவூசி சிலைகள் உள்ளன. வாவூசி 100 விழாவில் மேலாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்களால் வாவூசி அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது. வாவூசியின் வாழ்க்கை வரலாறு கப்பலோட்டிய தமிழன் என்று வெளியானது. அனைத்து துறைகளிலும் நம் நாடு தன்னிறைவு பெற்ற நாடாக திகழ வேண்டும் என்று கனவு கண்டார் வாவூசி. அந்த கனவை நாம் நினைவாக்க வேண்டுவோம். வாவூசி அவர்கள் இறப்பதற்கு முன்பு சுதந்திர போராட்ட தியாகி கந்தசாமி என்பவரை அழைத்து, ஐயா, எனது உயிர் பிரிவதற்குள் என்னை காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள், அங்குதான் என் உயிர் இந்த உடலை விட்டு பிரிய வேண்டும் என்றாராம்.
2: சுதந்திரம் வருவரை என் ஆத்மா இங்குதான் சுத்திக் கொண்டிருக்கும். வாசலாமணி, என் இறுதி காலத்தில் நான் சொன்னதாக மக்களுக்கு சொல்லு. வருங்காலம் மகத்தானது. நம் இந்தியா சுதந்திரம் அடைந்தே தீரும், இது சத்தியம். ஆனால் நாம் அடைய போகும் சுதந்திரத்தை பாதுகாக்க மக்களுக்கு தேசபக்தி வேண்டும். சுதந்திரத்தை பாதுகாக்க மக்களுக்கு தேசபக்தி வேண்டும்.
0: 1936 நவம்பர் 18 அன்று பாரதியில், என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்ற பாடலை கேட்டவாறே வாவூசியின் இன்னுயிர் பிரிந்தது.

வாவு சிதம்பரனார் போன்ற தியாக சீலர்களால் விளைந்ததே நாம் அனுபவிக்கும் சுதந்திரம். அரசியல் சுதந்திரத்தோடு பொருளாதார தற்சார்பும் சமூக

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் இதுவரை கேட்டது மதுரை குமார் மெஸ் வழங்கிய வ.உ. சிதம்பரனார் 155வது பிறந்த தின சிறப்பு நிகழ்ச்சி.
1: மதுரை குமார் மெஸ் 36 வருட பாரம்பரிய மிக்க உணவகம் மதுரையில் 3 கிளைகளுடன் தல்லாகுளம் மாட்டுத்தாவணி பூ மார்க்கெட் எதிரி மற்றும் காலவாசல் பைபாஸ் ரோடு. சென்னையில் 2 கிளைகளுடன் வடபழனி தாம்பரம் ரயில் நிலையம். திருச்சியில் பஞ்சபூர் பஸ் நிலையம் எதிரில். மதுரை குமார் மெஸ் சும்மா செம்மையா இருக்கும். தொடர்புக்கு 98 421 44 576 மற்றும் 98 403 64 646.
0: தென்னாட்டு திலகர் வ.உ.சி. சிறப்புரை கேட்டோம். எழுதியவர் ஆர். மகேஸ்வரி அவர்கள். குரல் வண்ணம் ஏ. விக்னேஷ், ஜி. கீதா. கேட்ட இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர்
1: மதுரை குமார் மெஸ் 36 வருட பாரம்பரிய மிக்க உணவகம் மதுரையில் 3 கிளைகளுடன் தல்லாகுளம் மாட்டுத்தாவணி பூ மார்க்கெட் எதிரி மற்றும் காலவாசல் பைபாஸ் ரோடு. சென்னையில் 2 கிளைகளுடன் வடபழனி தாம்பரம் ரயில் நிலையம். திருச்சியில் பஞ்சபூர் பஸ் நிலையம் எதிரில். மதுரை குமார் மெஸ் சும்மா செம்மையா இருக்கும். தொடர்புக்கு 98 421 44 576 மற்றும் 98 403 64 646.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம்மில் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.
5: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக்க.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சலாக.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. ஆசிரியர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தலைவர்கள் பலர் ஆசிரியர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் உள்ள ஸ்ரீராம் வணிகவியல் கல்லூரியின் நூற்றாண்டு விழாவில் இன்று கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளை நடத்தும் அளவிற்கான கட்டமைப்பு வசதிகளை இந்திய நகரங்கள் கொண்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் பல்வேறு தரப்பினருக்கு வாய்ப்புகளை வழங்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஒட்டுமொத்த சமூக முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் உன்னதமான பணியை ஆசிரியர்கள் மேற்கொண்டு வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். மாணவர்களின் எதிர்காலத்தை அடையாளம் கண்டு நல்ல மனிதர்களாக வளர்த்திருப்பதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். முன்னாள் அமைச்சர் திரு கே என் நேருவுக்கு சொந்தமான சென்னை, திருச்சி உட்பட 10 மேற்பட்ட இடங்களில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறை

சோதனை நடத்தி வருகின்றனர். நடப்பு சம்பா பருவத்தில் குறைவான அளவு தண்ணீரை பயன்படுத்தி குறுகிய கால பயிர்களை விவசாயிகள் சாகுபடி செய்ய முன்வர வேண்டும் என்று நாமக்கல் மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 92.23 அடியாக உள்ளது. அணைக்கு வினாடிக்கு 8195 கன அடி நீர் வந்து கொண்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பாரா வில்வித்தை போட்டி அகமதாபாத்தில் நேற்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஆசிய கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RN நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:42.
2: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இன்னைக்கு நேயரின் விருப்பகானங்கள் நிகழ்ச்சியில யார சந்திக்க போறோம், யாரு வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க ரொம்பவே ஆர்வமா இருப்பீங்க. அப்படிதானங்க, இன்னைக்கு நேயரின் விருப்பகானங்கள் நிகழ்ச்சியில மதுரை செல்லூர் பகுதியில இருந்து குமரன் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட பேசி அவங்களுக்கு என்னென்ன பாடல்கள் பிடிக்கும், எதனால பிடிக்கும் அப்படின்ற விஷயத்தை எல்லாம் அவங்க கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம் சார்.
3: வணக்கம் மேடம்.
2: உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் கொடுக்க முடியுமா சார்?
3: கண்டிப்பா மேடம். நான் வந்து செல்லூர் பகுதியில் தான் ஒரு 38-40 வருஷமா இருக்கும். எங்களோட தொழில் எடுத்துக்கிட்ட நெசவுதில் தான், குடும்பத்தில் அம்மா அப்பா அண்ணன் அக்கா எல்லாரும் நெசவு தான். நான் ஒரு ஆள் மட்டும் தொழில் மாதிரி வேற லைன்ல இருக்கேன். டெய்லரிங்.
2: டெய்லரிங்னா எந்த மாதிரி சார்?
3: பேக் தைக்கிறேன் மேடம். லஞ்ச், ஆமா, லஞ்ச் பேக், ஸ்கூல் பேக், டிராவல் பேக், காம்ப்ளிமெண்ட், இந்த மாதிரி பேக் தைக்கிறேன்
2: மேடம். சூப்பர் சார். நிகழ்ச்சியில முதல் முதல்ல பங்கெடுத்திருக்கீங்க. முதல் பாடலா என்ன பாடல் கேட்க போறீங்க?
3: 1001 படத்திலிருந்து ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளீர், அந்த பாட்டு வந்து ஒரு நல்ல ஒரு அருமையான பாட்டு.
2: ஏன் இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்?
3: அந்த பாட்டு, அந்த படம் நல்ல ஒரு கலர்ஃபுல்லா இருக்கும். அந்த கடற்கரை கோவளம் பீச்சு, அந்த காட்சி அமைப்புறம் நல்லா இருக்கும். அந்த பாடல் வரிகள் நல்லா இருக்கும்.
2: அருமை அருமை சார். முதல் பாடல் கொடுத்துடலாமா? உங்களுக்காகவும் கேட்டுட்டு இருக்கிற எல்லா நேயர்களுக்காகவும்
4: ஓடும்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயரின் விருப்ப கானங்கள் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கோம். செல்லூர்ல இருந்து குமரன் வந்திருக்காங்க. சார், வானொலி கேட்கணும் அப்படின்ற பழக்கம் உங்களுக்கு எப்போல இருந்து தொடங்கிச்சு?
1: நான் ஒரு 20 வருஷம் முன்னாடி எல்லா வானொலியும் கேட்போம். நான் அந்த ஊடால 2012 மலேசியால இருந்தேன். அப்போ 2013 வந்தப்ப ட்யூன் பண்ணேன். அப்போதான் 2012 இந்த நம்ம மதுரை வானொலி எஃப்எம் ஓப்பன் 12/11/2012 நான் 13 தான் வந்து இறங்கி கேட்டேன். அப்போ ட்யூன் பண்ணவங்க மதுரை எஃப்எம் நிகழ்ச்சி ஓடிக்கிச்சு. அதுல இருந்து மதுரை எஃப்எம்ல ஒரு 15 வருஷம் நேரம் இருக்கு மேடம்.
0: பரவாயில்ல சார், வானொலி கேட்ட அந்த நாள், அந்த தேதி, மாதம், வருடம் எல்லாமே ஞாபகம் வச்சிருக்கீங்க. பொதுவா எல்லாரும் வருடம் ஞாபகத்துக்கு வச்சிருப்பாங்க. சூப்பர் சார், கிரேட்.
1: நான் வந்து வருஷம் வருஷம் வாழ்த்துக்கள் முன்கூட்டியே சொல்லி வரேன் மேடம். 12/11 வந்து மறக்க முடியாது. 2012 நான் 2013 தான் கேட்டேன். அப்போ இருந்து நான் மதுரை எஃப்எம் நிறைய விரும்புகிறேன் மேடம்.
0: இதே ஒரு சந்தோஷத்தோட அடுத்த பாடல் கேட்கலாமா?
1: கண்டிப்பா. ஆண்டவன் கட்டளை படத்துல இருந்து 6 மனமே 6 இது ஆண்டவன் கட்டளை 6 ஒரு பாட்டு. அது வந்து மனிதத்துவம், கடவுள் நம்பிக்கை அனைத்துமே அந்த பாட்டில் அடங்கியிருக்கும். இப்போ கேட்குறதுக்கு நல்லா இருக்கும்.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியுடன் நேயரின் விருப்ப கானங்கள் நிகழ்ச்சியில் சார் பொழுதுபோக்கா நீங்க என்னென்ன பண்ணுவீங்க?
1: பொழுதுபோக்குன்னா நான் டிவி பார்ப்பேன். இப்போ படங்கள் வந்து ஆரம்பத்தில் நிறைய படங்கள்லாம் பார்ப்பேன். படம் பார்க்குறாங்க குறைச்சிட்டு வீட்டில் இந்த செய்தி நிறைய பார்ப்பேன் டிவியில், நல்ல நிகழ்ச்சி இந்த காமெடி இது. அதுபோக நம்ம மதுரை போம்தான் ஒரு 10 மணி நேரம் கேட்பேன் படம். காலையில் ஒரு 6 மணிக்கு ரிட்டீன் பண்ணோம்னா ஒரு 8 மணி வரை மதுரை போம்பேன். அதுக்கப்புறம் தான் சாப்பாட்டை இது மேலே அந்த பொழுதுபோக்கு நிகழ்ச்சி தான் அந்த டிவிகள் பார்க்குறது. வேறு நண்பர்களோட சேர்ந்து அரட்டை அடிக்கிற இந்த மாதிரி தான் மேடம்.
0: நீங்க டெய்லரிங் அப்படின்னு சொன்னீங்க, தொழில் ஒரு இடத்துல உட்கார்ந்து வேலை பாக்குறவங்களுக்கு வந்து வானொலி தான் வந்து ஒரு உற்ற நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: உங்களுக்கு வந்து நிறைய டைம் கிடைக்கும் வானொலி கேட்கறதுக்கு.
1: கண்டிப்பா மேடம், நாங்க அதான் காலையில இருந்து கேட்கறேங்க. காலையில எப்ப வேலை ஸ்டார்ட் அப்போ ஆன் பண்றதுதான். வேலை முடிகிற வரை மதுரை போம் தான் கேட்டுக்கிட்டே இருக்குது. ஒரு பொழுதுபோக்கா இருங்க, நல்ல நல்ல பல நற்பண்புகள் பயனுள்ள நிகழ்ச்சி நிறைய இருங்க. அந்த நேரில் விருப்பம் இருக்கும் எல்லா நிகழ்ச்சியும் கேட்பேன் மேடம்.
0: நேயரின் விருப்ப கானங்கள் நிகழ்ச்சியில அடுத்து கேட்கக்கூடிய பாடல் சார்
1: நாயகன் படத்துல இருந்து இளையராஜா கமலஹாசன் பண்ண தென்பாண்டி சீமையில தேரோடும் வீதியில ஒரு பாட்டு. அந்த பாட்டு வந்து இந்த பாட விரும்பும்னா அந்த படத்துல இருந்து ஒரு பிஜிஎம் வரும். அந்த இசையில இருந்து அந்த படம் முடிகிற அந்த படத்துக்கு அந்த பிளஸ் பாயிண்ட் அந்த பிஜிஎம் தான் மேடம். நல்லா கேட்கறக்கு ரம்மியமா இருக்கு அந்த பாட்டும். கேட்கும்
0: கேட்டுலாமா? நாமளும்
1: கண்டிப்பா மேடம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கோம் நேயரின் விருப்ப கானங்கள் நிகழ்ச்சி. சார், உங்களுக்குன்னு ஒரு தனித்திறமை என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க?
1: நான் வந்து மிமிக்ரி ஒரு 10-12 வயசுல பேசுவேன் மேடம்.
0: 10-12 வயசா?
1: ஆமா.
0: என்ன சார் சொல்றீங்க?
1: கண்டு அது வந்து நான் ஒரு நண்பர் மூலமா பழகினேன். நாலு சவத்துக்குள்ள தனக்கு தானே பேசுற மாதிரி ஒரு 12 விதமான குரல்ல பேசுவேன் மேடம்.
0: ஓ சூப்பர் சார், கிரேட். 12 விதம் அப்படின்னா எனக்கே ஆச்சரியமா இருக்கு. சும்மா எங்க நேர்களுக்காக ஒரு 2 வாய்ஸ் வந்து சாம்பிள் கொடுக்க முடியுமா?
1: கண்டிப்பா மேடம்.
2: அன்பு தாய்மார்களே, அருமை பெரியோர்களே, 103.3 மதுரை பண்பலை மற்றும் 100.9 ராமேஸ்வரம் பண்பலை நேர்களை அனைவருக்கும் வணக்கம் ஐயா.
0: சூப்பர் சார், சாலமன் பாப்பையா ஐயா மாதிரி சரியா சூப்பரா பேசிட்டீங்க. நெக்ஸ்ட் யார் வாய்ஸ் சார்?
1: லேட்டஸ்டா மொட்டை ராஜன். ஓபோ தலோ தலபது, எல்லாரும் நல்லா இருக்கா? போ எல்லாரும் கேளுங்க போ. 103.3 மதுரை பண்பல மற்றும் 100.9 ராமேஸ்வரம் பண்பல நிகழ்ச்சியெல்லாம் நல்லா செம்மையா இருக்கு போ, கேளுங்க போ.
0: சார் இன்னொரு வாய்ஸ்.
3: கண்ணா, அடிச்சு பெஞ்சா மல்ல, அசையாம நின்னா செல்ல, எல்லோரும் விரும்பி கேட்போம். 103.3 மதுரை பண்பல்ல கேளுங்க. 103.3 மதுரை பண்பலை மற்றும் 100.9 ராமேஸ்வரம் பண்பலைய.
0: சூப்பர் சார், ரஜினிகாந்தே நேர்ல வந்துட்டாங்க சார். நல்ல ஒரு திறன் உங்களுக்குள்ள இருக்கு அப்படின்றது இன்னைக்கு நம்ம நேர்கள் பல பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும்.
1: கண்டிப்பா மேடம், ஆரம்பம் ஒரு முயற்சி பண்ணி பழகினது அந்த குரல்லாம். இப்ப நம்ம மதுரை வானொலியில பேச ரொம்ப எனக்கு பெருமையா இருக்கு.
0: கிரேட், நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது அப்படியே அந்த ஆக்ட்ரஸ் வந்து கண்ணு முன்னாடியே வந்து நிக்கிற மாதிரி இருக்கு. சூப்பர் சார், இதுக்கே வந்து ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன்.
1: நன்றி மேடம்.
0: நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம் சார்?
1: நண்டு படத்துல இருந்து மலை.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கோம் நேயரின் விருப்பகானங்கள் நிகழ்ச்சியில. செல்லூர்ல இருந்து குமரன் அவங்க பேசிட்டு இருக்காங்க. சார், நம்ம ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம்ல எந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை அதிகமா விரும்பி கேட்பீங்க?
1: 11 மணிக்கு வர்ற கண்ணாடி மாலை நிகழ்ச்சி நல்லா பலதரப்பட்ட கருத்துகள், மருத்துவம் சம்பந்தப்பட்டது, நேரோட பங்களிப்பு, அது வந்து நான் ஆரம்பம் ரொம்ப நாள் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் நம்ம ஆட்டக்களம் எழுதுற அதுலதான் மெயினாக நான் வருவேன். காலையில அந்த 8 மணிக்கு அந்த பாட்டு கேட்கிற நிகழ்ச்சி பாட்டு வேணுமா இருக்கேன். அது விட்டோம்னா நம்ம ஆட்டக்களத்தை இது கண்ணாடி மலில் அவ்வளோ நான் கலந்துக்கிற மாட்டேன். கேட்பேன், நேரில் விருப்பத்தை கேட்பேன். அவங்க குரலாம் நல்லா இருக்கும், பேச்சு நல்லா பேசுவாங்க. இந்த பெருமாள் நான் வந்து ஆட்டக்கலை நிகழ்ச்சி தான் பாருவேன். பரபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சி, ஒரு 4-5 பொழுது போரே தெரியாது. நல்ல ஒரு விறுவிறுப்பான களம்னா அது ஆட்டக்கலம் தான்.
0: சரி, ஒரு விறுவிறுப்பான பாடல் என்ன கேட்க போறீங்க?
1: உதிரி பூக்கள் படலிருந்து ஜானகி மகரில் அழகிய

உறவுகள் நீயேன்னு ஒரு பாட்டு, அந்த குழந்தைக்காண்டி தாய் உள்ளத்தோட பாடுற ஒரு அருமையான பாட்டு. அந்த படம் நல்லா ஒரு காட்சி அமைப்பு நல்லா இருக்கும். அந்த குழந்தைகளை வச்சு அந்த பெண்மணி பாடுற பாட்டு நல்லா கேட்க அருமையான பாட்டு மேடம். அந்த பாட்டு

0: ஆகாஷ்வாணி, மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயரின் விருப்ப கானங்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு மதுரையிலிருந்து செல்லூர் குமரன் அவங்க பங்கேற்று பேசிய முதல் பகுதி கேட்டு ரசித்தோம் நேயர்களே. இதனுடைய தொடர்ச்சி நாளை காலை 10:02 மீண்டும் கேட்கலாம் நேயர்களே. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது சுந்தரி. நன்றி நேயர்களே.
1: GRT Jewelers இன் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். GRT Jewelers மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் ₹150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். GRT Jewelers 80 feet road, Old Golcha Complex, அண்ணா நகர், மதுரை.

நிகழ்ச்சியில் யூத் மற்றும் பரமசிவன் ஃபாத்திமா இந்த இரு இரண்டு படங்களில் இருந்து தான் பாடல்களுக்கு ரசிக்க போகிறோம். முதல் திரைப்படமாக யூத் திரைப்படத்திலிருந்து, அதாவது கென் கருணாஸ் அவர்களுடைய இயக்கத்தில், ஜி வி பிரகாஷ்குமாருடைய இசையில் 2026 வெளிவந்த திரைப்படம் தான் யூத். அந்த திரைப்படம் பாடல் கேட்கலாம் 10:32.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் இருபட பாடல்கள்

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: GRT Jewelers இன் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். GRT Jewelers மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் ₹150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். GRT Jewelers, 80 feet road, Old Gocha Complex, அண்ணா நகர், மதுரை.
4: Attention, national recognition for your hard work, for those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices. The Department of Animal Husbandry and Dairy, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in 3 categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026, issued in public.

0: by the Department of Animal Husbandry and Dairy, Government of India.
1: இயக்கத்துல தீபன் சக்கரவர்த்தியுடைய இசையில 2025 ஆண்டு வெளிவந்த திரைப்படம் தான் பரமசிவன் பாத்திமா. இந்த திரைப்படத்திலிருந்து தான் அடுத்த பாடல் நம்ம கேட்கலாம். 10:37:27 நிமிடம்

திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி கேட்கலாம். 11:02 இன்றைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு மறக்க முடியாத ஆசிரியர். தலைப்பை ஒட்டிய உங்களது கருத்துக்களை நீங்களும் தெரியப்படுத்தலாம். 25:30-170 அறிமுக நேர்களுக்கு 25:30-171 அனைத்து நேர்களும் பேசலாம். 0452 முன்னிணைப்போடு வரலாம் கண்ணாடி மாளிகையின் நிகழ்ச்சிக்கு. இன்று காலை 11:02 மறக்க முடியாத ஆசிரியர் இருபட பாடல்கள்ல அடுத்த பாடல் யூத் திரைப்படத்திலிருந்து.

0: கிளம்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

0: ஷூட்டிங் போகும்.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: Attention, national recognition for your hard work, for those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices. The Department of Animal Husbandry and Dairy, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in three categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026, issued in public interest by the Department of Animal Husbandry and Dairy, Government of India.
3: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம் இருபட பாடல்கள். யூத் மற்றும் பரமசிவன் பாத்திமா திரைப்படம் வந்து பாடல்கள் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு சில நிமிடங்கள்ல அடுத்த நிகழ்ச்சியாக கண்ணாடி மாளிகை கேட்டு ரசிக்க காத்திருக்கிறோம். 11

இரண்டுக்கு கண்ணாடி மாளிகை. இன்றைய தலைப்பு மறக்க முடியாத ஆசிரியர். கண்ணாடி மாளிகையின் இன்றைய தலைப்பு மறக்க முடியாத ஆசிரியர். நீங்க உங்களுடைய மறக்க முடியாத ஆசிரியரை பத்தி சொல்லவாங்க. 25 30 170 அறிமுக நேர்களும், 25 30 171 அனைத்து நேர்களும், 0452 முன்னிணைப்போட வாங்க கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சிக்கு. இன்று காலை 11:02 மறக்க முடியாத ஆசிரியர். இப்ப யூ திரைப்படலேருந்து பாடல் வந்துட்டே இருக்கு.

இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

வரைக்கும் இருபட பாடல்கள் கேட்டு வச்சுட்டு இருந்தோம். யூத் திரைப்படத்திலிருந்து மற்றும் பரமசிவம் பாத்திமா திரைப்படத்திலிருந்து இருபட பாடல்கள் நிகழ்ச்சி நிறைவடையக்கூடிய நேரமும் வந்தாச்சு. கேட்டிருந்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். கோகுலரசி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னை என்றாக.

பணிச்சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ஆசிரியர்கள் புதுமையான கற்பித்தல் முறைக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆசிரியர் தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள செய்தியில் கூறியுள்ளார். தேசிய நல்லாசிரியர் விருது 48 பேருக்கு இன்று புதுதில்லியில் வழங்கப்படுகிறது. 2036 ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளை நடத்துவதற்கான உரிமம் இந்தியாவிற்கு கிடைக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் வரலாற்றை வரும் தலைமுறையினர் அறிந்து கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ளும் என்று மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. சாதிகள் பட்டியலை இணைத்தே மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று பாமக மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளது. திமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு கே என் நேருவின் இல்லத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே 2 பேர் உயிரிழப்புக்கு காரணமான புலியை 16வது நாளாக வனத்துறையினர் இன்றும் தேடி வருகின்றனர். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று 14-0 என்ற கோல் கணக்கில் இந்தோனேசியாவை வென்றது. வியட்நாமில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை பிக்கல் பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அமெரிக்காவின் இவான் கிங் இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. துபாயில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள். நேரம் 11:03.

0: வணக்கம் நேயர்களே, மீண்டும் பள்ளிக்கு போகலாம். இன்றைக்கி கண்ணாடி மாளிகையில் இருக்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி கண்ணாடி மாளிகையில் உள்ள தலைப்பு
1: மறக்க முடியாத ஆசிரியர்.
0: ஆமாம்,
1: இன்றைய தினம் வந்து ஒரு சிறப்பான ஒரு தினம்.
0: அறிமுகப்படுத்திக்கிறோம் முத.
1: நிச்சயமாக.
0: நான் முத்துகிருஷ்ணன்.
1: கோகுலரசி.
0: ஆமாம். ஓகே, இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நாள். நம்ம வந்து அறிவை விசாலமாக்கு அப்படின்னு பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா. உன் அகன்ற அந்த பார்வையால் வந்து உலகை விழுங்கு. அறிவை எப்படி விசாலமாக்கணும்? கல்விதான். கற்றவருக்கு
1: செல்லுமிடமெல்லாம் சிறப்பு.
0: அந்த ஒரு சிறந்த ஒரு நாள் இன்னைக்கு.
1: நிச்சயமாக.
0: ஆசிரியர் தினம், அதை நம்ம வந்து இன்னைக்கு கொண்டாடுறோம். ஏன் இந்த நாளை வந்து நம்ம கொண்டாடுறோம்?
1: நம்ம இந்தியாவுடைய இரண்டாவது குடியரசுத் தலைவர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து ஒரு ஆசிரியராக இருந்து இந்தியாவுடைய குடியரசுத் தலைவராக பதவிக்கு வந்து போனவர்.
0: அது மட்டும் இல்லாமல் நூற்றுக்கணக்கான பட்டங்களை வாங்கியிருக்கிறாங்க கல்விக்காக. உலக நாடுகள் எல்லா பல்கலைக்கழகமும் அவருக்கு வாரி வாரி வழங்குச்சு பட்டம். அந்த ஒரு சிறந்த நாள் அவருடைய அந்த பிறந்த தின அந்த நாளை வந்து ஆசிரியர் தினமாக வந்து நம்ம போட்டுறோம். ஓகே நேயர்களே, நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்ல வரலாம். அந்த காலத்தில் நீங்கள் அந்த படித்தீங்களே, ஸ்கூலில் படித்த அந்த அனுபவங்கள் அதை வந்து சொல்ல வரலாம். தொலைபேசி எண்களை சொல்லிடுங்க.
1: 25 30 170 இது அறிமுக நேயர்களுக்கு. 25 30 171 அனைத்து நேர்களும் பேசலாம். 0452 முன்னிணைப்போடு வரலாம் கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சிக்கு.
0: இப்போ நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் அழைப்பாளரை சந்திக்க இருக்கிறோம். வருக, வணக்கம்.
2: அகில இந்திய வானொலிக்கு விராட்டிப்பட்டு பாண்டியராஜன் காலை நேர வணக்கம் ஐயா.
0: ஐயா வணக்கம். பாண்டியராஜன் ஐயா
2: வணக்கம். ஐயா வணக்கம்மா.
1: வணக்கம். சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்கள்.
2: இன்னைக்கு சந்தோஷமா சந்தோஷமான தலைப்பு கொடுத்துருக்கீங்க. அதாவது நாம் படித்த பள்ளியில அறிவு டீச்சர்னு ஒரு ஆசிரியர்.
0: ஓகே.
2: அவங்க வந்து புரியாம நிறைய படிக்கிறத காட்டலாம், புரிஞ்சு கொஞ்சமா படிச்சு நாளைக்கு ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னாக்கா உங்க படிப்பினுடைய முன்னேற்றம் நல்லபடியா இருக்கும் சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து நேரம் தவறாம கடைபிடிக்கணும், அப்பத்தே வந்து அந்த அச்சீவ்மெண்ட் பண்றதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே எனக்கு கிடைச்ச ஆசிரியர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமை மிக்க ஆசிரியர். அந்த வலிமை எனக்கும் கிடைச்சது. வாய்ப்புக்கும் மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம்.
0: மிக்க நன்றி பாண்டியராஜன் சார்.
1: கண்ணாடி மலைகளில் வந்து மறக்க முடியாத ஆசிரியர் அப்படின்ற ஒரு தலைப்பு தான் எனக்கு முன் வச்சிருக்கோம். இதை சொல்லும் போது எனக்கு ஒரு சின்ன கவிதை ஞாபகத்தில் வருது. அதாவது படித்ததில் பிடித்தது அப்படின்னு சொல்லலாம். கல்வி கண் திறந்த கடவுள்கள் தினம், கல்வி கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் தினம். கருவறைக்கு அம்மா, கல்வியறைக்கு ஆசிரியர். சுயநலம் பாராத பொதுநல சிற்பிகள், ஒளிகொண்டு செதுக்காத மொழிகொண்டு செதுக்கும் சிற்பிகள். கற்க கசடர கற்றபின் கற்பித்தவரை கனவிலும் மறவாது வாழும் வரை நாள் வரை வாழ்த்தி மகிழ்வோம். ஆசிரியர்கள் அனைவருக்கும் இனிய ஆசிரியர் தின நல் வாழ்த்து.
0: அருமை அருமை. நீங்கள் தான் எழுதிங்களா நினைச்சேன். படித்தது ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேரை சந்திக்க இருக்கிற நேரம் 11:06. வணக்கம்.
3: வணக்கம் சார். வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
3: ஆசிரியர் தின வாழ்த்து சொல்றது அருப்புக்கோட்டையிலிருந்து குழந்தை திருஷம்மா.
0: வணக்கம். சொல்லுங்கம்மா.
3: அதாவது உங்களுக்கு தான் ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் சொல்லணும் சார். அதாவது

0: ஒரு வானொலி நிகழ்ச்சி ஒரு நல்ல ஒரு தலைப்பை கொடுத்து எங்களை பேச வைக்கிறீங்க. அதுக்கு முதல்ல உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள்.
1: கண்டிப்பா.
0: நான் வந்து சிறந்த ஆசிரியர்னா சுப்புத்தாய் டீச்சர்னு சொல்லுவேன்.
1: சரி.
0: எங்க அம்மா வந்து ஆசிரியர். அவங்ககிட்ட நான் அஞ்சாம் கிளாஸ் படிச்சேன். எனக்கு அம்மா அம்மா அம்மானே வந்துருவாங்க.
1: சரி.
0: இப்ப வந்து நான் வந்து டீச்சர் டீச்சர் தான் சொல்லணும் அப்படின்னு கண்டிஷனா இருப்பாங்க. என் பக்கம் திரும்ப கூட மாட்டாங்க. எனக்கு அது சங்கடமா இருக்கும். எங்க அம்மா நரக்குன்னு கொட்டுவேன். ஸ்கூல்ல கண்டு தரவே மாட்டேங்க அப்படின்னு. அதனால நான் சிறந்த ஆசிரியர்னு எங்க அம்மாவை சொல்றேன். மற்ற டீச்சரும் அருமையான டீச்சர் சார் எனக்கு வந்து.
1: அருமை அருமை அருமை. நன்றி குழந்தை திருசம்மாளுமா. நன்றியா. அம்மாவே வந்து ஆசிரியை இறந்துருக்கிறாங்க. நிறைய நம்ம கல்வி மட்டும் இல்லை, பொதுவாகவே தாய் வந்து நமக்கு ஒரு மிக முதல் ஆசிரியர்னு அவங்க தான்.
2: ஏன்னா கல்வின்னு சொல்கிறது வந்து நம்ம புத்தக படிப்புடன் நிறைவு பெறது கிடையாது. கல்வி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் நமக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கும் நம்மளுக்கு எவ்வளோ அனுபவங்கள் வந்து நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கோம்.
1: கண்டிப்பாக
2: எல்லாமே ஒரு ஆசிரியர் கூட சொல்லலாம். இப்போ காத்திருக்கக்கூடிய அடுத்த நெய்யர்.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
3: அன்பு அறிவிப்பாளர் முத்துகிருஷ்ணன் கோவிலர்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க? யார் பேசுறீங்க?
3: பெங்களூர்ல இருந்து வேளாங்கண்ணி சொக்கலிங்கம்.
1: ஓ சொல்லுங்க சொல்லுங்க.
3: எனக்கு ஆசிரியர் வந்தவர் டிபிடி ஸ்கூல் தேவாட்டை கிட்ட
1: சொல்லுங்க.
3: அவர் பேரு கேஆர் வி கணேசன்.
1: சரி.
3: அவர் நல்ல ஒரு மதிப்பா மரியாதையா நல்லா நடத்துவாரு. பாடமும் சூப்பரா நடத்துவார்.
1: மாணவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கக்கூடிய ஆசிரியர். சரி.
3: ஆமா, எங்களுக்கு நல்ல ஒரு ஆத்தான்னா அவர் தான். எங்களுக்கு ஆசிரியர் கணேசன் அவரு. அப்புறம் நான் என்ன சொல்லுவாரு, நீ நல்லா பேசுறா, நீ நிறைய கவிதை எழுதுவாடாம்பாரு.
1: ஓ, அடி வாங்கிருக்கீங்களா சார்ட்ட? அடி வாங்கிருக்கீங்களா?
3: ஆமா ஆசிரியர். அதுக்கு அவர் கவிதை
1: சொல்லுங்க.
3: ஏனிப்படியெல்லாம் ஆசிரியர்கள், ஏனிப்படியெல்லாம் ஆசிரியர், நீங்கள் எம்மை உலக எதிர்கொள்ள செய்பவர்கள். என்னையும் எழுத்தையும் கற்பிங்க நீங்கள், ஏற்றமாய் வாழ்ந்தல் வழி சொல்பவர்கள். ஏனிப்படியெல்லாம் ஆசிரியர், நீங்கள் எம்மை நெறியோடு வாழ கற்றுத் தருபவர்கள். ஏனிப்படியெல்லாம் இருந்த இடத்திலிருந்தே எங்களை உலகை வளவரை
1: செய்வார்கள்.
3: ஏனிப்படிகளா இருக்கு உங்களுக்கு ஏத்தம்புடன் சொல்லி மதுரை பண்பலையில் வணக்கங்கள்.
1: அருமை அருமை அருமை ஐயா, மிக்க நன்றிங்க. நேரம் 11:09. இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேயரை சந்திக்கிறோம். வருக. வணக்கம். வணக்கம்.
2: ஆசிரியர் அப்படின்னு சொல்லும்போது அகரத்துல தொடங்கி சிகரம் போற வரைக்கும் நகராத ஏணியா இருக்கக்கூடியவர்கள் தான் ஆசிரியர்கள்.
1: கண்டிப்பா கண்டிப்பா. அதுலயும் இப்ப ஒரு நேயரை சந்திச்சுட்டு ஒரு கருத்து சொல்றேன். வருக. வணக்கம். வணக்கம்.
2: இனிப்பு இருக்கீங்க, பேசலாம். யார், எங்கிருந்து?
1: ஒரே தயக்கம். ஒருவேளை நான் தான் வாத்தியாரா இருக்கணும்னு
2: பயந்துட்டு வர மாட்டாங்களோ.
1: முத்து சார் இருக்காரு, அப்பா அடிப்பாரு அப்படின்னு. நிறைய வாத்தியார்கள்லாம் அடிக்கிறது இல்லை அப்போ ஒரு காலத்துல. இப்ப எல்லாம் வந்து அப்படித்தான்
2: காத்துட்டு இருக்கக்கூடிய நேர சந்திக்கலாம். வருக. வணக்கம்.
4: வணக்கம். கணித ஆசிரியர் தருவாங்க. அது போக வறுமை கொடுத்து இருந்து நாங்க படிக்க வரோம் தெரிஞ்சு சின்ன சின்ன பணிகள் கொடுத்து அதுக்கு கொஞ்சம் செலவுக்கு காசு கொடுத்து நாங்க அது மூலமா நல்லா சாப்பிட்டோம். நல்லா வந்தோம்மா. மறக்க முடியாத பேராசிரியர். நன்றிமா.
1: மிக்க நன்றிங்க. ஜீவன் ஐயா நம்முடைய மூத்த நேயர். அவங்க கணித ஆசிரியரை நினைவு கூறும்போது அவருக்கு எதோ ஒரு தடுமாற்றம் இருக்குது இருக்குங்கிட்டீங்களா? சில வாத்தியார் அவங்கள வந்து மறக்க முடியாது. பொதுவாக வந்து நான் ஒன்றாம் கிளாஸில் படித்ததுலேருந்து அப்படி 12வகுப்பு அப்புறமேட்டு கல்லூரி படிப்பு வரிசையாக சொல்லி எல்லாருடைய பேர். அது பெரிய சாதனை இல்லை, ஆனால் சொல்லணும்.
2: அதில் வச்சு சொல்கிறது வந்து ஒரு பெரிய விஷயந்தான்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக. சரி, அதை சொல்லுவோம். அதுக்கு முன்னால் ஒரு நேயர் இருக்கிறாங்க. நேரம் 11:11. வருக. வணக்கம். வணக்கம். ஏன் தயக்கம்? ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கிற நிகழ்ச்சியை கண்ணாடி மாளிகை. இன்றைக்கி கண்ணாடி மாளிகையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தலைப்பு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இன்றைக்கி ஆசிரியர் தினம் அப்படிங்கிறது.

0: அதனால் வந்து நம்ம மறக்க முடியாத ஆசிரியர் உங்கள் வாழ்க்கையில், உங்களோட ஸ்கூல் லைஃப்பில் வந்து இந்த வாத்தியார். ஸ்கூல் லைஃப் மட்டும் இல்லை, காலேஜையும் வச்சுக்கலாம். அந்த வாத்தியார் டியூஷன் டீச்சர் கூட வச்சுக்கணும், அதுவுமே சொல்லலாம். நிறைய பேர் வந்து உந்து சக்தியாக இருப்பாங்க. அவங்க இவங்க இல்லைன்னா நான், எனக்கு ஒரு மாணவனே ஆசிரியனாக இருந்திருக்கிறான், எனக்கு ஆங்கிலம் சரியாக வராது, அவர்கிட்ட தான் படித்தேன். என் பேர் உள்ளவர் தான், என் பேர் முத்துக்கிறான், அவர் பேர் முத்துக்குமார், என்ன நினைவு கூறணும். எனக்கு ஆங்கிலத்தை சொல்லிக் கொடுத்ததே அந்த ஒரு சக மாணவன் தான், அவனும் எனக்கு ஒரு ஆசிரியர் தான் கிட்டத்தட்ட. எனக்கு தெரியாத ஒன்று நல்லா வாழ்க்கையில் படிக்கிறது கற்றுக் கொடுத்தாருல, நைட்டு உட்காந்து படித்து அப்புறம் போய் எக்ஸாம் எழுதி அந்த ஆங்கிலத்தில் அப்புறம் நல்ல மதிப்பெண் எடுக்கிறோம். அந்த மாதிரி இருக்குது. இணைப்பில் வரக்கூடிய நேரை சந்திக்கிறோம். வருக, வணக்கம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? வணக்கம் முருகன் சார், சொல்லுங்க. நன்றி நன்றி.
1: ஆசிரியர் பத்தி பேசணும், ஒரு கையில ஒரு நடுக்கம், ஒரு போன்ல போனுக்கு இருக்கு சார்.

0: வணக்கம் முருகன் சார், சொல்லுங்க. நன்றி நன்றி.
1: வராமே கூட வந்துடும். அடி வந்து பயங்கரமா உழுது சார். அதுக்கு ஹோம்ஒர்க் வந்து சரியா எழுதணும் அப்படின்னு ஆசிரியர் நல்லா சொல்லுவாங்க. சரியாட்டா வந்து கேட்கணும், கேட்கறதுக்கும் பாத்தி பயப்படுவாங்க பாத்தீங்களா.
0: ஆமா,
1: சரியாட்ட கேட்க வேண்டியதானே அப்படின்னு பாதி அடி உழுது சார். அது அந்த வேற ஆசிரியத்தை கூட கொள்ள பயன் இந்த கணக்கு ஆசிரியர் ஆங்கில ஆசிரியத்தை வந்து பயங்கரமா அடி உழுது சார். அவங்க கிட்ட மட்டும் அவங்களே மறக்கவே முடியாது. ஒரு ஒரு தடவை பாத்தீங்கன்னா கணக்கு ஆசிரியர் வந்து வெளியில வந்து கோயிலுக்கு போய்கிட்டு இருந்திருக்காங்க.
0: ரொம்ப மகிழ்ச்சி முருகன் ஐயா, மிக்க நன்றி. நேரம் 11:14:30. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி. மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.

0: நேரம் 11:15 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்னைக்கு கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் நம்ம இணைந்திருக்கிற கண்ணாடி மாளிகையில் இடம்பெற்றக்கூடிய தலைப்பு மறக்க முடியாத ஆசிரியர். ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு இந்த தலைப்பை வச்சிருக்கிறோம். உங்களுடைய என்ன கருத்துக்களை சொல்ல வரலாம்? கோகுலரசி, நான் 1 வகுப்பு வந்து பாப்பா டீச்சர் படித்தேன், 2 வகுப்பு கருப்பே வித்தியாட்டேன், 3 வகுப்பு வந்து பூங்கோதி டீச்சர், 4 வகுப்பு சின்ன பொண்ணு டீச்சர், 5 வகுப்பு வந்து பிச்சையம்மாள் டீச்சர், 6 வகுப்பு தெரசா டீச்சர், 7 வகுப்பு பானுமதி டீச்சர், 8 வகுப்பு பங்கஜம் டீச்சர், 9 வகுப்பு அங்கே தான் தடுக்கம் வருது ஃப்ளோமினா டீச்சர், 10 வகுப்பு பிச்சை அப்படின்னு சொல்ல ஒரு ஆசிரியர் படிச்சிருந்தேன், 11 வகுப்பு சுந்தரராஜன், 12 வகுப்பு சுந்தரராஜன், இப்படியே போய்கிட்டே இருந்துச்சு. அந்த ஆசிரியர்களுக்கெல்லாம் வந்து பாராட்ட தெரிவிச்சிருக்கேன் கண்டிப்பாக. அப்புறம் ஒரு இதை நம்ம சொல்லணும், ஒரு ஆசிரியர் என்கிட்ட நெகிழ்ந்து பாராட்டின ஒரு விஷயத்தை இப்போ நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். என்னோடய பாப்பா ஒரு ஸ்கூலில் படிக்கும்பொழுது, 8 வகுப்புன்னு கேட்டிங்கன்னா 3 வகுப்பு படிக்கும்போது அந்த டீச்சர் வந்து ரிட்டையர்ட் ஆகுறாங்க. அப்போ அவங்க என் பாப்பாட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க, நான் அந்த பள்ளியிலேருந்து ஓய்வு பெற போகிறேன், இனிமேல் உங்களுக்கு கிளாஸ் எடுக்க வர முடியாது அப்படின்னு அவங்க சொல்லும்போது, அந்த பாப்பா உங்கள்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன, பிடிக்காத விஷயம் என்ன, ஒரு பேப்பரில் எழுதி கொடுங்க அப்படின்னாங்க. எல்லோரும் எழுதி கொடுத்தாங்க. நான் ஈவினிங் பாப்பா கூட போகும்போது மிஸ் என்கிட்ட சொன்ன வார்த்தை, எல்லோரும் எழுதி கொடுத்தது எதோ எழுதி கொடுத்தாங்க, ஆனால் உங்கள் பாப்பா எழுதி என் மனசை ரொம்ப தொட்டுச்சு. என்ன எழுதியிருந்தாங்க அப்படின்னா, மிஸ் நீங்கள் இங்கேருந்து போனாலும் எங்களை மறக்காதீங்க, ஒரு 3 வகுப்பில் ஒரு மாணவி எழுதுனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு அவங்க திரும்பவும் பள்ளி ஆண்டில் வரும்போதும் கூட எனக்கு நினைவுபடுத்துவாங்க. ஓகே, நேரம் 11:17. இப்போ இணைப்பில் யார் காத்துட்ருக்காங்க, சந்திப்போம். வருக, வணக்கம். வணக்கம்,
1: இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். யார், எங்கிருந்து? மறக்க முடியாத ஆசிரியருங்கிற தலைப்பில் பேசிட்டு இருக்கோம் கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில்.
2: வணக்கம்.
0: பரவாயில்ல, இருக்கட்டும், எல்லா வணக்கம் சொல்லலாம். காலை, மதியம், இரவு சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
2: நான் ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் மாவிலாத்தூர் இருந்து மாவட்டம் முனியசாமி பேசுறேன்.
0: சொல்லுங்க முனியசாமி ஐயா.
2: நல்ல தலைப்பு கொடுத்துருக்கீங்க. எனக்கு மறக்க முடியாத ஆசிரியர் வந்து, நான் எங்கள் ஊரில் நாடார் அண்ணன் இப்படி 8வது

0: இருக்கு.
1: சரி,
0: அங்க வந்து நான் எட்டாவது தலைமை ஆசிரியர், என்னால மறக்க முடியாது.
1: ஏன்
0: அந்த ஆசிரியர் என்ன, இப்ப நம்ம கிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க,
1: அடியே அடிப்பாரு. சரி,
0: நம்ம சரியான பதில் சொல்லலைனா மாணவி எழுப்புவாரு, எழுப்பி அவங்ககிட்ட கேள்வி சொல்ல சொல்லுவாரு. பதில் சொல்ல சொல்லுவாரு, அவங்க சொல்லுவாங்கல்ல, அவங்கள வச்சு கண்ணத்தை ஒரு அரை அரை.
1: ஓ, அப்படி பண்ணிடுவாங்களா? ஒரு ஸ்டூடெண்ட விட்டு அடிக்க விட்டுருவாரா?
0: ஆமா, அந்த அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மாணவி நினைச்சு மெதுவாக அடிப்பாங்க.
1: சரி,
0: அப்ப வந்து சார் வந்து அடிப்பாரு பாருங்க, உனக்கு கண்ணத்து காலை சேர்த்து அடிப்பாரு, உனக்கு கிருங்க. அது போக எட்டாவது சாரை பார்த்தாலும் எட்டாவது சார் வராங்க, வாய்க்கு இருக்க சவுக்குட்டாயி கொலகட்டையெல்லாம் போட்டு அப்படி கம்மு அமைதியா இருக்க போது அந்த அளவு நல்லா எங்களை கண்டிஷனா வளர்த்தாங்க.
1: சரி, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கல்விங்கிறது வேலை மட்டும் கிடையாது, நம்மளை ஒழுக்கத்துல பண்புல ஒரு மிகச்சிறந்த மனிதனை உருவாக்குறது தான் கல்வி கூடம். ரொம்ப மகிழ்ச்சி சார் உங்கள்ட்ட பேசினதுல.
0: நன்றி,
1: மிக்க நன்றி. நேரம் 11:19. வருக, வணக்கம். வணக்கம்,
2: ஆகாஷ்வாணி மதுரை FM 90.3 MHz
1: இணைப்பில் இருக்கவங்க பேசலாம். வணக்கம்,
2: இணைப்பில் இருக்கீங்க பேசலாம். யார், இங்கிருந்து? மறக்க முடியாத ஆசிரியர்.
1: ஏன் தயங்குறீங்க, பேசுங்க. உங்க இணைப்பு விட்டு விட்டு வருதோ? சரி, ஒரு விளம்பரம் பிறகு மீண்டும் சந்திப்போம்.
3: கல்யாணத்துல கவனிச்சியா?
4: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு,
3: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
4: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, வெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
1: நேரம் 11:30. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.1 கண்ணாடி மாளிகையில் மறக்க முடியாத ஆசிரியர் அப்படிங்கிற தலைப்பில் தான் பேசிட்டு இருக்கிறோம். இப்போ இணைப்பில் வரக்கூடிய நேரை சந்திக்க ஒருவர், வருக, வணக்கம்.
2: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க பேசலாம்.
1: வணக்கம், பேசுங்க. ரேடியோவை தள்ளி வச்சிருங்க, நீங்க என்கிட்ட போன்ல பேசுங்க. சொல்லுங்க சார், உங்க பேர் சொல்லுங்க. அன்பரசு, ராமநாதபுரம் மாவட்டத்துல இருந்து பேசுறீங்க. சொல்லுங்க, உங்களுடைய மறக்க முடியாத ஆசிரியர் பள்ளி அனுபவங்களை அதை சொல்லுங்க. அஞ்சாம் வகுப்புல இணைப்பு விட்டு விட்டு வருதுங்க, மீண்டும் நீங்க வந்து தொடர்பு கொள்ளுங்க. ஏன்னா நேர்னாலையும் கேட்க முடியாது, நானும் உங்கள்ட்ட சரியா பேச முடியாது இல்லைங்களா? ஓகே. வருக, வணக்கம்.
5: மாணிக்கம் சொல்லி ஆசிரியர் இருந்தாரு, அவர் தான் இங்கிலீஷ்ல எழுதுறேன்னா அவர் தான் காரணம். அஞ்சாவது போற வரைக்குமே எனக்கு இங்கிலீஷ் ஏபிசிடியே கூட தெரியாது. அவர் தான் கூட்டு போய்
1: மட்டும்
5: நன்றி.

0: அதாவது நம்ம ஒரு ஆசிரியர் நம்ம படிக்கும் பொழுது அவங்க என்னென்ன சொல்லித்தராங்க பாடங்கள் அதெல்லாம் தாண்டி அவங்கள்ட்ட உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சி? ஏன்னா நிறைய பேர் மாணவரோட கஷ்டத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு உதவி பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. பாட புத்தகங்கள் வாங்கி கொடுக்கறது நிறைய இருக்குது அந்த ஆசிரியரோட. இப்போ நம்ம அடுத்த நேரை சந்திக்க வருகிறோம். வணக்கம், இணைப்பில் இல்லை நினைக்கிறேன். நேரம் 11:23. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்னைக்கு மறக்க முடியாத ஆசிரியர் சொல்லுங்க கோகுலரசி.
1: நிறைய ஆசிரியர்கள் இருந்தாலும் கூட ஒரு சில ஆசிரியர்கள் வந்து நம்ம மனதில் வந்து அதிகமாக தங்கிடுறாங்க. நம்ம ஒவ்வொரு வகுப்பு
0: அந்த வகையில் பார்க்கும்பொழுது நம்ம ஒரு ஆசிரியரோ ஆசிரியோ அவங்க வந்து யாரு 10ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் எடுத்திருக்கிறேன், 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் எடுத்திருக்கிறேன், காலேஜ்லேயும் அதிக கோல்டு நிறைய மெடல்லாம் வாங்கியிருக்கிறோம், ஆனால் இதில் வந்து சிறந்த ஆசிரியர்னு நம்ம யாரை சொல்ல முடியும்?
1: நமக்கு வந்து அதிகமாக ஒரு ஊக்கம் உற்சாகம் கொடுத்தவங்க, நமக்கு நல்லா கற்றுக் கொடுத்தவங்க, நம்ம மனதில் அதிகமாக இடம் பிடித்தவங்களை வந்து ஒரு சிறந்த ஆசிரியர்.
0: என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி 10ஆம் வகுப்பில் நான் நல்ல மதிப்பெண், 12ஆம் வகுப்பில் மதிப்பெண், காலேஜ்லேயும் இருக்குது, ஆனால் அந்த 1ஆம் வகுப்பு ஆசிரியர் தான் பாராட்டுவேன். ஏன்னா என்னை அன்னைக்கு எனக்கு வந்து அடித்தளம் போட்டனால தான் நான் இவ்வளோ தூரம் நல்லா படித்து வர முடிஞ்சு. எல்லாரும் அவங்கள மறந்துடுறாங்க. நிறைய மாணவ மாணவிகள்
1: ஆசிரியர் வந்து நிச்சயமாக யாருனாலையுமே மறக்க முடியாது.
0: அந்த 1ஆம் வகுப்பு இப்போலாம் வந்து 12ஆம் வகுப்பு பிறகு 3 வருஷம் படிக்கிறோம் ஒரு
1: யூஜியை.
0: 1ஆம் வகுப்பு முன்னுக்கே 3 வருஷம் இப்போ நம்ம படிக்கிறோம், ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி. ஸோ அவங்க தான் ஒரு மாணவ மாணவி வந்து அவங்க ஊக்குவிச்சு கொண்டு வர்றாங்க இல்லைங்களா? மறக்க முடியாத ஆசிரியர் இப்போ இணைப்பில் யார் காத்திருக்காங்க சந்திப்போம். வருக வணக்கம்.
2: ஐயா வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சென்று சார்.
1: சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்களை.
2: வணக்கம், எப்படி இருக்கீங்க இருவரும்?
1: நலமா இருக்கும் இருவருமே, அனைவருமே நலமா இருக்கும்.
2: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அதாவது எனக்கு வந்து மறக்க முடியாத ஆசிரியர் அப்படின்னா கார்த்திகேயன் அந்த ஆசிரியரை ரொம்ப பிடிக்கும்.
0: என்னுடைய
2: வந்து காலேஜ் நடத்தின ஆசிரியர், இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு சப்ஜெக்ட் இருக்கும் இல்லையா, அதுதான் எனக்கு வந்து அந்த ஆசிரியர் நடத்தினார். நான் பேசுற கேக்குது இல்ல?
0: கேக்குது கேக்குது.
2: ஓகே ஓகே. என்னன்னா அந்த ஆசிரியருடைய அந்த அற்புதமான வழிகாட்டுதல் அப்படிங்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா அவர் எங்களை வந்து 15 நிமிஷம் ஒதுக்கிடுவாரு. இப்ப சந்திரசேகருக்கு நல்லா எது வருதோ அதை பண்ணட்டும் அப்படின்ட்டுருவாரு. நான் வந்து கவிதை சொல்லியிருக்கிறேன், அதுக்கப்புறமா கட்டுரை சொல்லியிருக்கிறேன், இது மாதிரி என்னுடைய திறன் எல்லாம் வெளிப்படுத்திருக்கேன். அது ஒரு 15 நிமிஷம் அந்த கிளாஸ்ல டைம் ஒதுக்கி நீங்க எல்லாருக்குமே இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படின்ட்டு அவர் வழிகாட்டினதுனால எங்களுடைய திறன் என்ன அப்படிங்கறத அடையாளப்படுத்த முடிஞ்சது. எல்லாத்தோட எல்லா மாணவர்களையும் ஈக்குவலா அவர் ட்ரீட் பண்ணுவாரு. இவங்களை பிடிக்கும் இவங்களை பிடிக்காது அப்படின்னு கிடையாது, எல்லா மாணவர்களையும் அந்த நல்லா படிக்காதவங்களையும் சூப்பரா படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்டு செயல்படுவார். என்றாலுமே கூட எங்க எல்லாருடைய நலன்ல அவர் வந்து அக்கறை காமிச்சவரா இருக்கிறாரு. இந்த சமயத்துல கார்த்திகேயன் சார் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஆசிரியர்னு நான் சொல்ல விருப்பப்படுறேன்.
0: அருமை அருமை அருமை, ரொம்ப நன்றி சந்திரசேகர் சார்.
2: நன்றி ஐயா,
0: மிக்க நன்றி. இப்படிதான் சில ஆசிரியர்கள் வந்து இப்போ ஒரு பள்ளிக்கூடத்தில் அண்மையில் நினைக்கிறேன், புதுக்கோட்டை மாவட்டம்னு நினைக்கிறேன், அவங்க வேற ஒரு ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், பிள்ளைகள்லாம் அழுகிறாங்க
1: அந்தளவுக்கு.
0: ஏ அந்த ஸ்கூலே ஒரு கிளாஸ் ரூமில் அழுதா பரவாயில்ல, அந்த ஸ்கூலில் அவ்வளோ பிள்ளைகளும் அவ்வளோ ஒரு நல்லா சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் எது போகிறாங்கன்னு சொல்லி அழுது. பேரண்ட்ஸ்லாம் வந்து அந்த அளவுக்கு ஹார்ட் டச் பண்ணி வாழ்க்கையில் ஒரு பெரிய இடத்துக்கு எல்லாத்தையும் கொண்டு போகிறதுக்கு உந்து சக்தியாக இருந்திருக்கிறாங்க அந்த ஆசிரியர்.
1: நிறைய ஆசிரியர்கள் கற்பிருந்தாலும் கூட ஒரு சில ஆசிரியர்கள் வந்து மறக்க முடியல. 10ஆம் வகுப்புல கணிதத்துக்கு வந்து ஆதம்மாள் அப்படின்னு ஒரு டீச்சர் இருந்தாங்க. அவங்க வந்து இந்த ஃபார்முலாலாம் படிச்சே ஆகணும், இதெல்லாம் கண்டிப்பா அப்படிங்கிற வந்தே ஆகணும், எல்லாரும் படிங்க படிங்க படிங்க, இந்த இதை இந்த மாடல்ல கண்டிப்பா இந்த கணக்கு ஒன்று வந்தே இருக்கும், அதனால இந்த மாடல் எல்லாரும் பார்த்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மாணவிகளையுமே அந்த 10ஆம் வகுப்பு தேர்வுல வெற்றி பெற வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட எல்லாத்துக்குமே நல்லா ஒரு மோட்டிவேட் பண்ணி அந்த மேக்ஸை வந்து எல்லாருக்கும் ஈஸி தான். ஏன்னா நிறைய பேர் வந்து மேக்ஸ்னாவே கஷ்டம் அப்படின்னு நினைப்பாங்க, கிடையாது, நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி தான் அப்படின்னு ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்ல, நிறைய பேர் சென்டம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு இதுலயும் ஃபோக்கஸ் இருந்தேன். நான் கூட சென்டம் வாங்கணுங்கிற ஐடியா தான் படிச்சேன், என்ன பண்றது, ஒரு 2-3 மார்க் குறைஞ்சு போச்சு, 97 தான் வந்தது 10ஆம் வகுப்புல.
0: அதுக்கு
1: ஒரு 3 மார்க் ஃபெயில் பண்ண ரொம்ப.
0: என்னோட மார்க் எவ்வளவு தெரியுமா? சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன்.
1: அதுக்கப்புறம் விலங்கியல் துறையில வந்து ஹெச்ஓடியா இருந்த கண்ணமாள் மேம், அவங்களும் என்னால நிச்சயமா மறக்கவே முடியாது.
0: ஓகே, நமக்கு இன்னொரு நாள் ஒதுக்கிடுவோம், ஒரு நேயர் கிட்டத்தட்ட
1: பேசிடுவோம்.
0: ஆமா, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டு அந்த நேயர் இணைப்புல இருக்கிறாங்க, பேசிடுவோம்.

0: ஒரு வணக்கம்.
1: இனிய முற்போகல் வணக்கம். புத்தகிருஷ்ணனுக்கும் கோகுலரசிக்கும்
0: வணக்கம். சொல்லுங்க.
1: மாவட்டம் சிதம்பரம் சசிகலா பேசுறேன்ப்பா.
0: என்னுடைய
1: பள்ளி வாழ்க்கைக்கு அடித்தளம் இட்ட ஒரு ஆசிரியர் பேர் வந்து ஒன்னாம் கிளாஸ் டீச்சர், பேரு ஜீவாங்கிற ஆசிரியர்.
0: என்னுடைய
1: பெயர் வந்து எங்க அக்கா கூட்டு போனா, என்னுடைய பெயர் வந்து என்னுடைய பாட்டி பெயர்ல காமாட்சின்னு வச்சாங்க. அப்ப அதுக்கு ஜீவா டீச்சர் என்ன சொன்னாங்க, ஏமா காமாட்சின்னு ஒரு இந்த பேர் வச்சிருக்க, சசிகலான்னு பேர் வைமா, இவ படிச்சு பின்னாடி வேலைக்கு போகும்போல காமாட்சின் பேர் சொல்லி கூப்பிட்டா சங்கடப்படுவாங்கம்மா, அதனால சசிகலான்னு சொல்லி பேரை வைமான்னு சொல்லி சொன்னதுனால, அதாவது கொட்டுப்பட்டாலும் மோதிர கையில கொட்டு சொல்லுவாங்க இல்லையா, அது போல அவங்களுடைய கையில கொட்டுப்பட்டதுனால இன்று நான் பள்ளியிலையும் முதல் மதிப்பெண் பெற்றோம், காலேஜிலையும் இப்ப நல்ல அதாவது அரசு பணியில மேல்நிலை பள்ளியில தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்று பணி நிறைவு பெற்றுள்ளேன். இன்று ஆசிரியர் தின நாள்ல அவங்களுக்கு வந்து மலர் அஞ்சலி
0: செலுத்துறேன்.
1: வாய்ப்புக்கு நன்றி.
0: ரொம்ப மிக்க மகிழ்ச்சியா மகிழ்ச்சியுமா. இன்னும் ஒரு நேர அடர் மணிலாம் பாக்குறேன்.
2: வணக்கம், என்ன பேசலாம்?
0: வணக்கம்.
3: வணக்கம்.
0: பாருங்க, நிறைவான அழைப்பாளராக வந்துட்டீங்க. சொல்லுங்க, சத்து சொல்லுங்க.
3: அஞ்சாவது படிக்கும் போது வந்து கிளாஸ் டீச்சர் வந்து ஒழுத்தம் முதல்ல வந்து அது அஞ்சாவது ரேங்க் வாங்கினா, எட்டாவது வார்த்தையாரு கணக்குல 90 வாங்கினா அடிப்பாரு, 100 வாங்கினாரு, 10 ரேங்க்
0: வாங்கினேன்.
3: அந்த ரெண்டு வார்த்தையாரு மறக்க முடியாது.
0: அருமை அருமை. இதுவரைக்கும் மறக்க முடியாத ஆசிரியர் அப்படிங்கிற தலைப்புல வந்து உங்களுடைய என்ன கருத்துக்கள்லாம் சொன்னீங்க. எப்பயுமே ஆசிரியர் வந்து மறக்க கூடாது, அதுதான் வந்து மிக மிக முக்கியமானது. நம்ம வந்து வாழ்க்கையில் மிக உயர்ந்தத்துக்கு கொண்டு போகணும், நல்ல அறிவில் சிறந்த ஒரு ஒழுக்கமுள்ள பண்புள்ள ஒரு மனிதனை ஆக்கணும்னு சொல்கிறது தான் ஆசிரியரோட ஒரு பணி. அவங்களுக்கு நாமளும் ஒரு மீண்டும் ஒரு வணக்கம் தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். எஸ்எம் முத்துகிருஷ்ணன்,
2: கோகுலரசி,
0: நன்றி நேர்களே. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
4: World Service in association with ABC and Akashvani. This is Stumped.
5: Hello and welcome to Stumped, your intercontinental hit of news, features and debate from the quirky world of cricket. I'm Alison Mitchell in Derby this week as my attention turns for the moment to England's women playing an ODI series against Ireland. And I've been heavily involved following Pakistan men's tour of England. What a tumultuous series that has been so far.
6: Hi, Jim Maxwell for the ABC in Sydney. And spring has sprung. It was 28 degrees in Sydney today. Oof. So look out, folks. We're warming up. It's going to be a big summer with South Africa away, New Zealand at home, and then India. In India. So much fun to look forward to.
7: Yes, and I'm Sunil Gupta for Akashvani in New Delhi, where if you listen very carefully, you can hear the gnashing of teeth. But India couldn't close it out on the fifth day down in Sri Lanka with only 4 wickets to get on the fifth on a pitch that was turning square and shows up a couple of problems in the Indian spin bowling department. Mm-hmm. But the good news, and to my mind, the great news, is that VBS Lakshman, an extremely dignified cricketer, is now going to be the first director of cricket ever in the Indian firmament, which means he's going to get broad oversight of the national team operations, performance reviews, coordination, ahead, perhaps, of a potential board reshuffle. I think this is an excellent development for Indian cricket.
5: Now, we're going to be joined this week by Mushtaq Ahmed, the Pakistan former leg spinner and former assistant coach, who's now Bangladesh spin bowling coach, because we're going to reflect on what's been a big couple of weeks for those two Asian nations. Bangladesh made history with a first test win on Australian soil, winning the first match of their 2 test series by 9 wickets down under. The series was eventually drawn. They may have lost the second test inside 2 days, but it's fair to say that series has shown that Bangladesh is certainly growing in Red Bull cricket. And there is, of course, a lot going on around Pakistan's current series in England, which we'll come to in a bit. But first, Mushtaq Ahmed. Mushi,

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் திரை இசை

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம் சின்னஞ்சலாக.
1: சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ஆசிரியர்கள் புதுமையான கற்பித்தல் முறைக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆசிரியர் தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள செய்தியில் கூறியுள்ளார். தேசிய நல்லாசிரியர் விருது 48 பேருக்கு புதுதில்லியில் தற்போது நடைபெற்று வரும் நிகழ்ச்சியில் வழங்கப்பட்டு வருகிறது. போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து ஆசிரியர்கள் மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். 2036 ஒலிம்பிக் போட்டிகளை நடத்துவதற்கான உரிமம் இந்தியாவிற்கு கிடைக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் வரலாற்றை வரும் தலைமுறையினர் அறிந்து கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ளும் என்று மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. சாதிகள் பட்டியலை இணைத்தே மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று பாமக மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளது. திமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு கே என் நேருவின் இல்லத்தில் லஞ்ச ஒழிப்பு துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே 2 பேர் உயிரிழப்புக்கு காரணமான புலியை 16வது நாளாக வனத்துறையினர் இன்றும் தேடி வருகின்றனர். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 4 வெள்ளிப் பதக்கங்களை வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று 14-0 என்ற கோல் கணக்கில் இந்தோனேசியாவை வென்றது. வியட்நாமில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை பிக்கல்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, அமெரிக்காவின் இவான் கிங் இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. துபாயில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள். நேரம் 12:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது ஸ்நேகிதியே. மகளிர் பங்கு பெறக்கூடிய நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் மகளிர் அவங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்கலாம், அதே மாதிரி பிடிச்ச விஷயங்கள், படித்ததில் பிடித்தது, அந்த மாதிரி குறிப்புகள், அழகு குறிப்புகள், சமையல் குறிப்புகள், இதெல்லாம் வந்து நிகழ்ச்சியில் சொல்லலாம். தோழிகள் அழைக்க வேண்டிய நேரலை எண்கள் 25 30 170 அறிமுக தோழிகளும், 25 30 171 அனைத்து தோழிகளும் பேசலாம். வெளியூர் மற்றும் சிறிடப்பேசி அழைப்பாளர்கள் 0452 என்கிற மதுரையோட எஸ்டிடி கூட முன் இணைப்பாக சேர்த்துக் கொள்ள வேண்டும். ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் தோழியை சந்திக்கிறோம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: மல்லிகா பேசுறேன்.
0: சொல்லுங்க மல்லிகா மேடம்.
1: மல்லிகா மேடம்
0: சொல்லுங்க, என்ன பாடல்?
1: திருமதி பழனிசாமி படத்துல ஊருக்கு ஓடி தேர்தல் வந்து சேரும் அப்படிங்கிற பாட்டு. போதாமல் ஆரம்பிக்கும் முதல்ல.
0: அப்படி சொல்லுங்க.
1: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும்
0: சொல்ல வேண்டாம். பாடலை கேட்போமா? ஏதோ பாடல் ஒழிக்கிறது கேட்டு மகிழ்வோம்.

0: நேரம் 12:10.
1: GRT Jewelers இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். GRT Jewelers மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். GRT Jewelers, 80 feet road, Old Golcha Complex, அண்ணா நகர், மதுரை.
2: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் & கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ. வசந்த் & கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஸ்நேகிதே நிகழ்ச்சி இணைந்திருக்கிறோம். இணைப்பில் வரக்கூடிய அடுத்த தோழியை சந்திக்கிறோம். வருக, வணக்கம்.
1: இனிமையான நண்பர்கள் வணக்கம் கூறி இணைப்பில் இணைப்பவர் மேட்டூர் வட்டம் 50 கலைச்செல்விங்க.
0: வணக்கம் கலைச்செல்வி மேடம், சொல்லுங்க என்ன பாடல்?
1: பாட்டு வாத்தியார்.
0: சரி,
1: பாடல் நீதானே நாள்தோறும் நான் பாட காரணம் அனைத்து அன்பு நேயர் உறவுகளுக்காகவும்.
0: கண்டிப்பாங்க, கண்டிப்பாக பாடல் ஒழிக்கும். 1995 வெளிவந்த படம். டிபி கஜேந்திரன் இயக்கத்தில், இளையராஜா இசையமைப்பில் வெளிவந்தது. வாலியின் பாடல் வரிகளுக்கு கே ஜே ஜேசுதாஸ், சோர்ணலதா பாடுகிறார்கள்.

0: இன்று இரவு 10 மணிக்கு நமது மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பட்டு சிறகில் காதல் மன்னன் கமல்ஹாசன்,
1: காதல் மகாராணி,
0: ஸ்டைல் மன்னன் ரஜினிகாந்த். இந்த இரு பெரும் கதாநாயகர்களுடன் ஸ்ரீமா ஸ்ரீ அராரா பாடல்கள்
2: டப்பிங் பண்ண டைட்டில் மாதிரி இருக்கு சார்.
0: அப்படிதான் தெரியும். பட்டுச்சிறக முழுசா கேளுங்க. மதுரை மற்றும் ராமேஸ்வரம் FM எல்லாமே புதுசுதான். இன்று இரவு 10 மணிக்கு பட்டுச்சிறகு கேட்க தவறாதீர்கள். ஸ்ரீமா ஸ்ரீ அராரா பாடல்கள். நேரம் 12:17:45.
3: GRT Jewelers இன் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். GRT Jewelers மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் ₹150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். GRT Jewelers, 80 feet road, Old Golcha Complex, அண்ணா நகர், மதுரை.
4: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா HIV தொற்றுள்ள தாயோட குழந்தையோ HIV தொற்றிலிருந்து விடுபடலாம்.
5: என்ன உண்மையாவா?
6: உண்மையில் அதாவது

0: தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும். மேலும் விவரங்களுக்கு
1: 1800-419-1800 and 1097.
2: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் ஐஇசி கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
3: நேரம் 12:19. சிநேகிதி நிகழ்ச்சி அணையக்கூடிய அடுத்த சகோதரியை சந்திக்கிறோம். வருக, வணக்கம்.
4: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்?
3: வணக்கம், நல்லா இருக்கிறோம். யார் நலம் விசாரிக்கிறவங்க, அறிமுகப்படுத்திக்கங்க. மதிய வணக்கம் அப்படி சொல்லணும், பஞ்சவனம் ஒரு வித்தியாசமா சொல்லுவீங்களா? அந்த மாதிரி சொல்லுங்க.
4: அப்படியா சார்?
3: ஆமா சொல்லுங்க.
4: என்ன
3: பாட்டு கேக்கலாம் நிகழ்ச்சியில?
4: அந்த படத்துல அந்த வாட்டுல ஒரு வரி வரும் சார், ஆள வந்தாலும் ஏழு அர்ஜுனன பாருங்க தேடி அப்படி சொல்லுங்க.
3: பாட்டை பூரா விளக்கமா சொல்லிடுறீங்களே,
4: நல்லா இருக்கும்.
3: ஆமாம், 1987 வெளிவந்தது. எல் ராஜாவோட இயக்கத்தில், வைரமுத்துவோட பாடல் வரிகள், சந்திரபோஸோட இசையமைப்பு, அப்புறம் யார் பாடியிருக்காங்கன்னா மலேசியா வாசுதேவன், சித்ரா பாடியிருக்காங்க. கேட்டு மகிழ்ந்தேன்.

கிட்ட கிட்ட தகிட தகிட தகிட கிட்ட கிட்ட தகிட தகிட தகிட கிட்ட கிட்ட

0: நேரம் 12:25.
1: வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு. வாங்க
3: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
0: நண்பகல் வேளையில் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் தோழிகள் தங்களுக்கு பிடிச்ச பாடல்கள்லாம் கேட்டு மகிழ்ந்துட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடல் கேட்டு மகிழ்வதற்கு நேரலை எண்களை குறிச்சிக்கோங்க. அறிமுக தோழிகள் 25, 30, 170 வரணும். அதே மாதிரி ஏற்கனவே பேசினவங்க அவங்க 25, 30, 171 வரலாம். வெளியூர் மற்றும் செல்லிடப்பேசி அழைப்பாளர்கள் 0452 மதுரோட எஸ்டிடி கூட முன்னிணைப்பாக சேர்த்துக் கொள்ள வேண்டும். இப்போ இணைப்பில் யார் காத்துட்டு இருக்காங்க, சந்திப்போம். வருக, வணக்கம்.
4: வணக்கம் சார், மதுரை மாவட்டம் குளமங்கலத்துலேருந்து ரம்யா பேசுகிறேன் சார்.
0: வணக்கம் ரம்யா, சொல்லுங்க, இன்னைக்கு நிகழ்ச்சியில் என்ன பாட்டு கேட்கலாம்?
4: ஆட்டோகிராஃப்லேருந்து ஞாபகம் வருது. ஞாபகம்
0: ஞாபகம் வந்துருச்சா? என்ன ஞாபகம் உங்களுக்கு வருது? ஆட்டோகிராஃபில் கேட்டு போய் ஸ்கூலில் படித்தது ஞாபகம் வருதா? ஓகே ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி. பாடல் எல்லாருமே கேட்டு மகிழ்வோம். இதோ பாடல் ஒலிக்கிறது. நன்றி.

0: நேரம் 12:31.
1: GRT Jewelers இன் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். GRT Jewelers மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் ₹150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். GRT Jewelers, 80 feet road, Old Golcha Complex, அண்ணா நகர், மதுரை.
0: நேரம் 12:32. சிநேகிதியே நிகழ்ச்சியில் அடுத்த தோழி வருக. வணக்கம்.
2: வணக்கம் சகோதரருக்கு.
0: வணக்கம் சகோதரி, யார் பேசுகிறீர்கள்?
2: ராணி தேனியூர். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம் ராணி மேடம். சொல்லுங்க, இன்னைக்கு நிகழ்ச்சி என்ன பாட்டு கேட்கலாம்?
2: ஸ்டார்டிங் படத்துல இருப்பதற்கு எதுவும் இல்லை நமது கையிலே, அந்த பாடல் சார்.
0: ஓஹோ, நல்லா பாடுனீங்க, அதுக்குதான் ஓஹோ. வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, பாடல் ஒலிக்கிறது கேட்டு மகிழ்வோம்.

கொடுப்பதற்கு எதுவும் இல்லை நமது கையிலே, பெறுவதற்கு உலகம் உண்டு துணையும் பொருள்.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: 150வது ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-2498-6458 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரம் 12:40.
4: GRT Jewelers இன் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். GRT Jewelers மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் ₹150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். GRT Jewelers, 80 feet road, Old Golcha Complex, அண்ணா நகர், மதுரை.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 சிநேகிதிய நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இணைப்பில் வரக்கூடிய அடுத்த தோழியை சந்திக்கிறோம். வருக, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க சரவண செல்வி. இன்னைக்கு நிகழ்ச்சியில ஏதாவது குறிப்பு சொல்றீங்களா? சரி, நான் சொல்லட்டுமா? பாத்தீங்களா, நீங்க என்ன சொல்லுங்க, நாங்க என்ன சொல்ல மாட்டோம்ன்றீங்க. இல்ல இல்ல, வரும்பொழுது சின்ன சின்ன குறிப்புகள், அதாவது ஒரு 30 நொடிகள், ஒரு நிமிஷத்துக்குள்ள பேசுற மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். சரிங்களா?
5: ஓகே.
3: இன்னைக்கு நிகழ்ச்சி என்ன பாட்டு கேட்கலாம்? சரி, ஏரிக்கிற மேல அது வந்து தூரல் நின்னு போச்சு. நான் ஏரிக்கர மேலிருந்து 8 திக்கு அந்த பாட்டா? சின்ன தாய் படம் 1992 வெளிவந்தது. எஸ் கணேசராஜ் இயக்கம், வாலியின் பாடல் வரியில். கே ஜே ஜேசுதாஸ் சுவர்ணலதா குரலில் பாடலை கேட்டு மகிழ்வோம்.

0: இன்று இரவு 10 மணிக்கு நமது மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பட்டு சிறகில் காதல் மன்னன் கமல்ஹாசன்,
1: காதல் மகாராணி,
0: ஸ்டைல் மன்னன் ரஜினிகாந்த். இந்த இரு பெரும்
2: கதாநாயகர்களுடன்
0: தெரியும் பட்டு சிறக முழுசா கேளுங்க. மதுரை மற்றும் ராமேஸ்வரம் FM-ல எல்லாமே புதுசுதான். இன்று இரவு 10 மணிக்கு பட்டு சிறகு கேட்க தவறாதீர்கள். ஸ்ரீ மாஸ்ரி அராரா பாடல்கள். நேரம் 12:46:30 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. ஸ்நேகிதியை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். தோழிகள் உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு மகிழ்வதற்கு 25:30, 170 அறிமுக தோழிகளும், 25:30, 171 அனைத்து தோழிகளும் வரலாம். வெளியூர் மற்றும் மொபைல்லேருந்து பேசுகிறவங்க 0452 மதுரை எஸ்டி கூட முன்னிணைப்பாக சேர்த்துக் கொள்ள வேண்டும். இப்போ இணைப்பில் வரக்கூடிய அடுத்த சகோதரியை சந்திக்கிறோம். வருக, வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: உன்னிகிருஷ்ணன்
0: பாடிப்பாரு, அப்புறம் வந்து சித்ரா மேடம் இவங்களும் பாடிப்பாங்க. உங்களுக்கு யாரோட குரல்ல அந்த பாட்டு வேணும்? அப்படியா, சரி, அந்த பாட்டை கொடுத்துருக்கோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க. இந்த படம் வந்து 1999 வெளிவந்தது. எஸ் எழில் அவங்களோட இயக்கத்தில், எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைப்பு, வைரமுத்தின் பாடல் வரிகளுக்கு உன்னிகிருஷ்ணன். நீங்கள் கேட்ட அந்த குரலில் பாடல் ஒலிக்கிறது. கேட்டு மகிழ்வோம். பாடல் வரும் நேரம் 12:47:47.

உன்னிகிருஷ்ணன் சார், உங்கள்ட்ட நாங்கள் கேட்ட பாட்டு எந்த பாட்டு கேட்டோம்? இன்னிசை பாடி வரும் கேட்டோம். நீங்கள் சித்ராங்கூட சேர்ந்து இந்த பாட்டை பாடுறீங்க, அந்த இன்னிசை பாடி வர அந்த பாட்டிலே பாடுங்கள்.

0: நேரம் 12:53.
1: GRT Jewelers இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். GRT Jewelers மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் ₹150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். GRT Jewelers, 80 feet road, Old Golcha Complex, அண்ணா நகர், மதுரை.
0: நேரம் 12:54. நண்பகல் நேரம் முடிஞ்சு இப்போ பகல் மதிய நேரத்துக்கு வரப்போகிறோம். 1 மணி ஆக போகுது. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ இணைப்பில் யார் காத்துக்கிட்டு இருக்காங்க? சந்திப்போம். வருக, வணக்கம்.
2: வணக்கம், நான் பரமக்குடிலிருந்து ராஜஸ்ரீ பேசுறேங்க.
0: அம்மா வணக்கங்கம்மா. வணக்கம் வணக்கம்.
2: ரொம்ப நாளாச்சு. ஆமா, சிலப்பதிகாரத்தோட 4 வரி சொல்றேன், சொல்லிட்டு பாடல் கேக்குறேன்.
0: சொல்லுங்கம்மா.
2: சிலப்பதிகாரத்துல இளங்கோவடிகள் வந்து கடைசியில காவியத்தை முடிக்கும் போது 4 வரி சொல்லி இருப்பாரு, அது எல்லாருக்கும் உதவியா இருக்கும். இடுக்கன் வருங்கால் நடுக்கம் அடையாதீர், தெய்வத்தை போற்றுவீர், ஞானிகளை மதிப்பீர், பொய் பேசுவதை தவிர்ப்பீர், புறம் கூறுதலை ஒழிப்பீர், ஊன் உணவு ஒழிப்பீர், உயிர் கொலை செய்யாதீர், தானம் பல செய்க, தவம் பல ஏற்க, செய் நின்றி மறவாதீர், தீயோ நட்பு இகழ்க, பொய் சான்று கூறாதீர், செம்மை விட்டு அகலாதீர், அறவோரை அணுக, பிற ஓரை விளக்குக, பிறன் மனைவியை நயக்காதீர், உயிர்களுக்கு ஊறு செய்யாதீர், இல்லற வாழ்வு இனியது, ஒழுக்கம் போகுக, பாமம் பொய் பயனற்ற சொற்கள் இவை தீமை பயக்கும், இவற்றை நீக்கி வாழ்க, பொய்மை யாக்கையின் செல்வமும் நிற்காது, உள்ள நாட்களில் உறுதிகளை தேடு, இதுவே வீட்டு நெறி பயனுள்ள வாழ்க்கை, இந்த அறநெறியை போற்றி காத்து உயர்வு அடைவீராக என்று வாழ்த்து கூறி இளங்கோவடிகள் காவியத்தை முடிக்கிறார்ப்பா. இந்த காவிய தரும் உயர்வு வந்து எல்லாருக்குமே கிடைக்கட்டும், எல்லாரும் இதன்படி நடந்து பார்ப்போம் அப்படிங்கறது.
0: அருமை அருமை. ஒரு நீண்ட ஆத்திச்சுடி மாதிரி இளங்கோவடிகள் அவங்க சொன்ன கருத்து இன்னைக்கு ஆசிரியர் தினத்தில் ஒரு நல்ல ஒரு கருத்து. ஒவ்வொரு வரியுமே வந்து நம்ம மனசில் பசுமரத்தாணி போல பதியணும். வரியும் அவ்வளோ எளிமையான வரி. ஓகேங்கம்மா, நிகழ்ச்சியில் அந்த பாட்டை சொல்லிடுங்களேன்.
2: ஆசிரியர் தின வாழ்த்துக்களை அனைவருக்கும்
0: நன்றி. நன்றி.
2: தீர்க்கசுமங்கலி பாடத்தில் மல்லி என் மண், ஒரு துல்லலான பாட்டு
0: அப்படியே பாடிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் பார்த்தேன். ஓகே, ஏதோ பாடல் ஒழிக்கிறது கேட்டு மகிழ்வோம். நன்றி.

சிநேகிதி நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் தோழிகள்லாம் பங்கெடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாடலாம் கேட்டு மகிழ்ந்தீங்க. நிகழ்ச்சியில் அருப்புக்கோட்டையிலிருந்து மல்லிகா, மேட்டூர்லேருந்து கலைசெல்வி, மதுரையிலிருந்து பஞ்சவர்ணம் ரம்யா, தேனிலிருந்து ராணி, அப்புறம் மதுரை சரவண செல்வி, திருமங்கலத்திலிருந்து பாண்டியம்மாள், பரமக்குடிலிருந்து ராஜேஸ்வரம்மா, இவங்களாம் வந்து அவங்களுக்கு பிடிச்ச பாடலாம் கேட்டு மகிழ்ந்தீர்கள். நிறைவு பெறுகிறது சிநேகிதி நிகழ்ச்சி. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களை. அதுவரை அன்பு வணக்கம் விடைபெறுவோர். எஸ் எம் முத்துகிருஷ்ணன்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் வசந்த கானங்கள். காலத்தை வென்ற காவிய கானங்களாக, இன்றும் ரசிக்கும் அன்றைய ராகங்களாக, என்றும் மனதை தொட்டு செல்லும் இனிய பாடல்களாக வசந்த கானங்கள். வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில் வணக்கத்துடன் கோகுலரசி.

வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல் சதம் போடா தலைவிதி என்பது வெறும் கூச்சல் எண்ணி துணிந்தால் இங்கு என்ன நடக்காதது கொஞ்சம் முயன்றால் இங்கு எது கிடைக்காதது வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா

அம்மாவுக்கு 10 மாதம் எதிர் நீச்சல், பிறக்கிற குழந்தை நடக்கிற வரையில் தரையில் போடுவது எதிர் நீச்சல், பள்ளிக்கு பள்ளி இடத்துக்கு அலையும் அப்பனுக்கு அதுதான் எதிர் நீச்சல், பிள்ளைக்கு எப்படி இடம் கிடைச்சாலும் காரிச்சவர்

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வசந்த கானங்கள். நினைவிட்டு நீங்க பாடல்களாக வளம் வந்து கொண்டிருக்கிறது வசந்த கானங்கள். வரும் பாடல் பி குமார் இசையில், வாலியின் வரிகளில், பி சுசீலா குரலில். 100க்கு 100 திரைப்படத்திலிருந்து

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் ₹150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ஃபீட் ரோட், ஓல்ட் கோச்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.
1: மனமயங்கும் கானங்களோடு நம் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகா ஹெட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெட்ஸில் வசந்த கானங்கள். வரும் பாடல் வி குமார் இசையில், வாளியின் வரிகளில் எல்ஆர் ஈஸ்வரி குரலில். வெள்ளி விழா திரைப்படத்திலிருந்து

மிகவும் இனிமையான பாடல்களோடு இணைந்திருக்கிறோம் வசந்த கானங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz, 1:13.

மனதை தொட்டு செல்லும் இனிய பாடல்கள் நம்ம ரேஃபம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ரமேஸ்வரம் ரேஃபம் 100.9 மெகாஹெர்ட்ஸ் வசந்த கானங்கள். வரும் பாடல் கேவி மகாதேவன் இசையில், கண்ணதாசன் வரிகளில், தேவ் சவுந்தரராஜன், எஸ் ஜானகி குரல்களில், என்னன்னு திரைப்படத்திலிருந்து.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெடிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: Attention, national recognition for your hard work, for those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices. The Department of Animal Husbandry and Dairy, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in three categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026, issued in public interest by the Department of Animal Husbandry and Dairy, Government of India.
2: கண்ணதாசன் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்களில் சங்கமம் திரைப்படத்திலிருந்து

இது வசந்த கானங்கள். வரும் பாடல் கே வி மகாதேவன் இசையில், கண்ணதாசன் வரிகளில், டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா, எல்ஆர் ஈஸ்வரி குரல்களில். மாட்டுக்கார வேலன் திரைப்படத்திலிருந்து.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் வசந்த கானங்கள் கேட்டு இருக்கோம். நேரம் 1:32. நம்ம மதுரை பண்பலையின் முகநூல் பக்கத்துல வந்து 3 கேள்விகள் வந்து தினந்தோறும் கேட்கின்றோம். அந்த 3 கேள்விகள்ல பொது அறிவு சம்பந்தமா ஒன்றும், திரைத்துறை சம்பந்தமா ஒன்றும், இன்னும் பொதுவான கேள்வி ஒன்றும், 3 கேள்விகள் வந்து கேட்டுட்டு இருக்கோம். இதுல விடைகள் வந்து நம்ம நேயர்கள் எல்லாருமே பதிவிட்டு இருக்காங்க. அந்த இதுல சரியான விடையை சொன்னவர்களுடைய பெயர் மற்றும் அவங்களுடைய விடைகள் வந்து சொல்லப்படுகிறது நம்ம பண்பலை நிகழ்ச்சியில. இதே போல இன்னைக்கு கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு வந்து நாளைக்கு வசந்த கானங்களை கேட்கலாம். இப்ப நேற்று கேட்கப்பட்ட கேள்விக்கான விடை என்ன, யாரெல்லாம் சரியா சொல்லியிருக்காங்க அப்படின்னு படிச்சிடலாமா? முதல் கேள்வி, கணினியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? இதுதான் முகநூல் பக்கத்துல கேட்கப்பட்ட முதல் கேள்வி. கணினியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? இதுக்கு சார்லஸ் பாபேஜ் அப்படின்னு சரியான பதில சொல்லியிருக்கிறவங்களுடைய பெயர் வந்து இப்போ வாசிக்கலாம். நாமக்கல்லேருந்து செல்வராஜ், பாபு முல்லக்காடு, புவனகிரியிலேருந்து சுமதி, தேனூர்லேருந்து ஜோதிலட்சுமி, வீரசுந்தரி திருமூலஸ்தானத்திலிருந்து, சந்தைப்பேட்டையிலேருந்து ஓகே சிவா, மதுரை ஷோ சண்முக சுந்தரம், அன்புராணி சென்னையிலேருந்து வெங்கடேஷ் பாபு, என்ஆர் உபேந்திரன் சூர்யா கைத்தறி நகர்லேருந்து, உஷா முத்துராமன் திருநகர் மதுரையிலேருந்து, எம்எஸ் அஸ்வின்குமார் அவனியாபுரம் மதுரையிலேருந்து, டிஎம் ரமேஷ் பாபு மணிமாலா கைத்தறி நகர்லேருந்து, குந்தேந்தர்பட்டியிலிருந்து மா தவமணி, பிரமிளா தமிழ்ச்செல்வன் கைத்தறி நகர்லேருந்து, ஆர் எஸ் துவாரகன், உஷா முத்துராமன் திருநகர்லேருந்து, வெங்கடேஷ் பாபு நல்ல பெருமாள், பி எஸ் ஜனார்த்தனன் திருநகர், அனந்தநாயகி சகனா, ஜி வி ரேயின் தூத்துக்குடி, நன்னிலத்திலிருந்து அம்பலராமன், ராதாகிருஷ்ணன் தேனியிலிருந்து, மன்னார்குடியிலிருந்து சசிகலா தியாகராஜன், திருச்சி கருமண்டலத்திலிருந்து வேலாயுதம், எமனேஸ்வரத்திலிருந்து சூரி விஜயராகவன், பரமக்குடியிலிருந்து ஆர் கணேசன், பொள்ளாச்சியிலிருந்து முருகேசன், மேலூர்லேருந்து சோமசுந்தரம், அறந்தாங்கியிலிருந்து ஐயப்பன், திண்டுக்கல்லருத்திலிருந்து நளினி பாஸ்கர தர்ஷன், கைத்தறி நகர்லேருந்து குமரன், அந்தோணிராஜ் சென்னையிலிருந்து, அரியலூர்லேருந்து பாரிவல்லல். இவங்க எல்லாருமே சரியான விடை அனுப்பிச்சிருக்கிறாங்க முகநூல் பக்கத்தில் பதிவிட்டிருக்காங்க. இதே போல் அடுத்த 2 கேள்விகளுக்கான

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: Attention, national recognition for your hard work, for those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices. The Department of Animal Husbandry and Dairy, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in three categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026, issued in public interest by the Department of Animal Husbandry and Dairy, Government of India.
2: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம் வசந்த கானங்கள். முகநூல் பக்கத்துல மூன்று கேள்விகள் கேட்கப்பட்டது இல்லையா, அதுல இரண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா, எதற்கு மதிப்பு அதிகம், நேரமா பணமா? இந்த கேள்விக்கான விடைகள்லாம் என்ன சொல்லியிருக்கிறாங்க, பதிவிட்டிருக்காங்க நம்ம நேயர்கள் அப்படின்னு படிக்கலாமா? பாபு முள்ளக்காடுல இருந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா,

0: நேரம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேவனூர் ஜோதிலட்சுமி. நேரத்துக்கு தான் மதிப்பு அதிகம், பணம் எப்போதுனாலும் சம்பாதிக்கலாம், ஆனால் கடந்து போய்விட்ட வினாடிகளை நம்ம விலை கொடுத்தாலும் திரும்ப வாங்க முடியாதுல்ல, நேரம் தான் பொன் போன்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து நாமக்கல் வந்து செல்வராஜ் வந்து நேரம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நேரம் சென்ற பின்னாடி அதே நேரத்தை திரும்ப பெற முடியாது, பணத்தை திரும்ப சம்பாதிக்க முடியும்னு சென்னையிலேருந்து அன்புராணி சொல்லியிருக்கிறாங்க. திருமூலஸ்தானத்திலேருந்து வீரசுந்தர் இவங்க வந்து பணத்தை விட நேரத்துக்கு தான் எப்போதும் மதிப்பு அதிகம், நேரத்தின் மதிப்பு ஏன் அதிகம் அப்படின்னா மீட்டெடுக்க முடியாது, இழந்த பணத்தை ஒழிச்சு மீண்டு நம்ம சம்பாதிக்கலாம், ஆனால் கடந்து போன ஒரு நொடிய கூட எவராலுமே எப்பையும் திரும்ப பெற முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து கோல்ஸ்டோன் ராயன் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டைம் இஸ் மோர் வேல்யூடு தென் மணி, அதாவது பணத்தை விட நேரத்துக்கு தான் மதிப்பு அதிகம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கைத்தறி நகர்லேருந்து டிஎம் ரமேஷ் பாபு, மணிமாலை இவங்க என்ன சொல்றாங்க, நேரம் நன்றாக இருந்தால் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நேரம் காலம் பொன் போன்றது அப்படின்னு பெரியவர்கள் கூறியிருக்கிறாங்க. பொன் நேரத்தை விட யாரும் கூறலை அப்படின்னு சொல்லி புவனகிரியிலேருந்து சுமதி பாபு சொல்லியிருக்கிறாங்க. நேரத்துக்கு தான் மதிப்பு அதிகம், அதனால தான் பொன் போன்றது காலங்கிறாங்க. அந்த பொன் இருப்பு தான் ஒவ்வொருவரும், நாட்டின் பணம் மீதிப்பீடாகாதுன்னு குண்டேந்தர்பட்டியிலேருந்து மா தவமணி சொல்லியிருக்கிறாங்க. இரண்டுமே போனால் கிடைக்காது, ஆனாலும் கூட முக்கியத்துவம் நேரத்துக்கு தான் அப்படின்னு மதுரை சந்தைப்பேட்டையிலேருந்து ஓகே சிவா சொல்லியிருக்கிறாங்க. நேரமா பணமா அப்படின்னு போது என்னோடய பார்வையில் நேரத்துக்கு தான் மதிப்பு அதிகம், ஏன்னா பணத்தை இழந்தால் மீண்டும் சம்பாதிக்கலாம், ஆனால் இழந்த நேரத்தை ஒருபோதும் திரும்ப பெற முடியாதுன்னு கொடிக்கால்பாளையம் சையல் அகமது ராஜா அவங்க சொல்லியிருக்கிறாங்க. உவேந்திரன் என்ஆர் நாராயண் அவங்க சொல்லியிருக்காங்க, மதிய வணக்கம், கைத்தண்ணகர்லேருந்து சொல்கிறாங்க, பணத்தை விட நேரம் தான் மதிப்பு உடையது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து ஆர் எஸ் துவாரகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நேரம் இருந்தால் தான் பணத்தை சம்பாதிக்க முடியும், நேரமும் பணமும் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல பெருமாள் இவங்க வந்து நேரம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மதுரை சண்முக சுந்தரம், பணத்தை சம்பாதிக்கலாம், கடந்த நேரத்தை வாங்கவே முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. கிறிஸ்டல் ரவர் இவங்க வந்து பணம் இருந்தால் நேரத்தையும் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பி எஸ் ஜனார்தனன் திருநகர்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நேரம் தான்னு சொல்லியிருக்கிறாங்க. உஷா முத்துராமன் நேரம் தான் சொல்லியிருக்கிறாங்க. அனந்தநாயகி சகானா நேரம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மாணிக்க வாசகம் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெண்டுக்குமே மதிப்பு இருக்குது, ஆனால் பணத்தை விட நேரத்துக்கு மதிப்பு உயர்வு, காலம் பொன் போன்றது மற்றும் காலத்தோடு பயிர் செய் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரியவர்கள் பட்டம் தவறினால் பயிரும் தவறும்னு சொல்வது போல பொதுவாக எங்கள் வட்டார பெரியவர்கள் சொல்வது வழக்கத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி நேரத்தை தான் பெரும்பாலும் எல்லோரும் சொல்லியிருக்கிறாங்க. ராமன் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நேரத்துக்கு தான் மதிப்பு அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நன்னிலத்திலேருந்து. ராதாகிருஷ்ணன் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, கடந்த நேரத்தை வாங்கவே முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சிவபாண்டி வந்து நேரம் தான் சிறந்தது, நேரம் போனால் திரும்ப வராது அப்படின்னு சொல்கிறாங்க. கருமண்டலத்திலேருந்து வேலாயுதம் இவங்க என்ன சொல்கிறாங்க, நேரத்துக்கு தான் மதிப்பு அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. மன்னார்குடியிலேருந்து சசிகலா தியாகராஜன் இவங்க வந்து பணத்தை விட நேரத்துக்கு தான் எப்போதுமே மதிப்பு அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. சூரிய விஜயராகவன் இவங்க வந்து பணத்தை சம்பாதிக்கலாம், ஆனால் நேரத்தை சம்பாதிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முருகேச பிரியா இவங்க வந்து பொள்ளாச்சியிலேருந்து நினச்சிருக்காங்க, இவங்களும் நேரம் தான் சொல்லியிருக்கிறாங்க. நேரத்துக்கு தான் மதிப்பு அதிகம், காலம் போனால் திரும்புவதில்லை, காசுகள் உயிரை காப்பதில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சங்கர்ஜி எல்எஸ்எஸ் அஸ்வின் அப்படிங்கிறாங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பணத்திற்கு தான் இப்போ வந்து மதிப்பு அதிகமாயிட்டிருக்கு, பணத்தை வச்சா நேரத்தை தான் செலவழிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சூரிய நாராயணன் இவங்க வந்து நேரம் தான் மதிப்பு அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஜீவநாதன் ஜீவன் இவங்க வந்து நேரம் தான் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து நேரத்துக்கு தான் மதிப்பு அதிகம்னு வெங்கடேஷ் பாபு சொல்லியிருக்கிறாரு. நளினி தர்ஷன் நேரத்திற்கு தான் மதிப்பு அதிகம், பணத்தை சம்பாதிக்க முடியும், கடந்து விட்ட காலத்தை சம்பாதிக்க முடியாது அப்படின்னு திண்டுக்கல் வந்து நளினி பாஸ்கரன் சொல்லியிருக்கிறாங்க. மனுஷனுக்கு மதிப்பே இல்லை, பணத்துக்கு தான் மதிப்பு அதிகம் அப்படின்னு முருகன்ங்கிறவர் சொல்லியிருக்கிறாரு. சுகுமார் வடிவேலுங்கிறவர் வந்து நேரம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். குபேந்திரன் வந்து நேரம் பொன் போன்றதல்ல, காலம் கண் போன்றது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அனுப்பானடியிலேருந்து குருபரன், நேரம் தான் பணம் சம்பாதிக்க முடியும், நேரத்தை சம்பாதிக்க முடியாது அப்படின்னு பொன்னியம்மேடு மன்னன் கணேசன் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. விஜயசேகர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நேரம் தான் போனால் காலம் திரும்பவே கிடைக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. கலைத்துறை ராஜ் வந்து நேரம் தான் சொல்லியிருக்காங்க. அந்தோணி ராஜ் சென்னையிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நேரத்துக்கு தான் மதிப்பு அதிகம், பணத்தை சம்பாதிச்சிடலாம், ஆனால் நேரம் போனால் திரும்ப வராதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சத்யமூர்த்தி காமராஜ் சத்யமூர்த்தி இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்பயுமே பணம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பதிவிட்ட மூன்றாவது கேள்வியை அதுக்கான நம்ம நேர்கள் பதிவிட்டதையும் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னதாக ஒரு பாடல், அதற்கும் முன்னதாக ஒரு விளம்பர இடைவேளை.
1: GRT Jewelers இன் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். GRT Jewelers மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களில்

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் வசந்த கானங்கள். நேரம் 1:48 நொடி. மதுரை பண்பலையின் முகநூல் பக்கத்துல பதிவிட்ட நேற்றைய கேள்விகளுக்கான விடைகளும் அதுல பதிவிட்டவர்களுடைய பெயர்களும் நம்ம வாசிட்டு இருக்கோம் வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில. இப்ப அதே போல அந்த நிகழ்ச்சியில கேட்கப்பட்ட 3வது கேள்வி, நடிகர் நடிகைகளில் இரட்டை வேட படங்களில் ஏதேனும் ஒன்று கூறுங்களேன். இதுதான் 3வது கேள்வி. அதாவது நடிகர் நடிகைகளின் இரட்டை வேட படங்களில் ஏதேனும் ஒன்று கூறுங்களேன். இதற்கு நம்ம நேயர்கள் நிறைய பேர் வந்து பதில் சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா ஸ்ரீவாணன் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது நடிகைகளாக இருக்கலாம், நடிகைகளை இரட்டை வேடங்களில் நடித்த திரைப்படங்களை சொல்ல சொல்லியிருக்காங்க. இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா மதுரை சந்தைப்பேட்டையிலேருந்து ஓகே சிவா, இவங்க வந்து தில்லமுள்ளு திரைப்படத்தில் சொல்கிறாங்க, தூங்காதே தம்பி தூங்காதே அதில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தேவனூர் ஜோதிலட்சுமி, இவங்க வந்து ராமன் தேடிய சிதையில் இரட்டை வேடங்களில் ஜெயலலிதா நடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சட்டம் என்கிற இரட்டை வேடங்களில் கமலஹாசன் நடிச்சிருப்பாரு. வானத்தை போலில் இரட்டை

0: வெற்றி வேடங்களில் விஜயகாந்த் நடிச்சிருப்பாருன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சங்கர்ஜி இவங்க வந்து எம்ஜிஆரோட எங்கள் வீட்டு பிள்ளை, ஜெயலலிதாவோட வந்தால் மகாராசி படத்தை சொல்லியிருக்கிறாங்க. குண்டேந்தல் பட்டியிலிருந்து தவமணி இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நடிகர் எம்ஜிஆருடைய எங்கள் வீட்டு பிள்ளை, நடிகை வாணிஸ்ரீயோட வாணிராணி இதை சொல்லியிருக்காங்க. யமனேஸ்வரத்துலேருந்து எஸ் வி சுஷீலா இவங்க வந்து விஜய் நடித்த பிகில் படத்தை சொல்லியிருக்கிறாங்க. கைத்தறி நகர்லேருந்து அரஸ் துவாரகன் இவங்க விஜய் நடித்த கத்தி திரைப்படத்தை சொல்லியிருக்கிறாங்க. திருமூலஸ்தானத்துலேருந்து வீரசுந்தர் இவங்க வந்து கமலஹாசன் நடித்த அபூர்வ சகோதர படத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் உஷா முத்துராமன் திருநகர்லேருந்து இவங்க வந்து ஜீன்ஸ் அந்த படத்தையும் வாணிராணி படத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. நல்ல பெருமாள் இவங்க வந்து மாட்டுக்கார வேலன், பட்டிக்காட்டு பொன்னையா, நெற்றிக்கன் இந்த திரைப்படங்களை குறிப்பிட்டிருக்காங்க. முள்ளக்காடுலேருந்து பாபு இவங்க வந்து சூர்யாவோட மாற்றான், பேரழகன் இந்த திரைப்படங்களை குறிப்பிட்டிருக்காங்க. நாமக்கல்லேருந்து செல்வராஜ் இவங்க வந்து குடியிருந்த கோயில் திரைப்படத்தை குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் என் எம் சுமதி யமனேஸ்வரத்துலேருந்து ராமநாதபுரம் மாவட்டம் இவங்க வந்து நடிகை ஸ்னேகா நடித்த பார்த்திபன் கனவு திரைப்படத்தை குறிப்பிட்டிருக்காங்க. மதுரை திருநகர்லேருந்து பி எஸ் ஜனார்த்தனன் இவங்க வந்து எம்ஜிஆர் நடித்த நாடோடி மன்னன் திரைப்படத்தை குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கடுத்து இலங்கையிலேருந்து கிறிஸ்டி இவங்க வந்து எம்ஜிஆருடைய நீரும் நெருப்பும் அந்த படத்தை குறிப்பிட்டிருக்காங்க. அப்புறம் வாணிஸ்ரீயோட இருளும் ஒளியும் அந்த திரைப்படத்தை குறிப்பிட்டிருக்காங்க. மணிவாசகம் கணேசன் இவங்க வந்து இரட்டை வேட நடிகர் வந்து பரமக்குடி, சகலகலா நாயகன் கமலஹாசன் நடித்த அபூர்வ சகோதரர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரஜினியுடைய தில்லுமுள்ளு, அஜித்குமார் நடித்த வாலி மற்றும் பல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மதுரை சண்முக சுந்தர் வந்து ஜீன்ஸ் திரைப்படத்தை குறிப்பிட்டிருக்காங்க. வசந்தி ராஜேஷ் இவங்க வந்து ரஜினியுடைய பில்லா திரைப்படத்தை குறிப்பிட்டிருக்காங்க. கைத்தறி நகர்லேருந்து டி எம் ரமேஷ் பாபு இவங்க வந்து வாணிராணி அப்படிங்கிற படத்தை குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நட்புக்காக திரைப்படத்திலிருந்து நட்புக்காக படத்தை குறிப்பிட்டிருக்காங்க என்ஆர் உபேந்திரன் கைத்தறி நகர்லேருந்து. அவனியாபுரத்திலிருந்து எம் எஸ் சாந்தி இவங்க வந்து வாலி, தெய்வமகன், எங்கள் வீட்டு பிள்ளை, ராஜாதி ராஜா இந்த திரைப்படங்களை குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கடுத்து கோல்ட்ஸ்டோன் ரேயன் இவங்க வந்து அபூர்வ சகோதரர்கள், கமலஹாசன் நடித்த திரைப்படத்தை குறிப்பிட்டிருக்காங்க. அனந்தநாயகி சஹானா வந்து கௌரவம் திரைப்படத்தை குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து சென்னையிலிருந்து அந்தோனி ராஜ் இவங்க வந்து உலகம் சுற்றும் வாலிபன் எம்ஜிஆருடைய திரைப்படத்தையும், வாணிராணி வாணிஸ்ரீயுடைய திரைப்படத்தையும் குறிப்பிட்டிருக்காங்க. அறந்தாகியிலிருந்து ஐயப்பன் இவங்க வந்து அழகிய தமிழ் மகன் அந்த திரைப்படத்தை குறிப்பிட்டிருக்காங்க. பிரமிழா தமிழ்ச்செல்வன் வாலி படத்தில் அஜித்துடைய இரட்டை வேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வெங்கடேஷ் பாபு இரட்டை வேடத்தில் நடித்த பிடித்த திரைப்படம் அப்படின்னா எந்திரன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. விஜய் சேகர் இவங்க வந்து அஜித் நடித்த வாலி திரைப்படத்தை குறிப்பிட்டிருக்காங்க. அப்புறம் வந்து குபேந்திரன் இவங்க வந்து மதுரை அனுப்பாநடியிலிருந்து நடிச்சிருக்கிறாங்க. சிவாஜியுடைய படங்களான என் மகன், சங்கிலி, உத்தம புத்திரன், வாணிஸ்ரீ நடித்த படம் வாணிராணி, சரோஜா தேவி நடித்த படம் பாலும் பழமும், ஜெயலலிதா நடித்த படம் யார் நீ, இது எல்லாத்தையுமே குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கடுத்து சூரிய நாராயணன் இவங்க வந்து நடிகை பானுப்பிரியா நடித்த படம் காவிய தலைவன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. பொன்னியம்பேடிலிருந்து வன்னி கணேசன் இவங்க வந்து எம்ஜிஆருடைய எங்கள் வீட்டு பிள்ளை மற்றும் குடியிருந்த கோயிலை குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நளினி பாஸ்கர தர்ஷன் இவங்க திண்டுக்கல்லிருந்து அட்டகாசம் படம் அஜித் திரைப்படத்தை குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வணக்கம் மன்னார்குடியிலேருந்து சசிகலா தியாகராஜன் இவங்க வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, கமலஹாசன் நடித்த அபூர்வ சகோதரர்கள் படத்தை சொல்லியிருக்கிறாங்க. திருச்சி கருமண்டலத்திலேருந்து வேலாயுதம் திரவியமலை அபூர்வ சகோதரர்கள் திரைப்படத்தை குறிப்பிட்டிருக்காங்க. மதுரையிலேருந்து ஜீவநாதன், சாவித்ரி நடித்த காத்திருந்த கண்கள் படத்தை இவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க, சாவித்ரி நடித்த படத்தை. அதுக்கப்புறம் பாரிவள் இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மன்னாதி மன்னன் திரைப்படத்தை குறிப்பிட்டிருக்காங்க.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ஃபீட் ரோட், ஓல்ட் கோச்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.
0: இப்ப நேற்றைய கேள்விகளுக்கு கேட்கப்பட்ட பதில்களும், நம்ம முகநூல்ல பதிவிட்ட நம்ம நேயர்களுடைய பெயர்களும், அவங்க அனுப்பிச்சிருந்த தகவலையும் நம்ம வந்து பேசணும் இல்லையா. இப்ப அதே போல இன்னைக்கு கேள்விகள் கொடுத்திருக்காங்க. அந்த கேள்வி என்ன அப்படின்னா,

விரிவாக்கம் என்ன? இதுதான் முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, ஒரு பொய் சொல்லுங்களே, இதுதான் இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி வந்து மலர் அல்லது பூ, இதில் வார்த்தையில் தொடங்கக்கூடிய ஒரு பாடலை சொல்லுங்கள் அப்படின்னு மூன்று கேள்விகள் இன்றைய முகநூல் பக்கத்தில், மதுரை பண்பலையுடைய முகநூல் பக்கத்தில் வந்திருக்கும். இதற்கான பதில்களை நீங்கள் பதிவிடுங்க, நாளைய வசந்த காணுங்கள் நிகழ்ச்சியில் கேட்கலாம்.

இன்னைக்கு முகநூல் பக்கத்தில் வந்து இன்றைய பட்டச்சிறகுல ஸ்ரீமா ஸ்ரீ அற அற பாடல்கள் அப்படின்னா என்ன தெரிஞ்சா சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு வந்திருக்கும். இதற்காக நம்ம நேயர் ஒருத்தவங்க சென்னையில இருந்து அந்தோணிராஜுங்கிறவங்க வந்து ஒரு பதில் அடிச்சிருக்காங்க. இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 90% வந்து சரியா கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு 2 பேர்ல மாத்தி போட்டிருந்தாங்க அப்படின்னா 100% சரின்னு சொல்லலாம். இந்த 90% தான் சரி, ஏன்னா ஒரு 2 பேர்கள் மாற்றிருக்கணும். இந்த ஸ்ரீமா ஸ்ரீ அற அற பாடல்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸ்ரீதேவி, மாதவி, ஸ்ரீபிரியா, அம்பிகா, ராதா இவங்க எல்லாரும் நடித்த படம். அது போக இவங்க வந்து இன்னும் 2 கதாநாயகிகளுடைய பேரை மாற்றி குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கு பதில் வந்து அமலா ராதிகா, இந்த 2 பேர்கள் அவங்க சேர்த்திருந்தாங்க அப்படின்னா 100% சரிதான். வசந்த கடங்கள் நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டலாம்.

0: வியாபாரம் சுமாரா தான் இருக்குது, அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
0: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: காலத்தை வென்ற காவிய கானங்களாக இன்றும் ரசிக்கும், அன்றைய ராகங்களாக என்றும் மனதை தொட்டு செல்லும் இனிய பாடல்களாக நம் உள்ளம் தொட்டு நெஞ்சம் நிறைத்து சென்றது வசந்த கானங்கள். கேட்டு ரசித்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். கோகுலரசி.

அனைவருக்கும் இனிய பகல் வணக்கம். நம் வாழ்க்கையின் முதல் வழிகாட்டியாகவும் கனவுகளின் முதல் நம்பிக்கையாளர்களாகவும் திகழும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் சொல்வது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை. உற்சாகமான பகல் வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டு ரசிக்க இருக்கிறது கவிதைகளும் கானங்களுமா, இது கவிதையரங்கம். இன்றைக்கு கவிதையரங்கத்தில் ஒரு ஸ்பெஷல் இருக்குங்க. என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? பெண்களுடைய காதல் உணர்வுகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தான் இன்னைக்கு கவிதையரங்கத்தில் கவிதைகளாக கேட்டு ரசிக்க போகிறோம் இனிமையான பாடல்களோட. காதல் உணர்வுகள் கவிதைகளாய் இன்று காற்றலைகளில்

கவிதைகளும் கானங்களுமாய் கேட்டுட்ருக்கோம் கவிதையரங்கம். நேரம் பகல் 2:07. கவிதையரங்கத்தில் இப்போ கவிதையோட பாடலும் கேட்டலாம். அவள் காதல் கடிதத்தில் எழுதப்படவில்லை, கண்களின் ஓரத்தில் மௌனமாக எழுதப்பட்டது. அவள் காதல் கடிதத்தில் எழுதப்படவில்லை, கண்களின் ஓரத்தில் மௌனமாக எழுதப்பட்டது. சாப்பிட்டாயா என்ற அந்த ஒற்றை வார்த்தை, அந்த ஒற்றை கேள்விக்குள் 1000 காதல் வார்த்தைகளை ஒழித்து வைத்திருந்தாள் அவள்.

கவிதைகளும் கானங்களுமாய் கேட்டுட்டு இருக்கோம். இது கவிதை அரங்கம். அவள் அழகை ரசிப்பவர்கள் பலர், ஆனால் அவள் மனதை புரிந்து கொள்ள முயற்சிப்பவளே அவள் காதலன். அவள் அழகை ரசிப்பவர்கள் பலராக இருந்தாலும் அவள் மனதை புரிந்து கொள்ள முயற்சிப்பவனே அவளுடைய காதலனாகிறான். அவள் தேடுவது விலையுயர்ந்த பரிசல்ல, நான் இருக்கிறேன் என்ற ஒரு நம்பிக்கை மட்டுமே. அவள் தேடுவது விலையுயர்ந்த பரிசல்ல, நான் இருக்கிறேன் என்ற ஒரு நம்பிக்கை மட்டுமே.

0: இன்று இரவு 10 மணிக்கு நமது மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பட்டு சிறகில் காதல் மன்னன் கமல்ஹாசன்,
1: காதல் மகாராணி,
0: ஸ்டைல் மன்னன் ரஜினிகாந்த். இந்த இரு பெரும் கதாநாயகர்களுடன் ஸ்ரீமா ஸ்ரீ அராரா பாடல்கள்
2: டப்பிங் பண்ண டைட்டில் மாதிரி இருக்கு சார்.
0: அப்படிதான் தெரியும். பட்டு சிறக முழுசா கேளுங்க. மதுரை மற்றும் ராமேஸ்வரம் FM-ல எல்லாமே புதுசுதான். இன்று இரவு 10 மணிக்கு பட்டு சிறகு கேட்க தவறாதீர்கள். ஸ்ரீமா ஸ்ரீ அராரா பாடல்கள்.
3: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
4: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: கவலை விடுங்க தம்பி. ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
4: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
5: 103.3 மதுரை FM-இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
6: நேரம் பகல் 2:19 கேட்டுட்டு இருக்கோம் பெண்களின் காதல் உணர்வுகளை கவிதைகளாக நம் கவிதை அரங்கத்தில். பெண்ணின் காதல் மழையை போன்றது, வந்துவிட்டால் மண்ணை மட்டுமல்ல மனதையும் நனைக்கும்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்டு இருக்கோம். கவிதை அரங்கம். அவன் செல்லும் ஒவ்வொரு முறையும் அவள் கண்கள் அவனை திரும்பி திரும்பி பார்த்தன. அவன் செல்லும் ஒவ்வொரு முறையும் அவள் கண்கள் மட்டும் அவனை திரும்பி பார்த்தன. அந்த பார்வையில் 1000 கேள்விகள் இருந்தன.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: கவிதைகளும் கானங்களுமாய் கேட்டிருக்கும் கவிதையரங்கம் நேரம் 2:31. இதைத் தொடர்ந்து 3:02 அமைதியான மதிய வேளையில் இனிமையான பாடல்கள் மனதை மயக்க வருகிறது மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியில். அதைத் தொடர்ந்து 4:02 உற்சாகமான ஆட்டக்கலம் வசந்தன்கோ வழங்கக்கூடிய ஆட்டக்கலத்தை 4:02 to 4:30 வரை கேட்கலாம். அதைத் தொடர்ந்து நம் பண்பலையின் ஆட்டக்கலம் கேட்டு ரசிக்கலாம். இன்னைக்கு ஆட்டக்கலத்தில் என்ன விளையாட்டு விளையாட போகிறோம் காத்துட்டே இருங்க நேர்களை, 4:02 தெரிஞ்சுக்கலாம். அதைத் தொடர்ந்து 5:02 சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனம் குரு முதல்வர் 701 மகா குரு பூசையின் விழாவின் வானொலி தொகுப்பு கேட்கலாம் நேர்களை. கேட்டுட்டே இருங்க நம்ம ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9. கவிதை அரங்கம் கேட்டுட்ருக்கோம். நேரம் 2:32. அவள் கேட்பது நிலவையோ நட்சத்திரத்தையோ அல்ல. அவள் கேட்பது நிலவையோ நட்சத்திரத்தையோ அல்ல. 1000 வேலைகள் இருந்தாலும் நீ எனக்கு முக்கியம் என்ற உணர்வு அவ்வளவுதான். அதுதான் அவள் காதல் உலகம்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: கவிதைகளும் கானங்களுமாய் கேட்டுட்டு இருக்கோம் கவிதையரங்கம். நம்ம ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. அவனை அவள் பார்க்கவில்லை, அவனை அவள் பார்க்கவில்லை. அவன் குரலை மட்டுமே கேட்டாள், கேட்ட நொடி உணர்ந்தால் சில காதல் எப்போதும் இதயத்தில் வாழ்கிறது என்பதை.

இசையோடு இணைந்த இனிய கீதங்களால் நேயர்களின் மனதை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: கவிதைகளும் கானங்களுமாய் கேட்டுட்டு இருக்கோம் கவிதை அரங்கம். அவளுடைய அழகை மட்டும் நேசிப்பது காதல் அல்ல, அவளுடைய அழகை மட்டும் நேசிப்பது காதல் அல்ல, அவளை அவள்

பெண்ணாகிய அவளே ஒரு கவிதை, படித்து புரிந்து கொள்ள முடியாத கவிதையல்ல, அன்பால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும் ஒரு அழகான கவிதை.

0: ஆகாஷவாணி வானிலை அறிக்கை. தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்காலில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் மதுரை மாவட்டம் பேரையூர், திருமங்கலம் ஆகிய இடங்களில் 8 சென்டிமீட்டர், கடலூர், திருநெல்வேலி மாவட்டம் 4 முக்கு, விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை, புதுச்சேரி மாவட்டம் திருக்கண்ணூர் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மதுரை விமான நிலையம், திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம், வேம்பாக்கம், விருதுநகர் மாவட்டம் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், சிவகங்கை, விருதுநகர் இடபிள்யூஎஸ், மின்னல் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், கலவை பிடபிள்யூடி, பம்பாரணை, திருப்பத்தூர், மானாமதுரை, தூத்துக்குடி, சிவகிரி, செய்யார் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சோழவந்தான், வந்தவாசி, ராணிப்பேட்டை ஏடபிள்யூஎஸ், சோளிங்கர், ஆற்காடு ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிக அளவு வெப்பநிலை குறிப்பிடத்தக்க மாறுதல் ஏதுமில்லை. தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் சில இடங்களில் அதிக அளவு வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் தர்மபுரி, கரூர், திருநெல்வேலி, கோயம்புத்தூர் மாவட்டங்களில் 3.1 டிகிரி முதல் 5 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மிக அதிக அளவு வெப்பநிலையாக 40 டிகிரி செல்சியஸ் பாளையம் கோட்டையில் பதிவாக உள்ளது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையாக தமிழ்நாட்டின் சமவெளி பகுதியில் 23.1 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 10.8 டிகிரி செல்சியஸ். வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. இன்று சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. நாளை தொடங்கி 11ஆம் தேதி வரை மதுரை, விருதுநகர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், நாமக்கல், கரூர், பெரம்பூர், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் ஒட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடி மின்னலுடன் பெய்யக்கூடும். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் காவேரி டெல்டா பகுதிகளில் இன்று தொடங்கி 11ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் பலத்த காற்று இடி மின்னலுடன் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று தொடங்கி 11ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் காற்றுடன் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலை மற்றும் இரவு நேரங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிக அளவு வெப்பநிலை 18 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு வெப்பநிலை 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 30.8 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24.9 டிகிரி செல்சியஸ். கன்னியாகுமரியில் இன்றும் நாளையும் ஓரிரு இடங்களில் பலத்த காற்று இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. தமிழ்நாடு கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: ஆகாஷ்வாணி இசைத்தூர்.

கவிதைகளும் கானங்களுமாய் கேட்டு ரசித்தோம் கவிதையரங்கம். நிகழ்ச்சி கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி கூறிய நிறைவு செய்வது ஜானகி. தொடர்வது வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக. இன்னும் சில நொடிகளில் இணைந்திருங்கள் காற்றலைகளில்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனி தொடர்வது செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில் இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியின் காற்றலைகளில்.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தேசிய நல்லாசிரியர் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்கினார். தமிழகத்தைச் சேர்ந்த இருவர் உட்பட 48 பேர் இந்த விருதுகளை பெற்றுக் கொண்டனர். சென்னையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழகத்தைச் சேர்ந்த 396 ஆசிரியர்களுக்கு மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் நல்லாசிரியர் விருதுகளை வழங்கினார். போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து ஆசிரியர்கள் மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ராஜாளி கழுகுகளை பாதுகாப்பதற்கு பல்வேறு நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். நாட்டுக்காக தம் வாழ்நாளையே அர்ப்பணித்த தியாகி கப்பலோட்டிய தமிழர் வ.உ. சிதம்பரனார் என்று மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். திமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு கே என் நேருவின் இல்லத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் இன்று சோதனை மேற்கொண்டனர். இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்று திமுக தெரிவித்துள்ளது. கேரளத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த 8 மாணவர்கள் உயிரிழந்தனர். காங்கோவில் எபோலா பாதிப்பால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 3072 அதிகரித்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. சீன பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 4 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. உலகக்கோப்பை பிக்கல் பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியில் இந்தியா ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவு முதல் ஆட்டங்களில் வெற்றி பெற்றது. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அமெரிக்காவின் இவான் கிங் இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. பாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். துபாயில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். இன்னிசையில் மெல்ல செய்ய ராகங்களாக மெல்ல வரும் பாட்டு. இனிவரும் நேரம் இதமான இசையோடு இன்னிசை ராகங்கள் இனிமையான பாடல்களாக இதயத்தை வருட வருகிறது இன்றைய மெல்ல வரும் பாட்டு. இன்றைய மெல்ல வரும் பாடல் நிகழ்ச்சியின் சிறப்பு பி உன்னிகிருஷ்ணன் பாடிய பாடல்களாக. மெல்லிசை கானங்களோடு கோகுலரசி

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் மெல்ல வரும் பாட்டு. வரும் பாடல் இளையராஜா, இசையில் உன்னிகிருஷ்ணன் மற்றும் அனுராதா ஸ்ரீராம், குரல்களில் கண்ணுக்குள் நிலவு. திரைப்படத்திலிருந்து

கண்டகர்ஷன் குரலில் பாடல்களாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். மெல்லவரும் பாட்டு நிகழ்ச்சியில் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் 3:14 வரும் பாடல் எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் வைரமுத்து வரிகளில் உன்னிகிருஷ்ணன் குரலில் என்ன விலை திரைப்படத்திலிருந்து

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மெல்ல வரும் பாட்டு. வரும் பாடல் எஸ் ஏ ராஜ்குமார் இசையில், பூவை உனக்காக திரைப்படத்திலிருந்து.

கிருஷ்ணன் குரலில் அமைந்த பாடல்களாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். மெல்லவரும் பாட்டு நிகழ்ச்சியில் நமது மதுரையம் ரெயின்போ 103.3 MHz, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. வரும் பாடல் தேவாவின் இசையில், உன்னிகிருஷ்ணன் மற்றும் சித்ராவின் குரல்களில் காதல் கோட்டை திரைப்படத்திலிருந்து.

நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கிழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

மெல்லிசை பாடல்களாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மெல்ல வரும் பாட்டு. 3:30 இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. வரும் பாடல் தேவாவின் இசையில் வைரமுத்து வரிகளில், பி உன்னிகிருஷ்ணன் மற்றும் சித்ரா குரல்களில். நெஞ்சு நிலை திரைப்படத்தில் இருந்து

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மெல்லிசை பாடல்களாக மெல்ல வரும் பாட்டு. வரும் பாடல் சிற்பியின் இசையில் உன்னிகிருஷ்ணன் மற்றும் சுஜாதா குரல்களில் வருஷமெல்லாம் வசந்தம் திரைப்படத்திலிருந்து.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ஃபீட் ரோட், ஓல்ட் கோல்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.
1: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ. வசந்த் அன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். மெல்லிசை பாடல்களாக மெல்ல வரும் பாட்டு. பொன்னிகிருஷ்ணன் குரலில் அமைந்த பாடல்களாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் இன்று மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியில். விஜய் வரிகளில், உன்னிகிருஷ்ணன் மற்றும் எஸ் ஜானகி குரல்களில் பார்வை ஒன்றே போதுமே திரைப்படத்திலிருந்து.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெடிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: கல்யாணத்துல கவனிச்சியா,
2: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
1: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
3: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
4: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

பாடல்களாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மெல்லவரும் பாட்டு. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. பாடல்களாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம்.

இன்றைய மெல்ல பெரும் பாட்டு நிகழ்ச்சியில் வரும் பாடல் சிற்பியின் இசையில் உன்னிகிருஷ்ணன் மற்றும் சுஜாதா குரல்களில் உன்னை நினைத்து திரைப்படத்திலிருந்து.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ஃபீட் ரோட், ஓல்ட் கோல்ச்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர்.

மதுரை. மெல்லிசை பாடல்களாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மெல்ல வரும் பாட்டு. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் வரும் பாடல் இசை ராஜ்குமார் இசையில் உன்னிகிருஷ்ணன் மற்றும் சித்ரா குரல்களில் மறுமலர்ச்சி திரைப்படத்திலிருந்து. நன்றி.

கிருஷ்ணன் பாடிய பாடல்களாக கேட்டு ரசித்தோம் மெல்ல வரும் பாட்டு. இதமான இசையோடு வருடி சென்றது இன்றைய மெல்ல வரும் பாட்டு. கேட்டு ரசித்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். கோகுலரசி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சலாக.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தேசிய நல்லாசிரியர் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்கினார். தமிழகத்தைச் சேர்ந்த இருவர் உட்பட 48 பேர் இந்த விருதுகளை பெற்றுக் கொண்டனர். சென்னையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழகத்தைச் சேர்ந்த 396 ஆசிரியர்களுக்கு மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் நல்லாசிரியர் விருதுகளை வழங்கினார். சென்னையில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இன்று விமான நிலையம் வந்தடைந்த குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனை மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் உள்ளிட்டோர் வரவேற்றனர். போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து ஆசிரியர்கள் மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு

நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். தூய்மையான ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு மனோகர் லால் தெரிவித்துள்ளார். நாட்டுக்காக தம் வாழ்நாளையே அர்ப்பணித்த தியாகி கப்பலோட்டிய தமிழர் வ.உ. சிதம்பரனார் என்று அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். திமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு கே என் நேருவின் இல்லத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் இன்று சோதனை மேற்கொண்டனர். இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்று திமுக தெரிவித்துள்ளது. கேரளத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த 8 மாணவர்கள் உயிரிழந்தனர். காங்கோவில் எபோலா பாதிப்பால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 3072 அதிகரித்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரல்லா தாஸ் சுதீர்த்தா முகர்ஜி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அமெரிக்காவின் இவான் கிங் இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. பாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். துபாயில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 4:03 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: தன்கோ.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.

0: தன்கோ.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இது விறுவிறுப்பான ஆட்டக்களம். இன்னைக்கு ஆட்டக்களத்தில் நாம விளையாட போறாங்க அப்படின்னு சொல்றதுக்கு மட்டும் என்ன விளையாட போறோம்னு சொல்லுறதுக்காண்டி எல்லா நேரங்களும் காத்திருப்பாங்க.
2: இப்போ உற்சாகமான அதிரடியான அட்டகாசமான ஆட்டக்களத்தில் இன்னைக்கு என்ன விளையாட போறோம் அப்படின்னா பாட்டு பாடவா அப்படின்றதான். யார் பாட போறாங்க?
1: நேர்கள் தான் பாட போறாங்க. எப்பயும் போல பாட்டு பாடவா எப்படி விளையாடணும் அப்படின்னு நேர்கள் கேட்பாங்களா? எப்படி விளையாட போறாங்க?
2: கண்டிப்பா அதையும் சொல்லிடலாமே.
1: கண்டிப்பா, அதாவது நாங்க ஒரு பாட்டு போடுவோம், முதல் நேருக்கு மட்டும் அந்த எண்டிங்ல முடிகிற எழுத்து, அந்த எழுத்துல இருந்து அந்த நேர் பாட்டு பாட ஆரம்பிக்கணும். அவர் என்ன பாட்டு பாடி முடிக்கிறாரோ அந்த எழுத்துல இருந்து அடுத்த நேர் பாட்டு
3: பாடணும்.
2: ஜானகி மற்றும்
1: ஸ்ரீநாத். எல்லாம் சொல்லியாச்சு, நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுக்கு கால் பண்ணணும். கால் பண்ண என்ன
3: பண்ணணும்?
1: நாங்க
2: ஒரு நம்பர் சொல்றோம். 5 2 அப்படின்ற மதுரை முன்னிணைப்போட 25 30 170 அறிமுகங்களும்

0: அனைத்து நேயர்களும் எப்பயுமே எங்களுக்கு ஆட்டக்களத்தில் விளையாட பிடிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா நேயர்களும் வரலாம். 25:30, 171 4:06 நம்ம கூட விளையாட போகும் முதல் நேயர் யார் எங்கிருந்து கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க?
0: உங்களுக்கான
2: ஒரு பாட்டு
3: பாட்டு பாடவா பாட்டு கேட்டவா.

0: என்னும் எல்லாமே சொந்தம், இதயம் முழுக்கும் எனது வசம் பாபா.
1: நன்றி இணைப்புல வந்ததுக்கு, வாழ்த்துக்கள். 4:07 நம்ம விளையாண்டு இருக்கோம் ஆட்டக்களம். ஆட்டக்களத்துல பாவா அன்பே அன்பே அப்படின்னு ஒரு அருமையான பாடலோட தொடங்கியிருக்காங்க.
2: பா வரிசைகள்ல வர எழுத்துக்கள்ல தான் அடுத்த நேர் இப்ப பாட்டு பாடணும். நம்ம கூட இணைய காத்திருக்கோம் அடுத்த நேயர். வருக, வணக்கம்.
3: வணக்கம் மாலை, வணக்கம் எல்லாருக்கும்.
2: வணக்கம். வணக்கம் வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க?
1: என்ன
2: யோசிக்கிறீங்களா? பாப்பா எந்த வார்த்தையில எடுக்கலாம்னு?
1: இணைப்பு கிடைச்சிருச்சு அப்படின்னே ஒரு மகிழ்ச்சி வரும் இல்லையா? அந்த மாதிரிதான் முனீஸ்வரி அம்மா வந்து பாடிட்டாங்க. பாடித்த நேயர் பாடுவாங்க அப்படின்னு நினைச்சோம். 4:08 நம்ம விளையாண்டு இருக்கோம் ஆட்டக்களம். அடுத்த நேயர் வணக்கம்.
4: ஜானகி மேடம், ஸ்ரீநாத் சார், இருவருக்கும் வணக்கம் சொல்லுவது விஜயலட்சுமி, மகாத்மா காந்தி நகர்.
2: நீங்க எங்க பேர் சொல்லும் போதே தெரியுது நீங்க ஆரம்பத்துல இருந்து நிகழ்ச்சி கேட்டு
1: சொல்லு. பாட ரெடியா விஜயலட்சுமி?
2: உன்னை
4: கண்டாலே ஆனந்தமே, பேட்டா பேட்டா.
2: அதான் மேடம், என்ன ஒரு ரெண்டு வார்த்தை சேர்த்து பாடுவீங்கன்னு
4: பார்த்தா என்னோடுதான்.
1: ஓகே ஓகே, சூப்பர், அருமையா
2: பாடுறாங்க.
1: நன்றி இணைப்புல வந்ததுக்கு.
2: ஓகே, தொடர்ந்து ஒரு விளம்பரத்தை கேட்டு மீண்டும் ஆட்டக்களம் நிகழ்ச்சியில் இணையலாம்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நாலு மணி பத்து நிமிஷத்தில் ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில் பாட்டு பாடவா நேயர்கள் ரொம்ப அருமையாக பாடிட்டு இருக்காங்க. இப்போ விஜயலட்சுமி வந்து இன் அப்படின்ற வார்த்தையில் முடிச்சிருக்காங்க. அப்போ நான் வரிசையில் பாட போகிற அடுத்த நேயர் யார், எங்கேருந்து அப்படின்னு கேட்டலாம். நாலு மணி பத்து நிமிஷத்தில் ஆட்டக்கலத்தில் பாட்டு பாட நிறைய நேயர்கள்.
2: அதாவது இன்னைக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி நோட் பண்ணீங்கன்னா, இப்போ வந்துட்டாங்க. வணக்கம்.
3: வணக்கம் மேடம், இருவருக்கும் மாலை வணக்கம் மேடம். ஜானகி மேடத்துக்கும்
2: பாட்டு பாட விளையாட ரெடியா இருக்கீங்களா?
1: உங்களுடைய பாடல் கேட்க நாங்க காத்துட்டு இருக்கோம் சகுந்தலா தேவி.

பாடலாம் அதற்கு முன்னாடி கேட்டு வந்துடலாம் ஒரு பாடல் 4:11 ஆட்டக்களத்துல.

போ. 8-300-37-57-57

0: வேளாங்கண்ணி சர்ச்சை இளநாநகர் மதுரை தொடர்புக்கு 8 300 37 27 57.
1: நேரமலை 4:17 நேர்கள் இணைந்திருப்பது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ. ஆட்டக்களம் நிகழ்ச்சியில பாட்டு பாடவா விளையாண்டுட்டு இருந்தோம் இல்லையா? இப்போ கடைசி நேர் வந்து மா வரிசையில விட்டாங்க. மா வரிசையில ஒரு சூப்பரான பாடல் பாட போறாங்க அடுத்த நேர். என யோசிச்சு வச்சிருப்பாங்க இல்லையா?
2: கண்டிப்பா.
1: வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம்.
2: ஒரு மா அப்படிங்கிற ஒரு எழுத்தை தான் விட்டுட்டு போயிருக்காங்க. பாட்டு பாட ரெடியா இருக்கீங்களா? பாடுங்க.
3: மயிலாஞ்சி மயிலாஞ்சி மாமேவும் மயிலாஞ்சி
1: நிகழ்ச்சியில பாட்டு பாடவா விளையாண்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9.
2: வணக்கம், இணைப்பில் இணைந்த நேயர்.
4: வணக்கம்
2: வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க? என்ன வானொலி பக்கத்துல இருந்து பேசுறீங்க போல.
4: நான் மதுரை பாடரங்கவர்ல இருந்து உக்கரபண்டியன் பேசுறேன் சார்.
2: ஓகே, பாட்டு பாட ரெடியா இருக்கீங்களா?
4: பாடிடுவா.
2: உங்களுக்கு என்ன எழுத்து விட்டுட்டு போனாங்க?
4: சின்ன மணி குயிலே மயிலே எங்கே ஓ ஜோடி நான் போறேன் தேடி.
1: சரி,
4: எங்கே ஓ ஜோடி நான் போறேன் தேடி.
1: அப்படி திருப்பி திருப்பி அதே பாடுறதா?
2: குக்கு எனக்கு கூவுது நேரடியும்
1: சொல்லிட்டு பாக்குறோம். கூவ மாட்டேங்குது.
2: அதாவது அவங்க அடுத்த எழுத்து இவங்களுக்கு அடி விட்டுட்டு போனங்கறதுக்கு அங்கேயே நின்றுட்டாரு. அருமையா பாண்டிங்க.
1: நன்றி நன்றி. இணைப்புல
2: இப்ப டாடா டிடி அப்படின்னு இழுத்து விட்டுட்டு போயிருக்காரு
1: அடுத்த நேயர். டாடா டிடில பாட வர நேயர் வணக்கம்.
2: வாங்க வாங்க, எங்க பாட்டு பாட விளையாட ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கு டாடா டிடி 22 எந்த எழுத்துல பாட போறீங்க சொல்லுங்க.
3: கோயில் மணி கோயில் மணி நான் கேட்டேன் போடி கேட்டேன் நீ கேட்டதை
2: அருமையா பாடுறீங்க.
1: அதாவது டாடா டிடின்னு என்ன நினைச்சீங்க நேயர்களே?
2: அதாவது இன்னைக்கு ஒன்னு நோட் பண்ணீங்கன்னா எல்லாருமே அருமையா பாடுறாங்க. நம்மளாம் முத பாடுங்கப்பா அப்படின்னு சொன்னா வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு எஸ்கேப் போயிருவாங்க. ஆனா இன்னைக்கு முழு பாட்டே நான் பாடுறேன்னு சொல்லி சூப்பரா பாடிட்டு இருக்காங்க. கேட்டேன் அப்படின்னு நானா நீலதான் அடுத்தப்பா எழுத்து. யார் பாட வராங்கன்னு பாக்கலாம். வரேன். வணக்கம்
5: வணக்கம். மதுரை மாவட்டம் அலங்கநல்லூர்ல இருந்து விஜயராகவன்.
2: விஜயராகவன், உங்களுக்கு நானா நீனி அப்படிங்கிற எழுத்தை தான் போன நேர் விட்டுட்டு போயிருக்காங்க. என்ன பாட்டு பாட போறீங்க?
5: நானா
2: நானா
1: வரிசையில
2: எந்த பாட்டு வேணா
1: பாடலாம் பாடலாம்.
2: நானு என்ன பாட்டுங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அவரு
1: நிறைய நேரம் எடுத்துக்கிறீங்க, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமே.
6: எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான்.
1: விஜயராகவன்
2: ஒரு பாட்ட பாடி இருக்கலாம்.
3: மரம் நான் சொல்லாமல் தலையாட்டுவே.
1: அப்படியா? நீங்க பாருங்க சரியா, நான் நீ நாங்க சொன்னதை வச்சு
2: அப்படியே நான் அது நீ
1: காட்டு. சரி ஓகே, ட்ரை பண்ணீங்க, ரொம்ப அருமையா, வாழ்த்துக்கள்.
2: அவரும் பாத்தீங்கன்னா அதே நாள தான் திருப்பி விட்டுட்டு போயிருக்காரு அடுத்த நேயருக்கு.
1: ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நேயர்கள்ட்ட பேசலாம்.
7: GRT Jewelers இன் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில்.

0: ரெட்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். GRP ஜுவல்லர்ஸ், 80 feet road, Old Golcha Complex, அண்ணா நகர், மதுரை.
1: ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் ரெயின்போல நம்ம பாட்டு பாடாதான் விளையாண்டுகிட்டு இருக்கோம். பாட்டு பாடிக்கிட்டே இருக்காங்க சூப்பரா நேயர்கள்.
2: கண்டிப்பா அடுத்த நேயர் நான் வரிசையில பாடுறதுக்கு தயாரா காத்துட்டு இருப்பாங்க. வணக்கம்
1: வணக்கம். எடுத்தோடனே நாங்க பேரெல்லாம் கேட்க வேண்டாம், நானே சொல்லிடுறேன்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி போன நேயர் உங்களுக்கு நானா நீ அந்த வரிசையில தான் விட்டுருக்காரு. என்ன பாட்டு பாட போறீங்க?
3: நானாக நான் இல்லை தாயே, வாழ்க்கை சொல்வாய் நீயே.
1: உங்களுக்கு அந்த வார்த்தையை விட்டுட்டு போயிருக்காரு. நீயே அப்படின்னு
2: சொல்லிட்டு
3: மாளிகை காதல் ஓவியம் கரைந்த மாளிகை
2: வரைந்த மாளிகை சூப்பர்
1: அருமை அருமையா பண்ணீங்க.
2: நன்றி இணைப்புல வந்ததுக்கு. 4:23 நம்ம ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில பாட்டு பாட விளையாண்டுட்டு இருக்கோம். ஒரு பாடலை தொடர்ந்து விளையாடலாம் நேர்களே.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ஃபீட் ரோட், ஓல்ட் கோச்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
2: நேரமாலை 4:29. நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.

0: வசந்த் அண்ட் கோ.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ஃபீட் ரோட், ஓல்ட் கோல்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.
2: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க. ஆட்டக்களம் ஆட்டக்களத்துல இன்னைக்கு பாட்டு படவை தான் அருமையா விளையாண்டுகிட்டு இருக்கோம்.
3: ஆமா, நேயர்களும் வந்து சூப்பரா பாடிக்கிட்டு இருக்காங்க. 4:30 இப்ப நம்மளோட பாட காத்திருக்கும் அடுத்த நேயர். வணக்கம்.
4: ஹலோ, மை டியர், ராங் நம்பர்.
2: ராங் நம்பர்ல இல்ல, ரைட் நம்பர்ல தான் இருக்கீங்க.
3: ராங் நம்பர்ல பேசுவோமா?
4: உந்தன் கூறல் சொர்க்கம்.
2: உங்க பேர் சொல்லுங்க. மாளிகை அப்படின்னு சொல்லிட்டு கா வரிசையில உங்களுக்கு விட்டுட்டு
4: போயிருக்காரு.
2: அருமையான பாடல், அருமையா பாடிட்டீங்க. தொடர்ந்து அடுத்த நேயர் யாருன்னு கேட்கலாம். வருக, வணக்கம்.
5: எனக்கு வணக்கம்.
2: வணக்கம் சொல்றது யாருங்க?
5: நான் திண்டுக்கல் மாவட்டம் கணேசன்.
3: அப்படியே
2: பாட்டு பாடவா அருமையா பாட போறீங்க. உங்களுக்கு

0: என்ன இழுத்து விட்டுட்டு போயிருக்காங்க தெரியுமா?
1: உங்களுக்காக
2: விட்டுட்டு போயிருக்காங்க.
0: அதாவது பாட்டு பாடவா வந்து இந்த பாடல் வராம இருக்காதுங்கிற மாதிரி
1: பாடுனீங்க. நன்றி இணைப்புல வந்ததுக்கு. 4:32 சூப்பரா பாடிட்டாங்க. மாங்குயிலே பூங்குயிலே எந்த எழுத்துல விட்டாங்க?
0: அதாவது லால விட்டுட்டு போயிருப்பாரு. அதாவது அவர் பாடின பரவத்துல என்ன எழுத்துல விட்டுட்டு போனாரு நானே மறந்துட்டேன்
1: பாத்தீங்களா?
0: லா வரிசையில நம்ம வச்சு.
1: வணக்கம்.
0: வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க?
3: உச்சிவானத்தில் விரித்தல் உண்டா நம்ம மனதில்ண்டா.
0: என்ன பாடல் போறாரு கேப்போம். வருக வணக்கம்.
1: வணக்கம்.
0: என்ன பாட்டு பாடுறது?
1: டாவா வருது. என்ன பண்றது?
0: என்ன பாட்டு பாட போறீங்க?
1: சொல்லிட்டாங்களா என்ன
4: பாட்டு
1: பாடலாம்னு?
0: என்ன
1: பாட்டு என்ன பாடலாம்? என்னாச்சு,
0: என்ன யோசிக்கிறீங்க?
1: லா வரிசை கிடையாது.
0: அவர் டாலாக்கு டோல் டப்பிமா அப்படிங்கிறார்.
1: டாடி டாடின்னு பாடினாங்கல்ல அந்த மாதிரி டிங் டாங் ஒரு பாட்டு பாடினாங்க.
0: ம், பாத்துங்க எல்லாம் இருக்கு ஏற்கனவே இந்த பாட்டெல்லாம்.
1: ம்,
0: இப்போ நீங்கள் என்ன பாட்டு பாட போறீங்க?
1: அந்த டிங் டாங்ல இன்னொரு பாட்டு இருக்குல்ல
0: பாருங்க, உங்களுக்கு க்ளூலாம்
1: பார்த்தீங்களா?
4: 2-3 சேர்ந்தது ஒன்று மசையாமல் நின்று போனது.
1: 4:35 நம்ம விளையாண்டு இருக்கோம் ஆட்டக்களம். இன்னைக்கு ஆட்டக்களத்துல பாட்டு பாடவா அப்படின்னு சொல்லி நேயர்களும் ரொம்ப அருமையா பாடிட்டு இருக்காங்க. அடுத்த நேயர் இணைப்புல காத்திருக்காங்க, பேசிக்கலாம். வணக்கம்.
5: மதுரை பச்சை அப்பப்பழம் பண்பலை இருப்பது சொக்கிக்கலாம் இருக்கு. தமிழ்ராஜா இருப்பது பிபி குளம். எல்லாரும் கலக்கி கொண்டிருப்பது ஆட்டக்கலம்.
0: நீங்க யாரு?
5: பிபி குளம் தமிழ்ராஜா.
0: ஓகே, அப்ப பாட்டு பாடவாவும் கலக்க கலக்க ரெடியா இருக்கீங்களா?
5: ஆமா.
0: உங்களுக்கு தா வரிசையில எழுத்து விட்டுட்டு போயிருக்காரு.
1: டாடி பாடிட்டாங்க.
5: தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி நான்
0: பாட்டு
5: பாடவான்னு
0: வரியாச்சும் பாடிட்டாரு.
1: இப்போ இந்த நேயர் வந்து நான் வரிசையில வந்து விட்டுட்டு போயிருக்காங்க. அடுத்த நேயர் இணைப்புல காத்திருக்காங்க.
0: வணக்கம்.
1: சுவாமிநாதன், நான் வரிசையில பாட்டு பாடுங்க கேட்டுருவோம்.
6: நான் பாடும் பாடல் என்றாலும்
0: அது நீங்க பாடின பாட்டை நீங்களே இவ்வளவு யோசிக்கிறீங்க?
1: அதை இப்படியா பாடணும்? அந்த பாட்டு சரியா நீங்க பாடினது?
6: நான் பாடும் பாடல் என்றாலும் அப்படின்னு வரும். அது காமராஜன் பாட்டு படம் நினைக்கிறது.
1: யார் பாடும் பாடல் தானே அது? அதுதான் சொல்ல வருவீங்க, நீங்களே சொல்லிடுவீங்கன்னு
0: வெயிட் பண்ணுங்க. அப்ப நீங்க இப்ப நானா நீ வரிசையில என்ன பாட்டு பாட போறீங்க?
6: என்ன சார்?
1: நான் வரிசையில
0: பாடல. இப்ப நானா

0: யூனிவர்ஸ்ல என்ன பாட்டு பாட போறீங்க?
1: நானே
0: நானா நீ நூனு இதுல வேணா பாடலாம்.
1: நானொரு குட்டாளுங்க
0: ரொம்ப அருமையா பாண்டீங்க. தொடர்ந்து நம்ம ஒரு சூப்பரா ஒரு பாடலை கேட்டு மீண்டும் மாட்டக்களத்தில் இணையலாம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ஃபீட் ரோட், ஓல்ட் கோச்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 விளையாண்டுட்டு இருக்கோம். ஆட்டக்களம், இன்னைக்கு ஆட்டக்களம் வந்து பாட்டு பாடவா அப்படின்னு நேர்கள் சூப்பரா அருமையா இந்த பாடல் இப்படி எல்லாம் பாடுவாங்களா அப்படின்ற மாதிரி சூப்பரா பாடிட்டு
2: அதே நேரத்துல பாட்டு தெரியலன்னா லைட்டா அந்த ஒரு வார்த்தை மட்டும் மாத்தி நம்மளே குழப்பி விட்டுறாங்கங்கிற மாதிரி.
1: அதுவும் நடக்குது, இதுவும் நடக்குது, ஒரு லைன் ரெண்டு லைன்
2: இருந்தாலும் இன்னைக்கு எல்லா நேர்களும் அருமையா பாடுனாங்க.
1: கண்டிப்பா
2: அதே மாதிரி அடுத்து பாட போற நேர் யாருன்னு கேட்டலாம். வருங்க, வணக்கம்.
1: என்ன வரிசையில விட்டுட்டு போனாங்க
2: அந்த கேப்ப நேர்த்திகேப்பா, வணக்கம்.
3: அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆசிரியர்கள் தின நல்வாழ்த்துக்கள்.
2: நன்றி நன்றி. நீங்க எங்க இருந்து பேசுறீங்க?
3: ராமச்சந்திரன்
1: சூப்பரா பாட்டு பாடுங்க பாப்போம் ராமச்சந்திரன்.

0: எண்ட காலகம் நேதம் பார்த்திருந்தா வெள்ளு பாட்டு வரும்.
1: சூப்பர் சூப்பர்,
2: அருமையா பண்ணாரு,
1: நன்றி.
2: அவர் பாட்டுல ஒரு பிள்ளைய நோட் பண்ணீங்களா?
1: நீங்க நோட் பண்ணிட்டு இருந்தீங்க,
2: பண்ணிட்டு இருந்தேன். அதாவது தண்ட காலலகம்னு வரும், அவர் கெண்ட காலலகம் சொல்லிட்டு இருந்தாலும். ஆமா, இப்படிதான் நம்ம எல்லாருமே மாத்தி மாத்தி நம்ம லிரிக்ஸ்
1: கண்டிப்பா கண்டிப்பா அந்த பாடல் பாடுற ஆர்வத்துல அப்படியே நம்மளே வார்த்தைகளை சேர்த்துருவோம்.
2: இப்ப மா வரிசையில விட்டுட்டு போயிருக்காரு. நம்ம கூட இணையத்திற்கும் நேர் வருக, வணக்கம். கொஞ்சம் சக்தி வேல் சத்தமா பேசுங்க. ஓகே, இப்ப பாட்டு பாடவா விளையாட ரெடியா இருக்கீங்களா? மா வரிசையில தான் உங்களுக்கு போன நேரம் எழுத்து விட்டுட்டு போயிருக்காரு. என்ன பாட்டு பாட போறீங்க?
3: அட்டம் போட்ட மயில கால தோட்டமே பாத்துக்கடா.
1: இந்தியாவின்
4: மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: ராணி விசேஷத்தை கிளம்பலையா?
6: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
5: ராணி, இது சாதாரண வலியா இருக்கலாம், இல்ல முடக்கவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
6: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
1: நாலு மணி 46 நிமிஷத்துல விளையாண்டுட்டு இருக்கோம் ஆட்டக்களம். ஆட்டக்களத்துல அடுத்ததா பாட வரும் நேயர், வணக்கம்.
7: இருவருக்கும் வணக்கம். நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியிலிருந்து பேசுறேன். நல்லமா இருக்கீங்களா?
2: எல்லாரும் நல்லமா இருக்கும். இப்ப பாட்டு பாடவெல்லாம் போன நேரம் உங்களுக்கு டா வரிசையில எழுத்து விட்டுட்டு போயிருக்காரு.
7: டாவா?
2: டா.
7: ஓகே. டாடி டாடி
2: அந்த பாடல் பாடிட்டாங்க.
7: பாடிட்டாங்களா? ஓகே. டமக்கு டமக்கு டம்

0: கிழமை அம்மா மரங்கெடுக்கதம்மா ஆட்டம் போடலாமா இடமக்கு டமக்கு டம்டம்மா நான் இல்லாலங்கடியாமா வரம் பிடிக்குதம்மா நம் பாட்டு கேடுதம்மா.
1: அருமையா பாடிருக்காங்க மா வரிசையில தான் மறுபடியும் போயிருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க? எல்லாரும் நல்லா இருக்கோங்க. இப்ப பாட்டு பாடாவது விளையாண்டுகிட்டு இருக்கோம்.
2: மதுரையில் பிறந்த மீன் கொடியை உன் கண்களில் கண்டேன். போரில் புதுமைகள் புரியும் தேரன்பிள்ளை புருவத்தில் கண்டேன்.
1: அடுத்த நேயர் என்ன பாட்டு பாடுறதான்னு அப்படின்னு கேக்குறதுக்கு முன்னாடி ஆட்டக்களத்துல ஒரு பாடல் கிட்ட வந்துறமா
3: பாட்டு பாடுவா விளையாண்டுட்டு இருக்கோம். நம்ம ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ஃபீட் ரோட், ஓல்ட் கோல்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ஃபீட் ரோட், ஓல்ட் கோல்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.
4: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஆட்டக்களத்தில் பாட்டு பாடவா விளையாண்டுட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு.
5: அதனால டக்கு டக்குன்னு நிகழ்ச்சி நிறைவை எந்த நேர்கள்லாம் வராங்கன்னு கேட்டலாம். வருக வணக்கம்.
6: வணக்கம் வணக்கம் வணக்கம், மதுரையில இருந்து வெங்கடேஷ் பேசுறேன்
5: சார். சரிங்க, பாட்டு பாடவா தான் விளையாண்டுகிட்டு இருக்கோம், விளையாட ரெடியா இருக்கீங்களா?
6: இருக்கு சார்.
5: போன நேர் உங்களுக்கு என்ன இழுத்து விட்டுட்டு போயிருக்காரு ஞாபகம்
6: இருக்கா? நான் வரிசை
5: தானே. அந்த எழுத்துல இப்ப ஒரு பாட்டு பாடுங்க.
6: நான் தேடும் செவ்வந்தி பூ இது, ஒரு நாள் பார்த்து அந்தியில் பூத்தது பூவோ இது வாசம், போவோம் இனி காதல் தேசம். நான் தேடும் செவ்வந்தி பூ இது, ஒரு நாள் பார்த்து அந்தியில் பூத்தது.
5: அதாவது மிமிக்ரி கண்டிப்பா அடுத்த நேயர் வருக வணக்கம். அதாவது மிமிக்ரி பண்ணி அவரே கால கட் பண்ணிட்டு இருக்காரு.
4: ஆமா, 4:56 நிமிஷத்துல நம்மளோட விளையாட காத்திருக்கும் அடுத்த நேயர்.
5: இன்னைக்கு பாட்டு பாடாதான் விளையாண்டுகிட்டு இருக்கோம். நேர்கள் அருமையா பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க.
4: ஆமா கண்டிப்பா.
5: எண்டிங்ல ஒருத்தர் அருமையா ராகத்தோட விட்டாரு, அந்த ராகத்தை கண்டினியூ பண்ண ஒருத்தர் வருவாங்கன்னு.
4: ஹிந்து உள்ள ராகம் அதேதான்.
5: வணக்கம். வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க?
4: வணக்கம், பேசுங்க.
5: எங்க இருந்து பேசுறீங்கன்னு
4: கேட்டவுடனே
5: அமைதியாயிட்டீங்க. ஒரு பாட்டு பாடுங்க.
4: தா வரிசையில ஏதாச்சும்
5: ஒரு பாடல்.

0: தங்கு தவள சத்தம் கேட்டுருச்சு, ஊரும் செவந்துடுச்சு, நம்ம உறங்க கிடைச்சிருச்சு.
1: சூப்பர் சூப்பர், நல்லா பாடினீங்க. நன்றி நன்றி. இணைப்பில் வந்ததுக்கு. சா வரிசையில் வந்து விட்டுட்டு போயிருக்காங்க. இப்போ அடுத்த நேயர் சா வரிசையில் பாட தயாராக காத்துட்ருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: ம், வணக்கம்.
2: ஜானகி மேடத்துக்கு சாருக்கு வணக்கம். தரும் மர காலத்தில் வந்து பஞ்சம் ஒன்று பேசுகிறேன். மாலை வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
1: மாலை வணக்கம் சொல்லலாம். நீங்கள் ஆசிரியர் பற்றி பேச வந்தீங்க இல்லையா கண்ணாடி மாளிகையில்?
2: இல்லையே, இது மத்தியான சுனைதியில் வந்தேன்.
1: ஸ்நேகிதியே, நன்றி நன்றி இணைப்பில் வந்ததுக்கு. 4:57 நம்ம விளையாண்டிருக்கோம் ஆட்டக்களத்தில். பாட்டு பாட அடுத்த நேயர் வணக்கம். எப்படி இருந்தாலும் லைனை பிடிச்சிடுறது.
3: வணக்கம், உங்க பேரை சொல்லிடுங்க. சரி, இப்ப நீங்க பாட்டு பாட ரெடியா இருக்கீங்களா? உறங்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாசா சிசில உங்களுக்கு விட்டுட்டு போயிருக்காங்க.
4: என்ன கஞ்சி சோறுட, துடும்பு கருவாடுட, வாழமீனு காலுடா, மரத்த கையில பாருடா.
3: அருமை அருமை,
1: ரொம்ப நல்லா பாடினீங்க, நன்றி.
3: அதாவது நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. கிட்டத்தட்ட 4:58 ஆச்சு. பாட்டு பாடவா பாட்டுல இருந்து ஆரம்பிச்சு சலோமியால வந்து முடிச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா. இன்னைக்கு அவ்வளவு பாடல்கள், அதுவும் நேர்கள்லாம் அருமையா பாடினாங்க. இன்னைக்கு
1: சில நேர்கள் வந்து அப்படியே பாடலோட ஒன்றிட்டாங்க. மாங்குயிலி பூங்குயிலி பாடினாங்க.
3: பாட்டு பாடினதுல என்ன எங்கட விட்டுட்டு போனாருங்கிறத நம்ம மறந்து
1: நம்ம பாட்டுக்குள்ளே போயிட்டோம். அதே மாதிரி இந்த ராகம் நான் தேடும்
3: அருமையா பாடினாரு இன்னைக்கு. நேர்கள் அனைவரும் சூப்பரா பங்கேற்று
1: கிட்டத்தட்ட ஒரு 23 நேர்கள் இன்னைக்கு வந்து ஆட்டக்களத்துல பாட்டு பாடவா நிகழ்ச்சியில பங்கேற்று விளையாண்டுருக்காங்க. ரொம்ப அருமையா விளையாண்டாங்க. ஆட்டுக்களம் நிகழ்ச்சி தினம் தினம் உற்சாகமாக சுறுசுறுப்பாக பரபரப்பாக இந்த 4-5 அப்படின்றது வந்து ஒரு அருமையான நேரமாக போயிட்டுருக்கு. நம்ம ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்றைக்கி பாட்டு பாடவா நிகழ்ச்சியில் ரொம்ப அருமையாக நேர்கள் பங்கேற்றாங்க இல்லையா?
3: ஆமாம், கண்டிப்பாக பாட்டு அருமையாக பாடினாங்க. உங்கள் கூட விளையாண்ட நாங்கள் யாருன்னா
1: ஜானகி
3: மற்றும் ஸ்ரீநாத்.
1: அழைப்புகள் ஒருங்கிணைப்பு வந்து கோகுல அரிசி பண்ணாங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கு பெற முயற்சித்த கேட்ட அனைத்து நேயர்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நேயர்களே நன்றி.
5: அதனால மாப்பு இத்தோட உங்க ரீல் ஸ்டாப். அதனால
1: தொடர்வது செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட தரமான கல்வி மிகவும் முக்கியமானது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க மருத்துவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், மருத்துவ நிறுவனங்கள் பங்காற்ற வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து ஆசிரியர்கள் மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். அரசு ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரின் நலனுக்காக சேவை சட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார். தூய்மையான ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். டாஸ்மாக் ஊழியர்கள் மீது அரசுக்கு பழிவாங்கும் நடவடிக்கை ஏதும் இல்லை என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தேர்வுத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். நேபாள பெருவெள்ளத்தில் காணாமல் போனவர்களை அடையாளம் காண்பதற்கு ஏதுவாக சென்னை, மதுரை, தஞ்சாவூர் ஆகிய மண்டலங்களில் உள்ள தடய அறிவியல் ஆய்வகங்களில் டிஎன்ஏ பரிசோதனை இன்று தொடங்கியது. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் முதுகு தண்டுவட பாதிப்பு தினத்தையொட்டி விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தொடங்கி வைத்தார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை அடையாறு, பெருங்குடி மற்றும் சோழிங்கநல்லூர் மண்டலங்களில் நடைபெற்று வரும் பணிகளை மாநில தலைமைச் செயலாளர்

திரு சாய்குமார் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரலாதா சுதீர்த்தா முகர்ஜி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. துபாயில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 5:02.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனம் குரு முதல்வர் 701 மகா குரு பூசை விழாவின் வானொலி தொகுப்பு. கடந்த ஆகஸ்ட் மாதம் 30 ஞாயிற்றுக்கிழமை அன்று குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீன திருமடத்தின் குரு முதல்வர் திருவருள் திரு தெய்வ சிகாமணி தேசிக பரமாச்சாரியா சுவாமிகளின் 701 மகா குரு பூசை விழா ஆதீன திருமடத்தில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் ஆன்மீக அன்பர்கள், அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர் என அனைவரும் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பு செய்தனர். தொடக்கமாக அன்று காலை 10 இறைவணக்கத்தோடு விழா இனிதே ஆரம்பமானது. தொடர்ந்து குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனம் 46 குருமகா சன்னிதானம் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்களின் சமய வாழ்வு, காற்றில் வந்த கருத்து மழை இருபெரும் நூல்கள் வெளியிட்டு தொடக்க உரை ஆற்றினார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். அவற்றில் இருந்து
3: திருக்கயிலாய பரம்பரை குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனம் நம்முடைய ஆதி குரு முதல்வர் திருவருள் திரு தெய்வசியாமணி தேசிக பரமாச்சாரியா சுவாமிகளின் 701 மகா குரு பூஜை விழா இன்று நம்முடைய நீதி அரசர் தற்பொழுது தர்ம நிறை நீதி அரசர் என்ற தர்மயாதீனத்தின் பட்டமும் இணைந்து இந்த அரங்கத்தின் விழாவிற்கு தலைமை தாங்கி இருபெரும் சான்றோர்களுக்கு பாராட்டு செய்து பேராசிரியர் முனைவர் திரு ராமநாதன், பேராசிரியர் முனைவர் திரு சோ சேதுபதி, பேராசிரியர் முனைவர் பாராட்டுதலுக்கும் அருமைக்கும் உரிய சபா அருணாச்சலம் அவர்களுக்கும், பேராசிரியர் முனைவர் கரு முத்தையா அவர்களுக்கு தமிழாகரர் பட்டமும் தமிழாகரர் சபா அருணாச்சலம் என்றும் தமிழாகரர் கரு முத்தையா என்றும் இந்த குரு பூஜை விழாவில் பாராட்டப்பெற இருக்கிற அந்த சான்றோர்களை இந்த அரங்கத்தில் பாராட்டி குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனத்தில் நம் சமய வாழ்வு தொடங்கிய நேரத்தில், நம்முடைய ஆன்மீக வாழ்வு தொடங்கிய நேரத்தில் முதல் முதலாக மகா சன்னிதானத்தை எண்ணி நமது எழுத்துக்கள் பதிவு செய்யப்பட்ட முதல் சமய நூல் சமய வாழ்வு என்ற நூலை இன்று நீதி அரசர் அவர்கள் வெளியிடுகிறார்கள். அதற்கு பிறகு 10 வந்தாலும் அந்த நூலை பற்றி பேராசிரியர் ஆசானியா குறிப்பிட்ட அணிந்துரையே அந்த நூலுக்கான சான்றல்ல, நம்முடைய வாழ்வுக்கான சான்று. இந்த அரங்கத்திலே தான் இரு பெருமக்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள். 2 நூலாக காற்றில் வந்த கருத்து மழை வானொலியில் மிகச் சுருக்கமாக மக்களுக்கான அன்றாட நிகழ்வுகளை நாளொரு நயமாக நாளொரு அறநெறியாக வலியுறுத்திய நூலும் வெளிவருகிறது. நூலை பற்றி அதிகம் பேச வேண்டியதில்லை. நம் சமய வாழ்வின் தொடக்கம், துறவு பாதைக்கு நாம் அடியெடுத்து வைத்த நிகழ்வு, வரலாறு, நம் வாழ்க்கை பாதை மாறிய திசை, இவையெல்லாம் பேசுகிறது. இருந்தபோதும் எது துறவு, எது ஞானம், எது சமயம், நீண்ட இடைவெளியை எடுத்துக்கொள்ளாமல் நாம் இளைய சன்னிதானமாக பொறுப்பேற்ற நேரம் நள்ளிரவு வரை நம் எழுத்துப் பணிகளும் பேச்சுப் பணிகளும் அலுவலகம்

பணிகளும் அந்த முற்றத்தில் நடைபெறும். இரவு 1 மணி வரை நாம் உறங்கச் செல்கிறதற்கான பணிகளாகும். அந்த தருணத்தில் ஒரு நாள் திருமடத்தின் கதவை ஒருவர் தட்டுகிறார். சிலர் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். உயிர் காப்பாற்றுவதற்காக ஒரு இளைஞர், அவருக்கு ஒரு கார் கேட்டு வருகிறார்கள். அன்றைக்கு குன்றக்குடி மடத்தில் மட்டும்தான் கார். 1993 குன்றக்குடியில் மகாசன்னிதானத்தின் கார் மட்டும்தான் இங்கு இருந்தது. மகாசன்னிதானத்தின் நினைவாகவே அதை இன்றும் நாம் பயன்படுத்துகிறோம். அந்த கார் இந்த திருமடத்திற்கு உதவி கேட்டு வந்தார்கள். 108 ஆம்புலன்ஸ் கிடையாது. மகாசன்னிதானமோ அந்த நேரம் உடல்நலம் குன்றிய நிலையில் இருந்தார்கள். மருந்து உட்கொண்டிருந்தார்கள். அவர்கள் உறக்கத்தை கலைக்க விரும்பவில்லை. நள்ளிரவு 2 மணி. இங்கு ஒரு இளைஞன் வாசலில் உயிர்காக்க போராடுகிறார். மேலே மகாசன்னிதானத்தின் அமைதியான உறக்கம். இரண்டையும் தடை செய்ய விரும்பாமல் ஏதோ ஒரு அசட்டு தைரியத்தில் மகாசன்னிதான அந்த காரை எடுத்துட்டு போங்க. அதிகாலை பொழுதில் அந்த குடும்பத்தார் கால்களில் விழுந்து கண்ணீர் விட்டு அழுதார்கள். மருத்துவர் சொன்னார், கோல்டன் அவரில் அந்த இளைஞன் வந்தான், அதனால் பிழைத்தான். ஒரு நொடி தாமதித்தாலும் அவனை பார்க்க இயலாது என்று. இன்று அந்த இளைஞர் 25 ஆண்டு கடந்து குடும்பத்தோடும் பேரன் பேத்திகளோடும் வாழுகிற காட்சி. இதுதான் சமய வாழ்வுக்கான சாட்சி. சமய வாழ்வு என்பது எங்கோ இருக்கிற ஆண்டவனை தேடுவதல்ல, நம்மிடம் இருக்கிற மக்களுக்கான ஆன்மீக உணர்வை எப்போதும் காப்பது. ஆன்மீகம் என்பது ஆராதனைகள் அல்ல, அலங்கார அணிவகுப்புகள் அல்ல, பகட்டுகள் அல்ல, பல்லக்கு ஊர்வலங்கள் அல்ல. அது மனிதர்களை நெறிப்படுத்துவது, சரிப்படுத்துவது. அந்த பாதையில் குன்றக்குடி ஆதீனம் ஏறத்தாழ 600 ஆண்டுகளுக்கும் மேலாக பயணிக்கிறது. அதில் மணிமகுடமாக நம் மகாசன்னிதானம் தபத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள் உலகம் முழுக்க நேசிக்கப்படுகிற மாமனிதராக, உலக மக்களின் உள்ளங்களில் அமர்ந்தவராக பயணித்தார். அந்த அரங்கத்தின் தொடர்ச்சியில்தான், அந்த பணியின் பயணத்தின் தொடர்ச்சி தான் நம்முடைய வாழ்க்கை. மகாசன்னிதானம் ஏற்படுத்திய ஒரு தாக்கம் தான் உலகியல் வாழ்வில் இருந்த ஒரு இளைஞரை புரட்டி போட்டு, இதுதான் ஆன்மீகம், இதுதான் மனிதநேயம், இதுதான் நாம் ஆற்ற வேண்டிய சமயப்பணி, சமூகப்பணி என்று நம்மை கைபிடித்து அழைத்து வந்த மகாசன்னிதானத்திற்கு ஆற்றுகிற நன்றி கடப்பாடுதான் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்வு. அன்புக்காக, அன்பிற்காகவே, அன்பே தவம் என்று வாழ்வதுதான் சமய வாழ்க்கை. அந்த அடித்தளத்தில் நாம் பயணிக்க இன்றைக்கு நீதியரசர் அவர்களும், நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்களும், சட்டமன்ற உறுப்பினர்களும், இன்ன பிற நீங்களும் அனைவரையுமே அன்போடு வரவேற்று விழா நிறைவு பெற்று செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.

0: வேளாளர் பட்டம் வழங்கி சிறப்பு செய்தார் தவ திரு குன்றக்குடி பொன்னம்பலம் அடிகளார் அவர்கள். விருது பெற்ற முனைவர் கரு முத்தையா அவர்கள் சிறப்புரை ஆற்றினார். அவற்றில் இருந்து
1: இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பான நிகழ்ச்சி. இரண்டு நூல்கள் வெளியிடப்படுகின்றன. அந்த ஒரு நூல் தலைப்பே சமய வாழ்வு என்பது. சமய வாழ்வு என்பது 3ஆம் நூற்றாண்டில் பிற சமயங்களை செல்வாக்கை அழித்து இந்து சமயம் அல்லது சைவ சமயத்தை வளர்ப்பதற்கு பயன்பட்டது. அதற்கு பின்னால் இருந்த இடைக்காலத்தில் மக்களிடத்தில் பக்தி உணர்வை வளர்ப்பதற்கு பயன்பட்டது. ஆனால் 20ஆம் நூற்றாண்டில் நம்முடைய இந்த குன்றக்குடி திருமடத்தினுடைய பெரிய சன்னிதானம் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு சமய வாழ்வினுடைய போக்கே மாறியது. சமய வாழ்வினுடைய நோக்கம், உண்மையான நோக்கம் என்ன என்பதை அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை தான் நமக்கு உணர்த்தியது. அவர்களுக்கு சமய வேறுபாடு முக்கியமில்லை, சாதி வேறுபாடு முக்கியமில்லை, மொழியும் அந்த மொழியில் இருக்கிற சமய இலக்கியங்களும் அவருக்கு முக்கியம். அந்த மொழியையும் அந்த இலக்கியத்தையும் மனித நன்மைக்கு எப்படி பயன்படுத்துவது, அதை எப்படி நாம் மக்களிடத்தில் கொண்டு சேர்ப்பது என்பதை அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை குறிக்கோளாக கொண்டு அதை அவர்கள் இலக்கிய உலகத்தின் மூலமாக பட்டிமன்றங்களிலும் தனி சொற்பொழிவுகளிலும் கருத்தரங்குகளிலும் வெளிப்படுத்தினார்கள். அதை அப்படியே பின்பற்றி அவர்களால் வளர்க்கப்பட்ட நம்முடைய இப்போதைய சன்னிதானம் தவ திரு பொன்னம்பல அடிகளார் அவர்களும் சமய வாழ்வு என்றால் என்ன என்பதை அவர்கள் முன்னே பேசிய 10 நிமிட சொற்பொழிவிலேயே நமக்கு உணர்த்தினார்கள். சமய வாழ்வு என்பது எங்கோ இருக்கிற ஆண்டவனை தேடுவது அல்ல, நம் மத்தியிலே இருக்கிற மனிதர்களை தேடுவது. அந்த மனிதர்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும், அவர்களுடைய துன்பத்தில் நாம் துணை நிற்க வேண்டும், அதுதான் முக்கியம் என்று சொன்னார்கள். அப்படி சொல்லுகிற அந்த சமய வாழ்வினுடைய முக்கியத்துவத்தை ஒரு நூலாக அவர்கள் இப்பொழுது எழுதியிருக்கிறார்கள். அந்த காலத்திலேயே நம்முடைய மதிப்புக்குரிய பேராசிரியர் மு வரதநாதர் அவர்கள் சொல்லுவார்கள், மேடை பேச்சுக்கள் காற்றில் போய்விடும், காலம் கடந்து கருத்தாக நிற்காது, எனவே எதையும் நீங்கள் நூல் வடிவாக்குங்கள் என்பார்கள். அப்படி நம்முடைய தவ திரு பொன்னம்பல அடிகளார் அவர்களும் சமய வாழ்வு பற்றிய பல கருத்துக்களை பல மேடைகளில் சொல்லியிருந்தாலும் அதை ஆவணமாக ஆக்க வேண்டும் என்று இந்த நூலை எழுதியிருக்கிறார்கள். சமய வாழ்வு என்கிற இந்த நூலை அதை இன்றைக்கு வெளியிடுகிற பொழுது அந்த நிகழ்ச்சியில் ஒரு சிறு கூறாக எனக்கும் ஒரு பட்டம் வழங்குகின்ற என்னுடைய நண்பர் சவா அருணாச்சலம் அவர்களுக்கும் ஒரு பட்டம் வழங்குகின்ற நிகழ்ச்சி இதிலே இணைந்திருக்கிறது என்பது எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மகிழ்ச்சி.
0: தொடர்ந்து முனைவர் சபா அருணாச்சலம் அவர்கள் சிறப்புரை வழங்கினார். அவற்றில் இருந்து
2: இந்த சைவ சமயம் சார்வதே மிக அரியது என்று நம்முடைய இலக்கியங்கள் சொல்லுகின்றன. நம்முடைய ஆதீன குரு முதல்வர் தெய்வ சிகாமணி தேசிக பரமாச்சாரியார் அவர்கள் திருக்கயிலாய பரம்பரையிலே மெய்கண்டாருக்கு அடுத்ததாக இருக்கிற அருள்நந்தி சிவாச்சாரியாருடைய மாணவர். அருள்நந்தி சிவாச்சாரியாரிடத்திலே இவர்கள் உபதேசம் பெற்றவர்கள். அப்படிப்பட்ட சைவ மரபிலே வந்த இந்த மடம். அருள்நந்தி சிவாச்சாரியார் எழுதுகிறார், சைவ சமயத்திலே ஒருவர் பிறப்பதற்கு பெரிய தவம் செய்ய வேண்டும் என்று பாடுகிறார். அவர் சொல்லுகிறார், நாம் எந்த நாட்டில் நரர் பயில் தேயம் தன்னில் நான் மறை வழங்கா நாட்டில், அந்த நாட்டிலெல்லாம் பிறந்தா நாம வந்து நன்மை அடைய முடியாதான், உயிருக்கு உறுதி அடைய முடியாதான். நாம அவர் சொல்ல சொல்றார், வாழ்வு எனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வெனும் தன்மையோடும் சைவமாம் சமயம் சாரும் ஊழ்பெறல் அரிது. சைவமாம் சமயம் சாரும் ஊழ்பெறல் அரிது. சால உயர் சிவஞானத்தால் போல் இழ மதியினானை போற்றும் அருள் பெற்றாரே என்று அருள்நந்தி சிவம் பாடுகிறார். அந்த அருளை நம்முடைய தெய்வசிகாமணி பரமாச்சாரியாருக்கு யார் அருளியிருக்கிறார்? சிவபெருமானே நேர வந்து அருளியிருக்கிறார். திருவண்ணாமலையிலே சிவாச்சாரியார் குடும்பத்திலே பிறந்தவர்கள் இந்த ஆதீனத்தினுடைய குரு முதல்வர் தெய்வசிகாமணி பரமாச்சாரியார் அவர்கள். அந்த திருவண்ணாமலை திருக்கோயிலிலே பூசை செய்து கொண்டிருந்த சிவாச்சாரியாருடைய திருமைந்தர். அவருடைய 16 வயதுல திருவண்ணாமலை கொடிமரத்துக்கு முன்னால போய் அவர் நின்றார். கொடிமரத்துக்கு முன்னால போய் நிற்கும் போது அவருடைய உணர்வெல்லாம் சிவ உணர்வாக இருந்தது. சிவத்தை அடைய வேண்டும் என்ற உணர்வு அவருக்கு இருந்தது. அந்த நேரத்தில் சிவபெருமானை நினைத்து வணங்கி கொண்டிருக்கும் போது கொடிமரம் மின்னியதான். கொடிமரத்திலே ஒரு மின்னல் தோன்றியது. சிவபெருமான் காட்சி கொடுத்தார் இவருக்கு. காட்சி கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் ஒரு அந்தன வடிவத்திலே நேரே எதிரே வந்து நின்றார். இவர் வணங்கினார், எனக்கு நல்ல

காட்ட வேண்டும் என்று கேட்டார். நீ துறையூரிலே அருள்நந்தி சிவாச்சாரியார் என்ற ஒரு குரு உபதேசம் செய்கிறார், அவரிடத்திலே போய் நீ உபதேசம் பெறுவாயாக என்று இந்த தேசிய பரமாச்சாரியாரை சிவபெருமானே அருள்நந்தி சிவாச்சாரியாரிடத்திலே அனுப்பி வைத்தார். அருள்நந்தி சிவாச்சாரியார் யார்? மெய்கண்ட தேவருடைய நேரடி மாணவர். அவர் இரண்டாவது தலைமுறை, இரண்டாவது தலைமுறை இடத்திலே இவர் சீடராக இருந்தவர்கள். அங்கிருந்து இவர் இங்கே வந்தார். அருள்நந்தி சிவாச்சாரியிடத்தில் வந்து உபதேசம் பெற்றார், ஞானம் பெற்றார். அவர் கேட்டார், எனக்கு நான் ஆன்ம பூஜை செய்யணும், எனக்கு ஒரு ஆன்ம மூர்த்தி வேணும், சிவபெருமானே சுயம்பு மூர்த்தியாக எனக்கு கிடைக்குமாறு குருதேவராகிய நீங்கள் அருள் செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டார். கேட்ட உடனே அவர் சொன்னார், ஒரு கணம் சிந்தித்து பார்த்தார், நீ திருக்காலத்துக்கு போ, திருக்காலத்துக்கு போனால் நீ எண்ணியது நிறைவேறும் என்று சொன்னார். திருக்காலத்துக்கு போனார் பரமாச்சாரியார். திருக்காலத்துக்கு போய் அந்த திருக்காலத்து இறைவனை நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கினார், அவரிடத்தில் வேண்டினார்.

நீ திருக்காலத்துக்கு போ, திருக்காலத்துக்கு போனால் நீ எண்ணியது நிறைவேறும் என்று சொன்னார். திருக்காலத்துக்கு போனார் பரமாச்சாரியார். திருக்காலத்துக்கு போய் அந்த திருக்காலத்து இறைவனை நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கினார். அவரிடத்தில் வேண்டினார், நீயே உன்னை நான் பூசை செய்ய எனக்கு ஆன்மலிங்கமாக அருள வேண்டும் என்று அவர் கேட்டார். அன்று இரவு கனவிலே தெய்வசிகாமணி தேசிக பரமாச்சாரியாருக்கு சிவபெருமான் கனவிலே தோன்றி சொல்லுகிறார், காலத்தி திருக்கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற புற்றிலே நாம் சிவலிங்கமாக இருக்கிறோம், அந்த சிவலிங்கத்தை எடுத்து கொண்டு போய் நீ பூசை செய்வாயாக என்று சொன்னார். உடனே அவர் காலையில் விழுந்து நீராடி ஓடி அந்த புற்றிலே போய் பார்த்தார், அந்த சிவலிங்கம் இருந்தது. அந்த சிவலிங்கத்தை எடுத்து வந்து ஆத்மார்த்த மூர்த்தியாக பூஜை செய்ய ஆரம்பித்தார். அதற்கு பிறகு ஆச்சாரியார் இடத்துல விடைபெற்று வந்து திருவண்ணாமலையிலே இந்த திருவண்ணாமலை ஆதீனம் என்ற திருமடத்தை நிறுவினார். அந்த திருவண்ணாமலையிலே அவர் பூசித்த காலத்திலிங்கம், அதற்கு பிறகு பரம்பு மலையிலே மடம் வந்தபோது அங்கே பூசிக்கப்பட்ட காலத்திலிங்கம், இன்றைக்கு இங்கே காலத்திநாதராக லிங்கமாக விற்றிருக்கிறார். இன்றைக்கும் அந்த வழிபாடு என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. கிட்டத்தட்ட இன்றைக்கு 701வது குருபூஜை என்று சொன்னால் அதற்கு 40 ஆண்டுகளுக்கு முன்னாக இந்த லிங்கத்தை அவர்கள் வழிபட தொடங்கியிருப்பார்கள். 750 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த காலத்திநாதர் வழிபட பெறுகிறார். இந்த காலத்திநாதர் அங்கிருந்து வந்த அருமை உடையவர். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புடைய ஆதீனம் இந்த குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனம். இன்னும் சொல்ல போனால் திருவாவடுதுறை ஆதீனம் புகழுடையது, சிறப்புடையது, எல்லாரும் பேசுகிறது உண்மை, அவங்க பெரிய பணி செய்கிறார்கள். ஆனால் வரலாற்றை ஆராய்ந்து பார்த்தால் அந்த ஆதீனத்திற்கு முன்னாலேயே இந்த ஆதீனம் தோன்றியிருக்கிறது என்பதை நம்மால் அறிய முடிகிறது. இந்த ஆதீனம் கிட்டத்தட்ட 1610 தொடங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது பின்னால் 50 ஆண்டுகள் கழித்து 1660 தான் அந்த திருவாவடுதுறை ஆதீனம் தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆதீனம் மெய்கண்டாருக்கு அடுத்து அருணநந்தி சிவாச்சாரியாரிடத்தில் உபதேசம் பெற்ற தெய்வசிகாமணி சிவாச்சாரியால் தோற்றுவிக்கப்பட்டது. அந்த ஆதீனம் நீங்கள் வரலாற்றை பார்த்தீர்கள் என்று சொன்னால் மெய்கண்ட தேவர், அதற்கு அடுத்ததாக அருணநந்தி சிவாச்சாரியார், அடுத்தது மறைஞான சம்பந்தர், அதற்கு அடுத்ததாக உமாபதி சிவம், உமாபதி சிவத்திடத்திலே உபதேசம் பெற்ற அருள்நந்தி சிவம், அருள்நந்தி சிவத்திடத்திலே உபதேசம் பெற்ற சித்தர் சிவபிரகாசர், சித்தர் சிவபிரகாசரிடத்திலே உபதேசம் பெற்ற நமச்சிவாய மூர்த்திகள் தான் 6வது பரம்பரையிலே வருகின்றவர்கள் தான் திருவாவடுதுறை ஆதீனத்தை தோற்றுவித்தார்கள். அப்ப எவ்வளவு பழமையான ஆதீனம் மடம் இந்த குன்றக்குடி திருமடம் திருவண்ணாமலை ஆதீனம் என்பதை நாம் உணரலாம். ஆகவே இந்த சைவ திருமடம் சைவத்தையும் தமிழையும் இன்றைக்கும் வளர்த்து கொண்டிருக்கிறது, என்றைக்கும் வளர்க்கும். அந்த திருமடத்திலே இன்றைக்கு எங்களுக்கு ஒரு விருது கிடைப்பது என்பது நாங்கள் செய்த ஒரு பெரும் பேறு. இன்றைக்கு 701வது குருபூஜை, 701ங்கிறதுக்கும் 701-8 இந்த மெய்கண்டாருடைய 8வது நூற்பா தான் குரு உபதேசம் பற்றி சொல்லுகின்ற ஒரு நூற்பா. நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா நம்முடைய மெய்கண்டார் சொல்லுகின்ற அந்த இலக்கணத்துக்கு ஒரு சான்று காட்ட வேண்டும் என்று சொன்னார், இலக்கியம் காட்ட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தெய்வசிகாமணி தேசிக பரமாச்சாரியரை காட்டலாம். அந்த 8வது நூற்பா நமக்கு என்ன சொல்லுகிறது? ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்து என தம் முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியம் இன்மையின் அறங்கடல் செலுமே. அந்த நூற்பா என்ன சொல்லுகிறது? சிவபெருமானே குருவாக வருகிறாராம். சிவபெருமானே குருவாக வந்து ஒரு உயிரை பார்த்து சொல்லுகிறாராம், அப்பா நீ இந்த ஐம்புலங்களுக்கு இடையிலே சிக்கி கொண்டு தவிக்கின்றாய், ஐம்புலங்களை விட முடியாமல் இறைவனை அடைய முடியாமல் நீ தவிக்கின்றாய், அதை விட்டு வெளியே வா, அதை விட்டு வெளியே வந்தால் நீ செய்ய வேண்டிய பணிகள் எவ்வளவோ இருக்கு, நீ சிவத்தை அடைந்து இன்புற வேண்டிய பணி இருக்கிறது, நீ வா என்று அழைக்கிறாராம். அது ஒரு உருவகமாக கதை.

ஒரு ராஜா, ராஜாவுக்கு ஒரு மகன். அந்த மகன் இளம் வயதுல யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க, அந்த பையனை அவன் காட்டுக்குள்ள தூக்கிட்டு போயிட்டாங்க. அவன் காட்டுல வளர்றான். அங்க யார் இருக்க, அஞ்சு வேடர்கள் அவனை வளர்க்கிறாங்களாம். அந்த அஞ்சு வேடர்களுக்கு நடுவில் அவன் வளர்கிறான். அவனுக்கு தான் ராஜா மகன் என்பதோ, தனக்கு ஆட்சிக்கு பெரிய நிலப்பரப்பு இருக்கிறது என்பதோ எதுவும் அவனுக்கு தெரியாதான். ஆனா அப்படி வளர்கிற காலத்திலே அந்த அமைச்சர் ஒருவர் ராஜகுருவோடு அங்கே செல்கிறார். அவர் இவனை அடையாளம் கண்டுகொள்கிறார். அவர் சொல்லுகிறார், அப்பா நீ இந்த வேடர்கள்ட்ட வாழ வேண்டியவன் இல்லை, இந்த வேடர்கள்ட்ட சிக்கிக்கொண்டு இருக்க வேண்டியவன் இல்லை, நீ ராஜாவோட வந்து வாழ வேண்டியவன், அரசனிடத்திலே அடைந்து அரச பதவியை அடைந்து நாட்டை காக்க வேண்டியவன், நீ செய்ய வேண்டிய சமூக பணி சமயப்பணி நிறைய இருக்கு, நீ வா என்று அழைத்து கொண்டு செல்கிறாராம். இதுதான் இந்த எட்டாவது. ரொம்ப சுருக்கமாக சொல்ல போனா சிவபெருமான் குருவாக வருகிறார். குருவாக வந்து அவர் ஒரு குருவிடத்திலே அனுப்புகிறார். அந்த குரு மறுபடியும் இந்த சீடனை சிவபெருமான் இடத்திலே அனுப்புகிறார். இதுதான் கதை. சிவபெருமான் இதே இங்கே நடந்தது. திருவண்ணாமலையில் வந்து அண்ணாமலையார் இந்த தெய்வசிகாமணி தேசிகா பரமாச்சாரியாரை அருள்நந்தி சிவம் என்ற குருவிடத்திலே அனுப்பினார். அருள்நந்தி சிவம் என்ற குரு அவருக்கு பக்குவம் ஏற்படுத்தி உபதேசம் செய்து மீண்டும் சிவபெருமான் திருவடிகளிலே அவரை சேர்த்தார். அவர் ஆதீனத்தை உருவாக்கினார். இன்றைக்கு நாம் இங்கே நின்று பேசிக் கொண்டிருக்கிறோம். இதை போல இந்த நூற்பாவில் அவர் சொல்லுவதற்கு ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கையாக இந்த சிவபெருமான் அனுப்பி வைக்கிறார் என்று சொல்லுகிறோமே, இது இவருக்கு மட்டும் இல்லை, ஏற்கனவே நாங்கள் படிச்சிருக்கோம். இந்த உமாபதி சிவாச்சாரியார்னு சொன்னோமே, அவருடைய வரலாற்றிலையும் இதே கதை நடக்கிறது. சிவபெருமான் பக்குவப்பட்ட ஆன்மாவை குருவினிடத்திலே அனுப்பி வைக்கிறார். குரு மீண்டும் அவரை சிவத்திடத்திலே அனுப்பி வைக்கிறார். இந்த வரலாறு உமாபதி சிவம் கதையில் ரொம்ப அழகாக இருக்கு. இன்னும் இதை விட இது கூட கொஞ்சம் புரிஞ்சுக்கிற கஷ்டமாக இருந்திருக்கும். அது இன்னும் ரொம்ப எளிய கதை. நீங்கள் பார்த்தீங்கன்னா சிதம்பரம் தில்லை அங்கே மடப்பள்ளியில் விறகு வெட்டி கொடுக்குறவர் ஒருத்தர். அவருக்கு பேர் பெத்தான் சாம்பன்னு பேர், பெத்தான் சாம்பன். அப்போ உங்களுக்கெல்லாம் தெரியும், அவர் கோயிலுக்குள்ள போக முடியாது, கருவறை கிட்டக்க போக முடியாது, சும்மா பிரகாரத்தில் வருவாரு, விறகு வெட்டி கொண்டாந்து மடப்பள்ளியில் போடுவார், போட்டுட்டு திரும்பி போகணும். ஆனால் அப்போ போகும்போதெல்லாம் அவர் என்ன நினைப்பாரா, சிவபெருமானே எனக்கும் ஒரு உயிரி கிடைக்காதா, எனக்கும் உன் திருவடியை சேர்ற பாக்கியம் கிடைக்காதா அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பாரா அவர். அப்படி நினைத்து கொண்டிருந்த போது ஒரு நாள் இவர் விறகை போட்டுட்டு வந்தார். ஒருத்தர் எய்தாப்பில் வந்தார், அப்படியே அவரை தடுத்து நிறுத்தினார். இவர் கையில் ஒரு ஓலையை கொடுத்துட்டு அவர் விறுவிறுன்னு போயிட்டார். இவர் யார் கொடுத்தா என்னன்னு தெரியலை. இவர் இந்த ஓலையை கொண்டு போய் நீ உமாபதி சிவத்திட்ட குடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அந்த ஓலையை இவர் திறந்து பார்க்குறாரு, படிக்கிறார். அதில் அடியார்க்கு எழியன் சிற்றம்பலவன் கொற்றங்குடியார்க்கு எழுதிய கைச்சீட்டு. சிவபெருமான் பாருங்க, ஒரு கடிதம் எழுதுகிறார். இப்போ எப்படி இந்த அனுப்புனர் பெறுநர் எல்லாம் போடுறோமோ அதே மாதிரி சிவபெருமான் என்ன செய்கிறாரு, அடியார்க்கு எளியன் எழுதுறவர் யாரு, சிவபெருமான் தன்னை எப்படி சொல்லிக் கொள்கிறார், அடியார்க்கு எளியன் சிற்றம்பலவன் தன் பேரையும் சொல்லிக்கிறார், நான் அடியார்க்கு எளியவன் சிற்றம்பலவன். யாருக்கு இந்த கடிதம் போகுது, உமாபதி சிவத்துக்கு போகுது. கொற்றங்குடியார்க்கு எழுதிய கைச்சீட்டு, கொற்றங்குடியாருக்கு கொடுத்த ஒரு கடிதமா. அதுல என்ன எழுதியிருக்காரு, பெத்தான் சாம்பானுக்கு பேதமர தீக்கை செய்து முத்தி கொடுக்க முறை. பெத்தான் சாம்பானுக்கு பேதமர தீக்கை செய்து முத்தி கொடுக்க முறை. இந்த பெத்தான் சாம்பான் இதை எடுத்துக்கொண்டு உமாதி சிவத்திலே கொண்டு கொடுக்கிறார். அவர் வாங்கி படிச்சு பார்க்கிறாரு. ஆகா, சிவபெருமானே ஒரு கடிதம் கொடுத்து இவருக்கு தீட்சை பண்ண சொல்லியிருக்காருன்னு சொல்லி இவருடைய அதி தீவிர பக்குவ நிலையை உணர்ந்து கொள்கிறார். முதல் நாள் தீட்சை கொடுக்கிறாரு, அந்த தீட்சையிலே ரொம்ப பக்குவாயிடுறாரு. மறுநாள் முக்தி பெற்றுறாரு அவரு. மறுநாள் சிவபெருமான் திருவடிக்கே போய் சேர்ந்துடுறாரு. அப்படி நடந்து இவர் வரல, மடத்துக்கு போனவர் திரும்ப வரல. உடனே இந்த எப்பவுமே வந்து ஒருவர் வந்து சிறப்பாக பணி செய்தால் அவருக்கு பாராட்டுகிறவர்களும் இருப்பார்கள், எதிரிகளும் இருப்பார்கள். அப்படி இந்த உமாபதி சிவத்துக்கு வேண்டாத சில பேர் என்ன சொன்னாங்க, இந்த பெத்தான் சாம்பான் மனைவியிட்ட போனாங்க, உங்க வீட்டுக்காரர் மடத்துக்கு போனார் திரும்பி வரல, அவர் என்ன ஆச்சுன்னு தெரியல, அங்கே அடிச்சே கொண்டு விட்டாங்க போல இருக்கு, வரல, அதனால நீ போய் ராஜாட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணு, புகார் பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ராஜாட்ட போய் எல்லாரும் சொன்னாங்க, இந்த மாதிரி என் கணவரை காணாம போனவர் இல்லைன்னு சொல்லி அவர் அதிகாரிகளை விட்டு விசாரிக்க சொன்னார். அதிகாரிகள் போய் உமாபதி சிவத்திட்ட விசாரிச்சாங்க. விசாரித்த உடனேயே அவர் சொன்னார், ஆமா பெத்தான் சாமன் இங்கே வந்தார், ஒரு கடிதத்தை கொண்டு வந்தார், அவருக்கு நான் தீட்சை பண்ணி அவர் முக்தி பெற தகுதி உடையவராக இருந்தார், அவருக்கு முக்தி கொடுத்துட்டே போயிட்டாருன்னார். அவர் ஒருத்தர் இப்படி முக்தி

கொடுக்க முடியுமா? அவங்களுக்கு ஒன்றும் பதில் சொல்ல முடியல. ராஜாட்டையே நேரம் போய் சொன்னாங்க, அவர் இந்த மாதிரி சொல்கிறாரு, முக்தி கொடுத்துட்டாராம், அதனால் அவர் திரும்ப வரமாட்டாராம். உடனே ராஜாவே இது ஒரு அதிசயமாக இருக்கே என்னன்னு பார்க்கறதுக்காக இந்த உமாபலி சிவம் இருக்க மடத்துக்கு ராஜா நேராக வர்றார். கூட்டத்தோடு வந்து அவர்கிட்ட கேட்குறாரு, இவர் அதையும் நடந்தது சொல்கிறார், முக்தி கொடுத்தாச்சுன்னு. உடனே அவர் ராஜா கேட்குறாரு, அப்படிலாம் முக்தி கொடுக்க முடியுமா? ஒருத்தர் திடீர்னு எய்தாப்பில் நிற்கிற மனிதனுக்கு முக்தி கொடுக்க முடியுமா குருவினால அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த கூட்டத்தை பார்த்து சொல்கிறார், எய்தாப்பில் நீங்களாம் நிற்கிறீங்கள, உங்களில் இப்போ யாருக்காவது முக்தி பெறணும்னு ஆசை இருக்கா சொல்லுங்க, நான் உங்களுக்கு முக்தி கொடுத்து அனுப்பிச்சிடுறேன்னு. அங்கே நின்னவெல்லாம் ராஜா உட்பட எல்லாம் ரெண்டு அடி பின்னால் போயிட்டாங்களாம். யாராவது முன்னால் வந்தால் நமக்கு அவர் முக்தி கொடுத்து அனுப்பிச்சிருவாருன்னு சொல்லி எல்லாரும் பின்னால் போயிட்டாங்களாம். அப்போ இவர் சொன்னார், உங்களுக்கு யாருக்கும் பக்குவம் இல்லை, உங்களுக்கு யாருக்கும் விருப்பம் இல்லை, பரிபக்குவம் இல்லை, அதனால் நான் என்ன செய்கிறேன், முள் செடி இருக்குது பார்த்தீங்களா, நான் நாளோறும் இந்த லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்கிற இந்த நீர், இந்த அபிஷேக நீர் இந்த செடியில் பாய்ஞ்சிருக்கு, அது பாய்ந்து பாய்ந்து அது சிவ அனுபவம் பெற்றிருக்கிறது, அது பக்குவம் பெற்றிருக்கிறது, அதனால அதுக்கு நான் முக்தி கொடுக்குறேன், நீங்க நம்புங்கன்னு சொன்னார். சரி எங்க கொடுங்க பாப்போம்னு சொன்னாங்க. இவர் என்ன பண்ணாரு, இந்த அபிஷேக நீரை மறுபடியும் கொண்டு தெளித்து அதற்கு மந்திரத்தை, ஐந்தெடுத்த மந்திரத்தை சொன்னார். திடீர்னு அந்த செடி தரையிலேருந்து புடுங்கிட்டு ஒளி பிழம்பாக தீ பிழம்பாக வானத்துல போய் சேர்ந்தது. முக்தி கொடுத்ததை கண்ணால் பார்த்தார்கள். இங்க என்ன கருத்து, சிவபெருமான் ஒரு ஆன்மாவை குருவினிடத்திலே அனுப்புகிறார், குரு அந்த ஆன்மாவை மீண்டும் சிவபெருமானிடத்திலே அனுப்புகிறார். அதுதான் நம்ம ஆதி குரு முதல்வருக்கும் நடந்தது. அண்ணாமலையார் அருள்நந்தி சிவம் என்னும் குருவினிடத்திலே இவரை அனுப்பினார், அவர் இவரை மீண்டும் சிவபெருமானிடத்திலே அனுப்பினார். இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது இந்த மெய்கண்டாருடைய எட்டாவது நூற்பாவிற்கு இதைவிட சிறந்த ஒரு சான்று வேற எதுவும் இருக்க முடியாதுன்னு நம்ம சொல்றோம். ரொம்ப அழகா சொல்றாங்க சுவாமி சமய வாழ்வு அந்த நிகழ்ச்சி எழுதும்போது எழுதுறாங்க, இந்த ஆன்மா என்ன செய்யுமா, எதையாவது ஒன்று சேர்ந்துதான் இருக்கும், ஐம்பொறிகளோட தான் சேர்ந்துருக்கு. இப்போ நமக்கெல்லாம் என்னன்னு சொன்னால் ஐம்பொறிகளோட சேர்ந்துருக்கு, ஐம்பொறிகள் என்ன செய்யுதோ அதைத்தான் நம்ம கிட்டத்தட்ட செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஐம்பொறிகளை விட்ட இடத்து அரணோடு சேருமா, ஐம்பொறிகளிலிருந்து நீங்கினால் அது ஆண்டவனோட சேர்ந்துருக்குமா. அதுக்கு இவங்க ரொம்ப எளிமையான ஒரு விளக்கம் அந்த சமய வாழ்வு புத்தகத்தில் படித்தேன், மணிவாசகர் சிந்தனைகள் என்ற பகுதியில் கட்டுரையில் அதில் எழுதுறாங்க, இந்த உயிர் உடல் என்ற இரண்டு இருக்கிறது, உடல் ஆன்மாவை இயக்கினால் அது எப்படிப்பட்ட வாழ்வு என்று சொன்னால் அது ஒரு மிருக வாழ்வு மாதிரி அந்த வாழ்வு, ஆனால் இந்த உடலை ஆன்மா இயக்கினால் அது அருள் வாழ்வு. அப்போ ஆன்மா இயக்குவது என்பது ஐம்புலத்திலே இருந்து விடுபட்டு ஆன்மா இயக்குவது, அந்த தன்மையைத்தான் நம்முடைய எட்டாவது நூற்பாவிலே அவர் குறிப்பிட்டு காட்டுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதான் சொல்றாங்க, ஆன்மாவை உடல் ஆதிக்கம் செலுத்தினால் அசுரத்தனம், அவங்க எழுதுற அதே வார்த்தை, ஆன்மாவை உடல் ஆதிக்கம் செலுத்தினால் அசுரத்தனம், உடலை ஆன்மா ஆதிக்கம் செலுத்தினால் அது அந்த குணம் தேவகுணம் தெய்வம் மானிடத்தில் மலரும் என்று அந்த நிகழ்ச்சியை அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். ஒன்பதாவது நூற்பாவில் கூறிய ஒரு விளக்கமாகவும் இந்த அமைந்திருக்கிறது என்பதை நாம் இதிலே பார்க்கிறோம். இந்த குரு பூஜை குருவை வணங்குவதனால், குருவை வழிபடுவதனால் நமக்கு என்ன நன்மை என்று நாம் சிந்தித்து பார்த்தால், நாம் குருவை வழிபட வழிபட எந்த அளவுக்கு நம்ம குருவை வழிபடுகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு புரியாத உண்மைகள் புரியும், விளங்காத உண்மைகள் விளங்கும். ஏன்னு சொன்னால் நேரடியாக படித்தா வந்து இந்த சாஸ்திரங்கள் புரியாது, இலக்கியங்கள் முதல்ல புரியாது. குருவை நீங்கள் வழிபட்டால், குருவை வணங்கினால் உங்களுக்கு புரியும். இப்போ உங்களுக்கு ஒரே சின்ன உதாரணம் சொல்கிறேன், நேரடியாக தெரியாத ஒன்று, கோளர் திருப்பதியும் எல்லாரும் படிச்சிருப்பீங்க. கோளர் திருப்பதியும் பாருங்க, ஒரு அற்புதமான பதிகம். இறைவன் இந்த உயிர்களுடைய துன்பத்தை நீக்குவதற்காகவே ஞானசம்பந்த பெருமான் மூலமாக இந்த கோளர் திருப்பதியத்தை அருளி செய்திருக்கிறார். அந்த கோளர் திருப்பதியும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த முதல் பாட்டை மட்டும் நான் இப்போ சொல்கிறேன் கேளுங்க, வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உடமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசரும் அங்கே நிறுத்த ஆசரும் அவை தன்னுடைய குற்றத்தை விட்டுவிடும் அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. இப்போ ஒவ்வொரு பாட்டிலையும் என்ன சொல்கிறாரு நீங்கள் பாருங்க, எல்லாம் நல்ல நல்ல நல்ல நல்லன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாட்டிலையும் நாலு தடவை சொல்லுவார், எல்லா பாட்டிலையும் நாலு தடவை இருக்கும். ஆனால் அந்த ஒன்பதாவது பாட்டில் மட்டும் நீங்கள் பாருங்க, ஒன்பதாவது பாட்டில் மட்டும் ரெண்டு தான் இருக்கும், ஒன்பதாவது பாட்டில் மட்டும் ரெண்டு நல்ல நல்லதான் பாடுறாரு. ஏன் இவர் இப்படி பாடுறாரு, பல பல வேட

0: பரபாகும் பரணாரி பாகன் பசியேறும் எங்கள் பரபன் சலமகளோடு இருக்கும் முடிமேலணிந்தன் உளமே புகுந்தாதனால் மலர்மிசை அயனோடு மாதும் மறையோடு தேவர் வருகாலமான பலவும் அலைகடல் மேறு நல்ல அவை நல்ல நல்ல மூணுதான் இருக்கும். மற்றதுல நாலு இருக்கும், இந்த பாட்டுல மூணுதான் இருக்கும். ஏன் இப்படி பாடணும்? இது நேரடியா நம்ம பொருள் புரியாது. ஆனால் நம்ம குருவை சிந்தித்தால், ஞானசம்பந்த பெருமானுடைய திருவருளை சிந்தித்தால் நமக்கு இதுல ஒரு உண்மை விளங்கும். இது எந்த பாட்டுல பாடுறாரு? ஒன்பதாவது பாட்டுல பாடுறாரு. மொத்தம் பதினோரு பாட்டு. பதினோராவது பாட்டு வந்து பயன் சொல்ற பாட்டு, அதுல இருக்காது. பத்து பாட்டுல நாலு தடவை பாடினா எத்தனை தடவை வரணும்? நாற்பது தடவை வரணும். நல்ல நல்ல நல்லன்னு நாற்பது தடவை வரணும் பத்து பாட்டுல. ஆனா இந்த பத்து பாட்டுல ஒரு பாட்டுல மட்டும் ஒன்ன குறைச்சிடுறாரு. ஒன்ன குறைச்சா நாற்பதுல ஒன்ன குறைச்சா என்ன ஆகுது? முப்பத்தி ஒன்பது ஆகிருது. இது எந்த பாட்டுல சொல்றாருங்கிறது ரொம்ப முக்கியம். ஒன்பதாம் பாட்டுல சொல்றாரு. இது நவக்கிரகங்களுடைய தீமையிலிருந்து விடுபடுவதற்கான பாட்டு. அதனால ஒன்பதாம் பாட்டுல நான் அந்த கருத்தவர் சொல்றாரு, மூணு தடவை வைக்கிறார். இந்த முப்பத்தொன்பது இருக்கே, இதை கூட்டினீங்கன்னா மூணு ஒன்பது பன்னெண்டு. நம்மளை எல்லாரும் பன்னெண்டு ராசிகளை தான் எல்லாரும் நம்பிக்கிட்டே இருக்காங்க. இந்த பன்னெண்டு ராசிகளில் எந்த ராசியில் சனி இருக்கு, எந்த ராசியில் சூரியன் இருக்கு, எந்த ராசியில் சுக்கிரன் இருக்கு, இதை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ கூட்டினால் பன்னிரெண்டு ராசி. இந்த பன்னிரெண்டு ராசி எப்படி வகுக்கப்படுகிறது? ரெண்டரை நட்சத்திரம் வந்து ஒரு ராசி. நட்சத்திரம் மொத்தம் எத்தனை? இருபத்தி ஏழு. இந்த ஒன்பதையும் முப்பத்தி ஒன்பதுல மூணையும் ஒன்பதையும் பெருக்கி பாருங்க. மூணையும் ஒன்பதையும் பெருக்கி பார்த்தால் இருபத்தி ஏழு. அப்ப அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள், பனிரெண்டு ராசிகள், நவக்கிரகங்கள் எல்லாம் நல்ல நல்ல என்று சொல்லுவதற்காக அவர் என்ன பண்ணாரு? ஒன்னை குறைச்சி முப்பத்தொன்பது தடவை வைத்தார் என்ற உண்மை நமக்கு வந்து திருவருளாலும் குருவருளாலும் தான் புரிய முடியும். அது அவ்வளவு எளிமையா விளங்காது. அந்த குரு வழிபாட்டில் அவ்வளவு பயன் இருக்கிறது. இந்த குன்றக்குடி ஆதி இனத்தில் மெய்கண்டார் பற்றிய கருத்தரங்க நிகழ்ந்து இருக்கிறது. நான் வந்து கலந்து கொண்டிருக்கிறேன். அன்றைக்கு அவ்வளவு வளர்ச்சி நம்மகிட்ட இல்லை, அவ்வளவு புரிந்து கொள்ளக்கூடியது. ஆனால் பெரிய குருமகா சன்னிதானம் அவர்கள் திருமுறைகளையும் மெய்கண்ட சாஸ்திரங்களையும் இங்கே நிறைய கருத்தரங்கள் நடத்தினார்கள். அதிலெல்லாம் கலந்து கொண்ட பயன் எங்களுக்கு இந்த வாழ்வில் ஈடுபடுவதற்கும் இன்றைக்கு இந்த சிறப்பு பெறுவதற்கும் காரணமாக அமைந்தது.
1: இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மாண்பமை நீதியரசர் டாக்டர் மே சொக்கலிங்கம் அவர்கள் விழா பேருரை வழங்கினார். அவற்றில் இருந்து
2: என்ன விழா? முதல் சன்னிதானத்தில் 71வது குரு பூஜை விழா. அந்த குருவை கொண்டாடுகின்ற நாள், அப்படிப்பட்ட நாள் இந்த நாளில் இந்த விழா நடக்கிறது. அடுத்து இந்த சன்னிதானம் அவர்கள் இன்று அவர் எழுதிய இரண்டு நூல்கள் வெளியீடு. சன்னிதானத்தை பற்றிய சிறப்புகள் உங்களுக்கெல்லாம் தெரிந்தது, இருந்தாலும் அதையெல்லாம் நான் உங்களுக்கு நினைவு கூற வேண்டும். சன்னிதானம் அவர்கள் மதுரையிலே தோன்றியவர்கள். மதுரையிலே தோன்றி அடிகளார் அவர்களை பட்டம் பெற்றார்கள். பட்டம் பெற்றவுடன் பிஎஸ்சி, அதை கொண்டு வந்து அவருடைய பேச்சை கேட்டு கேட்டு அதிலே உருகியவர்கள். பட்டத்தை கொண்டு வந்து இந்த மடத்துக்கு வந்தார்கள். மாடியில் போய் பார்த்தார்கள், பட்டத்தை கையில் கொடுத்தார்கள், விழுந்து கும்பிட்டார்கள், வாங்கி கொண்டார்கள். அப்போது அடிகளார் இவருடைய நமது பொன்னம்பலடியாருடைய முகத்தை பார்த்து கொண்டே இருந்தார். இவர் அப்போதே இவருக்கு நம்ம ஏன் பார்த்து கொண்டே இருக்கிறாரே என்று தோன்றியது. இதுதான் ஆரம்பம். இதற்கு பின்பு அடிகளார் மதுரை சென்று விட்டார். மதுரையில் இந்த குன்றக்குடியில் தயாராகின்ற பொருட்களையெல்லாம் விற்பதற்கு ஒரு அங்காடி ஒன்று திறந்தார்கள். அந்த அங்காடி திறப்பதற்கு குன்றக்குடி அடிகளார் போய் திறந்து வைக்கிறார். அப்போது அடிகளார் அவர்கள் அங்கிருந்த சிறு பணிகளை பார்த்து கொண்டிருந்தார். இவரை அழைத்து வரவேற்புரை நீ நிகழ்த்தி என்று சொன்னார். ஒரு பத்து நிமிடம் ஏழு எட்டு நிமிடம் இருக்கும் அந்த வரவேற்புரை. இந்த வரவேற்புரை அடிகளார் 45வது குரு மகா சன்னிதானத்தை மனதிலே ஒரு இதை ஏற்படுத்தியது, உள்ளே ஒரு ஆழமான விஷயத்தை ஏற்படுத்தியது. இது இரண்டாவது. மூன்றாவது, ஒரு நாள் திருநெல்வேலியிலிருந்து 45வது சன்னிதானம் வந்தார்கள். மதுரையிலே தங்க வேண்டியது ஏற்பட்டது, மதுரையிலே தங்கினார்கள். அவ்வாறு தங்குகிற போது ஒரு நாள் இரவு 9 மணி, 12 மணி நேரம் இருவரும் ஒரே அறையில் இருந்தார்கள். அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள், இவர்கள் பதில் சொல்கிறார்கள், இவர் கேள்வி கேட்க அவர் பதில் ரெண்டு டிஸ்கஷன், அதாவது சமய சமூக எல்லா விதமான விஷயங்கள் டிஸ்கஷன் ஆகுது. அப்போ அடிகளார் அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்துட்டார். அப்போ இவரிடம் சொன்னார், நீ வந்து இந்த சிறிய வாழ்க்கையின சிறு வட்டத்துக்குள் சுத்தக்கூடாது. நீ சமூகத்துக்கு சமுதாயத்துக்கு செய்ய வேண்டியது எத்தனையோ இருக்கிறது, நீ அந்த நிலையை அடைய வேண்டும் என்றார். அடிகளார் பதறி போயிட்டார். சரி, நம்ம அந்த லைனை கூப்பிடுறாரு போல இருக்கு, ஒன்றும் புரியலை, முடிஞ்சது. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ், இவருக்கு ஒரு அழைப்பு, அழைப்போடு இங்கே வந்தார், மாடிக்கு வந்தார். வந்தவுடன் அவருடைய கட்டளை என்ன கட்டளை தெரியுமா? நீ இங்கு வந்துவிட்டாய், இங்கேயே இரு என்ற கட்டளை.

தூக்கி காஷாயத்தை கொடுத்தாரு. அடிகளாரும் பதில் சொல்வதற்கு வழி இல்லை. அதை கட்டிக்கொண்டு இங்கு வந்தார். அவர் என்னென்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் பின்பற்றினார். அப்போது 1993 இரண்டாவது மாதம் இளவரசு பட்டம். இந்த நிலையை அடைந்தவுடன் இவர் தாயாரும் தந்தை சகோதரியும் இங்கு வந்தார்கள். அங்கே இருக்க ட்ரெஸ் எல்லாத்தையும் என் தாயார் எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க. வந்து காட்டி எவ்வளோ அழுது எழுது பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கலை. மன திட்டம் இங்கே அதிகம், அசையலை. அதுக்கப்புறம் அடிகளார் சொன்னார், நான் அப்பப்போ ட்ரெஸ் மாற்றுவேன், நீ அப்போ மதுரையில் என்கிட்ட என்ன சொன்ன, அப்பப்போ ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டே இருக்கியே அப்படி என்று சொல்லிக்கொண்டே இருந்தாய். இப்போ ட்ரெஸ்ஸை மாற்ற வழியே இல்லை, இது ஒரு ட்ரெஸ் தான் எனக்கு வாழ்க்கை பூராம் என்று சொன்னார். உடனே அந்த அம்மா வந்து, தம்பி பரவாயில்ல, நீ எத்தனை தவணாலும் போடு, நான் தோச்சி போடுறேன், கவலைப்படல், நீ வா. ஏதோ ரெண்டு பேரும் சொல்லி பார்த்தார்கள். இவர் இதற்கெல்லாம் வசையவே இல்லை, அவர் முடிவு வேறு வழி இல்லை. அந்த அம்மையார் தான் உயிரோடு இருக்கின்ற காலம் வரையில் இவர் போட்டுக்கொண்ட ட்ரெஸ்ஸுகளை பீரோலில் வைத்து தினசரி அதை எடுத்து தன் நெஞ்சில் வைத்து அந்த ட்ரெஸ்ஸோடு பேசி கொண்டிருக்கிறார் இவர் என்று நினைத்து. அப்போ அது பாசத்தின் உணர்வு, இது தவ கோலத்தின் உணர்வு. இதை மனசை தொட்டது இவர்கள் இருந்த வீட்டில் ஒரு சின்ன தெரு. அந்த தெரு வீட்டில் வாசல்ல ஒரு டீ கடை. இந்த டீ கடையில் உட்காந்து காலையில் அடிகளார் போய் டீ சாப்பிட்ற வழக்கம். அங்கே சண்முகவேல் அப்படின்னு துப்புரவு தொழிலாளி, அந்த தொழிலாளி வந்து அங்கே உட்காந்து டீ குடிக்கிற போது இவர் டீக்கு பேமெண்ட் பண்ணுவார், அடிகளார் அவருக்கு கொடுப்பார். அந்த ஆள் இதை கேள்விப்பட்டு அடிகளார் துறவு பூண்டதும் இங்கே வந்தார். வந்தபோது நல்லா பட்டு சட்டை பட்டு வேஷ்டி, அதோடு வந்து அடிகளாரை பார்க்க, அடிகளார் பார்த்து விட்டு, சண்முகவேல் நீ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு பட்டு சட்டை போட்டு வந்திருக்கிய என்ன விஷயம்னு அடிகளார் கேட்க, அவர் சொன்னார், இந்த மாதிரி போட்டு வந்தா தான் உள்ளே விடுவாகணுங்கிறக்காக தான் நான் போட்டு வந்தேன் அப்படியும் துப்புரவு தொழிலாளி சொல்ல. உள்ளே வந்துட்டார், பார்த்துட்டார், இவர் தான் துறவு மேற்கொண்டதை சொன்னார். அந்த ஆள் அப்படி தரையில் விழுந்து விழுந்து அழுதேன், கொட்டுது கண்ணீர். அவ எந்திரிச்சு நிற்கிறான், அந்த பட்டு வேஷ்டியெல்லாம் அப்படி அந்த அப்படி இந்த மண்ணு பட்டு கரையா போச்சு. அவன் ஒரு கேள்வி கேட்டான், நான் இன்னும் என்னுடைய வேலையை தொடருவேன், அந்த இடத்தையெல்லாம் துப்புரவு செய்வேன், அதையெல்லாம் நான் சுத்தம் செய்வேன், ஆனால் எங்கள் மனத்தை யார் சுத்தம் செய்வார் என்று அடிகளாரை கேட்டேன். என்னுடைய வேலை ஒவ்வொரு ரோட்டை சுத்தம் பண்ணுறதை பண்ணிக்கிட்டே இருப்பேன், அந்த வேலை எனக்கு எப்போதும் உண்டு, ஆனால் எங்கள் மனத்தை யார் தூய்மைப்படுத்த, நீ சிங்க மாதிரி வருவீல, எங்கள் மனத்தை தூய்மையாக்குகின்றவர்கள் யார் அங்கு இருக்கிறார்கள் என்று அடிகளாரை பார்த்து அவன் கேட்டான். அடிகளார் அதற்கு என்ன பதில் சொல்ல முடியும், பதில் சொல்ல முடியாது. அடிகளார் சில்லற ரூபாய் எடுத்தார் கொடுக்கறதுக்காக. எனக்கு வேண்டாம், விபூதி தாருங்கள் என்று சொன்னான். அந்த விபூதியை வாங்கி பூசிக்கிட்டு போனேன். அதுக்கப்புறம் இன்று வரை அடிகளார் அவனை பார்க்கவில்லை. அப்போ அந்த துப்புரவு தொழிலாளியுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கிறது, அதுதான் மனித நேயம். அங்கு விதைத்த மனிதனை ஒரு துறவியான பின்பும் அவன் வந்து காலையில் விழுந்து அப்படியே ஷட்டெல்லாம் ஆகி போச்சு, இதுதான் மனிதநேயம். அதுக்கப்புறம் 96 இளவரசு அவர் பெரியவர் இயற்கையையும் பட்டம் பெறுகிறார். 96 to 2006 இந்த 2006 30 ஆண்டு காலம். இந்த 30 ஆண்டு காலத்தில் அடிகளார் பெருமான் இங்கு சாதித்தது என்ன, இதான் கேள்விப்போம். இங்கு சாதித்தது என்ன, முதல்ல திருக்கோவில்கள் இங்கு இதனுடைய கட்டுப்பாட்டில் 6 கோவில் இருக்கு. இந்த 6 கோவிலுக்கும் அடிகளார் அவர்கள் பதவிக்கு வந்த பின்பு எல்லா கோவிலுக்கும் கம்ப்ளீட்டாக ரெனோவேஷன் பண்ணி எல்லா கோவில்களுக்கும் கும்பாபிஷேகம் நடத்தியிருக்கிறார். 6 கோவில் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. இதுக்கப்புறம் இவர்களுடைய நிர்வாகம், ஒரு அடிகளார் அவர்கள் தோற்றத்தில் ரொம்ப எளிமை. ஏனென்றால் இப்போ நம்ம மாதிரி மோதறான் செயின் இதெல்லாம் ஒன்றும் போட்டுக்க வராது, அதுதான் கோலம். ஆசையை அறுத்தது தானே துறவு. அந்த பக்கத்தில் போனவருக்கு அந்த எண்ணமே கிடையாது, அதை பற்றி யோசனையும் கிடையாது. அவர்கள் இங்கு தொடக்கப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி, கல்லூரி பாபநாசத்தில் கல்லூரி, பெண்கள் கல்லூரி என்று கிட்டத்தட்ட ஒரு 20-25 இன்ஸ்டிடியூஷன் இருக்குது. அத்தனையும் அன்று முதல் இன்று வரை நிர்வாகம் சிறப்பாக சீராக எந்த குறைபாடும் சொல்லப்படாமல் நடந்து வருகிறது. இது அடுத்து அடிகளார் முன்னவர் 45வது பட்டம் இருந்த காலத்தில் கூரையாக இருந்த கட்டிடங்கள், ஓட்டு கூரையாக இருந்த கட்டிடங்கள் எல்லாம் இன்று அனைத்துமே ஆர்சி ரூஃபிங் ஆயிருக்கு. இது அடிகளார் காலத்தில் ஆர்சி ரூஃபிங் பண்ணியிருக்கார். இது அடுத்து அவருடைய மனிதநேயம் எப்படிப்பட்டது என்றால், மனிதநேயம் இங்கே ஒருத்தர் வேலை செய்கிறார், இங்கே செய்கிறார், பள்ளிக்கூடத்தில் செய்கிறார், இங்கே வேலை செய்தாலும் அவருக்கு பின்பு அந்த கம்பாஷனர் கிரவுண்டில் அவர் வீட்டில் ஒருவருக்கு வேலை கொடுத்து கொண்டே வருகிறார். ஏதாவது ஒருத்தருக்கு ஒரு வேலை கண்டிப்பாக உண்டு, இது கம்பாஷனர் கிரவுண்டு. இதெல்லாம் அவருடைய நிர்வாகத்துக்கு உட்பட்ட விஷயங்கள். அடுத்து இவருடைய பட்டங்கள் இருக்கு பாருங்க, அதாவது கலைமாமணி, அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் புரஸ்கார் விருது, அதுக்கப்புறம் பெங்களூரில் விருது, காமராஜ் யூனிவர்சிட்டி விருது, அழகப்பா கல்கலைக்கு விருது, அண்ணாமலை பல்கலைக்கு விருது, 2 டாக்டரேட்டு, ஏகப்பட்ட பட்டம்.
பட்டம் ஒரு பக்கத்துக்கு ஒரு புத்தகத்துக்கு வருது. அத்தனை பட்டங்கள் குவித்து

பட்டங்கள் இவரை தேடி வந்திருக்கின்றன. பட்டங்களை தேடி ஒன்று இவர் போகவே இல்லை. இவர் ஆசையை கேட்டெல்லாம் வாங்குகிற விவகாரமே கிடையாது. அத்தனை பட்டங்கள் வந்திருக்கு. இவர் இருக்கிற பதவி இருக்குது பாருங்கள், பதவி ஏகப்பட்டது. காமராஜ் யூனிவர்சிட்டி செனட் மெம்பர், அழகப்பா யூனிவர்சிட்டி செனட் மெம்பர், அண்ணாமலை யூனிவர்சிட்டி செனட் மெம்பர், அதாவது திருக்குறள் ஆய்வுக் கழகத்தினுடைய அகில இந்திய தமிழ்நாட்டினுடைய தலைவர், இப்படி எத்தனையோ விதத்தில் எல்லாம் தலைவர் பதவி. அடுத்து தமிழுக்காக எத்தனையோ நூல்கள். அதுக்கப்புறம் சமுதாய பணி, சமூக பணி, அதாவது எங்கேயாவது ஒரு இடர் ஒரு சிரமம் அப்படின்னு அடிகள் அரங்கு தோன்றுவார். அதாவது கிருஷ்ண பரமாத்மா தோன்றது மாதிரி, அதாவது சுனாமி புயல் அட்டான் அந்த இடத்துல போய் நிற்கிறார், கோவையில் குண்டு வெடிப்பு அங்கே போய் நிற்கிறார். இப்போ அடிகளார் சொன்னது தான், நான் போய் செஷன் ஜட்ஜாக போனேன், என்னை இப்போ சீஃப் ஜஸ்டிஸ் கூப்பிட்டார் நான் மெட்ராஸ் ஹோல் சிட்டி கண்ட்ரோலில் இருந்தது, பிரின்சிபல் ஜட்ஜாக இருந்தேன், ஒரு 18 டிசி ஜட்ஜு, 14 சப் ஜட்ஜு, 42 மேஜிஸ்ட்ரேட்டு, ஹோல் சிட்டி என் கண்ட்ரோலில் இருந்தது. என்னை டக்குனு ஓடி கோயம்புத்தூரில் போடுறேனார். எனக்கு முகம் கருத்து போச்சு. அவர் முகத்தை பார்த்தார், நான் வந்து நார்த் இண்டியன், புதுசாக தான் வந்திருக்கேன், உன்னை பற்றி எனக்கு தெரியாது, இங்கே இருக்க பக்கத்து ஜட்ஜு பிரதர் ஜட்ஜெல்லாம் உன்னைத்தான் போடணுங்கிறாங்கன்னாரு. அப்போவும் என் முகம் அசையலை, அப்படி நிற்கணும், கிட்டக்க போக முடியாது. உடனே சொன்னார் ஒரு வார்த்தை, வி வாண்ட் டு போஸ்ட் அ ஸ்ட்ராங் அண்ட் அன்பயாஸ் ஜட்ஜு கோ அப்படின்னார். ஒரு அன்பயாஸ் ஜட்ஜு ஸ்ட்ராங் ஜட்ஜுங்கிற என்னை பற்றின ஒரு ஒப்பீனியன் ஹைகோர்ட்டில் இருக்குன்னு புரிஞ்சுது. அதை என் மடியில் வச்சுக்கிட்டு அப்படியே போனேன். அங்கே போய் இறங்கின உடனே ஊரே அப்படி சொன்னது தான், இந்து முஸ்லீம் கலவரம், யாராவது ஒருத்தன் வெளியே போனால் எதோ உயிரோட வீட்டுக்கு வந்து சேரணும், ஒரே கலவரமாக இருந்த நேரம். நான் போனவுடன் நான் தெரிந்து கொண்ட விஷயம் என்னென்னா, ஓர் சமயவாதி, ஓர் மதத்தினுடைய துறவி, எல்லாரையும் பார்த்து சமாதானம் செய்து கொண்டு, எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இந்த மாதிரி மன திட்பத்தோட மன துணிச்சலோடு ஒரு சாமியார் வந்து எப்படி தெரிவார் யாருன்னு விசாரித்தேன். குன்றக்கொடி ஆதீனம்னா, ஆகா விடு, என் காரை எடுத்தேன் டக்குனு ஸ்பாட்டுக்கு போனேன், அப்படியே கார் போய் நின்றுச்சு. போய் இறங்கினே அடிகளாரை பார்த்தேன், கும்பிட்டேன். அடிகளாரை நான் பார்த்து விட்டு தான் அங்கே சார்ஜ் எடுத்தேன் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். ஏன் தெரியுமா, நான் அடிகளாரை பார்த்த உடனே சார்ஜ் எடுக்கிறது இல்லை, எனக்கு சார்ஜ் ஏறிடுச்சு உள்ள.

சுனாமி நாகப்பட்டினம். அதையும் தடுமாறுற நேரம் அப்படியே உள்ளே பூந்தார், அனைத்தையும் செய்தார், அது பக்கத்தில் இருந்தார். அது அந்த என்ன அங்கே செஞ்சாருங்கிறது அந்த இடம் வரையில் சொல்கிறேன். கொரோனாவில் வந்து 10 லட்சம் ரூபா, அங்கே ஒரு இந்த திருப்பத்தூர் பக்கத்தில் ஒரு பெரிய இது, அதுக்கு ஒரு 5 லட்சம் ரூபா தொகையாக கொடுத்து கொண்டு இருந்திருக்கிறார். அந்தந்த ஸ்பாட்டுக்கு போயிருக்கார். இந்த மாதிரி சமூக பணி, சமுதாய பணி, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது பாருங்கள். இதை முன்னின்று செய்கின்ற ஒரு மனோபக்குவம், மனநிலை, அதான் அடிகளார் எனக்கு மரியாதை இருக்குது, சிம்பிளிசிட்டி போதும், 4 பேர் பட்டம் கொடுக்குறேன் அல்ல, நான் வந்து முன்னின்று நின்று நான் கலந்து கொள்ளணும், மக்களோடு மக்களாக இருக்கணும், என் அன்பை எல்லோருக்கும் பரிமாறணும், சமுதாய பணியில் இருக்கணும், சமூக பணியில் இருக்கணும், அதெல்லாம் தான் ஒரு துறவிக்க வேண்டியது என்பதையெல்லாம் முதல் முதலாக ஊருக்கு அறிவித்தது, உலகுக்கு அறிவித்தது இந்த தான். நீங்கள் தமிழ்நாட்டில் எல்லா மடத்தை எடுத்து பாருங்கள். 45வது பட்டம் இவர் அப்படி ஊர் ஊராக சுற்றிக்கிட்டே வந்தார். 26வது பட்டம் தருமபுரத்தில் சண்முக பரமானந்த சுவாமிகள், 26வது பட்டம். ரெண்டு பேரும் ஒன்றாக பயின்றவர்கள். இங்கே அவர் இளவரசர் ஆகிறார், அவர் அங்கே இளவரசர் ஆகிறார். அவர் அங்கே சாமி எப்படி எல்லாத்தையும் சொல்லுவாராம், இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சமயவாதத்தில் சைவ சமயத்துக்கு நான் உள்ளிருந்து கீழே வேருக்கு நீர் ஊற்றி கொண்டிருக்கிறேன், அவர் உலகை வளம் வந்து அதை வளர்த்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். நான் உள்ளே உட்காந்துக்கிட்டு நீர் ஊற்றுறேன்.

0: வேருக்கு நீர் ஊற்றுகிறேன், அவர் உலகத்தை சுற்றி வந்து ஆற்றி கொண்டிருக்கிறார் பாரா. அப்போ என்ன அர்த்தம்? எல்லா ஆதீனங்களும் உள்ளே இருந்து அவர்களால் செய்ய முடிந்த அளவுக்கு வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். இல்லை என்று சொல்வதற்கில்லை, வளர்க்கிறார்கள். தமிழை வளர்க்கிறார்கள், சைவத்தை வளர்க்கிறார்கள். ஆனால் சைவம் சமூகம் என்பதோடு மட்டும் இல்லாமல், தமிழோடு மட்டும் இல்லாமல், சமுதாய பணியும் செய்ய வேண்டும். அதனுடைய என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று சுற்றி வந்து கொண்டிருக்கிறவர் நமது அடிகளாரவர்கள். அடிகளாரவர்கள் பிரான்மலையில் பாரிய உயர்நிலைப் பள்ளி இருக்கிறது. இந்த பாரிய உயர்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி வைக்கணும். அப்படி வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுற போது அவர்கள் அதிகாரிகள் வந்து பார்த்தார்கள், இந்த பள்ளிக்கூடத்தில் எங்கே வைக்கிறது, எங்கே இருக்குது கட்டடம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மாற்றிட்டாங்க. 45வது பட்டம் சாமியப்ப இளவரசு 45வது பட்டம் அத்தனை கவலைப்பட்டார். ஆகா, நம்ம ஸ்கூலுக்கு கிடைக்கிற சான்ஸ் போச்சு அப்படின்னு வருத்தப்பட்டார். அந்த வருத்தம் இவருடைய நெஞ்சிலே விதைக்கப்பட்ட விதை. இதற்கு பின்னாடி இவர் கட்டி முடித்தாச்சு, இவர் காலத்தில் அதை கட்டினார், அருமையான கட்டிடம் கட்டியாச்சு. இப்போ ஹைஸ்கூல் நடந்துகிட்டு இருக்கு, மேல்நிலைப்பள்ளி நடந்து கொண்டு ஹையர் செகண்டரி ஸ்கூல் நடக்குது, அதில் இப்போ எல்லா விழாக்களும் நடத்துகிறாரு. அந்த கட்டிடம் கட்டி முடித்தாச்சு. கட்டி முடித்து அன்றைக்கி ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போது எல்லாம் கூடியாச்சு, கொட்டையை போட்டாச்சு, ஆள் வந்தாச்சு, ஃபுல் க்ரௌடு. ஆரம்பிக்க போகிற நேரத்தில் இவருக்கு கிடைத்த ஒரு செய்தி, எல்லோரும் கிட்டக்க வந்தார், ஹெட் மாஸ்டர் நம்ம இன்றைக்கி பண்ணிடுவோமா அப்படின்னாரு. வேற ஒருத்தர் வந்தார், இன்றைக்கி நடத்திடலாமா? இவருக்கு அச்சமாய்வு, எல்லாரும் நடத்தலாமா போகலாமா வரலாமான்னு என்னென்னு புரியலை. எல்லாரும் வந்தாச்சு. மெதுவாக உள்ளே கூட்டி போய் ரூமுக்குள்ளே போய் இந்த ஹெட் மாஸ்டர் கேட்டார், என்ன விஷயம்? எல்லாரும் இப்படியே கேள்வியை கேட்குறேன்னு. உங்கள் தாயார் விஷயம்னு சொன்ன உடனே இவர் என்ன அவருக்கு பதில் சொன்னார்னா, அந்த விஷயத்தை இப்போது கண்டுகொள்ளாதீர்கள், வெளியே சொல்லாதீர்கள், விழா நடக்கட்டும் என்று சொன்னார். அதான் மனத்திட்பம். மனத்தில் இருக்கக்கூடிய இந்த நிலைக்கு வந்துட்டோம், இதிலேருந்து மாறக்கூடாது, அசையக்கூடாது, அசைவின்றி இருக்க வேண்டும். ஏனென்றால் துறவிகள் உயிர் போன உடலை பார்க்கக்கூடாது என்பது மரபு. அந்த மரபுக்கு ஸ்டிக்கான் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே போய் விளக்கேற்றி வச்சு அந்த விழாவை நடத்தி விட்டார். கடைசி வரையில் தன் தாயாருடைய காரியத்தில் இவர் கலந்து கொள்ளவில்லை. அதை போய் பார்த்துட்டார், பார்த்து முடிஞ்சது, விளக்கேற்றுறார். அந்த விளக்கேற்றி ஒரு 5வது நிமிஷம் மேலே ரெஸ்லிங் மழை தூவுது. அப்போ மனசில் என்ன தோணுது? அடிகளாருடைய ஆசை நிறைவேறுகிறது, கட்டடம் கட்டி திறந்து விட்டோம், அடிகளார் அங்கிருந்து வாழ்த்தி கொண்டிருக்கிறார். அப்போது இவருடைய கண்களில் கண்ணீர் வருகிறது. இந்த கண்ணீரும் அந்த மழை நீரும் ஒன்று சேர்ந்தது. இதான் முக்கியம். அங்கிருந்து மழை நீர் வந்து அடிகளார் ஆசீர்வாதம் பண்ணுறார். இவருடைய கண்களிலே தான் நிறைவேற்றி விட்டோம் என்றது. தன் தாயிடையே அங்கு தீமூட்டப்பட்டிருக்கிறது, இங்கு ஒளிவெள்ளம், இத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு தீபம் ஏற்றப்பட்டிருக்கிறது என்று எழுகிறார் அடிகளார். ஒரு அடிகளார் ஸ்தானத்தில் இருக்கின்ற துறவி அதை போய் கலந்து கொள்ளக்கூடாது, ஒரு உயிரற்ற உடலை பார்க்கக்கூடாது என்பது மரபு. அதை அன்று பின்பற்றினார் அடிகளார். அடுத்து சுனாமி புயல் வந்தது. இது அடுத்த ஸ்டேஜ், நாகப்பட்டினம். சுனாமி புயல் வந்தவொடனே இங்கே நாகப்பட்டினத்துக்கு அடிகளார் ஓடுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 50-100 அதாவது அப்படி உடல்கள் அப்படி இதாகி போய் மண்ணுக்குள்ளே கிடக்கு. அதை எல்லாவற்றையும் பக்கத்திலிருந்து தோண்ட சொன்னார். அது எல்லாம் தோண்டி எல்லாம் கிளீன் பண்ணி எல்லாம் மறுபடி புதைச்சாங்க. அதே அடிகளார் நடத்தினார். அப்போ அதெல்லாம் கண்ணால் பார்த்தாரா இல்லையா, பார்க்கலாமா என்றால் அதை பார்த்தார். தன் தாயின் உடலை பார்க்காத அடிகளார் சமுதாய பணியில் சமூக பணியில் ஈடுபட்டு இருக்கின்ற போது அந்த உடல்களை எல்லாம் பார்த்தார். அப்படி என்றால் அதற்கு என்ன பொருள்? சாதாரண மனநிலை இருக்கின்ற மனிதனுக்கு மரபு முக்கியம். மரபுக்கு மனிதன் கட்டுப்படுகிறான், மா மனிதர்களுக்கு மரபு கட்டுப்படுகிறது. அடிகளார் என்கின்ற மா மனிதருக்கு இந்த மரபு கட்டுப்பட்டு இருக்கிறது.
1: நிறைவாக குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனம் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள் சிறப்புரையாற்றினார். அவற்றில் இருந்து
2: எப்போதும் மக்கள் நலப்பணி ஆற்றுவதுதான் நமது கடமை. தமிழ்நாட்டு கோயிலில் தமிழ் அர்ச்சனையை முதோ தொடங்கி வைத்தது எங்கே என்றால் நமது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். அதுக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் தொடங்கினாங்க பேரூர் கோயிலில், ஆனால் அது அரசு தொடங்கப்படவில்லை, அறநிலையத்துறையின் அங்கீகாரம் அல்ல. முதல் தமிழ்நாட்டு கோவிலில் மீனாட்சியம்மன் கோவிலிலே தமிழர்ச்சனை தொடங்கப்பட்டது. அப்போ முதலமைச்சரும் அறநிலையத்துறை அமைச்சரும் பக்தவத்சல அவர்கள். முதல்ல அவங்க கருத்து முரண்பாடாக இருக்கிறாங்க, திரு தமிழில் எப்படியா அர்ச்சனை பண்ண முடியும் என்று கேட்குறாங்க. அதற்கு மகா சன்னிதானம் 12 திருமுறைகளுக்கு அடையாளமாக 12 கார்களில் அணிவகுப்பு, 63 நாயன்மார்களுக்கு அடையாளமாக 63 சமய தமிழரிகள் அப்போ இருக்க முதலமைச்சரை சந்தித்தார்கள். எனக்கு தமிழர்ச்சனையில் முழு உடன்பாடு உண்டு என்று கைப்பட எழுதி கொடுத்தார் முதலமைச்சர். அன்றே அதற்கு அடுத்த வாரமே மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் 1962 சர் பி டி ராஜன் தலைமையில் அமைச்சர் முதலமைச்சர் பக்தவச்சலம் அவர்கள் தொடங்கி வைக்க மகா சன்னிதானம்

இருக்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் தமிழர்ச்சனை தொடங்கப்பட்டது. ஈரோடு அறநெறி திருக்கூட்டம் இங்கே வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு ஒரு பெரிய வரலாற்று சிறப்பு இருக்கு. பெரியாரும் மகாசன்னிதானமும் சந்திச்ச இடம் அது. ஈரோட்டிலே சென்னியப்ப முதலியார் வளாகத்தில் சந்திக்கிறாங்க. நீண்ட உரையாடல். மகாசன்னிதானத்தின் கடைசியாக பெரியார் சொன்னாங்க, எனக்கும் கடவுளுக்கு என்ன சண்டைங்க, கடவுள் பேரில் நடக்கிற தவறுகளை தானே நான் சுட்டி காட்டுறேன், அது கடவுள் செய்யலையே சன்னிதானம், ஏன் கடவுள் தட்டி கேட்கல பெரியார், காலப்போக்கில் அதையெல்லாம் நாம் மாற்றுவோம் என்று மகா சன்னிதானம் உங்கள் மரபுகள் இடம் தருமா பெரியார். இந்த விவாதத்துக்கு பிறகுதான் நீங்கள் உங்கள் பாதையில் பணி செய்யுங்கள், நான் என் பாதையில் பணி செய்கிறேன், ஒன்று சமரச நிலை, பெரியாரின் போக்கு ஒன்று மகா சன்னிதானத்தின் போக்கு, கடவுளை போற்று மனிதனை நினை, அந்த பாதையில் பயணம் செய்தார்கள். பயிர் செய்கிறோம் என்று சிலர் களைகளை பயிர் செய்கிறார்கள், வேறு சிலரோ களைகளை பிடுங்குகிறோம் என்று சொல்லிக்கொண்டே பயிர்களை பயிர் செய்து விடுகிறார்கள். ஐயா சொன்ன மாதிரி குன்றக்குடி அங்காடி மதுரையில் திறக்கும் போது நாம் ஆற்றிய சுருக்கமான வரவேற்புரை மகா சன்னிதானத்தை கவனிக்க வச்சது. பல பணிகளை நாம் அவர்கள் விளியாலிட்ட பணிகளை விரைவாய் விசையுறு பந்தினை போல செஞ்சிருப்போம், அதெல்லாம் உற்று பார்ப்பாங்க. ஆனால் பாராட்டு பத்திரம் மகா சன்னிதானத்திடம் எளிமையாக பெற இயலாது. அப்போ மகா சன்னிதானம் பல நேரங்களில் கடுமையானவர்கள், கோபம் எப்போ வரும், அடுத்த நிமிடம் கோபம் மாறும், அடுத்த நிமிடம் கோபம் வரும். அவர்கள் அப்போ மகா சன்னிதானத்தை அந்த அரங்கத்தில் நம்ம பேசின உடனே எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, நம்மளை அவங்க நிறுவனத்துக்கு வேணும்னாங்க. மடத்தின் ஒரு நாள் முழுவதும் உரையாடல் மதுரையில், அதுக்கு பிறகு இங்கே வந்து இங்கேயே இரு என்றார்கள். இங்கேயே இரு என்பது ஞான வாக்கு, அது குறிஞான சம்பந்தருக்கு கமலை ஞானப்பிரகாசர் தந்த வாக்கு. தர்மபித்தினியோட வீட்டுக்குள்ளே போயிட்டாரு, இங்கேயே இருப்பானார், கைவிளக்கு பிடிச்சிட்டு வர்றாரு. தர்மயாதீனத்தின் நிறுவனர் குறிஞான சம்பந்தர். மீனாட்சி அம்மையின் அற்புதத்தால் அவருக்கு சிவலிங்கம் கிடைச்சது, சொக்கலிங்கர் கிடைச்சார். அதை போல் திருநெல்வேலியில் ஒரு ஏழை விவசாயி கோயிலுக்கு போயிட்டாரு, நெல்லை உலர்த்தி விட்டு மழை பெய்யுது, ஐயோ நெல் நேரம் நனைஞ்சிருக்குமே, அதைத்தான் அன்னைக்கு அவருக்கு இறைவனுக்கு நைவேத்தியம், இறைவனுக்கு நைவேத்தியம் இல்லாமல் போயிருமே நினைக்கிறாரு. அந்த இடத்துல மட்டும் மழை பெய்யல, அதனால தான் திருநெல்வேலி அந்த ஊருக்கு. அதை போல் நம்ம வையாபுரியில் அந்த குளத்தை தூர்வார்கிற போது அந்த திருக்குளத்திற்கு மட்டும் வேலி அமைத்து காத்தார், இயற்கை வேலி அமைத்து காத்தார் எம்பெருமான் சண்முகநாத பெருமான். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய சண்முகநாதன் அற்புத திருத்தலத்திலே தான் இவர்கள் ஆற்றிய தமிழ் பணிக்கு தமிழாகரர் என்ற சிறப்பு. இப்படி நல்ல தமிழ் சுற்றம் குன்றக்குடி ஆதீனத்திற்கு கிடைத்த பெரும் சொத்துக்கள். அந்த வகையில் தான் தமிழ் பயணம் இடையராது நடைபெறுகிறது. மகாசன்னிதானம் இங்கேயே இருந்தாங்க, இந்த மடத்தில் இதே கொழுப்பீடத்தில் கூட்டிகிட்டு கீழே இறங்கி வந்துட்டாங்க. பின்னால் நம்ம 10 நிமிடத்திற்கு முன்பு சராசரி உடையில் மதுரையிலிருந்து புறப்பட்ட நாம் குன்றக்குடி மாடியிலிருந்து கீழே இறங்கி காலத்தினாதர் சந்நிதியில் காவி உடைக்கு மாறிவிட்டோம். பின்னால் நின்று வீசுகிறோம். மகா சன்னிதானத்திற்கு முடி எடுக்கப்பட்டு விட்டது, இனி வாழ்க்கையில் முடி இல்லை, ஆனால் வாழ்வு முழுவதும் மகா சன்னிதானத்தின் திருவடிதான் நம் முடி பட வேண்டிய இடம் என்று பின்னால் இருந்து விசிறிக்கிட்டே இருக்கிறோம். அரங்கத்தில் தமிழ் சான்றோர்கள், நக்கீர சபை அது, குற்றம் காணுவன்றா குற்றம் சொல்லிடுவாங்க சன்னிதானத்திட்ட கூட. அதனால தான் திருப்பத்தூர் தமிழ்ச்சங்கம் அவ்வளவு சிறப்பாக வளர்ந்தது. பாரியாண்ட பரமமலையில் சங்கத்தமிழ் முற்றம். அப்போ பின்னாடி இருந்து ஒருத்தர் கூட்டத்திலேருந்து எந்திரிச்சார், என்ன சாமி ஒருத்தர் பின்னாடி நிற்கிறாரே அவர் யார் அப்படின்னு. அவர் சன்னிதானம் அப்போ தான் இன்றைக்கி துறவரம் எடுத்திருக்காரு, அவரை கொஞ்சம் பேச சொல்லுங்கன்ட்டார். நமக்கு அச்சம் நடுக்கும், ஆனால் மகா சன்னிதானம் சரி பேசுங்கன்னு கண்ணால் காமிச்சார். இதே அரங்கத்தில் அன்றைக்கு சன்னிதானத்தின் ஞானபீட நாள், அப்போ தான் தெரியும் எல்லாருக்கும் இன்றைக்கு ஞானபீட நாள் என்று. அந்த நேரத்தில் நாம் உதிர்த்த சில வார்த்தைகள் மகா சன்னிதானத்தின் கண்ணோரத்தில் கசிவு, அரங்கம் முழுவதும் மன நிறைவு. அதுக்கு பிறகு ஒரு விழா இளைய சன்னிதானமாய் கடியாப்பட்டியில் மணிவாசகர் பதிப்பகத்தின் மையப்பனாரின் மணிவிழா. சன்னிதானம் கார் வரைக்கும் வந்தாங்க, கொஞ்சம் அவங்களுக்கு சிரமமாக இருந்தது, உடல்நல சிரமம் ஏற்பட்டுருச்சு. உடனே திரும்பி என்னை பார்த்தாங்க, நம்மளையும் சேர்த்து அழைச்சி போக வந்தாங்க. கார்கிட்ட வந்துட்டு நீங்கள் மட்டும் போங்க, நான் கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும்ட்டேன். உடனடியாக நம்ம அப்படியே ரொம்ப பயத்தோடு சன்னிதானம் வந்துட்டு வந்துடலாமே வந்துட்டு வந்துடலாமே, நீங்கள் போங்க அப்படின்ட்டேன். அரங்கம் மணிவாசகரது அரங்கம் கடியாப்பட்டி மையப்பனாரின் அரங்கத்தில் தமிழ்நாட்டின் அனைத்து துணைவேந்தர்கள், தமிழர்கள் உட்பட பெரும்பெரும் தமிழறிஞர்கள் எல்லாரும் பரம்பரையை அவர் தொலைச்சி எடுத்துட்டாங்க. யார் இந்த சாமி புதுசாக வந்திருக்கார், யார் இந்த சாமி? தமிழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் அவ்வை நடராஜன் ரொம்ப நேரம் கேட்குறாரு. அரங்கத்தில் ஒரு ஓரமாக நம்ம இருக்கிறோம்,

0: அப்போதுதான் துறவரம் ஏற்று ஒரு வாரம் ஒரு ஓரத்தில் உட்கார்ந்துருக்கிறோம். அந்த நேரத்தில் எல்லாரும் நமக்கு வாய்ப்பு பேச நம்ம நினைக்கல விரும்பலை. ஏன்னா இந்த பெரிய அரங்கத்தில் நம்ம எப்படி பேச முடியும், பெதாமல் அமைதியாக இருக்கிறோம். ஆனால் மெய்யப்பனார்கிட்ட யாரை சொன்னாங்களோ தெரியல, மூன்று விரலை காட்டினார் பேச போகிறதுக்கு. கிட்டத்தட்ட மூன்று ஐந்து விரலை காட்டினார், மூன்று விரலாச்சு, மைக்கு கிட்ட வந்தாலும் ஒரு விரல் காமிச்சார். பேசி முடித்தோம், மூன்று மணித்துளிகளுக்கு குறைவாக பேசி முடித்தோம். ஆனால் அரங்கம் முழுவதும் அந்த மூன்று நிமிட பேச்சை பெருத்த பலத்த கரவொலியை கொடுத்தது. அந்த நிகழ்ச்சி முடித்து விட்டு வந்துட்டோம். அதற்கு பிறகு மெய்யப்பனார் அவர்கள் நம்மை தனியே சந்தித்து அவரது தந்தை குங்கிலியம் சண்முகனாரின் விழாவிற்கு, 80வது சதாபிஷேக விழாவிற்கு அழைத்தார். நேர வரம்பெல்லாம் கிடையாது, சன்னிதானம் தான் முழுக்க முழுக்க தனி பேச்சாக பேசணும் என்று அழைத்து போனார். இது பேச்சுக்காக அல்ல, நாம் பிறரை பாராட்ட வேண்டும் என்ற உள்ளுணர்வில் நாம் ஆற்றுகிற உரைகள். அதில் தான் சில நாட்களில் கலைமாமணி விருது இயற்றமிழுக்கு இதுவரை இல்லாமல் இருந்துச்சு. இசைத்தமிழுக்கு, நாடகத்தமிழுக்கு, இசைக்கு, திரைப்பட நடிகர்களுக்கெல்லாம் இருந்த அந்த கலைமாமணி விருதை முதல் முதலில் தமிழ் பேச்சுக்காக இயற்றமிழ் விருதை முத்தமிழறிஞர் கலைஞர் சில நாட்களில் நமக்கு அளித்தார். மகாசன்னிதானம் மறைவுக்கு பிறகு அவர் கேட்ட முதல் உரையில் சிவகங்கையில் கேட்டவுடன் ஜாதி கலவரம் நடைபெற்ற பகுதிக்கு போக வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்துவிட்டு அவர் சொன்னது, நான் அடிகளார் மறைந்து விட்டார் என்றுதான் சிவகங்கை மாவட்டத்திற்கு வந்தேன். வருகிறபோது அடிகளார் இல்லையே இந்த மண்ணில் என்ற ஏக்கம் என்னை துளைத்தது. ஆனால் இளைய அடிகளார் பொன்னம்பல அடிகளார் உரையாற்ற தொடங்கினார், கண்களை மூடினேன், அடிகளார் மறையவில்லை, நம்மோடு பொன்னம்பல அடிகளாராய் இருக்கிறார் என்று உணர்ந்தேன் என்றார். இந்த நிலையில்தான் நம் பணிகள் தொடர்ந்து கொண்டிருந்தது. குன்றக்குடி திருமடத்தின் பணிச்சுமையை இதே அரங்கத்தில் மகாசன்னிதானம் மறைந்தவுடன் எப்படி மகாசன்னிதானத்தின் ஞானபீட நாளில் நாம் சிற்றுரையாற்றினோமோ, அதை போல ஞானபீட நாளன்று நாம் ஆற்றிய உரை இந்த அரங்கத்தில் சிறிய குருவியின் தலையில் இமயத்தின் சுமை இறக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இருந்தபோதும் நம்பிக்கை சிறகை நீங்கள் நல்குவீர்கள் என்ற உணர்வோடும் உறவோடும் உயரப்பறந்து உலகை வளம் பெறுவோம் என்று ஆற்றிய உரை. உரைகளுக்காக அல்ல, பணிகளுக்காகவும் நம் வாழ்க்கை இருக்கிறது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனம் குரு முதல்வர் 701 ஆண்டு மகா குரு பூசை விழாவின் வானொலி தொகுப்பு.
2: என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவுடன் ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க வேண்டும் என குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். அரசு ஊழியர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினரின் நலனை உறுதி செய்யும் வகையில் பணியாளர் நடைமுறை சட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் என மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார். தூய்மையான ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு மனோகர் லால் தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சி உள்ளிட்ட தமிழகத்தில் அனைத்து பகுதிகளிலும் உள்ள கடைகளுக்கு தமிழில் பெயர் பலகைகள் வைக்க வேண்டும் என்ற மாநில அரசின் உத்தரவை கடை உரிமையாளர்கள் பின்பற்ற வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டாஸ்மாக் ஊழியர்கள் மீது அரசுக்கு பழிவாங்கும் நடவடிக்கை ஏதும் இல்லை என மதுவிலக்கு ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் தொழில் வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொண்டுள்ளதாக மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தெரிவித்திருக்கிறார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். நேபாள பெருவெள்ளத்தில் காணாமல் போனவர்களை அடையாளம் காண்பதற்கு ஏதுவாக சென்னை, மதுரை, தஞ்சாவூர் ஆகிய மண்டலங்களில் உள்ள தடய அறிவியல் ஆய்வகங்களில் டிஎன்ஏ பரிசோதனை இன்று தொடங்கியது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை அடையார், பெருங்குடி மற்றும் சோழிங்கநல்லூர் மண்டலங்களில் நடைபெற்று வரும் பணிகளை மாநில தலைமைச் செயலாளர் திரு சாய்குமார் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். சென்னையில் அடுத்த 2 மாலை நேரங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரல்லா தாஸ் சுதீர்த்தா முகர்ஜி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. துபாயில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
3: ஆகாஷ்வாணி இசை

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6:02:45 நொடிகள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் கேட்கவிருப்பது சேவை செய்திகள். ஆவணி திருவிழா 2026 முன்னிட்டு திருச்செந்தூரில் உள்ள அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நிகழ்வுகள் நடைபெறுகிறது. அதில் 6ஆம் நாள் திருவிழாவாக இன்று 8:00 மேலை கோவிலிலிருந்து சுவாமி வெள்ளித்தேரிலும் அம்மன் இந்திர விமானத்திலும் எழுந்தருளி 8 திருவீதிகளிலும் உலா வந்து மேலை கோயில் சேர்தல் நிகழ்வு நடைபெறவுள்ளது. ஏழாம் நாள் திருநாளாக நாளை காலை ஞாயிற்றுக்கிழமை காலை 6:30 மேலை கோவிலிலிருந்து சுவாமி குமரவிடங்க பெருமான் பல்லக்கில் எழுந்தருளி 8 திருவீதிகளிலும் வலம் வந்து மேலை கோயில் சேர்தல் நிகழ்வு நடைபெறவுள்ளது. மதுரை கீழமாரட் வீதி அமைந்துள்ள ஸ்ரீ நவநீத கண்ணன் சன்னதியில் ஆவணி மாதம் 24ஆம் நாள் செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை கருட வாகனம் வீதி புறப்பாடு நடைபெறவுள்ளது. பக்த கோடிகள் அனைவரும் ஸ்ரீ நவநீத கண்ணபிரானை தரிசித்து அனுகிரகம் பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சுவாமி புறப்பாடாகி வலம் வரக்கூடிய வீதிகள் கீழமாரட் வீதி, சுவாமி சன்னதி, அம்மன் சன்னதி, கீழ ஆவணி மூலவீதி, தெற்கு ஆவணி மூலவீதி, தொட்டியின் கிணற்று தெரு, மேட்டு தெரு, மேல ஆவணி மூலவீதி, வடக்காவணி மூலவீதி, தலவாய் அக்ரஹாரம், வடக்கு மாசு வீதி, பரமேஸ்வரம் பிள்ளை சந்து, வக்கீல் புதுத்தெரு வழியாக சன்னதி வந்து சேரும். மாலை 6:00 இந்த நிகழ்வு தொடங்கும். வியாழக்கிழமை அதாவது செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி. நேயர்கள் இதுவரை கேட்டது சேவை செய்திகள். நேரம் மாலை 6:04:30.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: நேரமாலை 6:05, ஆன்மீக நேரமாய் கேட்கலாம் விளக்கேற்றும் வேளை.

0: இதுவரை கேட்டோம் விளக்கேற்றும் வேலை.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 feet ரோட், ஓல்ட் கோல்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.
2: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
3: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 feet ரோட், ஓல்ட் கோல்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.
0: நேரமலை 6:26. நேர்களை இனி தொடர்ந்து கேட்க வைப்பது நிகழ்ச்சியும் நேரமும். இனி வரும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. மாலை 6:30 அந்திப்பூக்கள், இரவு 7 பாட்டேதி ஹிட். 7:30 துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையே நடைபெறும் 2026 மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டியின் நேர்முக வர்ணனை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து நமது வழக்கமான நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியில் கேட்கலாம். 7:30 பாட்டு இது ஹிட்டு, 8 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல், 8:05 சக்கரவியூகம் பகுதி 17 கேட்கலாம். எழுத்தும் இயக்கமும் எஸ் கார்த்திகே தீபன் அவர்கள். 8:30 பட்டாம்பூச்சிகள், பாண்டுக்குடி ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண வித்யாலயா பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம். 9:00 காற்றில் விழும் கடித மலர்கள், 10:00 பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை ஒளிபரப்பு நிறைவு, 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 தேனும் பாலும். நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை 4:45 வரை விவித் பாரதி தமிழ் FM 102.3 MHz நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது இனி வரும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள்.
4: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
5: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
4: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல்.

0: விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆறு மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா ரெண்டு விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்பநல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்புச் சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
4: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் ₹150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 feet road, ஓல்ட் கோச்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.
5: நேரம் மாலை 6:30. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருப்பது அந்தி பூக்கள். செவ்வானம் சிவக்கும் அழகிய மாலை வேளையில் காற்றலைகளில் இசைக்கு வருகிறது இனிமையான உற்சாகமான ராகங்களை அந்தி பூக்கள் நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். நேயர்களே, முதல் பாடலாக வருகிறது மஜா திரைப்படத்தில் அந்த வித்யாசாகர் இசையில் ப. விஜயின் வரிகளில்.

உற்சாகமான பாடல்களை காற்றலைகளில் இசைக்கேற்று ரசித்துக்கொண்டிருக்கிறோம். இது அந்தி பூக்கள். 6:35 அடுத்த பாடல் இதோ வந்துட்டே இருக்கு. ஐயா திரைப்படத்திலிருந்து பரத்வாஜுடைய இசையில் பா விஜய் வரிகளில் திப்பு ஸ்ரீ மதுமிதா குரலில்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ஃபீட் ரோட், ஓல்ட் கோச்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

புகழ்ல கேட்டுட்டு இருக்கோம் உற்சாகமான பாடல்களை. நேரம் மாலை 6:46 நிமிடம். கேட்டு ரசிக்கவிருக்கும் அடுத்த பாடல் சண்டைக்கொள்ளி திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா இசையில, யுகபாரதி வரிகள்ல.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ஃபீட் ரோட், ஓல்ட் கோச்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.
1: இன்று இரவு 10 மணிக்கு நமது மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பட்டு சிறகில் காதல் மன்னன் கமல்ஹாசன்,
2: காதல் மகாராணி,
1: ஸ்டைல் மன்னன் ரஜினிகாந்த். இந்த இரு பெரும் கதாநாயகர்களுடன் ஸ்ரீமா ஸ்ரீ அரா அரா பாடல்கள்.
3: டப்பிங் பண்ண டைட்டில் மாதிரி இருக்கு சார்.
1: அப்படிதான் தெரியும். பட்டு சிறக முழுசா கேளுங்க. மதுரை மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம்ல எல்லாமே புதுசுதான். இன்று இரவு 10 மணிக்கு பட்டு சிறகு கேட்க தவறாதீர்கள். ஸ்ரீமா ஸ்ரீ அரா அரா பாடல்கள்.
4: நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 சனிக்கிழமைகளில் இரவு 9:30 ஒலிபரப்பாகி வந்த சக்ரவியூகம் புலனாய்வு தொடர் இனி வரும் சனிக்கிழமை முதல் இரவு 8:05 ஒலிபரப்பாகும்.

0: எனக்கா ஏதோ போனை ரொம்ப எக்ஸைட்டடா பாத்துட்டு இருக்க.
1: நான் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
0: என்ன கமெண்ட் பண்ணிட்டு இருக்க?
1: இல்லப்பா, Facebookல மதுரை பண்பலைன்ற பேஜ நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். அங்க டெய்லியும் குவெஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்றாங்க.
0: என்ன குவெஸ்டின் கேட்பாங்க?
1: அதாவது பொது அறிவு ஒரு போஸ்ட் ஆகும், நம்ம சமூக நலன் பத்தி ஒரு போஸ்ட், அது

0: அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி
1: என்டர்டெயின்மென்ட்டா.
0: ஆமா, என்டர்டெயின்மென்ட்டா ஒரு போஸ்ட்.
1: சோ இதுக்கு கீழ கமெண்ட் பண்ணனுமா?
0: ஆமாப்பா, கமெண்ட் பண்ணோம் அப்படினு சொன்னா மறுநாள் வசந்த கணங்கள் நிகழ்ச்சி வருது இல்லையா?
1: ஆமா, 1 மணிக்கு வரும் மதியம், கரெக்ட்டா?
0: ஆமாமா, வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நம்ம பேரை சொல்லுவாங்க.
1: நம்ம பேரை சொல்லுவாங்களா?
0: ஆமா,
1: கண்டிப்பா சொல்லுவாங்களா?
0: அதாவது கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லியிருந்தாலோ, இல்ல நம்ம நிகழ்ச்சிகளை பத்திய வாழ்த்துக்களோ கருத்துக்களோ நீ சொல்லியிருந்தாலோ, விருப்பம் தெரிவிச்சிருந்தாலோ நம்ம பேர் வந்து ஒளிபரப்பாகும்.
1: நானும் கூட சொல்லியிருக்கேன்.
0: அப்ப சரி, நாளைக்கு வசந்த கணங்கள் நிகழ்ச்சியை கேளு, உனக்கே தெரியும். மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நம்ம சோசியல் மீடியாவில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லக்கூடிய உங்க பேரை கேட்கலாம்.
1: சரி சரி, Facebookல மட்டுமா?
0: இல்ல இல்ல, Facebook, Instagram, Twitter எல்லாத்துலயும் மதுரை பண்பலைன்ற பேஜை ஃபாலோ பண்ணிக்கலாம்.
1: ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாம லைக் அண்ட் கமெண்ட் ஷேரும் பண்ணிருங்க.
2: வணக்கம், நான் சிங்கர் சுப்லாஷினி பேசுறேன்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க. உற்சாகமான பாடல்களை காற்றலைகளில் இசைக்கும் அந்திப்பூக்கள். அந்திப்பூக்கள் நிகழ்ச்சி கேட்டிருந்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி கூறிய நிகழ்ச்சி நிறைவு செய்வது ஜானகி. நிறைவான பாடலாக வருகிறது சிவகாசி திரைப்படத்திலிருந்து ஸ்ரீகாந்த் தேவாவுடைய இசையில, ஹரிஷ் ராகவேந்திரா உமா ரமணன் இவங்களுடைய குரல்ல.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 புத்தம்புது ஹிட்டான பாடல்களின் வரிசையாக இனி கேட்டு ரசிக்கலாம் பாட்டு. இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்டில் நாம கேட்க போகிற முதல் பாடல் டிசி திரைப்படத்தில் தாங்க. இந்த பாடலுக்கு ஹைசன்பர்க் அவர்கள் வரிகள் எழுதியிருக்காரு, அனிருத் திருச்சவேந்தர்கள் பாட்டு பாடியிருக்காரு. அந்த பாடல் காட்டலைகள்.

பாட்டு இதுகிட்டு தான் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. பாட்டு இதுகிட்டு நிகழ்ச்சியில் நாம் கேட்க போகிற அடுத்த பாடல் இதய முரளி திரைப்படத்திலிருந்து கட்டழகி அப்படிங்கிற பாடல் தான். இந்த பாடலிற்கு விவேக் அவர்கள் வரி அமைச்சிருக்காரு, தமன் எஸ் அவர்கள் இசையமைச்சு இந்த பாடலை பாடியிருக்காரு. வாங்க அந்த பாடலை கேட்டு வரலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டிருக்கீங்க பாட்டு இது ஹிட். பாட்டு இதுகிட்ட நாம கேட்க போறோம் அடுத்த சூப்பரான பாடல். ஜனநாயகன் திரைப்படத்திலிருந்து தான் தளபதி கச்சேரி பாடல் தான் கேட்க போறோம். வாங்க அந்த பாடலை கேட்டு வரலாம்.

0: அண்ணா
1: நடா,
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா போடே.
2: சூப்பரான புத்த முத பாடல்களை கிட்ட ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. பாட்டு இது ஹிட்டு. நீங்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. பாடுதுகிட்டில் நாம கேட்க போகிற அடுத்த பாடல் டீசர் திரைப்படத்திலிருந்து, திலுபெரு ஆஜா.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 103.3
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 103.3

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரசிச்சு விரும்பி மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட கேளுங்க. ஆகாஷ்வாணி.

0: திரும்பி மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட கேளுங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
1: நேர்கட்ட ரசிப்பது பாட்டு. இது ஹிட்டு நிகழ்ச்சியில் நாம் கேட்க போகிற அடுத்த பாடல் பிளாஸ்ட் திரைப்படத்தில் இருந்ததான் ஆல்ஃபா அப்படிங்கிற பாடல் தான் கேட்க போகிறோம். இந்த பாடலுக்கு இசையமைச்சிருக்காரு ரவி பாசூர் அவர்கள். பென்னி தயாள் மற்றும் ரோஹித் ஆகியோர் இணைந்து பாடியிருக்காங்க. இந்த பாடல் விவேக் அவர்களோட வரிகளில் அமைஞ்சிருக்கு. வாங்க அந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

நேர்களை இனி தொடர்வது துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையே நடைபெறும் 2026 மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டியின் நேர்முக வர்ணனை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் ஆட்ட நேர இறுதி வரை டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். நமது வழக்கமான நிகழ்ச்சிகள் யாவும் நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இடம்பெற கேட்கலாம்.

மீண்டும் நினைக்கிறோம் பாடியதுகிட்ட நிகழ்ச்சியில். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் கேட்கலாம் நூறுசாமி திரைப்படத்திலிருந்து பாடல். இந்த பாடலை பாடியிருக்காங்க அனுராக் குல்கர்னி அவர்கள். இதற்கு இசையமைச்சிருக்காங்க பாலாஜி ஸ்ரீராம் அவர்கள். அந்த பாடல் காட்டலைகளில்

ஆகாஷ்வாணி மதுரை நியூஸ் ஆன அரசியல் பாட்டு இதுகிட்ட நிகழ்ச்சி தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நாம நிகழ்ச்சியில் கேட்க போகிற அடுத்த பாடல் கருப்பு திரைப்படத்திலிருந்து காட்மோன் பாடல் தான் கேட்க போகிறோம். வாங்க அந்த சூப்பரான பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

பாட்டு எதுக்கிட்டு நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் நாம் கேட்க போகிற அடுத்த பாடல் மாரிசன் திரைப்படத்திலிருந்து ஒரு அமைதியான பாடல்னே சொல்லலாம். அந்த பாடலை கேட்டு வரலாமா?

19 ஹிட்டான பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் நம்ம கேட்க போகிற அடுத்த பாடல் ராம்போ திரைப்படத்திலிருந்து.

பாட்டு எதுக்கிட்ட நிகழ்ச்சியில் அடுத்து நாம கேட்க போகிற புத்தமுது ஹிட்டான பாடலாக யூத் திரைப்படத்துல இருந்து வந்துட்டே இருக்கு, கேட்டு இணைந்திருந்துங்க.

0: தொடர்வது செய்தி அறிக்கை சென்னையஞ்சலாக.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். 2047 வளர்ச்சியடைந்த இந்தியாவுடன் ஆரோக்கியமான இந்தியாவையும் உருவாக்க வேண்டுமென்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற இருதய அறுவை சிகிச்சை நிபுணர்களின் கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், மருத்துவர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் மருத்துவ நிறுவனங்கள் இதற்காக பங்காற்ற வேண்டும் என்று கூறினார். இதய நோய் சிகிச்சை ஆராய்ச்சிக்கு நமது மருத்துவர்கள் பங்களிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மருத்துவத்துறையில் மேற்கொள்ளப்படும் ஆராய்ச்சிகள் நோயாளிகளின் சிகிச்சைக்கு பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். மருத்துவ சிகிச்சை மனித உரிமை என்று கூறிய அவர், அனைவருக்கும் தரமான சிகிச்சை அளிப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதற்கு இன்று தொடங்கப்பட்ட இந்திய இருதய வால்வு பதிவகம் மிகவும் முக்கியமானது என்று திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார். அரசு ஊழியர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினரின் நலனை உறுதி செய்யும் வகையில் பணியாளர் நடைமுறை சட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மத்திய பணியாளர் நல அமைச்சகம் இதற்காக பல்வேறு சீர்திருத்தங்களை கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்தார். கடந்த சில ஆண்டுகளில் பணியாளர்களின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். மத்திய செயலகத்தில் பணியாற்றி காலமான ஊழியர்களின் வாரிசுதாரர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். காலமான ஊழியர்களின் குடும்பத்தினருக்கு அனைத்து உதவிகளையும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். இந்தியாவில் நீதித்துறை கட்டமைப்பில் கடந்த சில ஆண்டுகளில் சமரச தீர்வு மையங்கள் முக்கிய பங்காற்றுவதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் தலைமை நீதிபதிகள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், பல ஆண்டுகளாக நிலுவையில் உள்ள வழக்குகளை முடித்து வைப்பதற்கு இந்த தீர்வு மையங்கள் மிகவும் உதவிகரமாக இருப்பதாக தெரிவித்தார். குறிப்பிட்ட காலத்திற்குள் நீதி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் இதுபோன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு சூரியகாந்த் தெரிவித்தார். நீதிபதிகள், வழக்கறிஞர்களுக்கு இடையேயான ஒத்துழைப்பு, சட்ட ரீதியான பயிற்சி, பன்மொழி அறிவாற்றல் உள்ளிட்டவை இந்தியாவின் நீதித்துறைக்கு வலு சேர்ப்பதாகவும் தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் குறிப்பிட்டார். சுதந்திர போராட்டத்தின் போது சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கி தமிழக மக்களிடையே சுதேசி உணர்வை விதைத்த கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனாரின் பிறந்த தினத்தையொட்டி தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்திற்கு எதிரான போராட்டத்தில் தமது சொத்துக்களை தியாகம் செய்த தன்னலமற்ற தேசபக்தராக வ.உ. சிதம்பரனார் திகழ்ந்தார் என்று அவர் கூறியுள்ளார். சிறை தண்டனை கொடுமைகளையும் பொருட்படுத்தாமல் நாட்டின் விடுதலைக்காக செக்கெழுத்தவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். வவுசியின் வீரத்தையும் தியாகத்தையும் அவரது பிறந்த நாளில் போற்றுவோம் என்றும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். டாஸ்மாக் ஊழியர்கள் மீது அரசுக்கு பழிவாங்கும் நடவடிக்கை ஏதும் இல்லை என்று மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். கோவை மாவட்டம் பேரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முன்னறிவிப்பின்றி டாஸ்மாக் கடையை மூடியவர்கள் மீண்டும் பணிக்கு திரும்பியுள்ளதாக தெரிவித்தார். டாஸ்மாக் நிர்வாகம் சிறப்பாக செயல்படுவதற்கு ஊழியர்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். ஊழியர்களின் பிரச்சினைகளுக்கு முந்தைய அரசுகள் உரிய தீர்வு காணவில்லை என்றும் அவர் கூறினார். முன்னறிவிப்பின்றி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடும் டாஸ்மாக் ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு விக்னேஷ் தெரிவித்தார். தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் தொழில் வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கையை மாநில அரசு மேற்கொண்டுள்ளதாக மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் நடைபெற்ற இந்திய தொழில் கூட்டமைப்பின் மாநில அளவிலான தொழில் வளர்ச்சி கூட்டத்தில் பேசிய அவர், தூத்துக்குடியில் சுற்றுலாவை மேம்படுத்துவதற்கும் புதிய தொழில்களை ஊக்குவிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தாா்.

0: காற்றாலை மற்றும் பசுமை எரிசக்தி திட்டங்களை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கான அரசின் திட்டங்களை தொழில் முனைவோர் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு ஸ்ரீநாத் கேட்டுக் கொண்டார். சென்னை மாநகராட்சி உள்ளிட்ட தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள கடைகளுக்கு தமிழில் பெயர் பலகைகள் வைக்க வேண்டும் என்ற மாநில அரசின் உத்தரவை கடை உரிமையாளர்கள் பின்பற்ற வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிபதி திரு சுரேந்தர் வரும் நவம்பர் மாதம் 1ஆம் தேதிக்குள் தமிழில் பெயர் பலகைகள் வைக்கப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தார். இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-16, 18-21, 21-18 என்ற செட் கணக்கில் கனடாவின் ராச்சல் சானை வென்றார். அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரலா தாஸ் சுதீர்த்தா முகர்ஜி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-6, 12-10, 8-11, 11-6 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் தியா சிட்டேல் யசஸ்வினி கார்படே இணையை வென்றது. எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. துபாயில் இப்போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:05. சக்ரவியூகம் தொடர் 2ஆம் அத்தியாயத்தின் 17ஆம் பகுதி. கதை, எழுத்து, மனத்திரை கதை மற்றும் தயாரிப்பு எஸ் கார்த்திகை தீபன். கதைக்களத்தில் இதுவரை
2: So sweet, so cute. ஸ்கூல் முடிஞ்ச கையோட உன் செல்லத்தை தூக்கிட்டு வந்தாச்சு. நீ அங்க உன் கடமை உணர்வோட இரு நர்ஸ் சோபனா. பட் உன்னோட குழந்தை ரக்ஷனா.
3: ஹலோ ஹலோ ஹலோ,
4: என்ன நர்ஸ் இப்போ உங்களை த்ரெட்டன் பண்றானா அந்த போன் கால்ல?
3: ஆமா, நீங்க யாரு? ஏன் உங்களை கொலை பண்ண இவ்வளவு துடிக்கிறாங்க?
4: நான் கனல் பிரியன் சாரோட காலேஜ் ஜூனியர். இப்போது இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்டாக ஒரு ப்ரைவேட் டிடெக்டிவ் மேகசின் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். அப்படி ஒரு கவர் ஸ்டோரிக்காக நாங்கள் நியூஸ் கலெக்ட் பண்ண போனப்ப தான் கனல் பிரியன் சாரோட டீம் தான் இந்த மிஷனில் இருக்காங்கன்னு தெரிய வந்து அவங்கள ஃபாலோ பண்ணி கோயம்புத்தூர் போனேன்.
3: அப்போது நீங்கள் ஏன் கனல் சார்கிட்ட சொல்லலை ஃபோன் மூலமாக?
4: நேரில் பார்த்து நடந்ததை சொல்லலாம்னு டைரக்டாகவே போனேன். இதில் என்னன்னா, அவர் என்னைய காலேஜில் பார்த்தது கூட இல்லை. அவர் வேறு டிபார்ட்மெண்ட், நான் வேறு டிபார்ட்மெண்ட். ஸோ அதையும் சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆகிக்கலாம்னு தான் கோயம்புத்தூர் போனேன். பட் அங்கே நடந்த அந்த ஆக்சிடென்ட் சம்பவம் என்னையை இப்போது இங்கே கொண்டு வந்து ஹெட்டூஞ்சுரி அளவுக்கு விட்டுருச்சு.
3: ஓகே ஓகே, நான் கனல் சார்க்கு கால் பண்ணுறேன்.
4: அதுக்கு அவசியமே இல்லை.
3: ஹே ஹே, என்ன பண்ற? உன்ன தான் கண்ணை கீழே போடு, சொன்னா கேளு.
4: நீ சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன்.
1: கதை களத்தில் இனி
5: எனிபடி தேர், எனிபடி தேர், அந்த ஐசியூ பேஷண்ட் நம்மளோட மிலிட்டரி நர்ஸ் சோபனாவை ஷூட் பண்ணிட்டா. சீக்கிரம் வாங்க டாக்டர். ஓ மை காட், யாரையுமே காணோமே. சோபனாவோட ஷோல்டர்ல இருந்து ரத்தம் வருது.
6: வாட் வாட் ஹேப்பன் கீர்த்தி, என்னாச்சு?
5: அங்க பாருங்க காட், சோபனாவ அந்த பேஷண்ட் சுட்டுடா. ப்ளீஸ் சேவ் சோபனா.
6: ஏய், கண்ண கீழே போடு. அதர்வைஸ் ஐ வில் ஷூட் யூ.
4: காட், டோன்ட் மிஸ்டேக் மீ. நான் இப்போ இவங்களோட ஷோல்டர்ல ஷூட் பண்ணலனா இந்த சோபனா நர்ஸோட குழந்தைக்கு ஆபத்துல முடிஞ்சிருக்கும்.
6: வாட் யூ மீன்? நீ என்ன சொல்ல வர? Who are you?
4: I am Rudra, investigative journalist, magazine Blue Eye. Immediately, Shobana nurse-ku treatment kudukkanum. Please call doctor. Indha nurse-oda kulandha Rakshana ippo avanunga pidila. We should rescue her. Vishayatha odane Kanapriyan sir-ku inform pannunga.
5: God, indha ponnu solradhu unmaya poyyane theriyala. Immediately, Kanapriyan sir-ku vishayatha sollanum.
6: Ippo Mr. Kanapriyan sir enga irukkaru?
5: He is on mission.

0: சூட்கேஸ்ல பாம்ஸா இருக்கா?
1: எஸ்டெல்லா, சி, கீப் வாக்கிங். இந்த ஸ்ட்ரீட்டோட கார்னர்ல பிளாக் ஜெர்கின் போட்டு தாடி வச்சுக்கிட்டு ஒரு ஆள் நிற்பான். ஜெர்கின்ல தக் லைஃப் அப்படின்னு போட்டிருக்கும். அவன்கிட்ட இந்த சூட்கேஸை நீ ஒப்படைக்கணும்.
0: ஓகே சார், பட் அந்த பிளாக் ஜெர்கின் யாரு சார்?
1: அவன் பிளாக் ஷேடோ கேங்க சேர்ந்த மிஸ்டெல்லா.
2: கனல் சார், என்ன சொல்றீங்க? இந்த சூட்கேஸ்ல இருக்கிறது எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்னு சொல்லியிருந்தீங்களே, இது அவன்கிட்ட கொடுத்தா ஏதோ பெரிய ஆபத்துக்கு வழி வந்துருமே சார்.
3: டோன்ட் வரி ஸ்டெல்லா, ஒன்றும் ஆகாது.
1: அந்த ஷாப் ஓனர் அவனுங்களோட ஆள். பட் நீ சொன்ன இன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் நம்ம ஏஜென்ட்டை அலர்ட் பண்ணிட்டேன். அந்த கடைக்காரன் ஒரு மெசஞ்சர் தான். இப்போ அவன் உயிரோட இல்லை. இந்த சூட்கேஸை கொண்டு போய் கொடுக்க வேண்டியவனும் நம்மளோட கஸ்டடியில். அவனுக்கு பதிலாக தான் இப்போ நீ போய்கிட்டு இருக்க வித் மின்ஸ் பிளேசர்ஸ் வித் கேப்.
2: ஓகே கனல் சார், ஒருவேளை அவன் என்னை பக்கத்தில் பார்த்ததும் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டான்னா?
1: அவ்வளோ நேரம்லாம் ஆகாது ஸ்டெல்லா. அவனோட கண்கள் அவனோட மூளைக்கு சிக்னல் அனுப்புறதுக்கு முன்னாடி நான் அவன் முன்னாடி நிப்பேன்.
2: தட்ஸ் ஆர் கனல் சார். இன்னைக்கு அந்த பிளாக் ஜாக்கினோட கதை என்ன ஆக போகுதோ?
1: ஓகே ஸ்டெல்லா, அவன் இந்த சூட்கேஸ்க்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனை நோக்கி போ.
2: ஓகே கனல் சார், ஐ அம் மூவிங் டுவர்ட்ஸ் ஹிம்.
4: பாலக்காட்டில் இருக்கிற இந்த சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்டல் லேப்ல ஏன் கனல் சார் 12 நம்பர் ரேக்க பார்க்க சொன்னாருன்னு ஏதாவது ஐடியா இருக்கா உனக்கு?
5: கேத்ரின், நல்லா யோசிச்சு பாரு. நம்பர் 12, இந்த 12 நம்பர் நிறைய இடத்துல சம்பந்தப்பட்டிருக்கு. நம்ம MIB-க்கு வந்த பிரைன் போட்டோல இருந்த ரெட் 12, மெயில் வந்த டைம் 12 12, ஆக்சிடென்ட் ஆன அந்த பொண்ணு வச்சிருந்த நம்ம கனல் சார் போட்டோ பின்னாடி இருந்த நம்பர் 12, கேரளா படகு போட்டியில செக் பண்ண சொன்ன போட் நம்பர் 12, இப்போ கடத்தப்பட்ட நோபல் பிரைஸ் சயின்டிஸ்ட் ரூபலாவோட பர்சனல் எக்ஸ்பெரிமெண்ட் லேப்ல கனல் சார் தேட சொன்ன ரேக் நம்பர் 12. சோ சம்திங் பிஹைண்ட் திஸ் 12.
4: ஆமா பியூலா, யூ ஆர் ரைட். இந்த 12 நம்பருக்கு பின்னாடி இருக்க மிஸ்டரிய ரிவீல் பண்ணாதான் எல்லா கேள்விக்கும் பதில் கிடைக்கும். கடத்தப்பட்ட சயின்டிஸ்ட் ரூபலாவை நம்மளால காப்பாத்தவும் முடியும். சரி வா பியூலா, நாம இந்த லேப்குள்ள போலாம்.
5: கேத்ரின், இந்த லேப் ஹைலி ப்ரொடெக்டட் பாஸ்வேர்ட் மூலமா லாக்ல இருக்கு. இப்போ என்ன பண்றது?
4: நம்மகிட்ட இருக்க அந்த பாஸ்வேர்ட் ஹேக்கர் டிவைஸ் எடுபியூலா. We may try with that device.
5: Good idea, Catherine. இதோ எடுக்கிறேன்.
4: இப்போ பாஸ்வேர்ட் ஹேக் பண்ணி இந்த டோரை ஓபன் பண்ண ட்ரை பண்ணலாம் பியூலா.
5: அப்பாடா கேத்ரின், டோர் ஓபன் ஆயிடுச்சு.
6: கேரளா போறோம், ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் நினைச்சு வந்ததெல்லாம் இப்படி வீணா போச்சே. அடே ஸ்ரீதர், உனக்கு மட்டும் ஏன்டா இப்படி எல்லாம் நடக்குது? அந்த கனல் சார்னால என் கனவெல்லாம் இப்படி காணல் நீரா ஆகுது.
4: சரி சரி, புலம்புனது போதும். அதோ அங்க பாரு, 12 நம்பர் போட் நிக்குது. அதுல போய் சீக்கிரம் ஏறு ஸ்ரீதர்.
6: ஏ ஃபாய்மா, ஏதோ டைட்டானிக் கப்பல் அங்க நிக்குது, கிளம்புறதுக்குள்ள போய் சீக்கிரம் ஏறுங்கன்னு சொல்ற மாதிரில சொல்லிட்டு இருக்க. அந்த போட்டை நீ கொஞ்சம் பாரு, அதுவே 20 அடி நீளத்துக்கு இருக்கு. அதுல ஆல்ரெடி அந்த பக்கம் 25 பேரு, இந்த பக்கம் 25 பேர்னு கையில துடுப்போட உக்காந்துருக்காங்க. அதுல என்னை எங்க போய் ஏற சொல்ற?
4: அந்த போட்டுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்பேஸ் இருக்குல்ல, அதுல நின்னுகிட்டே.
6: பாய்மா, இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்ல தெரியுமா? டைட்டானிக் ஹீரோ ஜாக் மாதிரி நிக்க வேண்டியவனா இப்போ அங்க போய் அந்த அந்த ஒரு இந்தோனேஷியா பையன் இருப்பானே, அவன் யாரு? அந்த ராயன் ஆர்கந்திக்கா மாதிரி போட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு ஆறாம் பட்டுக்கு பார்த்தேன், ஆறாம் பத்துக்கு வந்து ஆற சொல்லிட்டு இருக்கேன். என்னையே நான் எங்க எப்படி இருக்க வேண்டியது தெரியுமா?
4: தெரியாது. இப்ப என்ன அதுக்கு
6: இந்த அசிங்கம்? உனக்கு தேவைதான்டா ஸ்ரீதர். சரி, இப்ப என்ன பண்ணணுங்கிற?
4: போட் ரேஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. போட் நம்பர் 12 இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. சீக்கிரம் சீக்கிரம் போய் ஏறு ஸ்ரீதர்.
6: என்ன ரொம்ப ஆர்வமா வழி அனுப்பி வைக்கிறே பாய்மா, அப்படி என்னதான் இருக்க போகுது இந்த 12 நம்பர் போட்ல? ஆஹா, போட்டை கிளப்பிட்டாங்க ஐயா, கிளப்பிட்டாங்க. எந்தே குருவாயிரப்பா, நின்ற மோனே காத்து கொல்லணவே.

0: கனல் சார், நான் அந்த பிளாக் ஜாக்கின் போட்டவன் கிட்ட வந்துட்டேன்.
1: நான் பின்னாடி தான் வர ஸ்டெல்லா, கீப் மூவிங்.
0: கனல் சார், என் கையில சூட் கேஸ் இருக்கிறத அவன் பார்த்துட்டான்.
1: அவனை சுத்தி எத்தனை பேர் நிக்கிறாங்க ஸ்டெல்லா?
0: ஐ திங்க் ஒரு 3 to 4 நினைக்கிறேன் கனல் சார்.
1: மொத்தம் 8 பேர்.
0: பட் சார், 4 பேர் மாதிரி தான் தெரியுது.
1: இல்ல, அவன் கிட்ட நிக்கிற ஆட்டோல ஒருத்தன் மேல மாடியில ப்ளூ செக்கர்ட் செட் போட்டு சிகரெட் பிடிக்கிற ஒருத்தன், எதிரில் ரவுண்ட் நெக் போட்டு ஃபோன் பேசிக்கிட்டு இருக்க ஒருத்தன், உன்னைய இப்போ ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர்ற ஒருத்தன், தென் அவனை சுற்றி 4 பேர். ஸோ டோட்டலி 8 பேர் அவனுங்களோட ஆளுங்க.
0: கனல் சார், நான் இப்போ என்ன பண்ணுறது?
1: டோன்ட் பேனிக், எந்த பயத்தையும் காமிச்சிக்காத. நேராக அந்த பிளாக் ஜெர்கின் போட்டவன்ட்ட போய் சூட்கேஸ் நீட்டு.
0: ஓகே கனல் சார்.
2: கோட் போலோ.
3: ஸ்டெல்லா, அவன் கோட் கேக்குறான். அந்த வெண்டர்ட்ட சொன்ன கோட அவன்ட்ட சொல்லு.
1: கோப்ரா 2221. உன் காதுல இருக்கக்கூடிய இயர்பட்ஸை அவன் எந்த காரணம் கொண்டும் மானிட்டர் பண்ணிடக்கூடாது. நீ எதுவும் பேசாத, நான் சொல்றத மட்டும் கேளு ஸ்டெல்லா.
2: கோட், அரே கோட் போலோ.
0: கோட் கோப்ரா 2221.
2: ஹோ, வரே வா. தும் லடுக்கி ஹோ கியா? இஸ் கேங் மே தும்ஹாரா கியா காம் ஹே?
3: ஸ்டெல்லா, லிசன், உன் வாய்ஸை வச்சு நீ லேடின்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டான். இந்த கேங்கில் உனக்கு என்ன வேலைன்னு கேட்குறான். நான் சொல்கிறத அவன்கிட்ட அப்படியே சொல்லு. அது உனக்கு தேவையில்லாதது. சூட் கேஸை கொடுக்கறது மட்டும்தான் என் வேலை.
4: வோ தும்ஹாரே லியே ஜரூரி நஹி ஹே. சூட்கேஸ் தேனா ஹி மேரா காம் ஹே. மே ஆ ரஹா ஹூ.
2: ஐசே கைசே போல்தி ஹோ லட்கி, ஜரா தோப்பி தோ உடாவோ. அகர் ஆவாஸ் இத்தினி பியாரி ஹே தோ சஹரா கித்னா கூப்சூரத் ஹோகா.
0: முஜே மத் சூ, ஹாத் ஹடாவ். கனல் சார்.
1: அரே பையா, அகர் ஹிம்மத் ஹை தோ, ஆப் சுகர் தேக் லோ.

0: நீங்க சொல்றத எப்படி நம்புறது?
1: இதோ என்னோட மீடியா ஐடி கார்டு. இந்த ஆர்மி கேம்பஸ் வெளிய ஷோபனா நர்ஸோட பொண்ணை கிட்னாப் பண்ணி வச்சிருக்கானுங்க. ஒரு கார்ல ஷோபனா நர்ஸை வச்சு என்னைய வெளியே கொண்டு வரணும் அப்படின்றதுதான் அவங்களோட பிளானு. அவனுங்களுக்கு என்கிட்ட இருக்கிற சீக்ரெட் கோட் வேணும். இந்த சீக்ரெட் கோட் மட்டும் உங்க கையில கிடைச்சா we will meet a huge danger.
0: என்ன டேஞ்சர்?
1: மனித இனத்துக்கே பேரழிவு. ஆமா, நீங்க கனல் சார காண்டாக்ட் பண்ணி விஷயத்த சொன்னீங்களா?
0: He is on other conference call. Still we are trying.
1: ஓகே, கனல் சார் இருக்கிற இடமாச்சும் சொல்லுங்க, நாங்க இமிடியேட்டா போகணும்.
0: கனல் சார் எங்க இருக்காருன்னு எங்களுக்கே தெரியல. Still we are trying to contact him.
1: இப்படியே ட்ரை பண்ணிட்டு இருந்தா நோ யூஸ். நர்ஸ், நீங்க எப்படியாச்சும் ஷோபனாவோட குழந்தைய அந்த பிளாக் ஷேடோ கேங்க்ல இருந்து ரெஸ்கியூ பண்ணுங்க. நான் கனல் சார தேடி கிளம்புறேன். We have no time.
0: பட் உங்க ஹெல்த் கண்டிஷன்?
1: நாட்ட விட என்னோட ஹெல்த் முக்கியம் இல்ல. I can manage. நான் இமிடியேட்டா கனல் பிரியன் சார மீட் பண்ணியாகணும்.
2: தேங்க்ஸ் கனல் சார். இவனுங்க என்ன ஏதாவது பண்ணிருவாங்களோன்னு ஒரு நிமிஷம் ரொம்பவே பயந்துட்டேன்.
3: நான் தான் சொன்னேன்ல ஸ்டெல்லா, ஸ்டெல்லாவை ஆபத்துல விட மாட்டேன்னு. ஓகே, அந்த சூட்கேஸ் செக்யூர் லாக்ல தானே இருக்கு?
2: எஸ் சார்.
3: ஹேண்டில் வித் கேர். நமக்கு இந்த பிளாக் ஜெர்கின் போட்டவன் தான் தேவை. மற்ற எட்டு பேரையும் நம்ம எம்ஐபி ஸ்குவாட் வேன்ல ஏத்தியாச்சு.
2: நம்ம எம்ஐபின்னு தெரிஞ்சதும் இவன் வாயவே திறக்க மாட்டானே கனல் சார்.
3: இவன் இந்த சூட்கேஸ எங்க கைமாத்த பிளான் பண்ணிருந்தான்? ஏன் இத்தனை ஜெலட்டின் ஸ்டிக்ஸ் பாம்ஸ் இவனுக்கு?

0: ரெடி பண்ணிருக்கானுங்க? இவனுங்களோட பிளான் என்ன? We search all the details எல்லாம்.
1: கனல் சார், நம்ம ஆர்மி ஹாஸ்பிடல்ல இருந்து கால் வருது.
0: அட்டெண்ட் தி கால்.
1: ஹலோ, திஸ் இஸ் ஸ்டெல்லா. கனல் சார் இங்க தான் இருக்காரு. எனி எமர்ஜென்சி? வாட்? இப்போ ஆர்மி நர்ஸ்க்கு என்னாச்சு? இப்ப அந்த பொண்ணு எங்க? ஓகே ஓகே, அந்த பொண்ணோட டீடைல்ஸ். வாட்? அந்த பொண்ணு ஹாஸ்பிடல்ல விட்டு தனியா கிளம்பிட்டாங்களா? ஏன் தனியா விட்டீங்க? மேபி ஷி இஸ் இன் டேஞ்சர். ஓகே ஓகே, ஐ இன்ஃபார்ம் டு கனல் சார் இமிடியேட்லி.
0: என்னாச்சு ஸ்டெல்லா?
1: கனல் சார், நீங்க கோயம்புத்தூர்ல ஆக்சிடென்ட்ல காப்பாத்தினீங்களே ஒரு பொண்ணு.
0: ஆமா, அந்த பொண்ணு கண் முழிச்சிட்டாங்களா?
1: கண் முழிச்சிட்டாங்களாவா? கனல் சார், அந்த பொண்ணு கண் முழிச்சது மட்டும் இல்லாம நம்மளோட ஆர்மி நர்ஸ் ஷோல்டர்ல ஷூட் பண்ணிட்டாளாம்.
0: வாட்? ஷூட்? அதுவும் ஷோல்டர்லயா?
1: எஸ் கனல் சார்.
0: அந்த பொண்ணோட டீடைல்ஸ்?
1: பேர் ருத்ரா. பிரைவேட் மேகசின்ல இன்வெஸ்டிகேட்டிவ் ஜர்னலிஸ்டா இருக்காங்களா சார்?

0: அந்த பொண்ணு கண் முழிச்சது மட்டும் இல்லாம நம்மளோட ஆர்மி நர்ஸ் ஷோல்டர்ல ஷூட் பண்ணிட்டாளா.
1: வாட், ஷூட்? அதுவும் ஷோல்டர்லயா?
0: எஸ் கர்னல் சார்.
1: அந்த பொண்ணோட டீடைல்ஸ்?
0: பேர் ருத்ரா. பிரைவேட் மேகசின்ல இன்வெஸ்டிகேட்டிவ் ஜர்னலிஸ்டா இருக்காங்களா சார்?
1: என்ன பேர் சொன்ன?
0: ருத்ரா சார். ஏன், என்னாச்சு?
1: ருத்ரா, எனக்கு அந்த பொண்ணோட ஃபுல் பேக்ரவுண்ட் டீடைல்ஸ் இமிடியட்லி வேணும்.
0: கனல் சார், எனி இஷ்யூஸ்?
1: ருத்ரா, அகைன், மேபி நான் கெஸ் பண்ற ருத்ராவா இருக்கலாம். எனக்கு அந்த பொண்ணோட ஃபுல் டீடைல்ஸை இமிடியட்டா கலெக்ட் பண்ணிடலாம்.
0: ஓகே கனல் சார், கலெக்ட் பண்ணிடுறேன். நாம இப்போ இவனை என்ன பண்ணலாம்? நாம என்ன விசாரிச்சாலும் பதில் சொல்லவே மாட்டேங்கிறானே.
1: இவன் பதில் சொல்ல மாட்டான் செல்லா. அந்த ஸ்குவாட் வேன்ல இவனையும் ஏத்து. நமக்கு வேற முக்கியமான வேலை இருக்கு. சூட்கேஸ்ல இருக்கக்கூடிய ஜெலட்டின் ஸ்டிக்ஸ் பாம்ஸ சேஃபா நம்ம அம்யூனிஷன் டிபார்ட்ல வைக்க சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துரு செல்லா.
0: ஓகே கனல் சார். இந்த சூட்கேஸ யார்கிட்ட இவன் ஒப்படைக்கிறதா இருந்திருப்பான்?
1: டோன்ட் வரி செல்லா, நாம அவனுங்களை நெருங்கிட்டோம். பிளாக் ஷேடோ கேங் நம்ம கிட்ட மாட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு.

0: விழுந்தாலும் பரவாயில்ல ஸ்ரீதர், சீக்ரெட் கோட் தான் முக்கியம். சீக்ரெட் கோட் கண்டுபிடிக்காம திரும்பியே வராத.
1: இந்த 12 நம்பர் போட்ல நான் எங்கன்னு போய் அந்த சீக்ரெட் கோட தேடுவேன்னு தெரியலையே பாய்மா.
0: யூ கேன் டு இட் ஸ்ரீதர், எப்படியாவது கண்டுபிடிச்சிர அந்த கோட.
1: நீ சொல்றது சரிதான், உசுரையே பணைய வச்சிட்டேன், சீக்ரெட் கோடோட திரும்பி வரேன். அப்படி திரும்பி வரலனா என்னோட பாண்டியம்மா கிட்ட சொல்லிரு.
0: என்னன்னு சொல்ல?
1: ஒரு செடியில ஒரு தடவை தான் பூ பூக்கும்.
0: டே டே டே நிறுத்துடா, உன் அறுவை டயலாக ஆரம்பிக்காத. டு யுவர் ஜாப். ஓகே
1: ரைட், விடு, சீக்ரெட் கோடோட திரும்பறேன். ஸ்ரீதர் நெவர் ஃபால்ஸ், அதாவது ஸ்ரீதர் நெவர் ஃபெயில்ஸ்.
2: கனல் சாருக்கு கால் போகவே மாட்டேங்குது, எப்படியாவது கனல் சாரை காண்டாக்ட் பண்ணணுமே. ஓ மை காட், அவங்க என்னை பார்த்துட்டாங்க. இப்போ நான் என்ன பண்றது?
3: அதோ அந்த பொண்ணு அங்க போயிட்டு இருக்கா, புடிக்கடா.
2: ஓ மை காட், அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நான் எப்படி தப்பிக்கிறது? அதோ ஒரு ஆட்டோ வருது. ஆட்டோ ஆட்டோ ஸ்டாப் ஸ்டாப் அண்ணா, கொஞ்சம் ஆட்டோ சீக்கிரம் எடுங்க, சீக்கிரம்.

0: கேத்ரின், அதோ அங்க பாரு, ஏதோ பபிள் சத்தம் கேக்குது. என்னன்னு பாக்கலாம் வா.
1: என்னவா இருக்கும்
0: தெரியலையே, வா போய் பாக்கலாம்.
1: பியூலா, சத்தம் கிட்ட கேக்குது. அதோ அங்க பாரு பியூலா, ஏதோ பெரிய பாக்ஸ் மாதிரி தெரியுது. பியூலா, இங்க இங்க பா.

0: பியூலா, இங்க இத்தனை ராக்ஸ் இருக்கு, இதுல ராக் நம்பர் 12 எங்க தேடுறது?
1: கேத்ரின், இங்க கவனி, ராக் நம்பர் 9, 10,

நேயர்கள் இதுவரை கேட்டது சக்ரவியூகம் புலனாய்வு தொடர் இரண்டாம் அத்தியாயத்தின் 17 பகுதி. கதைக்களத்தில் கதாபாத்திரங்கள் ஸ்டெல்லாவாக எம் ஐஸ்வர்யலட்சுமி, ஆர்த்தி பியூலாவாக ஏ நஃபீஷா, ஃபாஹிமாவாக ஆர் சாந்தினி, ஸ்ரீதராக எம் முத்துசெல்வம், கேத்ரினாக பி கே அஜிதா, ருத்ராவாக என் ஈ தமிழ் செல்வி, இவர்களுடன் கதை, எழுத்து, மனத்திரை கதை மற்றும் தயாரிப்புடன் கதைக்களத்தில் கனல் பிரியனாக களமிறங்கியது எஸ் கார்த்திகை தீபன். இப்பகுதியின் தொடர்ச்சியை அடுத்த வாரம் சனிக்கிழமை 9:30 கேட்கலாம். அதுவரை காத்திருங்கள்.

0: இன்று இரவு 10 மணிக்கு நமது மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பட்டு சிறகில் காதல் மன்னன் கமல்ஹாசன்,
1: காதல் மகாராணி,
0: ஸ்டைல் மன்னன் ரஜினிகாந்த். இந்த இரு பெரும் கதாநாயகர்களுடன் ஸ்ரீ மாஸ்ரி அராரா பாடல்கள்.
2: டப்பிங் பண்ண டைட்டில் மாதிரி இருக்கு சார்.
0: அப்படிதான் தெரியும். பட்டு சிறக முழுசா கேளுங்க. மதுரை மற்றும் ராமேஸ்வரம் FM-ல எல்லாமே புதுசுதான். இன்று இரவு 10 மணிக்கு பட்டு சிறகு கேட்க தவறாதீர்கள். ஸ்ரீ மாஸ்ரி அராரா பாடல்கள்.
3: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
4: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: கவலை விடுங்க தம்பி. ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
4: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
5: 103.3 மதுரை FM-இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: நேரம் 8:30.
1: ஆகாஷ்வாணி பட்டாம்பூச்சிகள். மதுரை வானவில் பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-இல் இனி கேட்கலாம் பட்டாம்பூச்சிகள் குழந்தைகளுக்கான நிகழ்ச்சி. பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியை கேட்கவிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் இனிய வணக்கங்கள். ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய சனிக்கிழமையில பாத்தீங்கன்னா, நம்ம பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில ஒவ்வொரு பள்ளியிலிருந்தும் வரக்கூடிய மாணவர்கள் தங்களது திறமையை வெளிப்படுத்திக்கிட்டு வராங்க. அந்த வகையில இந்த வாரம் பாண்டுக்குடி ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணா வித்யாலயா CBSE பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கக்கூடிய பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம். பல்சுவை நிகழ்ச்சியில் முதலாவதாக திருக்குறள் கூற வராங்க மாணவி எஸ் வைசாலி.
2: திருக்குறள் அதிகாரம் 1, கடவுள் வாழ்த்து. அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. கெட்டனால் ஆய பயனன்கொள் வாழறிவன் நற்றால் தொழார் எனின். வேண்டுதல் வேண்டாமை இளநடி செல்லற்கு யாண்டும் இடுமை இல. இருள் சே இருவனையும் சேரா இறைவன் பொருள் சே புகழ் புரிந்தால் மாற்று. பொறிவாயில் ஐந்துவித்தான் பொய் தீரும் ஒழுக்க நெறி நின்றால் நீண்டு வாழ்வார். தனக்குமை இல்லாதால் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்ற அரிது. அறவாளி அந்த நாள் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாளி நீட்டர் அரிது. கோழி பொறியில் குணம் நிலவே எங்குணத்தான் தாளை வணங்கா தலை. பிறவி பெருங்கடல் நீந்தர் நீந்தார் இதனடி சேராதார். நன்றி.
1: அடுத்ததா நாளைய உலகம் மாணவன் கையில். இந்த தலைப்புல நம்மிடம் உரையாட வராங்க மாணவி மௌனிகா.
3: நாளை உலகம் மாணவன் கையில். இந்த உலகத்தை மாற்ற போவதியா, நம் தாய் திருநாட்டை உயர்த்த போவதியா, வளராறை படைக்க போவதியா, யுவார்க்கு விடை நீங்களே நீங்கள் என்ற மாணவர்கள் நாமே. உங்கள் கையில் நீங்கள் எடுக்கும் புத்தகமே நாளை இந்த திருநாட்டு பாதுகாப்பு. நாளையே இந்த திருநாட்டை வழி நடத்தலாம். தலைவராகவோ மருத்துவராகவோ ஆசிரியராகவோ நீதிபதியாகவோ ஒரு விவசாயாகவோ உருவாக போகிறீர்கள். அதனால் நான் உறுதியாக கூறுகிறேன், நாளை உலகம் மாணவன் கையில். கனவு காணுங்கள். உங்கள் லட்சியத்தை கடினமான உழைப்புடன் கூறிய கல்வியும் ஒழுக்கத்தையும் வளர வேண்டும். உங்கள் எண்ணங்களே நாளை உலகத்தை விதைங்கள். நன்றி.
1: அடுத்ததா அறிவியல் கண்டுபிடிப்புகள் குறித்து நம்மிடையே பேச வராங்க மாணவி தஸ்மிதா.
4: அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் டிஸ்கவர் பெனிசிலின் ஆன்டிபயோட்டிக். ராண்டிஜன் டிஸ்கவர் எக்ஸரே. எட்வான்ஜனா டிஸ்கவர் ஸ்மால் பாக்ஸ் வேக்சின். தாமஸ் ஆல்வா எடிசன் டிஸ்கவர் எலக்ட்ரிக் லைட் பல்ப். ரைட் பிரதர்ஸ் டிஸ்கவர் ஏரோப்ளேன். ராபர்ட் கோச் டிஸ்கவர் டியூபர் குளோசஸ் பாக்டீரியம். வில்லியன் ஆர்வி டிஸ்கவர் சர்க்குலரி சிஸ்டம். ஜே ஜே தாம்சன் டிஸ்கவர் எலக்ட்ரான். தேங்க்யூ ஃபார் லிசனிங் த டிஸ்கவரி பீப்பிள். தேங்க்யூ.
1: பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் என் லட்சியம் என்ற தலைப்பில் நம்மிடையே பேச வருகிறார் மாணவர் MP போகன்.
5: லட்சியம் இல்லாத மனிதன் வாழ்க்கை சுக்கானிதா கப்பலை போன்றது. அது எங்கு செல்கிறது என்றே தெரியாமல் திசை மாறி அழிந்துவிடும். எனவே நம் வாழ்க்கையில் ஒரு மிகச்சிறந்த எதிர்கால லட்சியம் இருப்பது மிகவும் அவசியமாகும். டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் உங்களை உறங்க விடாமல் செய்வது உண்மையான கனவு என்றார். லட்சியம் என்பது வெறும் ஆசை அல்ல, அது நம்மை தினமும் உழைக்க தூண்டும் ஒரு உன்னத சக்தியாகும். என் எதிர்கால லட்சியம் என்னவென்றால் இராணுவ வீரராக ஆவதுதான். நான் தேர்ந்தெடுக்கும் துறையின் மூலம் என் பெற்றோர்களுக்கு பெருமை சேர்ப்பதுடன் நம் நாட்டிற்கு ஏழை எளிய மக்களுக்கு என்னால் என்ற நன்மைகளையும் சேவைகளையும் செய்வேன். முயற்சி திருவினையாக்கும். வள்ளுவ வாக்கிற்கு இணங்க. என் லட்சியத்தை அடைய நான் இன்று முதல் ஒழுக்கத்தோடு கடின உழைப்போடு பயணிப்பேன் என்று உறுதி கூறுகிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வணக்கம்.
1: இனி செந்தமிழ்நாடு என்னும் பா

0: இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில். பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் இனி உடற்பயிற்சி மற்றும் யோகா குறித்த தகவல்களை நமக்காக வழங்க வருகிறார் மாணவி ஹச் ஹன்சிகா.
1: உலகத்திலேயே பெரிய செல்வம் எது தெரியுமா? பணமா இல்லை ஆரோக்கியமா? பணம் இல்லை, ஆரோக்கியம்தான். ஆரோக்கியம் இருந்தால் மட்டும்தான் படிக்க முடியும், வேலை பார்க்க முடியும், சந்தோஷமாக வாழவும் முடியும். அந்த ஆரோக்கியத்திற்கான இரண்டு முக்கியமான சாவி என்ன தெரியுமா? உடற்பயிற்சி மற்றும் யோகா. இன்றைய பிரச்சனை என்ன? நம் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று தெரியுமா? உட்கார்ந்தால் வேலை,

0: மணி நேரமும் நாற்காலிதான் உலகம். மொபைல், டிவி, இது நம் உடம்பை அசைக்கவே மாட்டோம். ஜங்க் ஃபுட் உடம்புக்கு நல்லது இல்லை. ஸ்ட்ரெஸ், எக்ஸாம், வேலை, குடும்பம், இதனால் என்ன வருது தெரியுமா? சர்க்கரை, பிபி, உடல் வருமன், தூக்கமின்மை மற்றும் மன அழுத்தம் ஆகும். இதற்கு தீர்வு ஒன்று உள்ளது. தினமும் 30 நிமிடம் உடற்பயிற்சி மற்றும் 15 நிமிட யோகாவும் தான். முதலில் உடற்பயிற்சி பற்றி பார்ப்போம். உடற்பயிற்சி செய்வதால் உடல் வலிமையாகும், அதாவது தசையெலும்பு பலம் பெறும், நோய்கள் வராமல் தடுக்கும், 50% நோய்கள் குறையும், உடல் எடை குறையும், நாள் முழுக்க எனர்ஜி இருக்கும், மூளை ஷார்ப்பாகும், நல்லா தூக்கம் வரும், அழகு மற்றும் ஆயுள் கூடும். உடற்பயிற்சி பண்ணால் 1000 வருடம் அழகும் ஆயுளும் நீடிக்கும். சரி, இப்போது யோகாவிற்கு வருவோம் வாருங்கள். நாம் இந்தியா கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷம்தான் யோகா. யோகா என்பது உடலை வளைப்பது மட்டுமல்ல, 5000 வருடம் பழமையான இந்திய அறிவியலாகும். யோகாவில் மூச்சு மற்றும் தியான பயிற்சியால் மன அமைதி கிடைக்கும். பிராணாயாமம் செய்தால் சுவாசம் நல்லா இருக்கும். சூரிய நமஸ்காரம் செய்தால் உடல் நெகிழ்வா மாறும். உடலுக்கு வளையும் தன்மை, கவனம் அதிகரிக்கும், ஜீரணம் சரியாகும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். உடல், மனம், ஆன்மா இணையும். இத்துடன் நான் என் உரையை நிறைவு செய்கிறேன். ஆனால் அதற்கு முன்பு ஒரு சிறிய விஷயத்தை கூற விரும்புகிறேன். என் அன்பு நண்பர்களே, வைத்தியரிடம் செல்ல காசு செலவு செய்யாதீர்கள். பார்க்கில் நடக்க நேரம் ஒதுக்குங்கள். ஒன்றை ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள், இன்றைய 30 நிமிடம் நாளைய 10 வருட ஆரோக்கியமாக மாறும். இன்றிலிருந்து ஆரம்பிப்போம், ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம். நன்றி, வணக்கம்.
1: சைக்கிள் ஓட்டுவோம் என்ற தலைப்பில் நம்மிடையே பேச வருகிறார் மாணவி ஜே மித்ரா.
2: நான் இப்போது பேச போற தலைப்பு சைக்கிள் ஓட்டுவோம். சைக்கிள் ஓட்டுவது மிகவும் நல்ல பழக்கமாகும். சைக்கிள் ஓட்டுவதால் உடலுக்கு நல்ல உடற்பயிற்சி கிடைக்கும். சைக்கிள் ஓட்டுவதற்கு எதுக்குங்க பெட்ரோல் அல்லது டீசல் தேவை? காத்தடிச்சா போதும். சைக்கிள் ஓட்டுவதால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும், கால்கள் வலிமையாகும், உடல் சுறுசுறுப்பாக இருக்கும். தினமும் கொஞ்ச நேரம் சைக்கிள் ஓட்டுங்கள், உடல் பயிற்சி கிடைக்கும். மேலும் சைக்கிள் ஓட்டுவது மனதிற்கு மகிழ்ச்சியும் தருகிறது. சைக்கிள் சுற்றுச்சூழலுக்கு மிகவும் பயனுள்ளதாகும். சைக்கிள் புகை வெளியேறாது, இதனால் காற்று மாசு ஏற்படாது. வாகனங்கள் பயன்பாட்டை குறைப்பதன் மூலம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கலாம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், போக்குவரத்து விதிகள். சைக்கிள் ஓட்டும் போது போக்குவரத்து விதிகள் பின்பற்ற வேண்டும். சாலையில் இடது பக்கமாக செல்ல வேண்டும், வேகமாக செல்லக்கூடாது. மற்ற வாகனங்கள் முந்தும் போது கவனமாக இருக்க வேண்டும். இரவு நேரத்தில் பாதுகாப்பு விளக்குகளை பயன்படுத்த வேண்டும். எனவே சைக்கிள் ஓட்டுவது உடலிற்கு, மனதிற்கு, சுற்றுச்சூழலுக்கு நன்மை தரும். நாம் அனைவரும் முடிந்தவரை சைக்கிள் ஓட்டி ஆரோக்கியமான வாழ்வை வாழுவோம் என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: அடுத்ததா மதுரையின் வரலாறு என்ற தலைப்பில் மதுரையை பற்றிய பல தகவல்கள் தர வருகிறார் மாணவர் ஜன பிரஜித்.
3: வணக்கம், வணக்கம் மதுரை மக்களே. என் பெயர் கு ஜனா பிரஜித். ஜிகரண்டா குடிச்சா ஏசி எதுக்கு? பரோட்டா சாப்பிட்டா டயட் எதுக்கு? ஜல்லிக்கட்டு நடந்தா மதுரைக்காரர்களுக்கு கிரிக்கெட் கூட கொஞ்சம் பின்தான். கோவில் கோபுரம், மல்லிகைப்பூவின் வாசனம், ஜிகரதண்டாவின் சுவை, பரோட்டாவின் மனம், எல்லாமே சேர்ந்து உருவான ஒரு செம்ம மாஷ் நகரம்ங்க நம்ம மதுரை. அதனால் காதுகளை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, சிரிக்கவும் ரசிக்கவும், மதுரையை சுற்றி பார்க்கவும். மதுரை தமிழ்நாட்டின் மிக பழமையான நகரங்களுள் ஒன்றாகும். இது சங்கம் வளர்த்த நகரம். இதனை தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் என்றும் அழைப்பர். வைகை ஆட்டங்கரையில் அமைந்துள்ள மதுரை 2000 ஆண்டுகளுக்கு மேலான வரலாற்று பெருமைகளை கொண்டுள்ளது. மதுரையில் மருத மரங்கள் அதிகமாக இருந்ததால் மருத என்பது மருவி, மதுரை என்றானது என்றும் புராணங்கள் கூறுகின்றன. மதுரையில் தமிழ் சங்கம் நடைபெற்ற பெருமை மிக்க நகரமாகும். தமிழ்மொழி, இலக்கியம், பண்பாடு உலகம் முழுவதும் பரவுவதற்கு மதுரை மிகப்பெரிய அளவில் பங்காற்றியது. சிலப்பதிகாரம் போன்ற புகழ்பெற்ற தமிழ் இலக்கியங்கள் மதுரையின் வரலாற்றுடன் தொடர்புடையவை. மதுரையை ஆண்ட திருமலை நாயக்கர், திருமலை நாயக்கர்

0: மாளிகை, புது மண்டபம் போன்ற கட்டிடங்கள் உருவாக்கி மதுரையின் அழகை உயர்த்தன. இன்று உலக புகழ்பெற்ற மீனாட்சி அம்மன் கோவில் மதுரையின் அடையாளமாக விளங்குகிறது. இந்த கோவில் தமிழர்களின் கட்டிடக்கலை, சிற்பக்கலை மற்றும் ஆன்மீக பாரம்பரியத்தை உலகிற்கு எடுத்து காட்டுகிறது. ஜல்லிக்கட்டு. ஜல்லி என்பது நாணயங்களை குறிக்கும். கட்டி என்பது கட்டி வைப்பது என்று பொருள். பழங்காலத்தில் காளையின் கொம்பில் நாணயப்பையை கட்டி அதை வீரர்கள் அடக்கும் போட்டியே ஜல்லிக்கட்டு என்று அழைக்கப்படுகிறது. ஜல்லிக்கட்டு என்பது வெறும் விளையாட்டு மட்டுமல்ல, நாட்டு மாட்டினங்களை பாதுகாக்கவும் இளைஞர்களின் தைரியம், திறமை மற்றும் ஒற்றுமையை வெளிப்படுத்தவும் உதவுகிறது. உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு அலங்காநல்லூர், பாலமேடு மற்றும் அவனியாபுரம் போன்ற இடங்களில் மிக சிறப்பாக நடைபெறும். ஜல்லிக்கட்டு என்பது தமிழர்களின் அடையாளம், பாரம்பரியம் மற்றும் பண்பாட்டு பெருமையாகும். மரபை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வோம். கீழடி சொல்வது ஒரு செய்தி. தமிழர் நாகரிகம் உலகின் செல்வம் என்பதே. கீழடி தமிழர் நாகரிகத்தை உலகறிய செய்கிறது. மதுரை என்றாலே மனமகிழும், மல்லிகைப்பூவின் மனம் வீசும், வைகை நதி வளம் சேர்க்கும், வாழ்வின் வளத்தை வழிகாட்டும் மீனாட்சி அம்மன் அருள்நிறைந்தால் மக்கள் மனதில் அன்பை விதைத்தாள். சங்கத்தமிழ் பிறந்த மண்ணே, சரித்திரம் பேசும் பொன்னான கண்ணே, வீரம் வளர்த்த பாண்டிய நாடு, விருந்தோம்பல் போற்றும் நல்ல நாடு, தமிழின் பெருமையை தாங்கும் நகரம், தலை நிமிர்ந்து நிற்கும் மதுரை நகரம், மதுரையே உன் புகழ் எங்கும் நிலைக்கட்டும், தமிழரின் பெருமை உலகம் முழுவதும் ஒழிக்கட்டும், வாழ்க தமிழ், வளர்க தமிழ். நன்றி, வணக்கம்.
1: இணைந்திருக்கிறோம் பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில். இன்றைய நிகழ்ச்சியில் பாண்டுக்குடி ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண வித்யாலய பள்ளி மாணவர்கள் வழங்கக்கூடிய பல்சுவை நிகழ்ச்சி தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து நிகழ்ச்சியில் தேச தலைவர்களின் வரலாறு குறித்து பேச வராங்க மாணவர் லெவின் சாய்.
2: தேசிய தலைவர்களின் வரலாறு. இந்தியாவின் விடுதலைக்காகவும் நாட்டின் வளர்ச்சிக்காகவும் பாடுபட்ட மகாத்மா காந்தி, நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ், பாரதியார், வீரபாண்டிய கட்டபொம்மன் போன்ற இன்னும் ஏராளமான தேச தலைவர்கள் அகிம்சை வழியிலும் புரட்சி வழியிலும் தங்கள் இந்நுயிரை தியாகம் செய்து நாட்டிற்கு சுதந்திரம் வாங்கி தந்தனர். மகாத்மா காந்தி அகிம்சை மற்றும் சத்தியாகிரக முறையில் போராடியவர். சுதந்திர இந்தியாவின் தந்தை என அழைக்கப்படுகிறார். உப்பு சத்தியாகிரகம், வெள்ளையனே வெளியேறி இயக்கம் போன்றவற்றை நடத்தினார். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கியவர். எனக்கு ரத்தம் தாருங்கள், உங்களுக்கு சுதந்திரம் தருகிறேன் என்றார். தீவிர புரட்சி பாதையை தேர்ந்தெடுத்து போராடினார். டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் தந்தை. நமது நாட்டின் சட்டத்தை எழுதியவர். சமத்துவம் காத்து விளிம்பு நிலை மக்களுக்காக வாழ்நாள் முழுவதும் உழைத்தார். பாரதியார் இந்திய விடுதலைக்காக தனது பாடல்கள் மூலம் போராடிய தேசிய கவி. பெண்கள் முன்னேற்றம் மற்றும் சமத்துவத்திற்காக குரல் கொடுத்த சமூக சீர்திருத்தவாதி. யாமிருந்த மொழியல்லே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் இல்லை என்று உணர்ச்சி பொங்க பாடினார். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே இச்சகத்தி எல்லோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே துச்சமாக எண்ணி நம்மை தூர் செய்ய போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வானிலிருந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று ஆங்கிலேயர்களுக்கு எதிராக குரல் கொடுத்தார். வீரபாண்டிய கட்டபொம்மன். வீரபாண்டிய கட்டபொம்மன் பாஞ்சாலக்குறிச்சியை ஆட்சி செய்த பாளையக்காரர் ஆவார். ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சியை எதிர்த்து வரி கொடுக்க மறுத்து போரிட்ட தமிழ்நாட்டின் முதல் சுதந்திர போராட்ட வீரர் ஆவார். வரி, வட்டி, திரை, கிஸ்தி, வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கேன் கொடுக்க வேண்டும் வரி, உனக்கேன் கொடுக்க வேண்டும் கிஸ்தி, எங்களுடன் வயலுக்கு வந்தாயா, ஏற்றமிறைத்தாயா, நீர்ப்பாய்ச்சி நெடுவயலுக்கு நிறைய கண்டாயா, நாட்டுண்டாயா, களை பெய்தாயா, இங்கே கொஞ்சி விளையாடும் எங்களை பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணி புரிந்தாயா, இல்லை நீ மாமனா மச்சானா, யாரை கேட்கிறாய் வரி, எதற்கு கேட்கிறாய் வட்டி, மேலை நாட்டு கயவர் கூட்டமே உன் தலையை வெட்டி சாய்த்திடுவேன் ஜாக்கிரதை என்று ஆங்கிலேயருக்கு எதிராக குரல் கொடுத்தார். இவ்வாறு தேசிய தலைவர்கள் நம் நாட்டுக்காக பல்வேறு முறையில் போராடினார்கள். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். நன்றி, வணக்கம்.
1: இனி பாரதியார் கவிதை நமக்காக தங்களுடைய இனிமையான குரல்ல கூற வராங்க மாணவர்

0: கவின்.
1: நான் பாரதி கவிதைகள் நான் கூற போகிறேன். எவரையும் வெற்றக்காது என ஒரு போனும் என்னாதே. ஒரு நாள் அவன் பட்டமாய் பறப்பான், நீயும் அண்ணந்த பார்க்க வேணும். தேங்க்யூ.
0: பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் நிறைவாக விண்வெளி துறையில் இந்தியாவின் சாதனை குறித்து பேச வராங்க மாணவர் எம் பி பவின்.
2: இன்று நாம் அனைவரும் பெருமையோடு கொண்டாடும் ஒரு தலைப்பில் உங்களோடு பேசுவதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அதுதான் விண்வெளி துறையில் இந்தியா செய்த சாதனை, ஆரம்ப கால பயணம். வானத்தைப் போல விண்வெளியும் நமக்கு சொந்தம் என்பதை நிரூபித்தது நமது பாரத நாடு. 1960 வெறும் சைக்கிள் மற்றும் மாட்டு வண்டியில் ராக்கெட் பாகங்களை சுமந்து சென்று ஒரு சாதாரண தொடக்கத்தை கொண்டது நமது இந்தியா விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ. ஆனால் இன்று உலக நாடுகளையே வியந்து வல்லரசாக நாம் உருவெடுத்துள்ளோம். 1975 நாம் ஏவிய இந்தியாவின் முதல் செயற்கைக்கோளான ஆரியபட்டா தான் நமது விண்வெளி பயணத்தின் முதல் விதை. மறக்க முடியாத வரலாற்று சாதனைகள் நமது இஸ்ரோ விஞ்ஞானிகள் உழைப்பால் சாத்தியமான சில உலகளவிய சாதனைகளை நாம் நிச்சயம் நினைவு கூற வேண்டியும். அதில் ஒன்றுதான் மங்கள்யான் 2014. முதல் முயற்சியிலேயே செவ்வாய் கிரகத்தை அடைந்த உலகின் முதல் நாடு என்ற பெருமையை இந்தியா பெற்றது. அது மட்டுமல்லாமல் குறைந்த செலவில் இந்த சாதனையை செய்து காட்டி உலகிற்கு செலவு குறைந்த விண்வெளி தொழில்நுட்பத்தை இந்தியா கற்றுக் கொடுத்தது. சந்திராயன் 3 2023 நிலவில் யாரும் கால் பதிக்காத தென் துருவத்தில் கால் பதித்து உலகிலேயே அங்கு தடம் பதித்த முதல் நாடு என்ற வரலாற்று சாதனையை இந்தியா படைத்தது. 2023 இந்தியா தேசிய விண்வெளி தினமாக கொண்டாடி மகிழ்கிறது. 2024 PSLV ராக்கெட் மூலம் ஒரே நேரத்தில் 104 செயற்கைக்கோளை விண்வெளியில் செலுத்தி இஸ்ரோ உலக சாதனை படைத்தது. ஆதித்யா 1 2023 நிலவையும் செவ்வாயையும் தாண்டி சூரியனை ஆய்வு செய்வதற்காக இந்தியா அனுப்பிய முதல் விண்கலம் அதுவாகும். எதிர்கால கனவுகள். நண்பர்களே, இந்தியாவின் விண்வெளி பயணம் இதோடு நின்றுவிடவில்லை. நமது எதிர்கால திட்டங்கள் இன்னும் பிரம்மாண்டமானவை. 2035 விண்வெளியில் இந்தியாவின் சொந்த விண்வெளி நிலையத்தை அமைக்க இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது. மனிதனை நிலவுக்கு அனுப்புதல் 2040. 2040 இந்தியா விண்வெளி வீரர்களை நிலவுக்கு அனுப்பும் இலக்கோடு இந்தியா செயல்பட்டு வருகிறது. ஒரு காலத்தில் வல்லரசு நாடுகள் இந்தியாவை எள்ளி நடையாடினது. ஆனால் இன்று அதே நாடுகள் தங்களின் செயற்கைக்கோளை விண்வெளியில் செலுத்த இந்தியாவின் PSLV மற்றும் JSLV ராக்கெட்டை உதவி நாடுகிறது. இதற்கெல்லாம் காரணமானது நமது இந்தியாவின் விஞ்ஞானிகள் உழைப்பால் தளராத தன்னம்பிக்கைதான். இந்த பெருமையை நாட்டின் கொடிமகனாக இருப்பதால் பெருமிதம் கொள்வோம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. ஜெய்ஹிந்த்.
0: பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா நம்முடைய குழந்தைகள் ரொம்பவே அழகா பேசினாங்க. அதன் மூலமா நம்ம பல தகவல்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம். பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் இதுவரை பாண்டுக்குடி ஸ்ரீ லட்சுமி நாராயணா வித்யாலயா CBSE பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சி கேட்டோம். இனிதே நிறைவு பெற்றது இன்றைய பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி அமைப்பில் உதவி எம் பாண்டிலட்சுமி பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு கே வேல்முருகன்.

0: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவிலுள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்பநல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்புச் சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரி

வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

ஆகாஷ்வாணி மதுரையில் இனி கேட்டு ரசிக்கலாம் காட்டு விரியும் கடித மலர்கள். காட்டில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் நேர்களது விமர்சன கடிதங்கள் மற்றும் விருப்ப பாடல்கள் தாங்க கேட்க இருக்கோம். முதல் விருப்ப பாடலாக வி வேலாயுதம், திரவியமலர், துர்கா தேவி, தன்விக் ஆகியோர் இணைந்து கேட்டிருக்காங்க. ரெண்டு திரைப்படத்திலேருந்து மொபைலா மொபைலா அப்படிங்கிற பாடல் திருச்சி கருமண்டபத்திலேருந்து கேட்டிருக்காங்க. அவர்களுடைய விருப்ப பாடலை காட்டில் விரியில் கேட்டு செய்யலாம்.

நேயர்கள் கிட ரசிப்பது காற்றில் விரியும் கடிதமலர்கள். காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் மதுரை எஸ்எஸ் காலனியைச் சேர்ந்த ஜெயபிரகாஷ், நாராயணன், சரஸ்வதி, மீனாட்சி, பாலாஜி, திருமங்கலம், பூமாரி, பாலகிருஷ்ணன் இவங்க எல்லாரும் சேர்ந்து தங்களோட விருப்ப பாடலா மகாதேவி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. வாங்க அவர்களுடைய விருப்ப பாடலை காற்றலைகளில் கேட்டு ரசிக்கலாம்.

நேர்களுக்கு தரிசிப்பது கடல் விரியும் கடித மலர்கள். காற்று விரையும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் தங்களுக்கு பிடித்த விருப்ப பாடலாக கரகாட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து திரைப்பாடல் பாடல் கேட்டிருக்காங்க. யாருன்னா ராஜேஸ்வரி சத்யசீலன், சசிகலா மேரி, ஜெயசூர்யா, தயானந்த் இவங்க எல்லாரும் தான் தங்களோட விருப்ப பாடலாக மாரியம்மா மாரியம்மா அப்படிங்கிற பாடலை கேட்டிருக்காங்க. வாங்க நேயர்களே, அவர்களுடைய விருப்ப பாடலை காற்றில் கேட்டு ரசிக்கலாம்.

நேர்களும் நின்றிருப்பது காற்றில் விரியும் கடித மலர்கள். காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் ஒரு விமர்சனம். மதுரை கண்ணனிந்தலைச் சேர்ந்த சுபோஸ் அவர்கள் தனது விமர்சனமாக, வணக்கம், 4/8/2026 அன்று 12:15 மணிக்கு நமது மதுரை வானொலியில் ஒலிபரப்பிய உன்னை காணாத கண்ணும் என்ற 1965 வெளிவந்த இதய கமலம் படப்பாடல் கேட்டேன், நன்று. இப்பாடலின் ஆசிரியர் சூழ்நிலையால் தலைவனை பிரிந்த தலைவி கருத்துக்கள் நிறைந்த பாடலை பாடுவதாக இயற்றியுள்ளார். கோவில் போன்றது குடும்பம், குடும்பமாகிய கோவிலில் நாம் இருத்தல் வேண்டும், வேதனை சோதனை என்பவை இருக்கும். விரைவில் காலதேவன் நம்மை இணைத்திடுவார் என நம்புகிறேன் என்று ஆறுதலும் அமைதியும் பெற தலைவி தன் நெஞ்சிற்கு கூறுவதாக உள்ளது இப்பாடல். கர்நாடக தேவ காந்தாரி அல்லது ரஞ்சினி என்ற நாகத்தில் இப்பாடலுக்கு சித்திரவினை, கிதார், சித்தாரி, எண்ணற்ற வயலின்கள், தபேலா, ஹார்மோனியம் போன்ற இசைக்கருவிகளை இசையமைப்பாளர் அமைத்திட பாடகர் பி சிசுலா மாசிலா வண்ணம்பாடி சிறப்பித்துள்ளார். மேலும் அவர் தனது விமர்சனமாக, வணக்கம், நேற்று 2/8/2026 இரவு நம் மதுரை வானொலி ஒலிபரப்பில் காவிரி காமா நிகழ்ச்சி கேட்டேன், அதாவது காற்று விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சி கேட்டிருக்காரு. இந்நிகழ்ச்சியில் நாள்தோறும் 9:45 ஒலிபரப்பாகும் வந்தே மாதரம் பாடல் இன்று ஒலிபரப்பாயிற்று. ஆனால் நிகழ்ச்சி 10 மணி வரை நிகழ்ந்தது. காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் அடுத்த விமர்சனமாக, பண்பலை சிநேகிதிகளிடம் கலகலப்பாக பேசி அவர்களையும் பேசச் செய்து அவர்கள் விரும்பி கேட்ட பாடல்களை காற்றல்கள் உலாவிட்டு சிநேகிதிய நிகழ்ச்சியை இனிமைப்படுத்திய அறிவிப்பாளருக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் சொல்லியிருக்காரு தேனி காமாட்சிபுரத்தைச் சேர்ந்த ஏ மாடசாமி அவர்கள். காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு விருப்ப பாடலாக வண்டியூர் செம்மன் சாலை ஜே ஜே சக்தி ஜனார்த்தனன் அவர்கள் கேட்டிருக்காரு. நிறைக்குடம் திரைப்படத்திலிருந்து அவருடைய விருப்ப பாடலை காற்றலையில் கேட்டு ரசிக்கிறார்களே.

காடல் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் தனது விருப்ப பாடலாக வெளிவாக்கத்தைச் சேர்ந்த குபேந்திரன் அழகர்சாமி சகோதரர்கள் புதிய பறவை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அவர்களுடைய விருப்ப பாடல் காடலைகளில்

நேர்கள் கடிதப்பது காற்றில் விரியும் கடித மலர்கள். நிகழ்ச்சியில் தங்களது விருப்பப்படலாக தேனி ராணி, சுவர்ணலதா, ஆண்டிப்பட்டியைச் சேர்ந்த பார்கவி சிவகுமாரி ஆகியோர் சுலதான் நினைக்கிறேன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அவங்களுடைய விருப்பப்படலை கேட்டு ரசிக்கலாம்.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-2498-6458 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக்க.

ஆகாஷ்வாணி மதுரை மதுரையில் நேயர்கள் இணைந்திருப்பது காற்று விவரியம் கடித மலர்கள். நேர்கள் தங்களது விமர்சனங்களையும் விருப்ப பாடல்களையும் கடிதங்களாக எழுதி அனுப்பலாம். காற்று விவரியம் கடித மலர்கள் பகுதி நிலைய இயக்குனர் அவர்கள், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், சின்ன சொக்கிகளம், மதுரை 625002. தொடர்ந்து நிகழ்ச்சியில் ஒரு பாடலாக சிவாஜி திரைப்படத்திலிருந்து.

சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு ஆடிய மரத்தடி படுபடு படுவென போட்டிய புல்வெளி தொட தொட தொட தொட உடைகிற பனித்துளி சுட சுட சுட சுட சுட கிரையிட்டி தட தட தடவென அதிர்கிற ரயில் அடி கட கட கட.

காடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு ஆடிய மரத்தை.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: கடற்பிரியும் கடிதம் அவர்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக கேட்கலாம். அஞ்சான் திரைப்படத்திலிருந்து

நேர்களிடையே இணைந்திருப்பது காற்றில் விரையும் கடிதமலர்கள். நிகழ்ச்சியில் வருகின்ற அடுத்த பாடல் அங்காடி திரு திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 10:10.
1: மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இது மனதை மகிழ்ச்சிப்படுத்தும் பட்டு சிறகு. நேயர்கள் எல்லோருக்கும் இனிய இரவு வணக்கங்களுடன் எஸ்எம் முத்துகிருஷ்ணன். இன்னைக்கு நம்ம பட்டு சிறகுல கமல்ஹாசன், ரஜினிகாந்த் இந்த இரண்டு கதாநாயகர்களுடன் ஸ்ரீ மாஸ்ரீ அர அரா பாடல்கள் கேட்கவிருக்கிறோம். அது என்னங்க ஸ்ரீ மாஸ்ரீ அர அரா அப்படின்னு தானே கேக்குறீங்க? அது வேற ஒண்ணும் இல்ல, ஸ்ரீதேவி, மாதவி, ஸ்ரீபிரியா, அம்பிகா.

ராதா, அமலா, ராதிகா. இந்த திரை நட்சத்திரங்களோட பெயர்ல உள்ள முதல் எழுத்து தான் ஸ்ரீ மா ஸ்ரீ அ ரா அ ரா. இதைத்தான் இன்னைக்கு பட்டுச்சிறகுக்கு தலைப்பா வச்சிருக்கிறோம். 1967 வருஷம் வெளிவந்த கந்தன் கருணை படத்துல குழந்தை நட்சத்திரமாக தோன்றி 70-80களில் தமிழ் திரையுலகில் முன்னணி கதாநாயகியாக வலம் வந்தவர். இதே காலகட்டங்களில் ஹிந்தி திரையுலகிலும் ஒரு கலக்கு கலக்கியவர். ஆம், அவர்தான் ஸ்ரீதேவி. ஸ்ரீதேவி கமல்ஹாசனுடன் வறுமை நிறம் சிவப்பு, மூன்றாம் பிறை, குரு போன்ற படங்களில் நடிச்சிருக்கிறார். இனி 1982 வெளிவந்த வாழ்வே மாயம் படத்திலிருந்து ஒரு பாடல், கங்கையமரன் இசையமைப்பில் கவிஞர் வாலியின் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் குரல்களில் ஒலிக்கிறது.

இனிமையான இரவு பொழுதில் 103.3 மதுரை பண்பலை மற்றும் 100.9 ராமேஸ்வரம் பண்பலையின் பட்டுச்சிறகில் இணைந்திருக்கிறோம். இன்னைக்கு பட்டுச்சிறகுல ஸ்ரீமா ஸ்ரீ அராரா பாடகர் கேட்டுட்டு இருக்கிறோம். கமல்ஹாசனுடன் பல வெற்றி படங்களில் நடித்துள்ள ஸ்ரீதேவி ரஜினிகாந்துடனும் அதே அளவு வெற்றி படங்களை தந்துள்ளார். 1982 மட்டும் ஸ்ரீதேவி கதாநாயகியாக 6 படங்களில் நடிச்சிருக்கிறாரு. இதுல ரஜினிகாந்துடன் கதாநாயகியாக ஸ்ரீதேவி நடிச்ச தனிக்காட்டு ராஜா மிகப்பெரிய வசூலை வாரி குவித்தது. வி சி குகநாதன் இயக்கத்தில் இளையராஜாவின் இசையமைப்பு படத்திற்கு மேலும் மேலும் சிறப்பை தந்தது. இதோ பாடல்.

மென்மையான இரவு பொழுதில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டுச்சிறகு. இன்னைக்கு பட்டுச்சிறகுல ஸ்ரீ மா ஸ்ரீ அராரா பாடல்கள் கேட்டுட்டு இருக்கிறோம். மாதவி ரஜினிகாந்துடன் தில்லுமுள்ளு, தம்பிக்கு எந்த ஊரு, விடுதலை போன்ற படங்களை நடிச்சிருக்கிறாரு. 1986 வெளிவந்த விடுதலை படத்திலிருந்து ஒரு பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் வாணிஜராம் குரலில் பாடலை கேட்டு மகிழ்வோம்.

பண்பலைகளின் மணிமகுடம் 103.3, மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பட்டுச்சிறையில் இணைந்திருக்கிறோம். ஸ்ரீதேவி தமிழ்ல புகழ் பெற்றிருந்த காலகட்டத்தில் அவருக்கு நிகராக பேசப்பட்டவர் நடிகை ஸ்ரீபிரியா. ஸ்ரீபிரியா ரஜினிகாந்துடன் தாய் மீது சத்தியம், பில்லா, அன்னை ஓர் ஆலயம் போன்ற படங்களில் நடிச்சிருந்தார். கமல்ஹாசனுடன் 1982 சவால் படத்தில் ஜோடியாக நடிச்சிருந்தார். அந்த படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுசிலா குரலில் இனிமையான பாடலை கேட்டு மகிழ்வோம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.1 ஸ்ரீமா ஸ்ரீ ஆர்ஆர்ஆர் பாடல்கள் பட்டு சிறையில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. தமிழ் திரையுலகின் கதாநாயகிகளின் வரிசையில் 80களில் முன்னணி கதாநாயகிகளில் ஒருவராக திகழ்ந்தவர் நடிகை அம்பிகா. இவர் கமல்ஹாசனுடன் சகலகலா வல்லவன், நானும் ஒரு தொழிலாளி, உயர்ந்த உள்ளம், காக்கி சட்டை, விக்ரம் போன்ற படங்களில் நடிச்சிருந்ததோடு 1987 மட்டும் அம்பிகா 9 படங்களில் கதாநாயகியாக நடிச்சிருந்தார். இனி 1985 இயக்குநர் ராஜசேகர் இயக்கத்தில் வெளிவந்த படம் காக்கி சட்டை. இதில் கமல்ஹாசனுடன் அம்பிகா இணைந்து நடிச்சிருப்பார். இதோ இளையராஜா இசையமைப்பில் புலவர் புலமைப்பித்தன் வரிகளுக்கு பாடுகிறார்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
0: கமல்ஹாசனுடன் ஜோடியாக நடிச்சு ரசிகர்கள்ட்ட அதிக பாராட்டை பெற்ற நடிகை அம்பிகா, ரஜினிகாந்துடன் நான் சிவப்பு மனிதன், மாவீரன், மிஸ்டர் பாரத் போன்ற படங்களில் நடித்து புகழ் பெற்றவர். 1985 வெளிவந்த மிஸ்டர் பாரத் படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகியின் குரல்களில் இனிமையான பாடல் ஒலிக்கிறது.

மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது பட்டு சிறகு. ஸ்ரீமாஸ்ரீ அராரா பாடல்கள் கேட்டுட்டு இருக்கிறோம். இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவால் திரையுலகில் அறிமுகப்படுத்தப்பட்டவர் நடிகை ராதிகா. இவர் கமல்ஹாசனுடன் சுவாதி முத்தியம் என்ற தெலுங்கு படத்தில் நடிச்சிருந்தார். இது தமிழ்ல சிப்பிக்குள் முத்து என டப்பிங் செய்யப்பட்டது. அது மட்டுமில்லாமல் பேர் சொல்லும் பிள்ளை படத்தில் கதாநாயகியாகவும் நடித்திருப்பார். ராதிகா ரஜினிகாந்துடன் ஊர்காவலன், நல்லவனுக்கு நல்லவன் போன்ற படங்களில் சிறப்பாக தனது நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார். 1983 ரஜினிகாந்த் நடிப்பில் வெளிவந்த படம் 3 முகம். இந்த படம் தமிழகம் முழுவதும் வெள்ளி விழா கொண்டாடியது. இதில் ராதிகா தன்னுடைய இயல்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார்.

திரையுலகின் முன்னணி கதாநாயகியாக திகழ்ந்தவர் அமலா. இவர் கமல்ஹாசனுடன் சத்யா படத்தில் ஜோடியாக நடித்திருந்தார். இந்த படம் 1986 வெளியானது. இதோ எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் லதா மங்கேஷ்கர் குரல்களில் பாடல் ஒலிக்கிறது.

நடிகை அமலா முன்னணி கதாநாயகர்களுடன் நடித்து திரையுலகில் வெற்றி கொடி நாட்டியவர். இவர் ரஜினிகாந்துடன் ஜோடியாக வேலைக்காரன், மாப்பிள்ளை, கொடி பறக்குது போன்ற படங்களை நடித்திருக்கிறார். இனி 1989 ஆம் ஆண்டு ரஜினிகாந்துடன் அமலா நடித்த மாப்பிள்ளை

நேர்கள் இதுவரை கேட்டது துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையே நடைபெற்ற 2026 மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டியின் ஹிந்தி மற்றும் ஆங்கில வர்ணனை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டோம். இனி தொடர்ந்து பட்டுச்சிறகோடு இணைந்திருப்போம்.

நடிகை ராதிகாவை அறிமுகப்படுத்திய இயக்குனர் பாரதி ராஜாவால் அறிமுகப்படுத்தப்பட்ட மற்றொரு கதாநாயகி நடிகை ராதா. இவர் அலைகள் ஓய்வதில்லை படத்தின் மூலம் அறிமுகமானார். நடிகை அம்பிகாவின் உடன் பிறந்த இளைய சகோதரி நடிகை ராதா. இவர் கமல்ஹாசனுடன் பல படங்களில் இணைந்து நடித்திருக்கிறார். இனி 1987 வெளிவந்த காதல் பரிசு படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரல்களில் இனிமையான பாடல் ஒலிக்கிறது.

நடிகை ராதா, ரஜினிகாந்துடன் முரட்டு காளை, பாயும் புலி, நான் மகான் அல்ல, ராஜாதி ராஜா போன்ற படங்களில் சிறப்பாக தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார். இனி 1989 வெளிவந்த ராஜாதி ராஜா படத்திலிருந்து மனோ சித்ரா குரல்களில் பாடல் ஒலிக்கிறது. மீண்டும் மற்றொரு பட்டுச்சிறையில் சந்திப்போம் நேயர்களே. அதுவரை அன்பு வணக்கங்களுடன் விடைபெறுபவர் எஸ் எம் முத்துகிருஷ்ணன்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசையில் நமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் வரும் காலை 4:45 காலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம் நேர்களை.

நேரம் இரவு 11 மணி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3. நிகழ்ச்சியும் நேரம் வரும் காலை 5 மணி முதல் காற்றிடங்களில் கவிபட காத்திருக்கும் நமது நிகழ்ச்சியும் நேரமும் காலை 5 மணிக்கு பக்தி மலை, 5:30 இசை மதம், 6 மணிக்கு செய்திச் சுருக்கம், சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 6:02 புதிய காலை,

இளமை செய்திகள் 6:10 இனத்தாளும் நல்லவே கேட்க வழங்குபவர் சி எஸ் கிஷோர் குமார் அவர்கள். 6:15 புதிய காலை, 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குவர் ஆர் உமாதேவி. 6:35 ஒரு சொல் கேளீர் என்று ஒரு செய்தி அறிவிப்புகள். இன்றொரு செய்தியில் கோழி வளர்ப்பு குறித்து மேலூர் நாகப்பன் செவல்பட்டி விவசாயி எம் மணிகண்டன் தரும் தகவல் இடம்பெறுகிறது. 6:55 பூந்தளிர். 7:00 பிரேக்ஃபாஸ்ட் புகை புகழ். 7:25 ஸ்ரீபாலகோபாலன் ஜுவல்லரி மாற்று வழங்கும் ஆலய அற்புதம். சென்னை பள்ளிக்கரணை ஸ்ரீ ஆதிபுரீஸ்வரர் திருக்கோவில் தகவல் வழங்குவோர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். 7:30 பிரேக்ஃபாஸ்ட் புகை புகழ். 7:45 தேசிய கண்தான இருவர சிறப்பு நிகழ்ச்சியாக கண்தானம் பற்றி விழிப்புணர்வு தகவல் தருகிறார் கண்நோய் சிறப்பு சிகிச்சை நிபுணர் மருத்துவர் பிருத்திகா குணால் அவர்கள். காலை 8:00 சிகிச்சிருக்கும் 8:02 பாட்டு வேணுமா மதுரை மாவட்ட நேயர்களின் பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குவர் தென்கட்சி கோசுவாமிநாதன் அவர்கள். 9:00 சிகிச்சிருக்கும் 9:02 டைட்டம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. 10:00 சிகிச்சிருக்கும் 10:02 விருப்பகணங்கள். 10:30 மாயவலை இணைய மோசடிகளும் தற்காப்பும் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மதுரை காவல் ஆணையாளர் எஸ் ராஜேந்திரன் உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். 11:00 போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 மன் கி பாத் பற்றிய மக்களின் கருத்துக்கள் இடம்பெற கேட்கலாம். நண்பகல் 12:00 செய்தி சுருக்கம் 12:02 சிநேகிதியே 1:00 வசந்த கணங்கள் 1:55 சௌராஷ்டிர மொழி பாடல் மதியம் 2:00 கவிதை இரங்கம் 2:55 வானிலை அறிக்கை 3:00 செய்திச்சிருக்கும் 3:02 மெல்லவரும் பாட்டு மாலை 4:00 செய்திச்சிருக்கும் 4:02 வசந்தன் கோ வழங்கும் ஆட்டக்களம் 4:30 ஆட்டக்களம் 5:00 செய்திச்சிருக்கும் 5:02 மாலை தென்றல் 6:00 செய்திச்சிருக்கும் 6:02 சேவை செய்திகள் 6:05 விளக்கேற்றும் வேலை 6:25 நிகழ்ச்சியும் நேரமும் 6:30 அந்திப்புகள் 7:00 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் 2 CT விளம்பர நிகழ்ச்சி கேட்கலாம். நாட்டு மாட்டு சாணத்திலிருந்து மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரித்தல் குறித்து நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மதுரை மாவட்டம் பேரையூர் தாலுகா பெருங்காமநல்லூர் இயற்கை விவசாயி பி கணேசன் அவர்கள். 7:30 பாட்டு இது ஹிட்டு கேட்கலாம். 8:00 செய்தியறிக்கை 8:05 பட்டாம்பூச்சிகள் 8:30 விளையாடலாம் வாங்க தேசிய நல்லாசிரியர் விருது பெற்ற உடற்கல்வி இயக்குனர் முனைவர் டி காட்வின் வேதநாயகம் ராஜ்குமார் அவர்களின் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். 9:00 காற்றில் விரியும் கடித மலர்கள் 10:00 பட்டுச்சிறகு 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. 11:00 நிகழ்ச்சியும் நேரமும் 11:05 தேனும் பாலும் தொடர்ந்து நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நேர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சியும் நேரமும்.

0: நேரம் இரவு 11:05.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.

காவிய கணங்களை காற்றிலே வெளியே கேட்டு ரசிக்க தேனும் பாலும் நிகழ்ச்சியின் முதல் பாடல் சபாஸ் ராமு திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

நேரம் இரவு 11:09. தேனும் பாலும் கெட்டிருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் வருகிறது. கே வி மகாதேவன் இசையில், எஸ் ஜானகி குரலில், செங்கமலத்தீவு திரைப்படத்திலிருந்து.

காவிய காணங்களை தந்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3. தேனும்பாடும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா குரலில் சிவகாமியின் செல்வன் திரைப்படத்திலிருந்து.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: நேரமிரவு 11:18 கேட்டுகிறோம் தேனும் பாலும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் வருகிறது. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் வரிகளில். பாடல் இதோ இசை வானில். சுமதி என் சுந்தரி திரைப்படத்திலிருந்து.
2: எல்லோருக்கும் காலம் வரும், சம்பாதிக்க நேரம் வரும், வருவது

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 நேரம் 11:22 தேனும் பானும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் சூரியகாந்தி திரைப்படத்திலிருந்து.

0: happened to her?
1: கணவன் கீழ்த்த கோட்டை கடந்து அறியாள் அடியேன் மனைவி.

0: make me blush.
1: அவளொரு பாதி நானொரு பாதி என்பது போலே நடப்பா.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: தேனும் பாலும் கேட்டுட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் வருகிறது. கண்ணதாசன் வரிகளில் வேலா, இசையில் ஜெயசிஸ்வி சுனந்தன். திரைப்படத்திலிருந்து

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 11:31. காவிய காலங்களை தந்து கொண்டிருக்கிறது தேனும் பாலும் நிகழ்ச்சியில். அடுத்ததாக பாடல் வல்லவன் ஒருவன் திரைப்படத்திலிருந்து

நேரமிரவு 11:40 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 கேட்டுட்டு இருக்கிறோம். தேனும் பாலும் டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா குரலில் அதே கண்கள் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

நேரம் 11:48 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 கேட்டுட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக குஞ்சும் குமரி திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது, பி. சுசிலா குரலில்.

இன்னிசை ராகங்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேரம் 11:51 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 பாலும் காவிய கானங்களை ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரலில் 1966 வெளிவந்த இருவள்ளுவர்கள் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: நிறைவு பெற்றது தேனும் பாலும். இனி விவித் பாரதி தமிழ் 102.3 சென்னை நிகழ்ச்சிகளை கேட்டு இணைந்திருப்போம் நேர்களே.

கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். காற்றின் மொழி.

0: பொய்யே பொய்யே
1: பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து.

0: முத்தம்
1: முத்தம் முத்தம்
0: பொத்து தரும் பாவை பட்டு கண்ணம்
1: செம்பவளம்
0: கட்டுக்குலையாத மங்கை வண்ணம்
1: கட்டி தங்கம்
0: விட்டு தெரியாமல் கொஞ்சம் நெஞ்சம்
1: ஸ்வர்க்கம் ஸ்வர்க்கம்

அதை கட்டுமா நான் இதமாக நெஞ்சணையோ இல்லை பஞ்சணையோ, நெஞ்சணையோ இல்லை பஞ்சணையோ, துயில் கொள்ள வேண்டும்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

தமிழ் நிலவோ.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.
2: உயிலுக்கு ஒரு நிறம் இருக்கு,

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

இணைந்திருக்கிறோம் திரைசையில் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் முதலாவதாக சுவாமி ஐயப்பன் திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் குரலில், கண்ணதாசன் வரிகளில், தேவராஜன் இசையில் பாடலை கேட்கலாம்.

திரையிசையில் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கௌரி கல்யாணம் திரைப்படத்திற்காக சூலமங்கலம் ராஜலட்சுமி குரலில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கேட்கலாம்.

முள்ளன்றம் எம் எம் வெங்கடேசன் அவர்கள் தவில். முதலாவதாக சித்தி விநாயகம் என்ற இனிய கீர்த்தனை ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் இயற்றியது. மோகன கல்யாணி ராகம் ஆதி தாளம்.

நேரம் 4:10. இனி கேட்கலாம் பொங்கும் மங்களம். நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் எஸ் நாகராஜன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கவிருப்பது இந்த கண் ஆனந்தம் என்ற ஸ்ரீ தியாகராஜ இயற்றிய கீர்த்தனை, பிலஹரி ராகத்தில் ரூபக தாளத்தில்.

நேரம் 4:30 இணைந்திருக்கிறோம் பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது சுத்தானந்த பாரதி இயற்றிய சகலகலா வாணியே, கேதாரம் ராகத்தில் ஆதி தாளத்தில் கேட்கலாம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது மாயூரம் வேதநாயகம் பிள்ளை இயற்றிய நானே உன்னை நம்பினேனே பாடல், ஹம்சானந்தி ராகம், ஆதி தாளம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 பாத்திரபத மாதம் 15ஆம் தேதி, பராப வருடம் ஆவணி மாதம் 20ஆம் தேதி, 2026ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, நேரம் காலை 4:50. நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் இன்றைய ஒளிபரப்பு இனிது ஆரம்பமாகின்றது.

0: விதிப்படியான அமைப்பு அமையாவிட்டால் கோடிக்கணக்கில் பொருளை சேர்த்து வைத்தவர்கள் கூட அவற்றை அனுபவிக்க முடியாது. குறள் எண் 377 அதிகாரம் ஊழ்.
1: வகுத்தான் வகுத்த வகையல்லார் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது.
0: விதிப்படியான அமைப்பு அமையாவிட்டால் கோடிக்கணக்கில் பொருளை சேர்த்து வைத்தவர்கள் கூட அவற்றை அனுபவிக்க முடியாது. குறள் எண் 377 அதிகாரம் ஊழ்.

ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பவனி வர காத்திருக்கும் நமது இன்றைய நிகழ்ச்சியும் நேரமும் காலை 5 மணிக்கு பக்தி மாலை, பக்தி பாடல்களை கேட்கலாம். 5:30 இசை அமுதம். காலை 6 மணிக்கு செய்திச் சுருக்கம் சின்னஞ்சலாக. 6:02 புதிய காலை சேவை செய்திகள். 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்குவர் சிஎஸ் கிஷோர்குமார் அவர்கள். 6:15 புதிய காலை இந்த நாளின் சிறப்பு இடம்பெற கேட்கலாம். 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குவர் ஆர் உமாதேவி. 6:35 ஒரு சொல் கேளிர் என்று ஒரு செய்தி, இதில் அறிவிப்புகள். இன்றொரு செய்திகள், கோழி வளர்ப்பு குறித்து மேலூர் நாகப்பன் செவல்பட்டி விவசாயி எம் மணிகண்டன் தரும் தகவல் இடம்பெற கேட்கலாம். 6:55 பூந்தளிர் காலை 7 மணிக்கு பிரேக்வாஷ் ஷோ பொய்கை பூக்கள். 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். சென்னை பள்ளிக்கரணை ஸ்ரீ ஆதிபுரீஸ்வரர் திருக்கோவில் தகவல் வழங்குவர் பரமக்குடிமி சீனிவாசன் அவர்கள். 7:30 பிரேக்வாஷ் ஷோ பொய்கை பூக்களின் தொடர்ச்சி கேட்கலாம். 7:45 தேசிய கண்தான இருவார சிறப்பு நிகழ்ச்சி, கண்தானம் பற்றி விழிப்புணர்வு தகவல் தருகிறார் கண் நோய் சிறப்பு சிகிச்சை நிபுணர் மருத்துவர் பிரதிகா குணால் அவர்கள்.

காலை 8 மணிக்கு செய்தி சுருக்கம், 8:02 பாட்டு வேணுமா? மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் இடம்பெறுகிறது. 8:50 செய்வாளின் இன்று ஒரு தகவல். வழங்குவோர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். 9 மணிக்கு செய்தி சுருக்கம், 9:02 டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. 10 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 10:02 விருப்ப கணங்கள், 10:30 மாய வலை, இணைய மோசடிகளும் தற்காப்பும். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மதுரை காவல் ஆணையர் எஸ் ராஜேந்திரன் அவர்கள். உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன். முற்பகல் 11 மணிக்கு போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 மன் கி பாத் பற்றி மக்களின் கருத்துக்கள் இடம்பெற கேட்கலாம். நண்பகல் 12 மணிக்கு செய்தி சுருக்கம், 12:02 சிநேகிதியே, 1 மணிக்கு வசந்த கணங்கள், 1:55 சௌராஷ்டிர மொழி பாடல், 2 மணிக்கு கவிதை அரங்கம், 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக, 3 மணிக்கு செய்திச்சிருக்கம் சென்னை அஞ்சலாக, 3:02 மெல்ல வரும் பாட்டு, மாலை 4 மணிக்கு செய்திச்சிருக்கும், 4:02 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம், 4:30 ஆட்டக்களம், 5 மணிக்கு செய்திச்சிருக்கும், 5:02 மாலை தென்றல், 6 மணிக்கு செய்திச்சிருக்கும், 6:02 சேவை செய்திகள், 6:05 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 அந்திப்பூக்கள். 7:00 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. நாட்டு மாட்டு சாணத்தில் இருந்து மதிப்பு கூட்டுப் பொருட்கள் தயாரித்தல் குறித்து நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மதுரை மாவட்டம் பேரையூர் தாலுகா பெருங்காமநல்லூர் இயற்கை விவசாயி பி கணேசன் அவர்கள். 7:30 பாட்டு இது ஹிட்டு கேட்கலாம். 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 விளையாடலாம் வாங்க, தேசிய நல்லாசிரியர் விருது பெற்ற உடற்கல்வி இயக்குனர் முனைவர் டி காட்வின் வேதநாயகம் ராஜ்குமார் அவர்களின் நேர்முகம் கேட்கலாம். 9:00 காற்று விரியும் கடித மலர்கள், 10:00 பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிகழ்ச்சிகள் நிறைவு பெறும். 11:00 நிகழ்ச்சி நேரமும், 11:05 தேனும் பாலும் காஃபிய காணங்களை காற்றில் வழியே கேட்டு ரசிக்கலாம். நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

நேர்கள் இதுவரை கேட்டது நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சியும் நேரமும்

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 5 மணி. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பக்தி மாலை பக்தி பாடல்களை கேட்கலாம்.

நேரம் 5:05. இசையால் இறைவனை வணங்கிக் கொண்டிருக்கிறோம். பக்தி மாலை.

இறையருள் பெறும் நேரம் 5:10. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பக்தி மாலை.

நேரம் காலை 5:17. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. பக்தி மாலை.

மகிழ்ச்சியை விட மேலான தவம் இல்லை, திருப்தியை விட மேலான இன்பம் இல்லை, இரக்கத்தை விட உயர்ந்த அறம் இல்லை, மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஆயுதம் இல்லை. நல்லதை நினைப்போம், நல்லவை செய்வோம், நல்லதே நடக்கும். இனிய காலை வணக்கத்துடன் நிகழ்ச்சியில் நான் அஜிதா. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 தெய்வீக அமுதகானங்களின் தொகுப்பாக இசைக்க வருகிறது இசையமுதம்.